0: இதயங்களிலே வாசமாயிருக்கிறோம். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நாங்கள் நிறையப்படும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறபடினால அவருக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி. இவ்வளவு இந்த வார்த்தை நான் வந்து நாவு அந்த அதிகாரம் நாவிலே எப்படி இருக்கிற இந்த தலையங்கத்துல தான் இந்த நாவினால நாங்கள் பேசும்போது அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் அது தீய வார்த்தைகளா இருந்தாலும் அது செயல்பட முடியும். அதுக்கு அதை அதை பற்றி தான் நான் இந்த நாளில இந்த வார்த்தையில எடுத்திருக்கிறேன். நாவின் அதிகாரம், எங்களுக்கு நாவில அதிகாரம் இருக்கிறது. அப்படியாக நாங்கள் இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களை வாக்கு தத்தம் அந்த ஊற்றில் இருந்து அந்த இருதயத்து ஊற்றில இருந்து உடன்படிக்கைன்னு ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறபடியா வாக்கு தத்தத்தை பிடித்து வாழ்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்ப ஆபிரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்று எங்களை இருதயத்துல புறப்படுற. அப்ப எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் எங்களை இருதயத்தை எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப அந்த நாங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளும் போது இருதயத்தில் நினைவுனாலதான் எங்களை இருதயத்துல வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அப்ப இருதயத்துல நாங்கள் என்ன தேடுக்கணும், ஜீவ வார்த்தைகளை. அப்ப உலகம் சொல்லும் அந்த பொருளாதார வீழ்ச்சி, கிறிஸ்தவ ஜீவியம் என்றது, அந்த பொருளாதாரம் இந்த நாட்கள் எல்லாம் டவுனா போய்கொண்டிருக்கு, அப்படியான வசனங்களை பேச எடுக்கும் போதே நாங்கள் அதை நீதிமான் எப்படி வாழ வேணும் என்றது, நீதிமான் அப்பத்து இறந்து திரிந்ததும் இல்லை கைவிடப்பட்டதும் இல்லை, நீதிமான்கள் எப்படி வாழுகிற நீதிமானுக்கோ என்றால் நன்மை பலனாய் வரும், அப்படியான வார்த்தைகளை எடுத்து நாங்கள் எதிர்மறையாக பேசப்படுகிற வார்த்தைக்கு புறம்பான ஜீவ வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. என்னென்றா எங்களை வார்த்தை நாங்கள் எப்படி பேசுறோமோ நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி சொல்லி கிடக்கிறோம். அப்ப அடுத்தது வந்து சொல்லியிருக்கிறது மரணம், நீதிமொழி 18:20 அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும், அவன் அவன் உதடுகளின் விளைவினால் அவன் அவன் வயிறு அந்த திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. எப்போ எப்போவும் நாங்கள் மரணமும் ஜீவனம் என்று சொல்லியிருக்கல ஜீவன். அப்ப அந்த ஜாக்கோபு சொல்றாரு, என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் அந்த அநேகர் வாயை திறக்கும் போது அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறினால் அவன் பூரண புருஷன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு இதுலயும் வந்து நாங்கள் பேசும்போது நாவை வந்து ஒரு சிறிய நெருப்பு வந்து சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துறது எப்படியோ அதே போல அந்த நாவிலே எங்களுக்கு அதிகாரம் வச்சிருக்கிறது. ஏனென்றா இப்பொழுதும் பாருங்க அந்த அவயவங்கள்ல தான் நாங்கள் பேசி ஆதியிலே எப்பவும் பாருங்க ஆண்டவர் ஆதியாமத்துல சொல்ற இருளாயிருந்த இடத்தை அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்து காணப்பட்ட போது ஆண்டவர் பேசுறார் எப்படி என்றால் வெளிச்சம் வெளிச்சம் உண்டாக கிடவுதுண்டு அவர் இருள கூப்பிடவே இல்லை. அப்படியாக நாவு எங்களுக்கு அந்த குதிரைகள் நமக்கு கீழ்ப்படி அவைகளின் வாய்கள் கடிவாளம் போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் என்று சொல்லுறது. அப்ப அந்த இது வந்து நாங்கள் குதிரையின் கடிவாளம் அதன் சரீரம் முழுவதையும் திரும்ப செய்கிறது. அப்ப அதே போல கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகள் போகும்படி யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. அப்ப இப்பொழுதும் வந்து அந்த நாவால நாங்கள் பேசுறது அது முக்கியம் என்றதை வந்து இந்த வார்த்தைகள் சொல்றது. ஏனென்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இந்த பூமிய தேவன் வாயின் அவர் நாவினாலதான் அதை உருவாக்கினார். தேவனால் எல்லாம் கூடும். அவரால் அவரோடு இணைந்து நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய பங்கு இருக்கிறது எப்பொழுதும் வந்து ஏனென்றால் விசுவாசிக்கிறார், விசுவாசித்தேன் அதை பேசினேன் பெற்று கொண்டேன் என்று சொல்லி அது குருந்தியல்ல சொல்லப்படுது. விசுவாசித்த அதை பேச வேண்டும். நாங்கள் சில நேரம் தெரியும் தானேன்ட்டு வாயை இறக்கி மூடிக்கொண்டிருந்தோண்டு தெரியும் தானே இதை பேசக்கூடாது. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் பேசித்தான் பெற்ற அந்த சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சே வறுமையை மாத்திரம் தரும் என்று நீதிமொழி 14:23 சொல்கிறது. அப்ப தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப எப்படி நாங்கள் அந்த சிறிய ஒரு நாவு எப்படி அந்த காட்டை கொளுத்துவது போல நாங்கள் ஒரு சின்ன வார்த்தை வந்து அது சும்மா பேசிட்டோம்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனா அது வந்து அப்படியே அது அதுக்குள்ளாக இருந்து எப்படி கிரிய செய்யற என்பதையும் ஆண்டு சொல்றார். ஏனென்றால் ஆரோக்கியம் உள்ள நாவு அந்த நீண்ட அந்த வாழ்ந்த எப்பவும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் நாவு. ஏனென்றால் நாங்கள் பேசும்போது என்னத்தை பேசுறோம்ன்றது முதல் முக்கியம். அதான் அந்த வசனம் சொல்றது, மாறி முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. மார்க்கு 55:55 அந்த வசனம் 10 சொல்றது, மாறி முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அப்படியே எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் எங்களிடத்து திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து தான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப நல்ல காரியங்களை உறைந்த மழை எப்படி வானத்திலிருந்துங்க நல்ல விதையை நாங்கள் விதைச்சிருக்கும் போது அது நல்ல கனிகளை கொடுத்து அந்த பல என்னென்ன விதையை நாங்கள் போட்டோமோ நல்ல தரமான விதைகளை போடக்குள்ள கனி வந்து எப்படி அதன் அதன் காரியமாய் வாய்க்கும்னு சொல்லிக்க எதிர்மறையான பிழையான வார்த்தைகளும் அது அப்படியே வந்து பலிக்கும். ஏன்னா நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் பேசுறபடியா எங்களுக்கு அந்த தேவரகமான அந்த ஆண்டவரை போலியே எங்களுக்கு எங்களை சாயலை அவர் உருவாக்கினபடினால நாங்கள் பேசுறது அப்படியே நடக்கும். அப்ப தேவரகமான அந்த வாழ்வு தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால தேவன் மாதிரி அப்ப அவரை போலயே நாங்கள் பேசலாம், உருவாக்க முடியும், எங்கள் நாவினால உருவாக்க முடியும். அப்ப நல்ல சொல் எப்பவும் வந்து என்னண்டா ஒரு சொல் சொல்லேக்குள்ள வெள்ளித்தட்டுல வச்ச பொற்பழத்துக்கு சமானமா ஒரு நல்ல சொல். அப்ப நாங்கள் அதை பேசுறது எப்படி என்றதை நாங்கள் இந்த நாட்கள்ல அதை கற்றுக்கொள்ளணும். ஏனென்றா நாளாந்தம் அந்த அறிக்கை செய்யும் போதும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க சில வார்த்தைகளை இது தெரியும் தானேன்னு நாங்கள் என்னடா அதை திரும்பவே சொல்லுகிறோம் என்ன திரும்ப திரும்ப சொல்றபடினால அப்படி. ஆனால் அதுல உள்ள பலன் அது வெறுமே வராது. அது அந்த பலனை நாங்கள் இந்த நாட்களை புசிக்கத்தக்கதாக தேவனுடைய நல் வார்த்தைகளை எடுத்து அது பிள்ளைகளுக்காகவோ அல்லது திருமண வாழ்வுக்காகவோ அந்த வாழ்வு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க பிரிவினைகள்ல குடும்பங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை ஒற்றுமை இல்லை அப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல நடந்துண்டு வருது. ஆனா வார்த்தையால நாங்கள் உருவாக்க முடியும். அதை இரண்டாம் ஆண்டு சொல்றேன் நான் எப்படி ஜேசுக்கிறது சபையை நேசித்து போஷித்து காக்குறது போல கணவன் தன்னுடைய சொந்த மாமிசத்தை பகைத்தவன் உண்டோன்னு வேதம் சொல்லுறது. அதே போல இந்த சொந்த மாமிசம்தான் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கணவன் மனைவி உறவு. அந்த உறவை நாங்கள் கொச்சப்படுத்தாதபடிக்கு அந்த உறவில் எப்பொழுதும் அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை கூடாக சமாதானம் சந்தோஷமான குடும்பங்கள் எப்படி என்ற அமெரிக்கான தாபரமும் பேர்க்கப்படாத கூடாரமாக காணப்படுமாம். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். அலங்கத்துக்குள்ள சமாதானம் அரண்மனைக்குள்ள சுகம் என்று சொல்லியே சொல்லப்படுகிறது. ஏனென்றா அந்த அரண்மனை வீடுகள் வந்து குடும்ப உறவுகள்ல கட்டப்பட்டிருக்கணும், குடும்ப பிள்ளைகள் எப்படி வளரணும்ன்ட்டு. அப்ப நாங்கள் எப்படி இதை உருவாக்க முடியும்னு சொன்னாலும் எங்களுடைய நாவு இந்த நாவினாலதான் நாங்கள் பேசி பேசி என்னென்னா உலகத்து காரியங்கள் சொல்லிவினோம். அந்த அப்படி பிரிஞ்சு போட்டினோமாம் பிள்ளைகள் இப்படி குழப்படியாம் பிள்ளைகள் அதை செய்கிறார்கள் தவறான வழியில போகிறார்கள். அப்ப அதை நாங்கள் பேசுகிறதால எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, அந்த ஒரு முளத்தை கூட்டவுமே இல்லை குறைக்கவுமே இல்லை. ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுறார். அதன் பிரகாரம் நாங்கள் வார்த்தையை வாயை திறந்தால் ஒரு நல் வார்த்தையில இந்த நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் இயற்கையாகவே நாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வோம்னு சொல்லி சுகம் சரீர சுகத்துக்காக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சரீரத்தை பார்த்து பேசுங்க நீங்கள் ஒழும்பேக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொண்டு எழும்புங்கன்னு சொல்லி இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறது. என்னென்றா கத்தருக்குரிய சரீரம் கிறிஸ்து தாமே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டுட்டார், நோய்களை சுமந்துட்டார், அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம். அந்த அவர் எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குற கழுக்கு சமமா எங்கள் வாயை திரும்ப வாழ பயது போல் ஆகுறதுன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நாங்கள் வாயில வச்சு சொல்ல சொல்ல எதிராளியின் கொண்டு வந்த எங்களுக்கு சதி திட்டங்களை அந்த அவன் போடுவான். வேணண்டா திருடன் கொல்லவும் அழிக்கும், திருடவும் கொல்லவும் அழிக்கும். என்ன நல்ல காரியம் இருந்தாலும் அவன் வகை தேடி சுட்டி திரிகிறான் என்று கிடக்குது. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்ப பிசாசானவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன அது ஆயுதம் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாயில வச்சு அதை சொல்லும் போது எத்தனையோ மாற்றங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஏன்னா முன்ன சொல்லேக்குள்ள வந்து எப்பவும் வந்து சொல்லப்படுது, இந்த இந்த எரேமியா 17வது அதிகாரத்துல மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயல் புயபலம் ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். அப்ப மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சவன் இப்படி உவர்நிலத்துல செடிய போல அந்த கரளையான செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உபர்நிலத்திலும் தங்குவாள். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்ப நாங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் இப்படித்தான். என்னென்னா தன் நம்பிக்கையாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போ. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பஞ்சகாலம் வருகிறது, பொருளாதார பிரச்சனை வருகிறது, தேசத்துல இப்படி ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ அப்படி என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு பாருங்க மழை தாழ்ச்சியான்னு சொல்லி சொல்லக்குள்ள எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் எந்த குறை ஒற்று நன்மையும் குறைபடாத வாழ்க்கை என்றதை இந்த நாட்களே இந்த வார்த்தை கூடாக. அப்ப நாங்கள் எப்படி நாங்கள் அதை சுதந்திரிக்க முடியும் என்றா, நாங்கள் தேவனோடு சுதந்திரனும் கிறிஸ்துக்குள் உடன் சுதந்திரமா இருக்கிறபடி அவர்கள் கூறிய வாக்குகள் அனைத்தும் கிறிஸ்துக்கள் எங்களுடையது, ஆமண்டும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அப்ப அவர் எங்களுக்கு ஏற்கனவே கல்வாரியில சம்பாதித்து தந்த சகல தியாகபலியின் நன்மைகள் எங்களுக்கு சுதந்திரமா இருக்கும் போது அந்த சுதந்திரத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்றோம்னா, அந்த திறவுகோள் வார்த்தை, அந்த வார்த்தையை நாங்கள் என்னென்ன தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டுமோ, என்னென்ன சந்தர்ப்பங்களுக்கு பயன்படுத்த, உலகத்துல ஆண்டவர்களை விரும்புறதே நாங்கள் இந்த உலகத்தை பல்லோக நன்மையே பூலோகத்தில அனுபவிக்கும்படியாகத்தான். பல்லோக நன்மை அங்க போயிருந்தா அங்க சுதந்திரம் எவ்வளவோ நிறைவா இருக்கிறது பல்லோகத்துல. ஆனா அந்த பல்லோகத்துல நன்மை இந்த பூமிக்குள்ள நாங்கள் நிறைவேற்றத்தான் ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். அப்ப அதை அவ்வளவும் நாங்கள் அனுபவிக்கணும் என்று தேவன் விரும்புறார். எங்களை அப்பா விரும்புறது வந்து சகல நன்மைகளும், சகல நன்மைகளையும் நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்க மாட்டோம். அப்ப அதை நாங்கள் எங்களைத்தான் தெரிந்து கொண்டார். அப்ப எங்களை தெரிந்து கொண்டபடினால இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளுக்கு கூடாக ஒவ்வொரு தினமும் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான அந்த சிறப்பான சுதந்திரம் உண்டு. எங்களுக்கு தான் அந்த சிறப்பான சுதந்திரம் உண்டு சொல்லி சொல்லியிருக்கிறார். அந்த சிறப்பான சுதந்திரத்தை நாங்கள் எப்படி இந்த பூமிக்கு கொண்டு வருகிறோம், எப்படி இந்த வார்த்தைகளால நாங்கள் அதை திறந்து திறவுகோள் ஒரு ஒரு ரூமுக்குள்ளே ஒன்று வைரம் ஒன்று வைதூரியம் ஒன்று கோமேதகம் அப்படி அப்படியான அந்த 12 கற்கள்னு சொல்லி அப்படியான நிறைவுகள் இருக்கும் போது அந்த அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லக்குள்ள வந்து நாங்கள் எந்த ரூமுக்குள்ள எந்த நல்ல நல்ல பொருட்கள் நல்ல நல்ல வெகுமதிகள் இருக்கைக்குள்ள நாங்கள் எதை எதற்கு தேவையானதை நாங்கள் அதே அதன் கீயால தான் எடுக்கணும். அதே போலதான் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது வாயில இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்ப அந்த வார்த்தைகளை சொல்லக்குள்ள பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான அப்ப அந்த பூரணம் பரிபூரணம் அந்த பரிபூர்ணமான நன்மையை அந்த பூமியில நாங்கள் அனுபவிக்கும் போது தேவன் சந்தோஷப்படுங்க, அப்பா சந்தோஷப்படுகிறார் என்றால் இந்த பிள்ளைகள் அதை சரியானதை எடுத்து பயன்படுத்தி இந்த நாட்கள்ல வாழுகிறார்கள் என்றால் ஆண்டவருக்கு அது என்னென்னா, நாங்கள் வியாதியா இருக்கிற தேவனுக்கு பிரியமே இல்லை. நகரவாசிகள் வியாதிப்பட்டிருக்க வேண்டாம்னு சொல்ற நகரவாசிகள். அப்ப ஒவ்வொரு தரம் வந்து எத்தனையோ வியாதிகளால பேர் பேரால் எத்தனையோ சொல்லுவார்கள், அந்த வியாதி இப்படி வந்துட்டு இந்த வியாதி அதை அலங்கரிச்சு சொல்ற மாதிரி சொல்லுவார்கள். அதை நாங்கள் உடனே கேன்சல் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால வியாதி இல்லை இந்த பூமியில, வியாதி நாங்கள் விழுந்து போன உலகத்துக்குள்ள எல்லா இதுகளும் இருக்கு, சீர்கேடுகள் இருக்குது, வியாதிகள் இருக்கு. ஆனா அதை நாங்கள் மேற்கொள்ளுறது எப்படி என்றால் எங்களோட வாய் வாய் அந்த உதடுகளின் வார்த்தைகளினாலதான் நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்றதை இந்த நாட்களை நாவு வந்து ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும் என்று வசனம் கூறுகிறது. ஆரோக்கியமாக வாழும்படி தேவன் எங்களுக்கு வைத்திருக்கும் ஜீவ ஓட்டத்தை நாவு அழித்து விடும். அதுக்காக ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே சுகமளிக்க அந்த சக்தி சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஒவ்வொரு வியாதியையும் பலவீனத்தையும் தோல்வியை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் அவற்றை உண்டாக்க கூடிய வார்த்தைகளை வெளியிடுகிறார். அப்ப அந்த தோல்வியான வார்த்தைகளை நாங்கள் அப்ப வெளியிடுகிறோம். அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தீய வார்த்தைகளை பேசியக்குள்ள நாங்கள் வெளிவந்த உடனே அது வான மண்டலத்துல நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை நிலைத்திருந்து அது செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும் போது அந்த வார்த்தை செயல்படுகிறது எப்படியோ அதன் காரியமா வாய்க்குமெண்டா, தீய வார்த்தைகளும் அதன் காரியமா அது வந்து வாய்க்கும். அப்ப அதுக்காக நாங்கள் பேசும்போது அதன் உத்தம நிதானிப்பு அறிவோட பேசணும். தேவ தேவ ஞானத்தை பேசுறோம்னு சொல்லி கிடக்கு. அந்த தேவ ஞானம் அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நாங்கள் பேசும்போது இந்த உலகத்துக்குள்ள தீங்கான காரியங்கள் வழி அந்த வர விடாதபடிக்கு நாங்கள் தடை பண்ண முடியும். ஏண்டா உலகத்தில எல்லாம் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலக ஜெயித்தேன் என்றான்னு சொல்ற அந்த ஜெயமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேணும் என்று சொன்னா நாவை பயன்படுத்தணும். நாவை பயன்படுத்துறதுக்குள்ள வந்து நல் வார்த்தைகளை என்னென்ன அவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு 1 தெசலோனிக்கர் 2:13 ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனிதர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. அப்ப அந்த யார் விசுவாசிக்கக்குள்ள எங்களுக்கு உள்ள பெலன் செய்கிறது. அப்படியான அந்த வசனம் நான் எங்களுக்குள்ள எப்படி ஒவ்வொரு இதுல வசனங்களும் எங்களுக்குள்ள எப்படி கிரிய செய்யறேன், உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுத்தக்கதா விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்களை வாசமாயிருக்கிறோம் அவருடைய அன்பிலே. அப்ப அந்த வேத வசனங்கள் எப்படி அந்த உள்ளான மனிதன்ல வல்லமை பலப்படுகிறதுன்றது பேர்ந்த அந்த இருதயத்துல நாங்கள் நிரப்பின உடனே எந்த அந்த நிறைவினாலதான் வாய் பேசும். அந்த எப்படியான தீய வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு நாங்கள் எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரைக்க இந்த தீய வசனங்களை நாங்கள் பேசாமல் அந்த நன்மையானவைகளையே நாங்கள் பேசிக்கொண்டு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட இந்த வார்த்தைகளை நல்ல வசனங்களை நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது நல் வார்த்தை என்றால் தேவனுடைய வசனம் வேத வசனம்தான். அப்ப அந்த வேத வசனங்களை நாங்கள் எடுத்து பேசும்போது எல்லாவற்றுக்காகவும் அவர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகள் சுகத்துக்காக தந்திருக்கிறார். ஆரோக்கியமா நாங்கள் எப்படி இருக்கணும் என்ற இந்த ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுறது, அதே போல நாங்கள் எப்படி ஐஸ்வர்யானாக மாறுவோம் அந்த ஐஸ்வர்யம் அவர் சம்பாதிக்கான பலனை தந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது. போக்குலவரத்துல எப்படி பாதுகாப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வெளியே புறப்பட்டு போனா வளர்கிற கொடுத்த கன்று நாங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. எங்கள் நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்கும், கண் இருளடையாது, பலன் குன்றாது, அப்படியாக சொல்லி கொண்டு போயக்குள்ள பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்த முடியாது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வழியில வீட்டில எல்லாம் ஆசீர்வாதம் தான். அப்படியான ஆசீர்வாதமான பேச்சுகளை பேசும்போது கண்ணால பாக்குறது ஒரு தேவைக்கு நாங்கள் ஒன்றுக்கு ஜபிக்கும் போது அதை நாங்கள் ஒரு வார்த்தையில எழுதி என்றாலும் அதுல என்னடா அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அந்த அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்ப ஒரு உறவுகளுக்குள்ள அந்த அன்பு எப்படி வரணும்னா நாங்கள் அந்த வார்த்தையை எடுத்து திரும்ப திரும்ப திரும்ப நாவினால நாங்கள் சொல்லி அதை தியானிக்கும் போது அந்த அன்பு எப்படி அந்த சில நேரம் முரட்டுத்தனமா பிள்ளைகள் என்றாலும் சரியான இதுகள்ல வந்துட்டு ஒரு பேசுவார்கள் அப்படியா வேண்டியது. ஆனா அப்படியான நேரத்துல அன்பு அன்பா இருக்க தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அவரிடமிருந்து எப்படி அன்பு செலுத்தக்கூடியதாக நாங்கள் பார்க்கிறோமோ அந்த அன்பு தான் எங்களுக்குள்ளாக வெளிவரும். ஏண்டா எங்களால முடியாதான், மனித பிராரமா பார்த்தால் இது எப்படி நடக்கும், ஏனண்டா சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பேசிடுவோம் உடனே. அந்த எமோஷன் ஒரு ஒரு உணர்ச்சி எப்படி வருதுன்றா டக்குன்னு ஒரு பிள்ளைகளுக்கு கோபம் வருது, தாங்கள் என்ன செய்யறன்னு தெரியாம சில நேரத்துல முடிவெடுக்கிறார்கள். அப்படியான நேரத்துல கூடிய நாங்கள் சொல்லணும், இந்த இந்த இதை யோசிச்சு எப்படி ஆவியானவர் எங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், இது இந்த வீட்டை எடுக்க வேண்டாம், இது இது உனக்கு அது சரி வராது அப்படி என்று எல்லாத்தையும் அதே ரெண்டா அவருடைய சத்தத்தை நாங்கள் அதை எப்படி கேட்கணும்னு பழகி கொள்றேன்னு சொல்லி சொல்லி அதை நாங்கள் நிதானிச்சு. ஆண்டவர் தான் இதை சொல்றேன், இந்த திருமணத்தை நாங்கள் திடீரென்று நடத்தலாமோ என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறது, அது ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார் எங்களுக்குன்னு சொல்லி எடுக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் அவரோட தியானம் பண்ணக்குள்ள இல்லை இது சரி வராதுன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு லேண்டை வாங்கினாலும் என்னென்றாலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை நாங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியுமென்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அவர் வாழ்த்தத்துவம் உள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறபடினால ஒவ்வொரு இதிலும் ஆனா பழகி கொள்ளணும். அவற்றோட சத்தம் எப்படி அவர் பேசுறார் எங்களுக்கு சரியான வழி நடத்தலுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து வாசம் பண்ற ஆவியானவர் எங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்தும் போது நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி இதை பெற்றுக்கொள்ளலாமோன்னு சொல்லி கேட்கக்கூடிய அவர் அதற்கு கூடி பதில் சொல்லுவார். அப்படியான ஒரு சத்தத்தை நாங்கள் பழைய கொள்ளணும். அது முற்றிலும் முற்றிலும் எப்படி அது எங்களுக்குள்ள வடிவமைச்சு தருகிறேன்டா, தேவனுடைய வார்த்தையை முழுமனைய தியானம் பண்ணி அந்த வார்த்தையை நாங்கள் திரும்ப திரும்ப தியானம் பண்ணும்போது அது தெரிஞ்ச வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அந்த ஒரு அந்த வார்த்தை அன்றைக்கு பேசும் எங்களோட ஹாலுக்குள்ளதான் கிட இருக்கும், இவ்வளவு அவ்வளவு நாளும் பார்த்து கொண்டிருப்போம். ஆனா நாங்கள் வெளிக்கிடும் போது பலன் கொண்டு திடமனதாயிரு ஏதாவதோடு ஒரு இன்டர்வியூக்கு போய்க்கோ ஒரு இது தேவைக்கு போய்க்குள்ள வந்து அன்றைக்குன்னா அந்த வார்த்தை அந்த ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி காட்டப்படும். என்னென்றால் அது பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகுமிடம் எல்லாம் தேவனாய கத்தருன்னோடு கூட வருகிறான். அப்ப பலன் அந்த திடமனதாய் போகும்படி கூடி பேசுவார். ஆனா அந்த வார்த்தை ஹோலுக்குள்ளான் இருந்த அந்த அப்ப வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை முன்னால இருக்கிறது. ஆனா அன்றைக்கு தேவைக்கு ஆவியானவர் எப்படி அதை பேச பேசினால் உடனே அந்த இதுல வந்து இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் அந்த உங்களை ஆட்கொள்ளும்படி அந்த ஆண்டவர்கிட்ட சமாதானம். அப்ப நாங்கள் போய் உண்டு தெரிவு செய்யக்கையும் வந்து அது புள்ள நாங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுறோம். ஏனென்றால் அது வந்து எங்களுக்கு ஆண்டவர் பேசுறேன்னு சொல்லி அந்த ரேமாவா அவர் வந்து எப்படி அந்த வெளிச்சமா எங்களுக்குள்ள வந்து அதை பேசுன மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. அப்ப நாங்கள் எப்பொழுது பாக்கையும் வந்து தேவனுடைய அதான் அந்த எதிர்மறையான வார்த்தைகளை நாங்கள் அந்த மலையை எவனாலும் இந்த மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி பாயாலாம் சொல்லுவோம். தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன். அப்ப அந்த மலையா இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மலையா இருக்கும் வருத்தங்கள் நோய்கள் துன்பங்கள் அல்லது ஒரு ஒரு குடும்பங்கள்ல பிரிவினைகள் குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு இது இருந்தாலும் அது எதிர்மறைதான், அது மலைதான். அந்த மலையை பார்த்து இந்த எப்பவும் வந்து மலையை பற்றி பேசாமல் மலையை பார்த்து இந்த இந்த சூழ்நிலை இப்ப இப்ப தள்ளுண்டு சமுத்திரத்துல தள்ளுண்டு எது அது எவ்வளவு ஏனும் சந்தேகப்பட எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்றேன் என்று ஆண்டே சொல்றேன். அப்ப நாங்கள் சொன்னபடியே ஆகும். அப்ப எதிரடியாக கிரிய செய்ய எல்லா அந்தகார வல்லமைகள் அந்தகார கிரியைகள் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் ஏனென்றா நெடுகவே பயப்படுற காரியம் இந்த நாங்கள் பயந்து பயந்து உலகத்துல வாழ ஆண்டவர்களை தெரிவு செய்யல. ஏனென்றா இப்பொழுது நீ திகிலுக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் அது உன்னை அணுகுவதில்லை, நீதியால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் அது உன்னை அணுகுவதில்லைன்னா ஆண்டவர் சொல்ற. அப்ப அந்த பயந்த சீவிய மண்டியக்குள்ள நாளாம் தான் பிள்ளையா அங்க போனது அப்படி போயிட்டு நம்ம வர இப்படி திரும்பி வரையக்குள்ள அப்படி வருமா இப்படி ஏனண்டா அந்த பிசாசை வந்து இந்த பயத்தை அவன் கூட போடுறத இந்த இது பயத்தை அந்த பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எதிராளியும் கொண்டு வர்ற எல்லாவற்றையும் அவன்ட தந்திரத்தை நாங்கள் அறியாத நாங்கள் இல்லை அவன்ட தந்திரம் அப்படித்தான் அந்த கலங்க வைக்கிற இருதயத்தை கூட கலங்க வச்ச உடனே தேவையற்ற நினைவுகள் எண்ணங்கள்லாம் முதல் வர்றது இந்த ஆவிக்குள்ள போகிறையில எண்ணத்துல வரும் மனதுல வந்த உடனே நாங்கள் அதை நம்பிடுறது அவன் பேசிக்கொண்டிருந்த இருக்கிற எண்ணத்துல வேற இருக்குள்ள அப்ப பேந்த அதை நாங்கள் இருதயத்துல எடுத்து அதை பேசிடுவோம் அப்படி அப்ப அதை நாங்கள் எல்லாம் உத்தமன் இதான் இப்படின்னு சொல்லி அதைதான் இந்த அறிவு எங்களுக்கு எப்படி வரணும்னு சொன்ன தேவன் அங்க எப்படிய வா இந்த வார்த்தை ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் தேவ வார்த்தைகளை பேசி பேசி பேசி அதை சுதந்திரிக்கும் போது நாவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அந்த நாவை கட்டுப்படுத்தும் போது உதடுகளின் அந்த உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்கள் தான் சொல்லப்படுறது. ஏனென்றால் அதைதான் தப்பானதுகளை பேசி தப்பானதுகளை எண்ணங்கள் பிறகு திரும்ப நாங்கள் அதை அவ்வளோத்தையும் பொறுக்கி எடுக்காமல் நிதானமாக நாங்கள் இந்த நாட்களில் இப்படியான பேச்சுகளுக்கு ஜீவ வசனம் அதுதான் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை அழைத்த வரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவற்றையும் ஜீவன் சொல்லக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள எல்லாம் அடங்குது சோயலாயும் என்னென்றால் அந்த எல்லா எல்லா வாழ்வு வந்து எல்லா விதமான நன்மை எங்களுக்கு கிடைக்க வேண்டும்தான் அந்த ஜீவனும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினது மன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம் இச்சையிலேயே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்கள் அவராலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப மகி அந்த அறிகிற அறிவினாலதான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை எங்களுக்கு தந்தருள்ளது. அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணி பேசும்போது அந்த எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கைன்னு சொல்லி நாங்கள் சொல்லும் போது அந்த உள்ளத்தில இருந்து வரணும் அந்த அடியாளத்திலிருந்து தேவன் இந்த வார்த்தையில சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வார்த்தையின்படி தான் சொல்லி இருக்கிறோம். அந்த வார்த்தை அப்படியே எங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி நாங்கள் இருதயத்தில் விசுவாசிச்சு வாயினால நாங்கள் சொல்லும் போது அந்த வார்த்தைகள் இந்த பிரசித்தம் வெளிச்சம் தந்து அந்த வார்த்தை தான் அந்த வெளிச்சம் இந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எங்களுக்குள்ள அந்த வார்த்தையா வெளிச்சமா இருக்கிறபடினால நித்தமும் நாங்கள் நடக்கிற வழியை அவர் காண்பித்து நடக்க வேண்டிய வழி இதுவே வழி இதிலேயே நடவுங்கள் சொல்ற அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒவ்வொருவரும் வாழ தேவன் தந்த இந்த பூமியில அருமையான வாழ்க்கைய வாழத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஏனென்றா ஒரு நாளும் இப்படியான கவலையோடையும் கண்ணீரோடையும் வாழுகிறது தேவன் அப்படி என்றா எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்க தேவையில்லை. அவர் சிலுவையில மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாம் உடனே ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக அவர் எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாங்கள் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிட்டு அப்ப அந்த வாக்கு தத்துவம் சந்ததி சந்தானம் இப்பவும் வந்து பூமியில பலத்திற்கும் ஒவ்வொருவரும் நாங்கள் அதிலே வாழ்ந்து பிழைத்திருக்கும்படியாக தேவன் பிரியமானவளே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது அந்த ஆத்துமாவில வயிறுக்கப்படி சாப்பாடு நாங்கள் போட்டு உடலுக்கு போகுதோ அதே போல ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் அப்ப எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரிகள பெருவளாயும் இருக்கும்படி அவர் சகலவித கிருவைகளையும் எங்களை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்கள்ல நான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து சகல துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொடுத்து கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென்.
1: தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களோட பேசின அந்த வார்த்தையை குறித்து வார்த்தையின் வெளிச்சத்துல சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்ட இந்த ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஆசீர்வாதம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாவின் அதிகாரத்தை குறித்து அழகாக பேசினீர்கள். வாயில் வார்த்தையில் இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும். நாங்க என்னென்ன பிள்ளையான அறிக்கை செய்கிறோமோ அந்த அந்த அதனுடைய கனியை நீங்க புசிப்பீர்கள் என்று அழகாக சொன்னீர்கள். உண்மை இல்ல, தேவன் ஒவ்வொன்றையும் வார்த்தையினால் தான் பேசினார். ஆரம்பத்திலிருந்து நாங்க ஆதிகாமத்திலிருந்து பார்த்தோம்னா தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் பேசி பேச பேசத்தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியங்களும் உருவாக்கப்பட்டது. அப்ப வார்த்தை அதிகாரம் உள்ளது. நாங்க ஒருவனை குறித்து பிள்ளையான காரியங்களை பேசும்போது அந்த பிள்ளையான காரியம்தான் அந்த கிரியை செய்யும். அதனால நாங்க வார்த்தையை கவனமாய் பேச வேணும். தேவனுடைய தேவனுங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க அழகாக சொல்ல வேண்டும் என்று அழகாக சொன்னீங்க சிஸ்டர். உண்மையில சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெருத்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக தேவன் அவர்களை பலப்படுத்தி இருப்பார் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறேன். என்றால் பாருங்க, ஆவியானவர் ஒருவர் தான். எல்லாருடைய உள்ளத்திலும் இடைப்படுகிற ஆவியானவர் எவ்வளவு மாய்க்கு கே செய்யறாரு பாருங்க. இதற்கு முன்பாக பேசின பாஸ்டர் விக்டர் பால் அவர்களும் இதே வார்த்தை கூட தான் பேசிக்கொண்டு வந்தார். நீங்களும் கூட இதே வார்த்தையை தான் பேசுறீங்க. ஆவியானவர் ஒருவர் என்பது இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர், உங்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.
0: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
1: அடுத்த நாங்கள் இந்த இடத்துல அழைப்போம் பாஸ்டர் நீல்ஸ் அவர்களை, நாங்கள் இந்த இடத்துல அழைப்போம். தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாகவும் சங்கமம் வானொலி கூடாகவும் அவரை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர்.
2: எஸ்,
1: பேசுங்க பாஸ்டர்.
2: இப்பொழுது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். யாவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கமம் ரேடியோ கூடாக இணையத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் அழைத்து வந்த கர்த்தருக்கு நன்றி. நான் ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்தின் சார்பாக வந்திருப்பேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசுவின் நாமத்திலே உலகம் முழுவதிலும் பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் கொண்டு வந்ததான காரியம், மாம்சத்தை ஜெயிப்பது எப்படி அல்லது இந்த மாம்ச சிந்தனையை ஜெயிப்பது எப்படி என்று சொன்னால், அங்கே வேதாமன் சொல்றபடி ஆவிக்கு எதிராக மாம்சம் கிரியர் செய்கிறது, மாம்சத்துக்கு எதிராக ஆவி பலப்பட்டு இருக்காவிட்டால் அது பலனடைந்து போறது என்பதை நாங்கள் வேதாமத்திலே பார்க்கிறோம். இந்த போராட்டத்திலிருந்து ஒரு மனுஷன் எப்படி விடுதலையாக வேணாம், வேதம் இதை தெளிவாக சொல்றது. இப்படி சொன்னாலும் அதை எடுத்து தெளிவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய விதமாக ஊழியருடைய கையில் கர்த்தர் இந்த காரியத்தை, இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் தேசங்களில் அங்கே ஊழியர்கள் எழும்புகிறார்கள், சுவிசேஷகர்கள் கூட எழும்புகிறார். அருமையான இந்த பதிவு நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்முடைய மாம்ச சிந்தனை, அதாவது நமது நல்லதை செய்ய வேண்டும் என நினைக்கிறோம். இங்கே ரோமர் 7:19 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்யதால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அந்தபடி செய்கிறது. அப்படி என்றால் நமக்கு ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் ஒரு பாவம் குடியிருக்கிறது. அவன் பாவமே செய்யாவிட்டாலும் அவனுக்குள்ளே ஜென்ம பாவம் பிறக்கும் பொழுதே அங்கே பாவத்தில் இருக்கிறான். இதை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா? இந்த பாவம் அவனை தவறாக நடத்துகிறது. அதனால்தான் அவனுக்குள்ளே ஒரு நல்லதை செய்யவும் என்று நினைக்கிறான். அப்பொழுது ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்குள்ளாக தானாகவே வருகிறது. இதை செய்யாவிட்டால் அங்கே செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லும் பொழுது கூட அதை செய்ய வைக்கிறது. அப்போ இந்த கட்டுக்களில் இருந்து எப்படி விடுதலையாக முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் தெளிவாக சொன்னாலும் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தை ஒரு ஊழியக்காரனுடைய கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அல்லது அது ஊழியக்காரனுடைய பொறுப்பாக இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் தேசங்களில் ஊழியர்களை எழுப்புகிறார், சுவிசேஷர்களை எழுப்புகிறார். அங்கே மிகுந்த காரியங்களை தேவனுக்காக தங்களையே வெறுத்து செய்கிற, தங்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து செய்யக்கூடியதான ஊழியக்காரர்களை உலகத்திலே ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். அப்படியானவர்கள் சிலரை நான் சொல்ல முடியும். சுவிசேஷகர் பில்லி கிரஹாம், இவர் லட்சக்கணக்கானவர்களை அங்கே தேவனுக்குள்ள வழி நடத்தினவர். இவர் அமெரிக்காவிலே இருக்கிறார். ஊழியர் ஸ்மித், விங்கல் ஸ்வாத், இவரும் ஒரு ஊழியக்காரர். அங்கே டிஎல் மூடி இன்னொரு ஊழியக்காரர். இவர்கள் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே செய்திருக்கிறார்கள், வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே இவர்களினால் அநேகர் பிரயோஜனப்பட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் பார்க்கலாம், இந்த மாம்ச சிந்தையில் இருந்து, இந்த தீமையான எண்ணங்களில் இருந்து எப்படி நாங்கள் விடுதலை ஆகலாம். இதற்கு விடுதலை ஆகிறதுக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் செல்ல வேண்டுமே. அப்பொழுது ஆண்டவர் அதற்கு பலன் கொடுப்பார், உதவி செய்வார். நாங்கள் எல்லோரும் மாம்சத்திலே பிறக்கிறோம், அது நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா வேதத்தில் நிக்கோதேமு என்ற ஒரு மனிதர் இயேசுவிடம் வந்து மறுபடி பிறக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவர் அங்கே சொல்லுகிறார். அது யோவான் 3 அதிகாரத்திலே முதல் 10 அல்லது 11 வசனம், 1-10 அல்லது 11 வரையும் வாசிப்பீர்களா இருந்தால் அங்கே அது எங்களுக்கு காணப்படுகிறது. இவர் குறித்து யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலங்களில் இயேசுனோடத்தில் வந்து, ஒருவன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான், தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவன் ராக்காலத்திலே வந்தான் சொல்லி. ஏனென்றால் இயேசுவோடத்தில் வந்து பேசுவதற்கு சில நேரங்களில் அந்த நாட்களில் யூதர்களுக்கு கூட பயம் இருந்தது. இந்த உலகில் மறுபிறத்தல் அல்லது மறுபடி புறத்தல், மறு ஜென்மம், இப்படியான காரியங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. திரும்ப நாங்கள் இந்த உலகத்திலே பிறப்போம் அல்லது வருவோம், அது சிங்கமாக வரலாம் அல்லது பாம்பாக வரலாம் அல்லது வேறு என்ன ஒரு வடிவத்திலே கூட நாங்கள் இங்கே உருவாக்கலாம் என்று சிலருடைய சில மத கொள்கைகள் அல்லது சிலருடைய கொள்கை இப்படியெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், நாங்கள் எப்படி மறுபடி பிறக்க வேண்டும் அல்லது நாங்கள் மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன என்றது வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் வாழும் போது ஒரு விசை கிடைக்கக்கூடிய அனுபவம் திரும்ப ஒரு மனுஷன் இன்னொரு அவதாரத்தில் வரமாட்டான். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்னொரு வடிவத்திலே அவன் பிறக்க மாட்டான், ஒரே ஒரு தடவை பிறக்கிறான். அதனால் இந்த சத்திய வேதத்தின்படி பார்க்கும் பொழுது நமது மறுபடி பிறப்பு என்று சொல்வது எங்களுக்கு ஒரு தடவை கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஒரே தடவை நாங்கள் பிறக்கிறோம், ஒரே தடவை அங்கே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஒரே தடவை நாங்கள் மரிக்கிறோம், ஒரே தடவை எங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. வேதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு தடவை பிறக்கிற போது இந்த நாட்களில் நமக்குள் இருக்கிற இந்த மாமிச எண்ணத்தை ஜெயிக்குவதற்கு நமது ஆவி மறுபடி பிறக்க வேண்டும். அதாவது நாங்கள் இங்கே இயேசுவிடம், நாங்கள் இயேசுவின் பிள்ளையாக பிறக்கிறோம் என்று சொல்லுகிறதை நாங்கள் எங்களுடைய எங்களுடைய முறைமையில் சொல்ல போனால், நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஒரு இயேசுவின் குழந்தையாக நாங்கள் பிறக்கிறோம். அப்படினால்தான் நிக்கோதேமு கேட்டது, இது தாயின் கற்பத்தில் போய் திரும்பவும் நான் வர வேண்டிய அவசியம் உண்டோ என்று கேட்கிறான். அது 50 மதிக்கத்தக்க நிக்கோதேமு என்ன கேட்கிறார் என்றால், நான் இவ்வளவு வயசு உள்ளவனாக இருக்கிறேன், இவ்வளவு வளர்ந்து விட்டேன், இத்தனை காலத்துக்கு பிறகு இனி என் தாயாருடைய வயிற்றில் அல்லது அம்மாவுடைய வயிற்றில் போக முடியாது, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், முடியாதே என்றவர் அங்கே சொல்லுகிறார். அதே போல நம்மை மறுபடி பிறக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தான் இயேசு விளக்கமாக சொல்லிக்கொண்டே சென்றார். அவர் சொன்னது, அதை கிரைத்துக் கொள்வதற்கு பரிசுத்தாவியானவர் அநேகருக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் அப்போ இந்த ரெண்டையும் இயேசு தெளிவாக விளக்கிறார். அதை மக்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு நான் சொன்னதை போல ஊழியக்காரர்கள் அல்லது சபையிலே இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் உண்டு. ஒரு நபர் மறுபடி பிறந்த பிறகு அவனுக்குள் இருக்கிற அந்த மாம்ச சுவாவம் அவனை எதிர்க்க ஆரம்பிக்கிறது. இதை சற்று விளக்கமாக சொல்லுவேனா இருந்தால், ஒருவன் மனம் திரும்பி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே அவனுக்குள்ளே ரெண்டு விதமான காரியங்கள் அவனுடைய இருதயத்திலே உருவாகும். ஒன்று பரிசுத்தம், அல்லது பாவம். அங்கே இந்த மாம்ச சுவாபம், அங்கே பரிசுத்தாவின் காரியங்கள். எல்லாரும் மாம்சத்தில் பிறக்கிறோம், அதன் பிற்பாடு என்றைக்கும் ஆவியில் பிறக்கிறோமோ அன்றைக்கு தேவனை அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் மனம் திரும்புதல் என்று அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனை அறியும் அறிவு எல்லா நபர்களுக்கும் உரியது. அதாவது எல்லாருக்குமே தேவனை ஏற்றுக்கொள்ள உரிமை உண்டு. அவர்களுக்கு ரட்சிப்பு, எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் தங்களை உருவாக்குறதுக்கு வழியுண்டு. அது அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய காரியமாக வேதம் சொல்லுகிறது. மனுஷனாக பிறந்த எல்லாருமே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்து அவர் காட்டி அந்த வழியில் வரும்போது அவருடைய பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு எங்களுக்குள் வாசம் பண்ண வசதியாக இருக்கிறது, அல்லது அவர் வாசம் பண்ணுகிறார். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பிரயாசப்பட வேண்டும், அல்லது பிரயாசப்படும் பொழுது நாங்கள் அதிலே வளரலாம். இந்த நாட்களில் நம்முடைய பழைய மனுஷனாகிய அந்த பாவ மனுஷன், அந்த மாமிச மனுஷன் நம் கூடவே பிரயாணம் பண்ணுகிறான். எப்படின்னு சொன்னால், நாங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம், ஆனாலும் அங்கே பாவமும் எங்களுக்குள்ளே, பரிசுத்தமும் எங்களுக்குள்ளே, இதிலே எது அங்கே வெற்றி அடைகிறதோ அதை நாங்களே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இந்த மாம்ச ஜடம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த மாம்சம் என்ற இந்த மண்ணான உடம்புக்குள் நம் ஆவியும் ஆத்மாவும் இருக்கிற வரைக்கும் இந்த மாம்ச எண்ணங்கள் அங்கே ஒளிந்திருக்கும் என்று அங்கே ஒருவர் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், பாவம் எங்களுக்குள்ளே இருக்கு, ஆனால் நாங்கள் பரிசுத்தத்தை மிகவும் விரும்பி பரிசுத்தத்துக்குள்ளாக நாங்கள் நடக்க எத்தனைக்கும் பொழுது முயற்சிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் மிக அதிகமான வல்லமையோடு எங்களோடு கிரியை செய்கிறதுனாலே பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு பாவம் நசுக்கப்படுகிறது அல்லது அமிழ்த்தப்படும். உதாரணமாக கலாத்தியர் 5:17 நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கும் இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. எல்லா மனுஷருக்கும் இந்த சுபாவம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இங்க சொல்லப்பட்டது போல இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரடியாக இருந்தாலும் அங்கே பரிசுத்தமாக நடக்க விரும்புகிறவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக அவர்களுக்கு கிடைக்கிறது. யோசித்து பாருங்க, மாம்சம் உள்ளே இருக்கிறது, ஆவியும் உள்ளே இருக்கிறது. அதாவது ரெண்டும் எங்களுடைய இருதயத்துக்களே நாங்கள் இருக்கிறோம் என்று நினைப்போமானால், நீங்கள் மறுபடி பிறந்து விட்டீர்களா? ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். அப்படியா இருந்தால் நீங்கள் ஜபிக்கிறவராக இருக்கிறீர்கள், சபைக்கு போகிறவர்களாக இருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், எல்லாம் செய்தாலும் இந்த மாம்ச எண்ணத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால், அது அந்த நபருடைய பொறுப்பு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு இந்த ரெண்டு நபரும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அதாவது மாம்சத்தோடு ஜீவிக்கிறவர்கள், ஆவியோடு இருக்கிறவர்கள். நீங்கள் யாரை தெரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் மாம்சத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க விரும்பினால் ஆவியானவர் அங்கே இருக்க முடியாது. ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து ஆவியானவரோடு நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே மாம்சத்துக்கு இடம் கிடையாது. அவை பழைய மனுஷனாகிய இந்த மாம்ச சிந்தைய உள்ள, இந்த மாம்ச சுவாபங்கள் உள்ளவர்கள், அவர்களை மாம்ச சுவாபம் உள்ளவர்கள் என்றோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தியை ஜெயிக்கிறது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது ஒரு நடிக்கிற நபராக இருக்கக்கூடும், நாம் மாற முடியும். மாம்ச மனுஷனாக நீங்கள் மாறலாம், ஆவிக்குரிய மனுஷனாக நீங்கள் மாறலாம், அல்லது மாம்ச மனுஷனாக நீங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய மனுஷனாகவும் நீங்கள் இருக்கலாம். ஆவிக்குரிய மனுஷனாக நீங்கள் இருக்கிறதற்கு மாம்ச மனுஷனாக இருக்கிற அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு அதிக போட்டியும் அங்கே எதிர்ப்பும் அங்கே அதற்கு எதிரான யுத்தங்களும் உண்டு. உங்கள் கையில் இருக்கிற தெரிவு எதுவாக இருக்கிறதோ அதுவாக அது உண்டாகிறது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்க விரும்பினால் மாம்சத்தை நீங்கள் ஜெயமாக மாற்றிக்கொள்ளலாம், அது நமக்குள் போராடும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஆவி பலப்பட வேண்டும், மாம்சம் பலவீனப்படுத்தப்படும். அதாவது பரிசுத்தாவியோடு நீங்கள் நேரத்தை செலவழித்து ஆண்டவரோடு நீங்கள் பிரயாணப்படும் பொழுது அங்கே உங்களுக்கு பலம் அதிகமாக வருகிறதுனாலே நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்கிறீர்கள், ஆவிக்குள்ளே நீங்கள் பலப்படுகிறீர்கள். கலாத்தியர் 2:20 சொல்லப்படுகிற போல அங்கே கிறிஸ்து ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே பவுல் அது நிதானமாக சொல்லுகிறார், எங்களுடைய நிலைமையும் அப்படித்தான். நாங்கள் கிறிஸ்துவோடு அறையப்படுவோம் என்றால் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராகும் பொழுது நாங்கள் அங்கே கிறிஸ்துவோடு அறையப்பட்டால் கிறிஸ்து பாடுபட்டது போல நாங்களும் பாடுபட தயாராக இருப்போம். அல்லது எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது அனுமானங்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் அவையில இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள அல்லது உடனே நாங்கள் எங்களுடைய நிலைமையிலிருந்து நிலை தவறி அங்கே நாங்கள் விலகி கொள்ளுகிறோம் அல்லது பலவீனப்பட்டு போகிறோம். சாகிறதுக்கு கூட தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கே சிலர் தங்களை இரத்தப்பலியாக கூட அவர்கள் போயிருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு காரியம் இருக்கிறது, சகிக்கிறது பாவம் என்று சிலரில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது நான் எனக்கு என்ன காரியங்கள் ஏற்பட்டாலும் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் நான் சகித்து கொள்ள வேண்டும், இது தேவன் எனக்கு கொடுக்கிறது ஒரு நியமனம் என்று. அப்படி அல்ல, தேவனோடு ஜீவிக்கிறவர்களுக்கு நிறைய காரியங்கள் ஏற்படும் பொழுது அதை அவருக்காக நாங்கள் சகிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் வாழுவதற்காக மற்றவர்கள் எங்களை பார்த்து அது ஒரு சாட்சியாக மாறுவதற்காக அது உண்டாகிறது. எப்படி சொல்லலாம் சொன்னால், வியாதி எல்லாருக்கும் பாவத்தினாலே உண்டாகிறது அல்ல. ஏனென்றால் ஒரு பாவியை நினைக்க முடியாது, நான் பாவம் செய்ததினால் அல்லது ஒரு பரிசுத்தம் இருக்கிறவன் அல்லது நான் பாவம் செய்வதனால் எனக்கு இந்த வியாதி வந்தது என்று சொல்ல முடியாது. அங்கே 38 அங்கே பெரும்பாடு உள்ள ஸ்திரி, அப்படியாக நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம் என்றால் ஒரு இடத்திலே ஆண்டவர் சொன்னார், அந்த இந்த காரியம் எதற்கு ஏற்பட்டது என்று சொன்னால் இது என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இது அனுமதிக்கப்பட்டது என்று அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வியாதி மட்டுமல்ல, லாசரு அங்கே வியாதி கண்டு அவன் மரித்து, அப்போ லாசரு மரித்தது தேவனுடைய அங்கே தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறது. அவன் கல்லறையிலிருந்து உயிர் பெற்று வெளியில வந்தது அது ஒரு அற்புதம். தேவனுக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்பது அங்கே வெளிப்பட தெரிகிறதுனாலே அது ஒரு மகிமைக்குரிய காரியமாக உண்டாகிறது. அதனாலே பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதிகள் வருகிறது என்று அல்லது சாத்தானால் வியாதிகள் எங்களுக்கு கொடுக்கப்படுது என்று நாங்கள் சொல்வதற்கு அல்ல. எல்லாருமே பிசாசினால் தான் பாதிக்கப்படுகிறார்களா? இல்லை. எல்லாரும் பாவத்தினால் தான் பாதிக்கப்படுகிறார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் சிலர் தங்களுடைய காரியங்களினால் அப்படியான காரியங்களுக்கே விழுந்து போகிறார்கள், அல்லது தங்களுடைய நிலைமைய தங்களுடைய பரிசுத்தத்திலிருந்து இறங்கிக் கொள்கிறார்கள். எப்பவும் இந்த வியாதி ஒருவருக்கு வருமாயிருந்தால் அந்த வியாதி எப்படி ஏற்பட்டது என்பதை ஒவ்வொரு பரிசுத்தமாக நடக்க விரும்புகிறவர்களுக்கும் அதை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தேவனிடத்திலே அதை போய் மன்னிப்பு கேட்டோ அல்லது அந்த காரியத்தை வேதவசனம் மூலமோ அறிந்து அதிலிருந்து அவர்கள் நிமித்தி செய்யலாம். சில பாவம் செய்த காரியத்தை பார்த்தீங்கன்றால் சந்ததி சந்ததியாக சில இடங்களுக்கு ஒரு ஒரே காரியம் நடந்து கொண்டது. ஒன்றை நீங்க சொல்லுவேன், ஆஸ்துமா, அதாவது தொய்வு வியாதி. இந்த வியாதி பரம்பரையாக வருகிறதுன்னு சொன்னால் இது ஒரு பரம்பரை வியாதி அல்ல, தேவனால் குணமாக்கப்பட்டவர்களை நான் அறிவேன். இன்னொன்னு சொன்னால், வேதத்திலே ஒரு குருடனாயிருக்கிறான், அவனை பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க இது அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவமா என்று இயேசு அங்கே கேட்ட பொழுது, அப்படி அல்ல, அங்கே இயேசு சொன்னது அவன் செஞ்ச பாவமும் இல்லை, அவன் அப்பா அம்மா செய்த பாவமும் இல்லை, இவன் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவனுக்கு இப்படி உண்டானது என்று இயேசு சொல்லுவார். ஆயினால் பாடுகள் அல்லது காரியங்கள் வரும்பொழுது அது இதனாலே ஏற்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேத வசனங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. சிலருக்கு இப்படி காரியங்கள் உண்டு, ஆவிக்குரியவர்கள் சிலர் பணம் இல்லை, பணம் குறைவாக இருக்கிறது, அல்லது வீடு இல்லை, அல்லது சில சில வேலையில் உயர்ச்சி இல்லை, அல்லது சில காரியங்கள் இல்லை என்று சொல்லுவத இது ஒரு சாபமாக எங்களுக்கு ஏற்பட்டதா என்று அவர்கள் சொல்வது தவறு. அப்படி அல்ல, எங்களுக்கு தேவன் சகல சுதந்திரத்தையும் கொடுத்து சகல ஈவையும் தந்திருக்கிறார், தருகிறார் என்று வேதம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே நாங்கள் இந்த இடத்திலே தேவன் கொடுக்கிறதான விலையேறப்பெற்ற அந்த விசுவாசத்தை சோதிக்கப்படுவதற்காக சில வேளையிலே மக்களுக்கு சில சோதனைகளின் நிமித்தம் இப்படி கொடுக்கலாம். அங்கே அப்படி சோதிக்கப்படும் பொழுது நான் சோதிக்கப்படும் என்று சொல்லி அப்பா தேவன் நம்ம சில டெஸ்ட் தந்து ஏன் இப்படி செய்கிறார் என்று அது அல்ல. சில டெஸ்ட்கள் தேவன் கொடுக்கிறது, அவனுக்கு அந்த டெஸ்ட்கள் கொடுக்கறதுனாலே அவனுக்கு அடுத்த உயர்ச்சியை தேவன் கொடுக்கிறார். அந்த போராட்டத்திற்கு பின்பு அல்லது அந்த புயல்கள் உண்டானதுக்கு பின்பு அவர் அந்த புயல்களை அனுப்பினதுக்கு பிற்பாடு அவன் இன்னும் அதிகமாக அங்கே உயரக்கூடியதாக இருக்கு. நான் மரணர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதனால் சாபத்தினால் வியாதியினால் வரும், பாவத்தினால் வரும் என்று சாத்தானால் வரும் என்று சொல்வது அது ஒரு தவறான காரியம். தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். அதனாலே நாங்கள் சகலத்தையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவராலே உண்டான காரியங்கள் ஒருபோதும் எங்களுக்கு தவறாக ஏற்பாடார். கடைசியாக நான் ஒன்று சொல்லுகிறேன், அங்கே சங்கீதம் ஒன்றிலே சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் பாவிலுடைய வழியில் நில்லாமல் கரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல் கத்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்தது பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் அது ஒன்றையே செய்வோம். எப்பொழுதும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறது மட்டுமல்ல, அங்கே அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் அவரோடு சேர்ந்து பிரயாணப்படும் பொழுது தேவன் எங்களோடு கூட அவரும் எங்களோடு பிரயாணப்படுகிறார். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துகிறேன். கர்த்த தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பதாக நான் ஜெபித்து முடித்து விடுவேன். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் தகப்பனே சுவாமி, இந்த வேளையிலே ஆண்டவரே நீர் எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே சென்றதோ அந்த இடங்களில் எல்லாம் என்ன தேவை இருந்தாலும் என்ன துன்பம் இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் நீர் மட்டும் தான் சகலத்தையும் செய்கிறது என்பதை விசுவாசிக்கிறதுனாலே உம்முடைய வேதமே எங்கள் இரு கண்கள் என்று சொல்லி விசுவாசித்து நடக்கும் பொழுது அவர்கள் யாவற்றையும் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள நிற்கிறவ செய்யும். தொடர்ந்துமா ஆசீர்வதியும் இந்த சங்கம ஊழியம் இன்னும் மேலாக பரவவும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே பிரயோஜனப்படவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே உம்முடைய நித்தியத்துக்கு ஆயத்தமாக்கப்படவும் நேரே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
1: தேங்க்யூ பாஸ்டர், அழகாக சொன்னீங்க. மறுபடியும் பிறக்கிறதை குறித்து அழகாக பேசினீங்க. அதே நேரத்தில் நிக்கதேமு கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன அழகான பதில், ரட்சிப்பு மாத்திரம்தான் மறுபடி பிறத்தல் என்றத தெளிவுபடுத்தினீங்க. அதே நேரத்தில் லாசரு உயிரிழந்த பற்றியும் நீங்கள் சொன்னீங்க. மேட்டர் இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கிற நான் தான் வாசல், நான் தான் வழி என்று அந்த அந்த வார்த்தையின்படி தேவன் இந்த எங்களுடைய வார்த்தை இந்த நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி தேவன் ஒரு பெரிதான ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்று நீங்க சொன்னீங்க. பாவம், பாவத்தினால் மனுஷன் வாழ்வடைய முடியாது என்றும் தெளிவாக வெளிப்படுத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததா நாங்கள் முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். சங்கமம்

0: சங்கிலி மாதிரி அப்படியே தொடர்ந்து அந்த வார்த்தை அப்படியே ஸ்மூத்தா வந்து நீங்க பாத்தீங்க. ஒவ்வொருவரும் அதற்கேற்றபடி பேசினார்கள். அதற்கு அந்த ஆவியானவர் தாமே அந்த இடத்துல இருந்தபடினாலதான் அந்த வார்த்தை இவ்வளவு அழகாக பேசப்பட்டிருக்கு. ஆவியானவருக்கு, தேவாதி தேவனுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே நேரத்துல இந்த வார்த்தையை கொடுத்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே நேரத்துல துதி செய்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த துதியானது கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆழத்திலும் விழுந்து அநேகருக்கு சுகம், பெலன், ஆரோக்கியம் வந்திருக்கிறபடினாலும் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தரங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும், கர்த்தரங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவாதி தேவன் எங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வார்த்தையின் மூலமாக நாங்கள் சோர்ந்து போகிறவர்கள், பலவீனப்பட்டு போகிறவர்கள், வறுமையா வாழ்கிறவர்கள் என்று இல்லாமல் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்கி விட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டவர்களாக முன்னோடி செல்வோம். கர்த்தர் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு வைத்திருக்கிறது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அதன் கூடமாக பேசுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வார்த்தையின் வெளிச்சத்தை பேசுகிறபடினால் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலம், ஒவ்வொரு ஊழியக்காரிகள் மூலமாக நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டு சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த வார்த்தை கிரியை செய்து 1, 30, 100, 60 ஆண்டவரே கர்த்தாவை கிரியை செய்யறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒரு வார்த்தையும் வெறுமனே போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் ஊனுக்குள்ளும் ஆண்டவரே சரீரத்துக்குள்ளும் பாய்ந்து செல்லுகிறபடினாலே நன்றி. அதே போல ஆண்டவரே, இந்த வேளையில நான் தகப்பன்மாருக்காக செபிக்கிறேன். அவர்களுடைய ஆண்டவரை உள்ளத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள், துக்கங்கள், கவலைகள் எல்லாம் மாறி ஆண்டவர் ஒரு புது பலனும் புது ஆரோக்கியமும் வந்தபடினாலே நன்றி. அதே போல சிங்கிள் மதர்ஸாக இருந்து பிள்ளைகளை வளர்க்கிற ஒவ்வொருவருக்கு வேண்டிய பலனும் ஆரோக்கியமும் கிடைக்கட்டும். ஆண்டவரை, பிள்ளைகள் தனிமையில் இருந்தால் அவர்கள் கூட ஆண்டவரை திடப்படத்தக்கதாக இந்த வார்த்தையின் வெளிச்சம் கிரியை செய்யறபடினாலே உமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, இந்த வானொலிக்காக பாடுபடுகிற ஆண்டவரே ஐயா மகேந்திரன் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய வைஃபுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ஆண்டவரே, இதோடு ஒத்துழைக்கிற சிஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்காகவும் பேர் பேராக நன்றி செலுத்துகிறேன். நீர் அவர்களுடைய படுவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே வார்த்தையினால் வெளிப்படுத்துவீராக. நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஊழியத்தை செய்ய அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலி இன்னுமாக உயர வேண்டுமா? இயேசுவின் கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே, ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மோகனாவாஸ். இந்த
2: வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ்.

வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை சகோதரிகளை அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் உம்மேல் சுமந்தி என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்வீராக. உடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம் சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளினி மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும், இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும், அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நன்றி. இப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரே அதை உண்டாக்கினார். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி போற்றி பாட வருகிறார் அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள்.

0: கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்து
1: வணக்கம் நேர்களே. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும்
2: சுகத்தையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வந்த சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதமாக உங்கள ஊழியத்தை செய்யலாம் ஐயா, அப்படி அலைகளுக்கூடாக கூடி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் என்று ஆண்டு உணர்வு கொடுத்து இந்த சங்கமம் ஒளியிலேயே நடக்கத்தக்கதாக இந்த ஒளியிலேயே தொடக்கினவரே, சங்கமம் அந்த பேரியை கொடுத்து தொடக்கி நடத்தி கொண்டு வாரதுவினை உங்களுக்கு நன்றி, நன்றி. இந்த ஒளி அலையில் இணைவோர் இணைய போரும், இந்த ஒளி அலையில் இணைந்து கேட்போர் ஒவ்வொருவரையும் இங்க தொட்டு தொட்டு தொட்டு உங்களுடைய அன்பை துசிக்கத்தக்கதாக இப்பிரபஞ்சத்தில் இருந்து ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி அமைத்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். என்ன நோக்கத்துக்காக இந்த ஒளியை நீங்க தொடக்கிறீங்களோ, தடதாமதம் வந்து இத்தனை வருஷ காலமா நடத்தக்கதாக கிருபை செய்கிறது, அந்த நோக்கத்தை இந்த ஒளியலைக்குள்ள நீங்க நிறைவேற்றி நீங்க மகப்படுத்தக்கலாம், உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கலாம், உங்களுடைய கிருபியை ஊட்டி அப்பா உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துபிக்கிறோம், தோத்திருக்கிறோம் அப்பா. கொடுத்த பிள்ளைகளுக்காக, மகனுக்காக, மகளுக்காக நன்றி சொல்லுவோம். மகளே மாண்டவரையோட நேரத்தை நீங்க கொள்ள வேண்டும், உங்களுக்கு என்று அவ சாட்சியா வளர்த்தக்கதாக அவவே நீங்க எடுத்து பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. என்ன நல்ல உற்சாகம் உள்ள அவைய கொடுத்த ராஜா, நீங்க அவருக்கு எல்லாமாய் போதுமன் அவரை வல்லவராய் நல்லவராய் வழிகாட்டியாய் ஆலோசனைக்கத்தராய் எல்லாமாய் இருந்து அவ வழிநடத்து கொண்டு வர வேணும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துறதுக்காக நன்றி. உங்களுக்கு என்று எதை செய்தாலும் அதில் நீங்க மகிமைப்படுத்தக்கதாக இருந்து செய்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுறோம். அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்களே. வாழ்வு வயதில் வந்திருக்கும் அந்த பிள்ளைகள் வழிகப்பை போய்விடாதபடி கடுவாகலம் போட்டு கட்டி வழிநடத்துறதே உங்களுக்கு நன்றி, நன்றி. அவளுக்கு எது எது பாவம் எது பாவம் இல்லை என்று உணரத்தக்கதாக பெருசு தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி அல்ல வளர்த்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி, நன்றி. அக்கணம் வேலந்தரம் கண்டுகள் போலும் கனிதரும் திராட்சை செடி போலும் அவர்களை வளரத்துக்கதாக செய்ய வல்ல பெருசு தாவியானவரே உங்களுக்கு நன்றி, ஆசீர்வதியும் பையா, ஆசீர்வதிங்கோ. கடிவாளம் போட்டு கட்டி நடத்துங்க தப்பினே. இந்த மகனுக்காக, மருமகளுக்காக பெரிய ஆசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்களுக்கு நிலத்திருந்து காலம் ஊன்றி அந்த சபை

0: சாட்சியாக அவர் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராய்ச்சி மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எடுத்து முதலாட்சம் வளர்வதற்கு அவர்களையும் உங்களை எடுத்து அவர்களையும் உங்களால் எடுத்து பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி சந்ததி ஆசீர்வத்தின் நோக்கம் உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்று மகிமப்பட வேணும் என்றே நீங்க இந்த சந்ததியை ஆசீர்வத்த தேவனே, பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தேடுங்கள் அப்பொழுது பிளத்தீங்கள் என்று பிளத்தீர்கள் என்று வாக்கு தந்த தேவனே, உங்களை தேடி நாடி உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு பிழைப்ப கொடுத்து நீங்க நடத்துல கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்களோடும் வாகன வாசம் பண்ணும் கூடாரம், என்ன சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம பொயல் நடத்தும் ஸ்டூடியோ ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ஐயா. உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து காத்து வாழ் நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க வல்லமுள்ள தேவன் ஐயா, உங்களை வல்லமைக்கு ஈடாக ஒன்றுமே இல்லையா ஐயா, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, புறப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கோ. என்ன அவர்கள் உங்களுக்கு என்னென்ன உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன செய்ய வேணும் என்று அவரது மனதில் நீங்கள் வாஞ்சைகளை போடுகிறீங்களோ, அந்த வாஞ்சைகளை நீங்கள் உங்களை நேரத்தில் நிறைவேற்றி அதுக்குள்ளாலும் அவர்கள் உங்களை மௌனப்படுத்தத்தக்கதாக இருவர் செய்ய வல்லவரே, உங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பானவர் மத்தியில், ஆயிலார் மத்தியில், இந்த சங்கம் ஓலியலே இணையும் ஒவ்வொருவரும் அவர்களில் உங்களை அவர்கள பேச்சிலையும் சரியில் கதையிலும் சத்தத்திலும் உங்களை தாழ்மையும் உண்மையும் கண்டு அவர்களும் உங்களுக்குள் நெருங்கி வாழத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பின்னும் பின்னும் இவ்யான் இந்த சங்கம மொழியிலேயே பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ராஜா. பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ எல்லாவற்றுக்கும் மேலாக சாட்சி கூடாக துதிக்கூடாக உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகளை விட கட்டிக் கொள்ளுங்கள். சுயத்தில் அவர்கள் எதையும் பேசக்கூடாது, உங்களோட செய்திகளை கொடுக்கிறவர்களே, உங்களோட வார்த்தைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பாத்திய திரட்டாதபடி நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்தி நடக்கத்தை உங்களை உயர்த்தி தங்களை தாக்கி மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வந்து வந்தனீங்க. என்ன கிருபை செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தீங்குக்கு மனஸ்தாபப்படும் தேவன் நீங்கள் ஐயா. ஜோனாவின் தலையின் மேல் மேல் நீங்க நிழலை உண்டு பண்ணின தேவன் நீங்கள் ஐயா. மீனின் வயிற்றிலிருந்து ஜோனாவை காப்பாற்றிய தேவன், அந்த மீனின் வயிற்றில் அவர் சுவாசிக்கத்தக்க பலனை கொடுத்த அற்புதமுள்ள அதிசயமான தேவனே, இன்றும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க ராஜா. ஜீவனோடு தலைவன் பலத்து பாசத்தில் இருக்கிறீர்கள், அதுக்காக நாங்கள் சிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை கூலியம் செய்யும் பிள்ளைகள் சோர்ந்து போகாதவரை, பெருவினப்படாதவரை, பழுதப்பி போய்விடாதபடி எங்களோடு கடத்தி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கலாத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்தாவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தை தந்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் நாடுகளில் நின்ற பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகள் ஆத்மாக்காக நன்றி சொல்லுவோம். இதை நடத்தும் ஆத்மாக்கள் ஒவ்வொரு நடத்துகிற சகோதரன் சகோதரி அவர்களோட குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை மாம்பப்படுத்த போகிறோம். உங்களோட பிள்ளைகளுக்காக எங்கெங்கெங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களோட ஊழியத்தை செய்து அபிஷேகத்தை பெற்று உங்களோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளாக பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கெங்கு இருந்தாலும் அவர்கள் உங்களோட பெரம்பகரத்தினால் காத்து வழிநடத்துகிறாய்யா. இந்த உலக ஆசை பாச பொன் வெள்ளிக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே உங்களோட நாமத்தை தூஷிக்காதபடி காத்து கொள்ளுங்கோ. உங்களுக்கு கொடுக்குற கணத்தையும் துதியையும் மகிமையும் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இந்த பொல்லாத உலகத்தில் ராஜா ஆண்டவர் ஒளியாக உப்பாக இருங்கள் என்று சொன்ன தேவனே, ஒளியாக இருக்கத்தக்கதாக, ஒளி மங்கி போகாதபடியும் உப்பு சாரமட்டு போகாதபடியும் இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு தரையும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை அபிஷேகம் பெற்று ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரையும், இந்த சங்கம மொழிகளில் புற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததி சந்ததி சந்ததியாக நீங்க பொருட்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா எல்லாவற்றுக்கு மேலாக நீங்க விருக்கிற பாவங்களை இவர்கள் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே உணர்த்தி நடத்துங்கோ, உணர்த்தி நடத்துங்கோ. நாங்கள் ஒன்று கொண்டது இல்லை, நாங்கள் ஒன்று கொண்டு போகவும் முடியாது ஐயா. எப்படி வருங்கையோடு வந்தோமோ அதே போல் வருங்கையோடு தான் ஐயா வருவோம். எல்லாவற்றுக்கு மேலாக நாங்கள் உங்களோட அழைப்புக்கு தகுந்தவர்களா இருக்க வேண்டும், உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும். உங்களோட ராஜ்யம் உலகத்தில் வரும் பொழுது உங்களோடு நாங்கள் நித்திய நித்தியமாய் வாழ வேணும், வாழ வேணும், வாழத்தக்க வழியை வகுத்து கொடுக்க வல்லவர் நீங்கள் என்றதை உணர்ந்து உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களை மமப்படுத்தி உங்களை நாமத்தை உயர்த்தி நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பட்டப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக எங்களுக்காக இந்த உலகத்தில் பாலகனாக பிறந்து எங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே ஆண்டு பெற்றாரோடு வருஷம் இருந்து எங்களுக்காக மூன்று வருஷம் நடந்து நடந்து திரிந்து ஊழியத்தை செய்து எங்களுக்காக எங்களை பாவங்களுக்காக எங்களை மீட்டெடுப்பதற்காக நீங்க கூற சிலுவை சுமந்து எங்களுக்காக நீங்கள் உயிரோடு எழுந்தீங்களே, எழுந்து ஆண்டு வாழும் வழியை வகுத்து விசேஷர்களுக்கு போதித்து என்றும் எங்களுக்காகத்தானே தவறு பரிசுத்தை கருந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. திரும்பவும் ராஜாதி ராஜனாக வெள்ள குதிரை பவனி வர போற எங்கள் இயேசுவே, உங்களை நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை மாமப்படுத்தி உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உங்களுக்கு எத்தனை நாமங்களை சூட்டினார்கள். ஆதி மந்தம் இல்லாத அருள் பெரும் சோதியே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, அப்பா உங்களோட நாமம் ஒன்றே உச்சரித்து உச்சரித்து உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புகிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒவ்வொன்றும் உங்கள் அண்டே தூபமாக வந்தடைய வேணுமாய் கேட்கணும். தடையின்றி தூபமாக வந்தடையத்தக்கதாக செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே விசேஷமாக வாழ்வ சந்ததிக்காக வருங்கிறோம் ராஜா. வருங்கால வாழ்வ சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் பிறப்புக்குமோ இடப்புக்குமோ சாய்ந்து போகாதபடி உங்களை நோக்கி வெற்றி நட போடத்தக்கதாக கடைசி மட்டும் எங்களை ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், எங்களை விட்டு விலக மாட்டார். எங்களுக்கு வாழும் வழியை அவர் வகுத்து தருவார் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் ஆண்டவர் வெற்றி நட போட்டு உங்களுக்கு உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட ராஜ்யத்துக்கு வேலியாக்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும் ஐயா, உங்களால் பாவிக்க முடியும். அப்பாவாலு சந்ததியின் மத்திய சோறு வராதபடி சோர்ந்து போகாதபடி காத்து கொள்ளுங்கோ. நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து ஆசீர்வைத்து காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா எடுத்து பாவிங்கோ, எடுத்து வாலிப சந்தையை எடுத்து பாவிங்கோ, ஆவிதன் ராஜாவே எடுத்து பாவிங்கோ. ஆண்டவரே படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே எங்களுக்கு இந்த தகுதியான வேலை கிடைக்கவில்லை என்று மனம் சோர்ந்து போயிருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஐயா வாழும் வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும். அந்த மன சோர்வினால் மனம் வடிந்து கூட அன்பில் இருந்து இந்த வாழ்வு சந்து விலகாதபடி அருமையாக கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொள்ளுங்க ராஜா, காத்து கொள்ளுங்கோ. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை சிந்தியாதபடி கூறி உங்களால் தான் இந்த வாழ்வு சந்ததியை காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாழ்க்கை துணைக்காக அங்கு கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்காக பெறுகிறோம் ஆண்டவரே. நீங்க பரலோகத்திலே இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை நிச்சயத்து வச்சீங்களோ அதை நீங்க வெளிப்படுத்தி அதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுங்கோ ராஜா. அவர்கள் பொறுமை இல்லாமல் தவிக்காதபடி எங்கள் ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு உங்களை பாதத்திலிருந்து விண்ணப்பித்து அந்த பதில கண்டுகொள்ளத்தக்கதாக, அது கூட உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவர் உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னவனே, எல்லாம் உங்களால் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிந்துவனே, வாழ்க்கை துணைக்காக இங்கு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் எட்டு துணைகளை என்னிடத்துக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உங்கள் ராஜ்யத்தை வளர்த்தக்கதாக, உங்கள் ராஜ்யத்துக்கு அவர்களை உதவியாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த மாதிரி கற்பவதிகளாக இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் வருவோம். கற்பத்தை தொட்டு ஆசீர்வித்த தேவனே உங்களுக்கு நன்றி. நிறைவான குழந்தைகளை, நிறவான உங்களை சிருஷ்டித்தப்பட் பெற்றெடுத்து உங்களை துதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் பலவீனமாய் சோதீனமாயிருப்போருக்கு அப்பா பரம வைத்தியன் ஆகிய தேவனே, பரிகாரியான தேவனே, அவர்களுக்கும் உங்களோட ஆசுவத்தை கொடுத்து அவர்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி தூக்கி எடுக்க உங்களால் முடியும். நீங்க பரம வைத்தியன் ஐயா, பரிகாரியான தேவன். எத்தனை பேரு கற்பது சுகம் கொடுத்தவர், குன்றர்களுக்கு பார்வை கொடுத்த தேவன், சப்பானியை எழுப்பின தேவன். ஆண்டவரே அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க இயேசுவே, ஆண்டவரே உங்கள் அன்பின் கரத்தை நீட்டி பலவீனமாயிருப்போருக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து இருக்கு நாளில் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். பயப்படாதே, கலங்கிடாதே, கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவன் அல்லவா, அவருடைய பயத்தையும் கலக்கத்தையும் நீங்கள் நீக்கி அவர்களுக்கு ஏற்ற சுகம் கொடுத்திருக்கு நாளில் உங்களை துதித்த வண்ணம் ஆண்டவர் நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். எவ்வளவு அற்புதம் செய்த தேவன், குஷ்டரோகிய சுவப்படுத்தின தேவன் அல்லவா. காணுரே நடக்க முடியாத சப்பானியை நீங்க எழுப்பின தேவன் அல்லவா. குருடருக்கு பாவை கொடுத்த தேவன் அல்ல, இன்றும் ஜீவனோடு இருந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிற தேவனே, இந்த அற்புதத்தை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்க செய்த அவர்களை இன்னும் உங்களை மாமப்படுத்தி உங்களை துதித்த வண்ணம் ஒரு நிமிஷத்தையும் கழிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதம் அதிசயம் செய்ய வல்லவர் நீங்கள் ஐயா. ஆண்டவேத்தினோ குடும்பத்தில் அப்பா உங்களை சாயலாக படைத்த பிள்ளைகள் புத்தி குறவினால் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் சமுதாயத்தில் அந்த பாடசாலைகளில் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் படிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம் அன்பின் தேவனே. அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் நீங்க சிருஷ்டித்தீங்க, நீங்க தான் உங்களோட சாயலாக சிருஷ்டித்திருந்தீங்க. இந்த குறைவோடு இருக்கிறவர்களை நிறைவாக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். இவ்வளவு அற்புதம் செய்த தேவன், அவர்களுக்கு என்ன நல்லது என்றே அறிந்து அந்த நல்ல வழியில் நடத்தத்தக்கதாக பெற்றாருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா, பெற்றாருக்கு வேண்டிய பொறுமையை கொடுத்து வழிநடத்துங்க. இப்படிப்பட்ட இடம் பிள்ளைகளுக்கு இந்த கட தேசத்தில் நடத்தும் பாடசாலைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த பாடசாலையில் இருந்து ஆண்டவரே அதுக்கு உதவியா இருந்து வேலை செய்யும் அந்த டீச்சர்ஸ், கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருக்காக வருகிறோம். அவர்களுக்கும் வேண்டிய நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. எங்கட கண்களால் காணாவிட்டாலும் எங்கட காதுகளால் கேட்டு அப்பா அந்த ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாத மகனை எப்படி நீங்க தூக்கி எடுத்தீங்க? அந்த ஆஸ்திரேலியாவில் அவரை தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, உங்களோட சத்தியங்களை அவர் எடுத்து சொல்லத்தக்கதாக ஞானத்தை கொடுத்தீங்களே ராஜா. எத்தனை விதமான பரலோக ஞானத்தினால் நிரப்பி அவரை உங்களை மாமப்படுத்த தவிர வாழ்க்கையில் நீங்க மாமப்படுத்த கிருபை செய்வீங்களே, அதுக்காக உங்களை துதிக்கும். அது மட்டுமில்ல, ஒரு ஆண்டு அன்பை உண்டு, பரலோக அன்பை உண்டு பண்ணி ஒரு சகோதரி அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டு அவர்களை ஒரே மாம்சமாக இணைத்து நாலு பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறீங்களே, அதை போல ஆச்சரியம் அற்புதம் என்னையா. இதை ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டு இதுக்குள்ளாலும் கூட நாம மகமப்படத்தக்கதாக அந்த புடலுக்குள்ளாலும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக செய்தது உனே உங்களுக்கு நன்றி. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால் எல்லாம் கூடும் என்று சொன்னதை அந்த சவர்ந்த வாழ்க்கைக்கால் நினைக்கிறதை இப்பொழுதும் அவருக்கு பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களோட அன்பை புத்தகங்கள் கூலால் எழுதத்தக்கதாக நீங்கள் அவரை பார்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துய்க்கிறோம். எங்கெங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்தெந்த தேசத்துக்கு போய் உங்களை நாமத்தை மகமப்படுத்தினாலும் நீங்கள் அவரோடு கூட இருந்து அவர் உங்களை உயர்த்தி மகமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்கிறது. உடனே அந்த சந்ததியை நிறைவாக சிருஷ்டித்ததற்காக நன்றி. அந்த சந்ததி கூட உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். இப்படி அப்பா குறவோடு இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களோட கோலாலையும் தடியாலையும் மண்ணெடுத்து நல்ல மேய்ப்பராயிருந்து அவர்களை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த வண்டையில் எங்களை மண்ணெடுத்த வல்ல எங்கள் இயேசுவே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றாருக்கு வேண்டிய மன சமாதானத்தையும் ஞானத்தையும் கொடுத்து பொறுமையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தத்தக்கதாக இவர்களை ஆண்டு நடத்தும் வழிகாட்டிகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். உலகம் கொடுக்க முடியாத பரலோக ஞானத்தினால் இவர்களை நிரப்பி வழிநடத்த வல்லவனே உங்களை துதிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் பெருவிலே சந்தோஷ முன்னிலையே சாந்த சொருவியே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க துதிக்க துதிக்க எப்படி எரிகோம் அதில் விழுத்து நீங்களே ராஜா, அதே போல் உங்களோட பிள்ளைகளுக்கு இதாக ஆண்டவரே இன்னைக்கும் என்னென்ன விதமான இருகோம் அதில் நின்றாலும் உங்களை துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அதில் விழப்பண்ணி உங்களை ராஜ்யத்தை பங்குள்ளவர்களாகவும் உங்களை மாவப்படுத்துறவர்களாகவும் வாழத்தக்கதாக வாழும் வழியை வகுத்து கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். எங்கு என்ன நோக்கத்துக்கோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமலை செய்ய போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். அவர்களுக்கு போய் சேர்ந்த வேண்டிய இடத்துக்கு நீங்க கூட்டிக் கொண்டு போய் திரும்ப அவர்களுடைய கூடாரங்களுக்கு அவர்கள் எடுப்பிடங்களுக்கு சோபத்திரமாக உங்களால் தான் ஐயா கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களோ எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் என்ன விமானமோ ஆனோ காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு அது உதவியா இருக்கத்தக்கதாக அது ஓட்டுவோரும் நிதானத்தோடும் கண்ணியமாகவும் அதை ஓற்றவர்களா இருக்கத்தக்கதாக நீங்க ஒருவருடைய கண்களையும் திறந்து ஆண்டவரின் மீது உள்ள நியாயாதிபதியே இவ விருட்சமே உங்களோட சித்தத்தின்படி ஒருவரையும் வழிநடத்தி காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே தேசங்களுக்கு இடையில் இருக்கும் பகமைகளை உங்களால் ஐயா சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த முடியும். இந்த பகமைகளை உங்களால் தான் ஐயா அகற்ற முடியும். சமாதானத்தின் பிறகு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒரு தேசத்துக்கு ஒரு தேசத்தை அழிக்க வேணும் என்று எண்ணாதபடி ஆசீர்வாதமாயிருக்க வேணும் என்ற எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா, கிருபை செய்யுங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஈரான் தேசம் ஈராக் தேசத்தில் இருக்கும் பகைமே நீங்கள் ஆண்டவரே ஆண்டு அகற்ற முடியும், அகற்ற வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு எந்த பங்கமும் வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அப்பா உங்களோட கிருபியை ஊற்றி வழிநடத்தணும் ராஜா. ஒளிவிலும் மறவிலும் இருந்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் அந்த ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களால் ஆசீர்வதிக்க முடியும் ஐயா. உங்களால் அவர்களுக்கு சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்க ஆண்டவரே வழியை திறந்து கொடுக்க முடியும். திறந்து கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக நீங்க செய்ய வல்லவர் ஐயா. சமாதான கரே சந்தோஷ விண்ணொழியே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இருளிலிருந்து உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீரங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தீமையை பார்க்க கூடாத சுத்தகர்ணனே, தீமைகளை வெறுக்கிறதுவனே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பத்தி மலம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் இன்றி போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழும் வழியை வகுத்து ஆண்டவரே ஆசீர்வத்து காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மீதியான இந்த சங்கமம் ஒலியலையே உங்களோட பிள்ளைகளுக்குடாக ஆறாருக்கு அழைப்பு கொடுத்தீங்களோ அவர பிள்ளைகளுக்குடாக செய்தி கூடாகவோ பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ உங்களை மகமப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கட்டி அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை கட்டி அவர்களுக்களால் நீங்க மகமப்பட வேணும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் எங்களை தாழ்த்தி முறவெல்லாம் உள்ள நாமத்தை உயர்த்தி உங்களொருவருக்கு நாங்கள் நன்றி ததி கணம் மகிமை செலுத்தி மிகவும் தாழ்மையாக இருக்கிறோம் பிதாவே.
1: வழி நடத்துவாராக. தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் சுகபல ஜீவனோடு பாதுகாப்போடு கத்தர் வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போமோ அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். ஜபங்களுக்கு ஊடாக வழிநடத்தினார் கத்தர் தாமே, அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் வழி நடத்துவார்கள். இந்த வேளையிலும் வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கடந்த வாரத்திலே, கடந்த வார இறுதி நாட்களிலே பிரான்சிலே ஊழியங்களை செய்து திரும்பவும் வந்திருக்கிறார். உற்சாகமாக வந்திருப்பான்னு விசுவாசிக்கிறோம். சாட்சிகளோடு வந்திருப்பான்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு அவருடைய எல்லா காரியங்களிலும் கத்திரிக்கரம் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறு ஒலிப்பிலை கேட்க போன்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே ஊழியரை வரவேற்றுக் கொண்டு வார்த்தைகளை பெற்றுக் கொள்வோம். பிரைஸ் லோ பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். இணைந்து உங்களிடம் படிக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
2: ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவர் இருக்கிற இடம், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களை விடுவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். வேதத்திலே மிகப்பெரிய அல்லது முக்கியமான வார்த்தை, எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் என்கின்ற சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் அறிகிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் எல்லாவற்றிலும் எல்லா விதத்தாலும் வெற்றி சிறந்திருப்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமாய் இந்த உலகத்தை ஜெயித்து, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று எங்களுக்கு உறுதிமொழியை கூறி செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் முடித்தது யாவும் நம்மை மேற்கொண்டு நம் மூலமாய் சத்துருடைய கிரிகைகளை நிர்மூலமாக்குவதாக, அவனுடைய பொய்கள் அகன்று போவதாக, இல்லாமல் போவதாக நீர் பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பு முழுமையாய் எங்களையும் தேசங்களையும் மேற்கொள்ளுவதாக. இன்றைய நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் எல்லோரையும் வீட்டிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உமக்கன்று எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மீட்டிங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. நிச்சயமாய் நீங்கள் நான் போகிற இடங்களில் எல்லாம் விடுதலையும் அற்புதங்களும் நிச்சயமாய் நடக்கிறதா இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய சாட்சிகள். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம், எடுப்போம், வாசிப்போம். எபேசியர் 10:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசியாக, கவனிங்கள், நிறைய காரியத்தை அவர் பேசிவிட்டு கடைசியாக என்றால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார் என்று அர்த்தம். அப்ப கடைசியாக முக்கியமாக என்று சொல்லலாம். முக்கியமாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப இது வந்து சாதாரண காரியம் அல்ல, இது வந்து ஆவிக்குரிய காரியம். அவருடைய வல்லமை ஆவிக்குரிய காரியம், அவருடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய காரியம், இது மாமிசத்துக்குரிய காரியம் அல்ல. அப்ப நாங்கள் சூப்பர் நேச்சுரல் வல்லமையிலே செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவனுடைய வல்லமை சூப்பர் நேச்சுரல் வல்லமையாய் இருக்கிறது. அநேகர் நாங்கள் அதோடு ஒரு தொடர்பும் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து நாங்கள் பேசுவோமானால் அது சாதாரண வல்லமை உடைய வார்த்தை அல்ல, அது எல்லாவற்றையும் புறப்பிக்கிற உருவாக்குகிற வல்லமையா இருக்கிறது. அது சூப்பர் நேச்சுரல் வல்லமை. ஆமென். அதனால்தான் அவர் எழுதும் பொழுது சுவிசேஷம் தேவனுடைய பலன் என்று இருக்கிறதா உண்மையாக சரியான டிரான்ஸ்லேஷன் வல்லமை. சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அல்லது தேவ வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது அங்கே தேவ வல்லமை மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தைகளிலே உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது, விடுதலை ஆக்கிற வல்லமை வார்த்தையிலே இருக்கிறது. ஆமென். அப்ப கவனியுங்கள், இது என்னவாம், கர்த்தரின் ஆருடையது, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வல்லமையை கொண்டு செயல்படுங்கள், எங்களுடைய சுய வல்லமையினால் அல்ல. அதனால்தான் ஜெபிக்க வரும் பொழுது அநேக வேளைகளிலே எங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், தேவ வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் வார்த்தையை பேசினால் அது போய் செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பி வராது, தேவனிடத்தில் போகாது. ஆகவே நான் சரியாக பேச வேண்டும், நான் பேசுகிற வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் சீடாக இருக்கிறது. ஆமேன். வல்லமையாக இருக்கிறது. ஆமேன். இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அப்ப இருபுற அருக்குள்ள பட்டயத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு முன்பாக நிற்கிற எனிமையை நீங்கள் நிர்மூலமாக்காமல் அழுது குளறி கண்ணீர் வடிப்பீர்களானால் அது நீங்கள் சரியாக இன்னும் செயல்படவில்லை. அல்லது நீங்கள் யார், தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் தேவனுடைய சகல வல்லமைகளையும் அதிகாரத்தை உடையவர்கள் என்பதையும் அறியாமல் இருக்கிறீர்கள். அதனால் தான் இன்றைக்கு அநேக ஒளிகளிலே எங்களுடைய ஜபத்திலே என்ன இல்லை, தைரியம் இல்லை. எங்களுடைய ஜபத்திலே விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறவர்கள் ரொம்ப கம்மியாகத்தான் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அப்படி நாங்கள் செயல்பட வேண்டுமானால் நாங்கள் யார், கிறிஸ்து எப்படியாக எங்களை என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த உலகத்திலே காணப்படுகிற அத்தனை தீமைகளும் பிசாசினால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அவனை திரத்தும்படி, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே மனிதகுமாரன் இயேசு வந்தார், எங்களோடு கூடவும் இருக்கிறார். அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே நமக்கு சகல அதிகாரங்களையும், சகல வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், தேவன் வந்து சத்ருவை அழிப்பதல்ல, சகல அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் செயல்படும் பொழுது பேசும் பொழுது அவைகள் போய் மேற்கொள்ளுகிறது, சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறது, ஜனங்களை விடுதலை ஆக்குறது. நாங்கள் பேசும் பொழுது ஆமென் விடுதலை உண்டாயிருப்பதாக என்று பேசினால் விடுதலை உண்டாயிருக்கும். தேவ பிள்ளையாக விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நீங்கள் பேசுவீர்களானால் நிச்சயமாய் விடுதலை உண்டாயிருக்கும். ஆமென். ஆனால் நாங்கள் விடுதலை நீர் வந்து உண்டாக்கும் ஐயா என்று நாங்கள் ஜெபிப்பது சரியான ஜெபம் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், பிள்ளை ஆக்கியிருக்கிறார், ஆக்குவார் அல்ல. அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணியிருக்கிறார். எங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஏற்கனவே மாற்றிவிட்டார். ஆகவே பூமியை ஆளுகை செய்வோம் என்றால் பிசாசு ஆளுகை செய்ய அனுமதிக்க மாட்டோம். தேவன் ஆளுகை செய்யும்படி நாங்கள் செயல்படுவோம். ஆனால் தான் ஜெபத்திலே தேவன் என்ன சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இது மிகவும் முக்கியம். அவருடைய ராஜ்யம் பூமியை மேற்கொள்ளாவிட்டால் பூமிக்கு விடுதலை இல்லை. அவருடைய சித்தம் செய்யப்படாவிட்டால் பிசாசின் கிரியைகள் தான் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே இது ரெண்டும் முக்கியம். ஆனால் இது நாங்கள் அழுது குளறு கண்ணீர் வடிப்பதனால் நடக்கிற காரியம் அல்ல. மாறாக அதிகாரம் உள்ளவர்களாய் பேசும் பொழுது, நீங்கள் யார் என்று அறிந்து நீங்கள் பேசும் பொழுது இவைகள் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. கவனிங்கள், இப்படியான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன், வல்லமையை நான் உனக்கு கொடுத்தேன் என்று நாங்கள் பழைய பாட்டிலே வாசிக்க மாட்டோம். ஆனாலும் கவனியுங்கள், அவர்கள் தேவனை நம்பி விசுவாசித்து சூரியனே நில் என்று சொன்னார்கள். அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேக வேளைகளிலே தேவன் பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர் சொன்னது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகவே புறப்பட்டு போ என்று தான் சொன்னார். அவர்கள் நம்பி போனார். ஆனால் நமக்கோ அதை விட மேன்மையான மகிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு செய்து காண்பித்து பிசாசையும் ஜெயித்து சகல ஜெயத்தையும் நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இப்பொழுது நாங்கள் அதை விட பரிசுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்ததை பார்க்கிலும் அநேக அற்புதங்களை அடையாளங்களை விடுதலைகளை கொண்டு வர முடியும். ஆமேன். அப்படியா செயல்பட முடியும். ஏனென்றால் சகல அதிகாரமும் நடக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவே சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரிடத்திலே சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதே சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் நமக்கூடாக செயல்படுகிறது. ஆமென். சத்துரு நேச்சுரல் பவர் கிடையாது, அவன் சூப்பர் நேச்சுரல் வல்லமை உள்ளவன். அவனை ஜெயிக்க வேண்டுமானால் அதை விட பெரிய சூப்பர் நேச்சுரல் வல்லமை உள்ளவரோடு நான் இணைக்கப்பட்டவனாய் காணப்படுவேனானால் நான் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருப்பேன். ஆமென். தேவனுடைய சித்தமே என்ன, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ என்றுதான் தேவனே சொல்லுகிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் உங்களுக்காக அல்லது நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். தொடர்ச்சியா வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, கவனியுங்கள், பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் பிசாசுக்கு முன்பாக கெஞ்சி குளறி அழுது குளறி மண்டாடுகிறவர்களாய் அல்ல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலன் உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய கவனியங்கள், தேவனுடைய சர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கவனியங்கள், நீங்கள் நாங்கள் கெஞ்சி குளறி கூட்டாடி பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் நாங்கள் அவருடைய சர்வாயுத வழக்கங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சர்வாயுதங்களையும் அறித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த இந்த சர்வாயுதம் தேவனுடையது. ஆமே, இது தேவனுடைய வல்லமை. இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய தந்திரங்களை அழிக்க முடியும், நிர்மூலமாக்க முடியும், ஜனங்களை விடுதலையாக்க முடியும். ஆகவே இது தேவனுடைய கடமை அல்ல, இது நம்மேல் விழுந்த கடமை. தேவன் இதை செய்யுங்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் செய்யும் ஐயா என்று நான் சொல்வேனானால் நான் எந்த விதத்திலும் அவருக்கு பிள்ளையாயிருக்க தகுதியற்றவன். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார் இதை போய் செய் என்றால் நான் செய்ய வேண்டும். அதுதான் ஆளுகை. தேவன் என்னுடைய ராஜாவாக அல்லது என்னுடைய தகப்பனாக, என்னுடைய தேவனாக, என்னுடைய கர்த்தராக அல்லது லோர்ட், அதுக்கு தமிழ் என்ன, கர்த்தர் என்று இருக்கிறது, லோர்ட் லோர்ட் என்று சொல்வோமானால் நாங்கள் அவரை ஆளுகை செய்ய முடியாது, அவருக்கு நீர் போய் செய்யுமையா என்று சொல்ல முடியாது. மாறாக அவர் சொல்லுகிறதை கேட்டு, நீ போய் பிசாசு துரத்தென்றால் அவர் சொல்லுகிறதை கேட்டு நான் செயல்பட வேண்டியது அவசியம். சகல அதிகாரமும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஆகவே நீ போய் இதை செய் என்று சொன்னால் நாங்கள் போய் அதை செய்ய வேண்டும். அதுதான் கீழ்ப்படிவு. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார், நீங்கள் போய் பிசாசை துரத்துங்கள், நோய்களை குணமாக்குங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள், ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள், அவர்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்துங்கள். இவைகள் எல்லாமே நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசங்களை விடுதலை ஆக்குங்கள், தேசங்களை விடுதலை ஆக்குங்கள் என்பதை பார்க்கிலும் சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். சகல பேரையும் அல்ல, சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்றுதான் கேஜேவி இல இருக்கிறது, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது. சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்க. ஆமென். அப்ப அதுக்கு தேவையானவற்றை கொடுக்காமல் அவர் சொல்ல மாட்டார். பிசாசுகளை துரத்துங்கள் என்றால் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். நோய்களை குணமாக்குங்கள் என்று சொன்னால் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வந்தார். அப்ப தேசங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பிசாசின் கிரியை. இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பிசாசின் கிரியை. அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். ஆகவே நாங்கள் அதற்கு விரோதமாய் ஜெயிப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்க முடியும். கவனியுங்கள், பிசாசை துரத்துங்கள் என்றால் என்ன சொல்லுகிறார், சவுக்கை பின்னி அடியுங்கள் என்று சொல்லுகிறாரா, வாழை எடுத்து வெட்டுங்கள் என்று சொல்லுகிறாரா, அல்லது பிசாசே இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், ஓடி போல், லீவ் நவ் என்று பேசும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒருவனுக்குள் ஒரு பிசாசு செயல்படும் பொழுது அவன் வந்து பிசாசினால் பொசஸ் பண்ணப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது நாங்கள் போய் இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிறோம், வெளியர் என்று சொல்லும் பொழுது அது அவனை விட்டு வெளியேறுகிறது. அதே போலத்தான் தேசத்தையும் பிசாசு என்ன செய்கிறது, ஆளுகை செய்கிறது, பொசஸ் பண்ணி இருக்கிறது. தேசங்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிற அரசாங்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பிசாசு பொசஸ் பண்ணி அவனுடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறான். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் வார்த்தைகளை பேச வேண்டும், இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய கிரிகள் நிர்மூலமாகி போவதால், வாய்க்காமல் போவதால் என்று நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கும். தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளும் எல்லாமே நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறது. ஈவன் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், தேவ தூதர்கள் எங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணும் பொழுது அவர்கள் அதன்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆகவே சரியான வார்த்தைகள் எடுத்து, ஏய் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக, தேவராட்சியம் மேற்கொள்ளுவதாக, சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது நிர்மூலமாகி போவதால், வாய்க்காமல் போவதால் என்று நாங்கள் பேச ஆரம்பித்தால் அவைகள் சரியாக நடக்கும், அவைகள் வந்து மேற்கொள்ளும். பிரச்சனைகளை பற்றித்தான் நாங்கள் எங்களுடைய ஜபத்திலே பேசியிருக்கிறோம், அது தவறு. நான் பிரச்சனையோடு இணைக்கப்பட்டு பேசினால் நான் பிசாசோடு என்னை இணைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன், நான் பிசாசோடு என்னை இணைத்துக் கொண்டு ஜபம் பண்ணுகிறேன். ஆனால் பிசாசோடு நான் இணைக்காமல் தேவன் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு என்ன வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தோடு என்னை இணைத்துக் கொண்டு நான் பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அநேக வேளைகளிலே பிசாசு சொல்லுகிற காரியங்களை நம்பி நாங்கள் பார்க்கிற, எங்களுடைய மாமிச கண்களினால் பார்க்கிற காரியங்களை நம்பி அதை அதோடு நம்மை இணைத்து கொண்டு சிந்தையிலே அதை எங்களுடைய சிந்தையிலே வைத்து கொண்டு நம்முடைய சிந்தைகள் அவைகளினால் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம், ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்கிறோம். ஆனால் தேவனோ நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் செயல்படுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார். கவனியுங்கள், தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் தான் பிசாசிலிருந்து, பிசாசின் கிரிகையிலிருந்து ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால், எங்களுடைய நாமத்தினால் அல்ல, அவர் கொடுத்த வல்லமையினால், அவர் கொடுத்த வரங்களினால், அவர் கொடுத்த அதிகாரங்களை வைத்து இதை செய்கிறோம். அவைகள் எப்படியாக இருக்கிறது, சர்வாயுத வர்க்கங்களாய் இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. கவனியுங்கள், யாரோடு நாங்கள் அல்லது யார் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள் என்பது இங்கே தெளிவாக இருக்கிறது. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்னொரு விதத்திலே சொன்னால் அவர்கள் நமக்கு விரோதமாய் போராடுகிறார் நம்மை மேற்கொள்ளும்படி, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இல்லாமல் பண்ணும்படி அவைகள் நம்மோடு போர் செய்கின்றன. ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஆகவே அவைகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அழுது குளறி கண்ணீர் வடிக்கவும் என்று எழுதப்படவில்லை. கவனிங்கள், எதிர்த்து நிற்கவும். எபேசியர் 4:27 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் மேற்கொள்ளவும், எது நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். கவனிங்க, சகலத்தையும் இன்னொரு விதத்திலே சொன்னால் சகலத்தையும் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி, வல்லமை உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப சூப்பர் நேச்சுரல் வல்லமையிலே படுங்கள். தேவனுடைய வார்த்தை சூப்பர் நேச்சுரல் வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். அவரை நம்பி, அவர் செய்து முடித்ததை நம்பி நாங்கள் பேசும் பொழுது நிச்சயமாய் அங்கே தேவனுடைய வல்லமையை காண முடியும். பிசாசை துரத்துங்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பி பிசாசை வெளியேறு என்று நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அது வெளியேறு. ஆனா அதற்கு முன்பாக நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். தேவனோடு, தேவ வசனத்தோடு உங்களை இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ளாமல் நீங்கள் கட்டளை இடுவீர்களானால் அவைகள் நமக்கு கீழ்ப்படிய மாட்டாது. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும், நாங்கள் அவைகள் கொண்டு வந்த, அதாவது பிசாசு கொண்டு வந்த பயத்தோடு இணைக்கப்பட்டு பேசுகிறோம் என்பதை பிசாசு அறியும், தெரியும். ஆனால் நான் தேவ வசனத்தோடு இணைக்கப்பட்டு பேசுகிறேன் என்பதும் பிசாசுக்கு தெரியும். அப்ப தேவ வசனத்தோடு நான் இணைக்கப்பட்ட அந்த வசனத்தை நம்பி நான் பேசும் பொழுது பிசாசினால் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஆனால் நான் மாமிசத்திலே பிசாசின் கிரியைகள், பிசாசு கொண்டு வர பயம், பிசாசு கொண்டு வர நோய், பிசாசு கொண்டு வர பலவீனம், பிசாசு கொண்டு வர வருத்தம், இவைகளோடு இணைக்கப்பட்டு, இவைகளால் மேற்கொள்ளப்பட்டு, இவைகளினால் சிந்தையிலே அவைகளால் நிரப்பப்பட்டு நான் பேசுவேனானால் நான் தேவனோடு என்னை இணைத்து கொள்ளவில்லை, நான் பிசாசின் கிரியைகளோடு என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் என்றார். அப்ப பிசாசின் கிரியைகளோடு, அவனுடைய கிரியைகளை நம்பி அவனுடைய கிரியைகளோடு நான் இணைத்து கொண்டு எப்படி நான் சூப்பர் நேச்சுரல் வல்லமையா இருக்கிற அவனுடைய வல்லமையை எதிர்த்து நிற்பது, அவன் சொல்வது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவன் சொன்னதற்கெல்லாம் நான் அடிபணிந்து கொண்டு நான் செயல்படுவேன், ஆனால் எப்படி அவனை எதிர்த்து நிற்பது? ஜபிக்க போகும் பொழுது, ஒரு கேன்சர் வியாதி உள்ளவருக்கு நீங்கள் ஜபிக்க போவீர்கள் ஆனால் அவன் சொல்லுவான், நீ என்னை தொட்டால் நான் உன்னை தொடுவேன், உன் குடும்பத்தை தொடுவேன், உன் சரீரத்தை தொடுவேன் என்று சொல்லும் பொழுது நான் அவன் சொல்லுவதை நம்புவேனானால் நான் என்னால் ஜபிக்க முடியாது. ஆண்டவரே நீர் தொடும் ஐயா, நீர் விடுதலை ஆக்கும் ஐயா என்றுதான் நாங்கள் ஜபிப்போமே அல்லாமல் இல்லை, என்னோடு தேவன் இருக்கிறார், ஆகவே உனக்கு கட்டளை இடுகிறேன், வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். கவனியுங்கள், நான் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தவில்லை, அவருடைய நாமம், அவர் செய்து முடித்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்தும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப அவர் செய்து முடித்ததை நம்பியே நீ தொட முடியாது, ஏனென்றால் அவருக்குள் நான் இருக்கிறேன், அவருக்குள் நான் மறைந்திருக்கிறேன், அவன் என்ன பேசினாலும் நீ என்னை தொட்டால் நான் உன் தொடுவேன் என்றால் இல்லை, நீ என்னை தொட முடியாது, நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று நான் எதிர்த்து நிற்காவிட்டால் நான் அவனால், சத்துருவினால் மேற்கொள்ளப்பட்டவனாயிருப்பேன். கவனியுங்கள், இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வந்தபோது இயேசு அவன் சொன்ன வார்த்தைகளோடு தன்னை இணைத்து கொள்ளாமல் பிதாவினுடைய வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டு எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக ஜெயிக்கும்படிக்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் அவனால் ஜெயம் கொள்ளப்பட்டு ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று நாங்கள் கேட்போமானால் நாங்கள் பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசுகிறோம், ஜெயிக்கிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசுவோம். அப்படி நாங்கள் பேசும் பொழுது நாங்களால் எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. கவனியுங்கள், மேற்கொள்ளப்பட்டு பேசினவர்கள் மேற்கொள்ளப்பட்டபடியினால்தான் அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது, ஐயோ நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். கவனியுங்கள், எவ்வளவு தவறான அண்டர்ஸ்டாண்டிங். தேவனுக்கு கவலை இல்லையா? குமாரனை அனுப்பினதே நம்மை மீட்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆகும்படி, குமாரன் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டதே நம்மை அவரை போல் செயல்படும்படி, அவரை போல் நம்மை மாற்றும்படி. அதனால தான் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதை காட்டிலும் மேலான கிரியைகளையும் செய்வோம். அப்படியாக நம்மை மாற்றும்படி உருவாக்கும்படிக்கே மனுஷகுமாரன் நம்மத்திலே வந்தார். ஆமென். அப்ப தேவ சித்தம் என்ன? வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே தேவ சித்தம் என்ன? தேவன் என்னத்தை செய்ய சொல்லுகிறார், என்னை செய்ய சொல்லுகிறாரா அல்லது அவர் வந்து செய்வார் என்று சொல்லுகிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கவனியுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப அநேகர் இவன் நம்புகிறார்கள், தீங்கு நாளை இவன் தேவன் தான் கொண்டு வருகிறார். ஆனா தீங்கு நாளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். ஏற்கனவே கிறிஸ்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு சகல ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார், ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள், அப்படியாய் செயல்படுகிறவர்களாய் நிற்கவும். தேவனுடைய சர்வாயுதங்களையும் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை, எப்படி செயல்படுவது என்பதை நாளைய நாளிலே பார்த்தோம். நாங்கள் சும்மா வாயிலே நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம், சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்வதனால் அல்ல. அநேகர் அப்படி செய்கிறார். அப்படி சொல்வதனால் சர்வாயுத வர்க்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படா. நாளைய நாளிலே பார்ப்போம் எப்படியாய் செயல்படுவது என்று சொல்லி இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் ஜெயங்கொண்டிருக்கும்படி இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற வார்த்தையின்படி நாம் உம்மால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளாயிருக்கும். சகலத்தையும், சகல சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான சகல அதிகாரங்கள் வல்லமைகளையும் கொடுத்தது மாத்திரமல்ல, உலகத்தின் சதா நாள நாட்களில் இறுதி பரியந்தம் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, எங்கள் மூலமாய் செயல்படுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படியாய் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் யாரெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வேதனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே சத்துருவின் கிரியையிலே நாங்கள் மடிகிறோம் என்று சொல்லுகிற சூழ்நிலையில இருந்தாலும், இப்பொழுது உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரை உயிர்ப்பிப்பதாக, விடுதலை ஆவார்களாக, விடுதலை ஆகுங்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகி போவதாக, பில்லிசூனிய கட்டுக்கள் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக. தேங்க்யூ. உம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் விடுதலை ஆக்கினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் இரத்தம் சிந்தி உம்முடைய பிள்ளைகளை பரிபூரணமாய் விடுதலை ஆக்கின, ஒரே பலியினால் அவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தின. அந்த பூரணம் அவர்களை மேற்கொள்ளட்டும், மேற்கொள்ளட்டும், பூரணமாவார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி உங்களை கத்திரலாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறுவரைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுவரைப்பிலே கேட்கின்ற பொழுதும் ஒவ்வொருவரையும் கத்திரலாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாரான் வாழ்த்து கொண்டு இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமென், ஆமென்.
1: அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனி செல்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தரை வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே அந்த வார்த்தைகளையோ போய்ப்போம். இனி கேட்கப் போகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு அடுத்து கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களுடன் ஊழியர் சுசேஷகர் எப்படின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு வேத பாடத்துக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளெஸ்.
3: ஆமேன். நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயோ பண்ணுவோம். கிரகமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல விளைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. மண்டுமாயிரும் புதிய நாளிலும் ஆண்டு வரையும் உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனை கொடுத்தது

எப்படியாக செயல்படுகிறது, அதே வேளையில் இந்த நாட்களில் வரங்களை எப்படியாக செயல்படுத்தினார்கள், அது மட்டுமல்ல இன்றைய நாட்களில் அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் எப்படியாக இந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் இந்த நாட்களில் என்னவென்றால், ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 15:35 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நான் வாசிக்கின்றேன், வாருங்கள். இங்கே ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் இந்த நாட்களில் சொல்வாராகில், புத்தியின அதாவது புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தாலே ஒளிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்ற தானியத்தினுடைய வேறே தானியத்தினுடைய வெறும் விதையையே இந்த நாட்களிலே விதைக்கிறாய். அதற்கு தேவன் சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார், விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்றபடி மேனி கொடுக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் சரீரம் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது மரித்தோர்கள் எப்படி அதாவது எழுந்திருப்பார்கள் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், கொரிந்தியரின் புத்தகம் 15:12 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழவில்லை என்று உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், கத்துள்ளவர்களே அங்கு சொல்லுகிறோம், சிலர் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம், ஏனென்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் அங்கே எழுந்திருக்கவில்லை என்பதைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துள்ளவர்களே, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள இந்த நாட்களை வந்திருக்கிறோம். விளக்கமில்லாத சில காரியங்களின் நிமித்தம் அப்படியானால் பாருங்கள், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்னத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாக தொழுது கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்கள் இருக்கு ஐயா. இன்றைக்கு கண்டவாட்டுக்கு இந்த நாட்களே வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வேதத்திலே பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் ரெண்டு கூட்டம் இருந்து, ஒரு கூட்டம் சொல்லுது இந்த நாட்களை உயிர்த்தெழுதல் இல்லையென்று, இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி, இப்படியான ஒரு சம்பவங்கள் இன்றைக்கு நேற்றல்ல ஆண்டவுடைய நாட்களிலே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்களை தள்ளப்பட்டிருந்ததை அங்கு காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதாவோ, உங்கள் விசுவாசமும் இந்த நாட்களை விருதோ, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் அங்கே எழுப்பாத கிறிஸ்துவை அவர் அங்கே எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலேயே தேவனுக்காக பொய் சொல்லுகிறோம், பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடையவர்களே, சிலர் கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. அதற்காக அந்த நாட்களை பாருங்கள், அதற்கு பதிலுரையாக அந்த நாட்களை பவுலடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருந்து இந்த நாட்களை விடுதலை கிடையாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது உண்மையான காரியம். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களே கிடையாது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே முக்கிய உண்மையை இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், இந்த நாட்களிலே மறுதளிக்கிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவ விசுவாசத்தையே முழுவதுமாக மறுதளிக்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஏன்னா இன்றைக்கு பாருங்க, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக அதாவது ஜனங்கள் இந்த நாட்களில் அநேக விதமாக இந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இந்த நாட்களை கிறிஸ்தவர்களை கொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நேற்றெல்லாம் அந்த ஆதிகாலத்தில் அந்த காரியங்கள் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய தன்மை இந்த நாட்களில் இல்லாத நிமித்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறியாத நிமித்தம் தான் அப்படியான காரியத்தை செய்கிறார். அதற்கு ஆதாரமாக நீங்க பார்ப்பலா இருந்தால், அவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே குருடர்களை, பிறவி குருடர்களை, கண்ணில்லாதவனு கண்ணை மண்ணை குலைச்சி அப்படி என்ன செய்த கண்ணை வச்சு இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். பெரும்பாலும் இஸ்ரியை குணமாக்கினார். குஷ்ரோகிகளுடைய அதாவது சரீரம் அழுகி போய், தோல் அழுகி போய் நாற்றம் எடுத்து கிடந்த குஷ்ரோகிகளுடைய சரீரத்தை புதிய சரீரமாக இந்த நாட்களை மாற்றினார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை செய்த காரியங்கள்.
ஆனால் அதே ஆண்டவராய்

0: கிறிஸ்து பாருங்கள், பழையாட்டு காலத்திலே தன்னுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் அற்புதங்களை செய்தார். நாகமானுடைய காரியத்தை பாருங்கள், தீர்க்க தரிசியாக எல்லா இடத்துல வருகிறவர்களில் அங்கே என்ன சொல்லப்படுகிறது, நீ போய் இந்த நதியிலே ஏழு தரம் முழுகு என்று சொல்லி சொல்லுகிற வழியில் இந்த நாட்களை அவன் ஒரு அசட்டையாக நினைத்துக் கொண்டு இந்த நாட்களை போகிறார். ஏனென்றா நம்முடைய இடத்துல ஒரு நதி இல்லையா குளிக்கிறதுக்கு, இவர் என்ன குளிக்க சொல்லி சொல்லுகிறார், நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உடனே சுகமாக்குவார்னு சொல்லி. அப்படி அல்ல, தேவனுடைய வல்லமையை நாங்கள் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் பொறுத்திருந்தால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய எடுத்தோம் உடைத்தோம் பிரித்தோம் பிச்சோம் என்று சொல்லி இந்த நாட்கள் உடனே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கவனமா இருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரிடத்திலே அந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் அங்கே புடமிடப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை கர்த்தருந்த நாட்களே பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு சிலரை இந்த நாட்கள் என்ன செய்தார், தொட்டு சுகமாக்கினார். இன்னொரு சிலரை கேட்கிறார் ஆண்டவர், நான் இந்த காரியத்தை நான் உன்னுடைய சரத்தை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறியான்னுதான் ஆண்டவருடைய கேள்வியா இருக்குது. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான்னு சொன்னால், அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த விதை எவ்வளவுக்காக அந்த நாட்களை இருக்கிறது என்பதைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, அந்த விசுவாசத்துல அஞ்சாறு விதமான காரியம் இருக்கிறமையான கத்துடைய பாருங்க. அப்ப அந்த இடத்துல பாருங்க, அவங்க சொல்லுறாங்க ஓம் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் உடனே சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியாக கடவுள்னு சொல்லி இந்த நாட்களை அவனுக்குள்ளே அந்த விசுவாசத்தை உருவாக்கி அந்த விசுவாசத்தை இந்த நாட்கள் என்ன செய்கிறார், வர்த்திக்க பண்ணி இந்த நாட்களை அனுப்புகிறவர்களே அவன் சுகமடைகிறான். இரண்டாவதாக பாருங்கள், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டேன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு அதுவே திருப்தி, சாட்டிஸ்ஃபைட், ஏனென்றால் என்னுடைய நோய் குணமாகும் என்று விசுவாசித்திருக்கிறாள். பாருங்கள், அது தியரி பிராக்டிக்கல் என்ற ரீதியில வருது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதாவது செயல்பாடு, இவளுடைய காரியம் செயல்பாடு, மற்றவர் அங்கே முதல் நடந்த காரியத்துல செயல்பாடு இல்லை. இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே அவருடைய விசுவாசத்தை தூண்டிட்டார் ஆண்டவர். அருமையான கத்துள்ள அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பத்த வச்சிட்டார். அப்படின்னா அவன் சோப்பட்டு கொண்டு போயிட்டார். இவள் அப்படி இல்லை, இவள் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே என்ன செய்கிறாள், வர்த்திக்க பண்ணுகிறாள். இவள் அந்த விசுவாசத்தை என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அந்த விசுவாசத்தை பத்திக்க பண்ணி என்ன செய்யறான்னு சொன்னால், தொட்டாக நான் குணப்படுவேன் என்று ஒரு உறுதியான விசுவாசத்தில் இந்த நாட்களில் வருகிறான். தொட்டால் இந்த நாட்கள் சுகமடைந்தால் அமைதியாக போய் இருக்கிறாள். அந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்ன யார் தொட்டதுன்னு சொல்லி சீசர்கள் எல்லாம் அந்த நாட்களை சிரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆண்டவரே இவ்வளவு சனக்கூட்டம் இருக்கு, சனகூட நெறிக்கொண்டிருக்குது, யாரோ தொட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் இதன்றிக்கு எத்தனை பேர் வந்து தொட்டாங்களே உங்களிடத்தில் சொன்ன ஆண்டு சொன்ன, அப்படி அல்ல, என்னிடத்திலே இந்த வல்லமை புறப்பட்டு சென்றது. அப்ப இந்த காரியம் எதை குறிக்கிறோம் சொல்லி சொன்னால், அன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு அந்த ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் இந்த நாட்களை நேசிப்போமா இருந்தால் அவரிடத்தில் இருந்து வல்லமை நமக்குள்ளே அந்த நாட்களை டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதாக இருக்கிறதா. என்ன கத்துடைய பிள்ளைகள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து பாருங்கள், மின்சாரம் எப்படியா ஒரு வீட்டுக்கு அங்கே அந்த டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதா, அந்த டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதற்கு முக்கியமான காரியம் என்ன, ஒரு சுவிட்ச், அந்த சுவிட்சை இந்த இணைப்பிலே அந்த சுவிட்சை போடுகிற வழியில தான் அங்கே அந்த காரியம் நடக்கிறது. அதே விதமாக அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுற அந்த சுவிட்சை இந்த நாட்களை அவள் தட்டிவிட்டால் உடனே அவளுக்குள்ளே அந்த நாட்களை என்ன நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த வல்லமை டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு அவள் இந்த நாட்களிலே அறியாதும் அவளுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அவள் அங்கே சுகப்பட்டாள் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இது அவளுடைய விசுவாசம். பாருங்கள், அப்ப பாருங்கள், முதலாவது ஆண்டவர் கேட்கிறார், இரண்டாவதாக இவள கேட்கவும் இல்லை ஒன்றுமே இல்லை, இவள் போய் ஆண்டோட ஜோம் பண்ணுங்க ஒன்று கேட்கல். மூன்றாவதாக பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், அங்கே ஒரு குஷ்டரோகி வருகிறாங்க ஆண்டோடத்திலே. குஷ்டரோகி வருகிற வழியில பாருங்கள், எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க, யாரு சீசர் எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. அந்த இடத்துல பாருங்கள், அப்ப அவனே சொல்லுறான், ஆண்டவரே தயசு வராதேங்க ஆண்டவரே, நான் குஷ்டரோகி ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்குள்ளே நான் வெளியிலே தெரிய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், கூசாமல் அவனை போய் தொடுகிற அந்த காரியத்திலே என்ன இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் அவனுடைய விசுவாசம் அல்ல. ரொம்ப கவனமா கேளுங்க, அவனுடைய விசுவாசத்தினாலே அந்த சுகம் அவனுக்கு வரவில்லை, ஆண்டவருடைய மனசுருக்கம் ஐயா. பாருங்க, இது காரியம். அப்ப அந்த விசுவாசத்திலே கூட சில சில காரியங்கள் இருக்குது. அப்ப அந்த கம்பேஷன், அவருடைய அந்த கம்பேஷன்ல என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர் போய் அவனுக்கு கூசாமல் அவனை தொட்ட உடனே அவன் சுகப்பட்டு கொண்டு போனான். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படியான காரியங்கள். அப்ப இந்த வேதத்திலே அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற வழியிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் அமைந்திருக்கிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய நாட்களை பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த உயிர்த்தெழுதலுக்கு முக்கியமான காரியம் பாருங்கள், இங்கே இந்த ஜனங்களுடைய விசுவாசம் தான் இங்கே அதாவது திறவுகோலாக நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இவங்க சொல்றாங்க இந்த நாட்கள் ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்றாங்களோ, அப்படி யாரால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்பதுதான் அவருடைய காரியமாக இருக்கிறமே கத்துள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் என்னத்துக்காக அந்த நாட்களை கிறிஸ்தவர்களோடு போய் அவர்கள் முண்டுகிறார்கள், கிறிஸ்தவர்களோட காரியங்களை செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இல்லை அந்த விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு அந்த விசுவாசத்தினுடைய காரியத்தை குறித்து அறிய வேண்டிய அந்த அதாவது தன்மையும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாடுகள் ஒரு பிரச்சனைகள் வருகிற வேளையிலேயே அந்த வேளையில ஓடி திரிவாங்க, யாராவது என ஹெல்ப் பண்ணுங்க யாராவது என ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் அவர்களை தொடுகிற வேளையிலே அந்த விசுவாசம் அவர்களுக்கு அங்கே வர்த்தக பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஈரான் தேசத்தில் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் எழும்பி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் சொந்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மறைவாக இருந்த கிறிஸ்தவர்கள் இன்றைய பாருங்கள் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவரை இந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு அது மட்டுமல்ல ஆண்டவர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களிலே தன்னை இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியாக வெளிப்படுத்த நாட்களில் ரட்சிப்பு நூற்று அந்த இடத்துல பாருங்கள் அங்கு திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள் நீங்கள் போய் சுவிசம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ரேடியோ மூலமாயோ டிவி மூலமாயோ அந்த சுவிசங்கள் போய்கொண்டிருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதாவது தன்னுடைய நாமத்தை இந்த நாட்கள் அதாவது தன்னுடைய நாமத்தை அறியாத இருக்கிற ஜனங்களுக்குள்ளே முரட்டாட்டமான ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களை தானாகவே இந்த நாட்களை நேரடியாக வெளிப்படுத்துவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அருமை பிள்ளைகளை பாருங்கள் அந்தமான் டிவிலே அந்த நாட்களிலே பாருங்கள் 78 77 78 அந்த நாட்களிலே ஊழியங்கள் நடந்த காலகட்டத்திலே பாருங்கள் அங்கே ஒரு சில ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களே அங்கு ரட்சிக்கப்படையவும் அந்த ஜனங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளவும் இன்றைக்கு ஆண்டவருக்காக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு பகுதி அந்த இடத்திலே பாருங்கள் இந்த காட்டுவாசிகள் பழங்குடி மக்கள் வாழுகிற அந்த இடங்களிலே இன்றைக்கும் அந்த இடங்களிலே ஆண்டவரை அறியவும் இல்லை, அவர்கள் முரட்டாட்டம் முடிஞ்ச ஜனங்களாக வெளி ஜனங்களோ இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் தொடரும் இல்லாதபடி அவர்கள் கண்டால் இந்த நாட்களே அவர் கொல்லுகிற விதமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை சுவிசேஷங்கள் இந்த நாட்களை பிரசங்கப்படும். ஏனென்றால் வேதம் சொல்லுவது மத்தே 24:24 வசனத்தை சொல்லப்படுகிறது இந்த ராஜ்யத்தின் சுவிசம் கடைசி நாட்களில் எல்லா இந்த ராஜ்யத்தின் சுவிசம் கடைசி நாட்களில் எல்லாருக்கும் பிரசங்கப்படும் அப்பொழுது முடிவரும் சொல்லு. அப்படியானால் அந்த ஒரு சில ஜனங்களுக்கு இந்த பூமியிலே ஒரு சில தீவுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு கத்தரை தெரியவில்லை. அது மட்டுமல்ல இன்றைக்கு பெரிய பெரிய பட்டணங்களில் இருக்கிற ஒரு சில ஜனங்களுக்கு கூட கத்தரை தெரியவில்லை. மேலே கத்தரை பிள்ளைகள் அவள் முதல் அறியணும் அறிவான கத்திர பிள்ளைகள் அப்பொழுதுதான் இதோடைய முடிவு வரும். இன்னைக்கு நீ யுத்தத்தை பாக்குறீங்க, யுத்தத்தை பார்த்தோன்னா ஆண்டு வருகை வந்துட்டேன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறோம் அப்படி அல்ல. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்றுதான் சொல்லப்படுகிறது ஒழிய முடிவுன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் முடிவரை இந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லி. இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்க வேதம் சொல்லுகிறது பவுலடிகள் அதற்கு பதில் கொள்ளுகிறார் அப்படின்னு சொன்னால் பதிலடியாக சொல்லுகிறார் பவுல் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருந்து விடுதலை கிடையாது. இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கும் பாவத்தில் இருந்து நாட்களில் விடுதலை கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழும்பவில்லை என்று சொன்னால் யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? இந்த கேள்வியை பாருங்க, யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? Who is going to set free us? அருமையான கத்துடைய பிள்ளைகளை எப்படி என்று சொன்னால் அதைத்தான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுது 8 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே இந்த நாட்களிலே விடுதலையாக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி சொல்லப்படும். ரெண்டு காரியம் சொல்லப்படுது பாருங்கள். குமாரன் விடுதலை ஆக்கவன், அப்ப குமாரன் விடுதலை ஆக்குறன்னு சொல்லி சொன்னால் சும்மா அந்த நாட்களை விடுதலை ஆக்க முடியாது. அந்த குமாரன் ஒரு கிரியத்தை கொடுத்து தான் இந்த நாட்கள் அந்த கிரியத்தின் மூலமாய் தான் இந்த நாட்களை நம்மை விடுவிக்க வேண்டுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களே சாதாரணவாய் ஆண்டவர் இந்த நாட்களே விடுதலை கொடுக்க முடியாது. அதனாலே தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே இந்த நாட்களை என்ன செய்தார் நமக்கு அந்த விடுதலையை தந்தார்ன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார் இந்த நாட்களே பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது என்பதற்கு முக்கியமான காரியம் என்ன சொன்னால் அவர் தன்னுடைய ஜீவனின் மூலமாய்த்தான் ஜீவனை இழந்து இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சீரான இடத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறதே அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இங்க சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் முக்கியமான உண்மையை இந்த நாட்களிலே மறுதளிக்கிறவர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவ விசுவாசத்தையோ முழுவதுமாக மறுதளிக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு அங்கே அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லுகிறார்கள். அவர்கள் விசுவாசம் இந்த நாட்களிலே வீணானது. ஆகவே அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய நம்ம முதலாவது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படும். இரண்டாவதாக பாருங்கள், மரித்தவர்களுக்காக இந்த நாட்களிலே ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள வருகிற காரியங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கிறவர்களே, இந்த வார்த்தைகள் எப்படி என்று சொன்னால், இறந்து போனவர்களுக்காக நித்தமாக என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தின்படி தங்கள் இறந்து போன கிறிஸ்தவ நண்பர்கள் அல்லது குடும்ப அங்கத்தினர்களுக்கு வருங்கால வாழ்க்கையின் மறுபடியுமாய் இணைத்துக் கொள்வதற்காக கிறிஸ்தவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்களை குறித்து இவ்வாறு இந்த நாட்களை அனைத்தும் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அங்கே வீணாகி விடும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப இதற்கு ஆதாரம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக அந்த நாட்களை நமக்கு கற்று தந்திருக்கிற அவர் உயிர்த்தெழுந்தாரையா, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உலகத்துல பாருங்க, ஒவ்வொரு வருஷம் இந்த நாட்கள் ஈஸ்டர் கொண்டாடுகிறோம். எந்த நாடா இருந்தாலும் இந்த காரியமா இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் அந்த காரியம் நடந்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துரை பிள்ளைகள், அப்படியானால் ஏன் கொண்டாட வேண்டும்? அவர் உயிர்த்தெழாவிட்டால் என்னத்துக்காக கொண்டாட வேண்டும்? அதைத்தான் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே. ஆனா இன்றைக்கு ஒரு வீணான ஜனங்கள் இந்த நாட்களே அப்படியாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் உலகத்தையே குழப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கும். அதைத்தான் பவுலடிகள் கண்டித்து இந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லுகிறார். அருமையான கத்துடைய இங்க பாருங்கள், வேதாகமத்திலே சரீர உயிர்த்தெழுதலை குறித்து முக்கியமான ஒரு உபதேசம், அது மரித்தோர்லே இருந்து ஒருவருடைய சரீரத்தை தேவன் உயிரோடு எழுப்புவதை அங்கே இடைநிலையிலேயே அது இந்த நாட்களே பிரிந்து வந்த அந்த மனிதனின் ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடியுமாய் இணைவதையும் குறிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். ரெண்டு காரியத்தை பாருங்க. இப்ப இந்த உயிர்த்தெழுதல வர காரியம் என்ன சொன்னால், ஆவியோடு ஆத்மா இணைகிறத பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப சரியான இது கொஞ்சம் குழப்பமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே, இந்த மறுரூபமாக்கப்படுகிற சரீரத்துக்கு அங்க என்ன இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், இந்த மண்ணான சரீரம் இருக்காது. அருமையான கத்துடைய மறு மகிமையின் சரீரம் வித்தியாசம். அந்த மகிமையின் சரீரம் எப்படின்னு சொன்னால், அதுக்கு அந்த அதாவது அந்த ஆத்மாவுக்கு ஆவியானவர் கிரியல் நடப்பிக்கிறதை தான் இங்க சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்ப ஆவியானவர் இணைந்தால் தான் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த சரீரம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், மறுரூப சரீரம் மகிமையாக அந்த நாட்களை இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஆதாரமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் அருமை பிள்ளைகளே, அங்கே வேதத்திலே பாருங்கள், அவர் மலையிலே ஏறி இந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை எல்லாம் ஊழியங்களை முடித்து விட்டு மறையில போய் இந்த நாட்களை இருக்கிறார். அந்த வழியிலே பாருங்கள், இவருடைய சீசரோடு இந்த நாட்களை அந்த இடத்துல போய் இருக்கிற வழியிலே சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே எலியாவும் இந்த நாட்களை பாருங்கள் மோசையும் அந்த இடத்துல வந்து நிற்கிறார் சொல்லி சொல்லுகிறார். யாரு சொல்லுகிறார்? பேதுரு அந்த இடத்துல சொல்லுகிறார். இது எப்படி அருமையான கத்துடைய பிள்ளைகள், எலியாவை இந்த நாட்களை அவர் கண்டாரா, மோசை அவர் கண்டாரா? அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏன் அப்படியாக அந்த நாட்களை அப்போ சொல்ல அந்த நாட்களை அப்படியாக அந்த நாட்களை சொல்ல வேண்டும்? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதுதான் மகிமையின் சரீரம் என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த சரீரம் மகிமையின் சரீரம் அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே அந்த மகிமையின் சரீரம் மகிமை அடைகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த நாட்களை, அந்த இடத்திலே அவர்களோடு பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப இவர்கள் போய் நிற்கிறார்கள், எலியாவுக்கு ஒரு கூடாரம் அடைப்போமா, அதாவது இந்த நாட்களை பாருங்கள், இவர் மற்றவருக்கு ஒரு கூடாரம் அடைப்போமான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி, மோசைக்கு ஒரு கூடாரம் அடைப்போமான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த சரீரத்தை கண்டார்கள். அதான் அந்த காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். அந்த சரீரத்தை பாருங்கள், எலியா எப்படியாக அந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார், அக்னி ரதத்தில் அந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் காணப்படவில்லை. ஆனால் மோசையினுடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்வது, யூதா புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள், அந்த சரீரத்தை குறித்து பிசாசு அங்கே தேவ தூதர்களோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், ஆனால் அந்த சரீரம் கண்டுபிடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த சரீரத்தை ஆண்டவர் தான் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரே மோசையை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், அந்த மகிமையின் சரீரத்தோடு இந்த நாட்களில் யாரு வருகிறார்? மோசையும் வருகிறார், எலியாவும் வருகிறார். அவர்களுக்கு மாம்ச சரீரம் இல்லை. அப்ப குதிரையில எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ரெண்டு விதமான சரீரத்தோடு இந்த நாட்கள், அதாவது மகிமையின் சரீரத்தோடு இந்த நாட்களை வருகிறார். அப்படியானால் அந்த சரீரத்தை அந்த இடத்திலே மகிமையின் சரீரத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய ஆத்மாவை ஆவியானவர் தான் இந்த நாட்களை அங்கே ஃபில் பண்ணி இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கும். ஏனென்றா பாருங்கள், மூன்று கனெக்ஷன் இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் மண்ணிலே இருந்து வந்தது, மண்ணுக்கே அந்த திரும்பன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் அது அப்படியே இத்து போயிடும். மறுமண கத்துடைப்பு இப்ப நீங்க கடைசி நாட்கள்ல நீங்க பாருங்க, உயிர்த்தெழுது சொல்லப்படுறது ராப்ஷர். இந்த உயிர்த்தெழுதல் காரியத்திலே என்ன உயிர்த்தெழுமன் சொல்லி சொன்னாங்க, நீங்க பாருங்க அங்க இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அந்த பழைய சரீரம் அந்த நாட்களை அங்க உயிர்த்தெழாது. பழைய சரீரம் செத்த செத்ததான், அதுக்கு மீன் சம்பந்தமே இல்லை. ஆண்டவரோடு நீங்க நடக்கிற வேளையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை இருந்து காரியங்களை செய்த நாட்களை மறிக்கிற வேளையிலே, வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி எக்காலம் துணிக்கிற வேளையிலே கல்லறைகள் திறக்கப்படும். ரொம்ப கவனமாக கேளுங்க வேதத்தில். அப்ப கல்லறைகள் திறக்கப்படுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு உயிர்த்தெழுதல் அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பாருங்கள், அங்கே ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு அந்த ஆவியானவரும் ஆத்மாவும் அந்த இடத்திலே இணைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய. அப்ப கல்லறை திறக்கப்பட்ட சரங்கள் எடுக்கப்படும். என்னென்ன அருமையான கத்துடைய, இப்ப 1000 வருஷத்துக்கு செத்தவர்கள் அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னார், அவளுக்கு எல்லாம் என்ன நடக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவளுக்கு அந்த மகிமையின் சரீரம், இப்ப யோசேப்பா இருந்தாலும் சரி, ஆபிரகாம் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கள் நடக்கிற பிள்ளைகள் இப்ப பாருங்கள், அப்படியான சூழ்நிலையில் இருந்த நாட்களை பாருங்கள். அதனாலதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே கொண்டு போய் என்னுடைய முற்பிதாக்களோடு என்னுடைய எலும்பு வையன்னு சொல்லி யோசேப்பு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். ஏன்னு சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த எலும்பில தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கணும். ஆனால் இந்த தோலான சரீரம் இந்த நாட்களை அப்படியாக வராத அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப என்ன காரியத்தை இந்த வேதத்தில் சொல்லப்படுறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஆத்மாவோட அந்த மனிதன் ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடி இந்த நாட்களை இணைவதை இந்த நாட்களை குறிக்கிறதா சொல்லி வேதம் இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கும். அப்ப நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இந்த ஆத்மாவுக்கு மரணமே இல்லை. இப்ப ஒரு ஆத்மா இந்த நாட்களை ஆண்டவர் உருவாக்குறாரு சொல்லி சொன்னால், அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்பு மறிச்சிருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை ஐயா. இந்த ஆத்மா அப்படியே அந்த நாட்கள் இழைப்பாறுதல் இருக்கும், ஆண்டவரோடு இருந்தால் இழைப்பாறுதல் இருக்கும். ஆனா அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை விட்டு அறியாமல் இருந்தேன் சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த ஆத்மா அந்த நாட்களே நெருக்கப்படும் என்று பாருங்கள். பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் என்ன செய்தாரா, நோவாவின் காலத்திலேயே கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தாராம். இந்த காரியத்தை பாருங்க வேதத்தில் சொல்லப்படுது. ஏன் அப்படியாக அந்த நாட்களை செய்தார்னு சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஆத்மாக்கள் அழிந்து போகக்கூடாது என்று ஆத்ம நேசருக்கு அங்கே ஒரு கருணை, அதாவது ஒரு இரக்கம் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவர் அறியாமல் இருந்த ஜனங்களை பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னால், தன்னுடைய கட்டுக்குள்ளே தன்னுடைய சங்கிலியை போட்டு கட்டி தனக்கு ஒரு இடத்தை கொண்டு போய் இந்த நாட்களில் அங்கே அவன் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம் அது பிசாசுக்கும் அவனுக்கும் இந்த நாட்களில் அங்கே உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, அக்னி என்று சொல்லப்படுகிற இடமும் அப்படியாக இருக்கிறதே அங்கே காணக்கூடியதா இருக்கு. அதனாலேதான் அவன் என்ன செய்கிறான்னால், மனுஷனை பாவத்திலே விழப்பண்ணி அந்த பாவத்து நிமித்தம் அவன் இந்த நாட்களே தன்னுடைய இடத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இன்றைய கடைசி நேரம் மட்டும் முயற்சி. பாருங்கள், ஒரு மனுஷன் அருமையான கத்துடைய உள்ளே மறிக்கிற கடைசி ஜீவன் போகும் மட்டும் அவன் சண்டை பிடிச்சோடனே இருப்பான். நீங்க எவ்வளவு விசுவாசமா நீங்க காரியத்தை செய்யலாம், ஜோம் பண்ணலாம், காரியத்தை செய்யலாம், கட்டைசி கூட சர்வத்திலிருந்து ஆத்மா போற வேலையில கூட அவன் சொல்லுவான் மறுதலி என்று சொல்லுவான், வந்து நிப்பான் அது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த வேலையை நிப்பான் இந்த நாட்கள், மறுதலி இந்த நாட்கள், எல்லாம் பொய், எல்லாம் பிரட்டு இந்த நாட்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்கள், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. காரியம் என்னவென்றால், அந்த வேலையில தான் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு பரிபூரணப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களே பரிபூரணப்பட வேண்டுமா இருந்தால் அங்கே என்ன காரணம் நடக்கணும்னு சொன்னால், அந்த முடிவு பரியந்தம் அவன் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேக விசுவாசிகள் நாம் பார்த்திருக்கிறேன், ஆண்டவரிடத்தில் வருவாங்க, ஆண்டவரிடத்தில் காரியங்களை பெற்றுக் கொள்ளுவாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா விட்டு போயிருவாங்க. என்ன காரியமெல்லாம் முடிஞ்சது, என்னடா வேலை கிடைக்கணும் வந்துருவாங்க, வேலை கிடைச்சிருது, ஓம் நல்லா நல்லபடியாக தந்துருச்சு, அதனால காணியலோ பூமியிலோ வீடுகளோ காரியங்களை செய்து ஆசிரியர் சேர்ப்பாங்க, நல்லது, திரும்ப ஆண்டவரத்துல போய் ஜெயிப்பாங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல திருமண காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தையும் கொடுப்பார். ஆண்டவர் வந்து ஒரு நாளும் பாரபட்சமற்ற தேவன் அல்ல கர்மன் கர்த்தருடைய. ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தவர் தான், ஈசாக்கையும் ஆசீர்வதித்தவர், இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தவர் தான் ஆண்டவர் இருந்தார்கள். பாருங்கள், இஸ்மவேல் என்று சொல்லி போட்டு ஆகாரையும் இஸ்மவேலையும் தள்ளிவிடவில்லை. அதனாலதான் பாருங்க, வேதம் சொல்லுறது பாருங்க, ஆண்டவர் தெரியாது அவன் துஷ்ணன் எழும்புவான் சொல்லி. ஆனாலும் பாருங்கள், அங்க என்ன காரியம் நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவள் தண்ணி தன்னுடைய புள்ளை அங்கே தண்ணி தாகத்துல கிடக்கிற வழியிலே, அவள் அங்கே ஆண்டவரத்தில் கேட்ட வழியிலே உடனே அங்க பாருங்கள் ஒரு நீரூட்ட வனாந்திரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் உள்ள தேவனையா. ஆண்டவரோடு காரியத்தை குறித்த நாட்கள் எவரும் ஆண்டவருக்கு நிகரான ஒன்றுமே இல்லையா. என்னதான் காரியம் இருந்தால், இந்த உலகத்துல நம்மிடத்துல என்ன உயரப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்தாலும், என் ஒரே ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை என்பதை தாண்டி நான் அறிஞ்சிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் அந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு பாருங்க ஒரு காரியத்தை, ஒரு மனுஷன் மரிக்கிற வேளையிலே அந்த ஆதிகாமத்திலே அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியத்தின் நிமித்தம் சாபம் உண்டாகிறது. மண்ணிலே இருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொன்ன பிரகாரம், அந்த சரீரம் மண்ணினாலே உருவாக்கி ஜீவாத்மா ஊதப்பட்ட அந்த சரீரம் மண்ணுக்கே மறுபடியுமா திரும்பி போகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய விழுவில் அவன் அங்க சரீரம் எப்படியாக இருக்கிறது, மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே அந்த நாட்கள் திரும்பி போறது. அப்படியானால் அந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நம்முடைய சரீரம் மண்ணான சரீரம் என்பதை அங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அருமையான கத்துடைய விழுவில். ஏனென்றால் இந்த சரீரம் பாருங்கள், இந்த நாட்களே நீங்கள் தாக்குறதா இருந்தாலும் என்ன காரியம் செய்தாலும் குறிப்பிட்ட காலத்திலே அப்படியே ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிரும், கடைசியாக தலைமையிலும் அப்படியே இந்த நாட்கள் தலைமையில் தான் கடைசியாக அந்த நாட்களை இதன்ற காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கத்துடைய விழுகளை அப்ப பாருங்கள், இந்த காரியத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு பாருங்கள் அந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களே ஆதாம் ஏவாள் செய்த தவறின் நிமித்தம்தான் அப்படியான ஒரு சாபத்துக்கீடாக வருகிறது. ஆனால் ஆத்மாவையும் ஆவியையும் குறித்து ஆண்டவர் எந்த விதமான காரியம் இந்த நாட்கள் சொல்லவில்லை. ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார், ஆவி தேவன் தந்த இடத்திலே தேவலத்திலே திரும்பி போகும், ஆனால் ஆத்மாவை குறித்து ஆத்மா அங்கு எங்கே நிக்க போகிறது, ஒரு இழைப்பாறுதலுக்கு இந்த நாட்கள் நிக்க போகுது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, உயிர் தெழுதலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இங்கே வேதாகமத்தில் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது அங்கே அதாவது பௌரடிகள் சொல்லுகிறார், ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடி இணைக்கப்படுவதை குறிக்கிறது சொல்லி சொல்லப்படுது. அப்ப கடைசியாக ஒரு உயிர் தெழுதல் வருகிற வேளையிலேயே அந்த ஆத்மா என்ன செய்கிறது சொன்னால் ஆவியோடு இணைக்கப்படும். யாருடைய ஆவியோடு? கர்த்தர் தருகிற ஆவியா, கர்த்தரின் ஆவியானவர். அருமையான கத்தருடைய, ஏன்னா வேதம் சொல்லுவது 1 Corinthians 3:11 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த ஆவியானவரோடு மறுபடியும் அணைக்க சொன்னால், ஆதியிலே அதே ஆவியானவர் தான் அவர் அங்கே என்ன செய்கிறார், ஆதாமு கூதுர ஜீவாத்துமானு சொல்லி அங்கே சொல்லப்படுது. அப்படியானால் அது மறுபடியுமா அந்த ஆவியானவர் நாட்கள் நாங்கள் சரத்தை அந்த பூமியில மறிக்கிற வழியிலே அங்கே பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் தந்த ஆவி தேவனிடத்திலே போகிறது, ஆத்மா இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இழைப்பாறுதலுக்குள்ளே போகிறது. சரீரம் மண்ணோடு வந்தது, மண்ணோடே இந்த நாட்களை கறந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேன கத்துடைய பிள்ளைகளே. முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மேன கத்துடைய பிள்ளைகளே, சரீர உயிர்த்தெழுதல் என் தேவையானது என்பதற்கு வேதாகமத்திலே 3 காரணங்கள் இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிறது. முதலாவது, மனிதனே இந்த நாட்களிலே மொத்த அதாவது ஆழத்துவத்துக்குரிய சரீரம் முக்கியமானது, சரீரம் இல்லாமல் மனிதர் முழுமையாக அங்கே முழுமையாக மாட்டார்கள் என்பதை தான் அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆத்மா ஆவியும் இருந்தாலும் சரீரம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு வாகனத்தை எடுத்து பாருங்கள், ஒரு வாகனத்துக்கு என்ஜின் இருக்கிறது, கியர்பாக்ஸ் இருக்கிறது, கியர் இருக்கிறது, சில்லெல்லாம் பூட்டி இருக்குது. ஆனா பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு ஒரு பலகிரியன் ஒருத்தர் வச்சு பூட்டிடுறாங்க. ஆனால் அப்படி இருந்த மாதிரி ஒரு பொடி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த அதை ரோட்ல ஓடிக்கொண்டே போகலாம், ஓட முடியாது. ஏன்னால் லைட்டுகள் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு செசி மட்டும்தான் அந்த நாட்களே இருக்கும். அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்களேன், மனுஷனுடைய காரியம் அங்கே ஆத்மா ஆவி இந்த நாட்களை பார்க்கவில்லை. பாருங்க, இந்த 3 காரணம் சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய மொத்த ஆழத்துவத்துக்கும் சரீரம் முக்கியமாக இருக்கிறது, சரீரம் இல்லாமல் மனுஷன் முழுமையாக மாட்டார்கள். அங்கே கிறிஸ்து அருளும் மீட்பு சரீரம் உட்பட முழு மனிதனுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய விளைவு, இப்ப ரோமருக்கள் நிறுவத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமருக்கள் நிறுவத்திலே அங்கே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால் நாங்கள் வாசிப்போம். 8 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வாருங்கள். இங்க 8 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 18 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மை அங்கே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையின் சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களாலே அங்கே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி எனக்கு தொழில்கள். அது மட்டுமல்ல, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரையும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து இந்த நாட்களை பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனானவர்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்புக்கு மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே அங்கே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு இந்த நாட்களே காத்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் காணாததை இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த காரியம் வருவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து அருளும் அந்த மீட்பு எப்படியாக இருக்கிறதாம்? சரீரம் உட்பட முழு மனிதனுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை ரோமர்கள் நிறுவத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய ஆள் தத்துவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள், நாங்கள் மனிதனுடைய ஆள் தத்துவம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை குறித்து வேதத்திலே இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நமக்கு. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் இந்த நாட்களிலே அங்கே வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே மறுபடியும் போகாததற்கு முன்னே அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. பாருங்க இந்த வசனத்தை, ஆவி தன் தேவன் தந்த இடத்திற்கு முன்னிடத்துக்கு போகாததற்கு முன்னே நீ என்ன செய்? வாலிப வயதிலே இந்த நாட்களை உன்னை தேடு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு கத்துள்ள பாருங்கள், தேவன் தமது சிருஷ்டிகள் அனைத்திலும் மனிதனை அங்கே உயர்வுள்ளவனாகவும் விசுவாசித்தவனாகவும் உண்டாக்கினார். பெருமையின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் தங்களை இந்த நாட்களில் சிருஷ்டிகர் என்பதை, தாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதையும், தேவனை இந்த நாட்களிலே சார்ந்து வாழ வேண்டும் என்பதையும் மனிதன் மறந்து விடுகிறார் என்பதை தான் இங்கே வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்ப மனித ஆழ்தத்துவத்தை குறித்து வேதாகமத்திலின் விளக்கத்தை அங்கே இக்க அதாவது கட்டுரையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், முதலாவதாக தேவ சாயலாக மனிதனுடைய ஆள் தத்துவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக தேவ சாயல், இமேஜ் ஆஃப் காட், அருமையான கர்த்தருடைய தேவனுடைய சாயலாக அவருடைய சேப்பாக இந்த நாட்களை நாங்கள் உருவாக்கப்படுறோம். முதலாவது பாருங்கள், தேவனுடைய விசேஷித்த இந்த நாட்களில் தீர்மானத்தின்படி மனித இனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம்? அவரது சாயலிலும் ரூபத்திலும் இந்த நாட்களில் சிருஷ்டிக்கப்பட்டதென வேதம் தெளிவாக இந்த நாட்களில் கூறுவதை பார்க்கிறோம். ஆதிகாமம் 1 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆதிகாமம் 1 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட இந்த நாட்களே ஆதிகாமம் 1 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த 1:26 இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, பின்பு தேவன் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே. ரெண்டு காரியம் நடக்குது. முதலாவது அவருடைய சாயல், ஷெடோ. இரண்டாவதாக அவருடைய இமேஜ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இப்படியான காரியத்தில் இந்த நாட்களை மனுஷனை உருவாக்குவோம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேலுள்ள ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். இப்ப பாருங்கள், இதெல்லாம் சின்னொரு காரியம் உண்டு வருவது பாருங்கள், சொல்லிவிட்டு பாருங்கள். 27 வாசிக்கின்றேன், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் சொல்லி சொல்லப்படுது. இப்ப இந்த ரெண்டு வசனத்திலேயும் பார்க்கிற வேளையிலே இந்த 26வது வசனத்திலே கடைசி சொல்லப்படுகிறது, பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், பெர்மிஷனை கொடுத்துட்டார். யாருக்கு? ஆதாமுக்கு பெர்மிஷனை கொடுத்துட்டார். இங்க பாப்பா, நீ எல்லாவற்றையும் ஆண்டு நடத்து, உனக்கு உன்னுடைய காரியம் தான், உன்னுடைய கையில அந்த பொறுப்பை தாரும். இன்னைக்கு நாங்க பாருங்க இந்த நாட்கள் இங்க வேதம் சொல்றது, ஐயா சகல ஊறும் பிராணிகளையும் ஆளக்கடவர். இப்ப பாருங்க இந்த ஊரும் பிராணிகள் சொல்லுகிற வழியில இன்றைக்கு பாம்பை கண்டமெண்டா நாங்க இன்றைக்கு 10 கட்டங்கால் நிற்போம். இங்க ஆண்டவர் சொல்ற ஆளை கடவை, நீ அவர் அதை ஆண்டுகொள் என்று சொல்லி இன்றைக்கு பாருங்க நாங்க என்ன செய்யறோம். பாம்பை கண்டா நாயை கண்டாலே ஓடுறோம் ஐயா, சும்மா நாயை கண்டாலே இந்த நாட்கள் என்ன செய்யறோம், போட்டு சிலுப்புறம் கலாட்டி விட்டு ஓட்டம் தான். ஏன்னா அருமையான கத்தோட பிள்ளை ஏன்னு சொல்லி சொன்னா, அருமையான கத்தோட பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை நாங்கள் ஏதோன் தோட்டத்திலே அங்கே இழந்து விட்டோம் என்பதை தான் இந்த வார்த்தை கூட இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளை, ஏனென்றால் அவர் தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை நம்மை சிரிச்சிட்டாலும், ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே இழந்து விட்டோம். பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆதாம வேவாளும் இந்த நாட்களே இந்த பரிமாணத்தால் இந்த நாட்களில் உண்டானவர்கள் அல்ல. அதிகாமம் 1:27 சொல்லப்பட்ட காரியத்தின்படி பாருங்கள் இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறது. நாட்களை பாருங்கள், தேவன் மனுஷ தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆதிகாமம் 1:27 பாருங்கள், இங்கே இந்த ஆதியாம் 1:27 சொல்லப்படுகிறதை மத்தேயு 19:4 வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 19:4 இந்த நாட்களை பாருங்கள், 4வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடும் இசைந்திருப்பான், அவர்கள் ஒருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பார்ப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே முதலாவதாக சிருஷ்டிப்பு என்பதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டிப்பு என்ற காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய சாயலாக இந்த நாட்கள் இருப்பதனால் தேவனுக்கு இந்த நாட்கள் பதில் கொடுக்கவும் அவரோடு இந்த நாட்கள் ஐக்கியம் கொள்ளவும் தேவனுடைய அன்பிலின் மகிமையிலே இந்த நாட்களை பரிசுத்தத்தில் பிரதிபலிக்கவும் இந்த நாட்கள் அவர்கள் இயலும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப தேவ சாயலிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே குறைந்தது 3 வெளிப்படுதல்களை இந்த நாட்களே மனுஷன் காணலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே நீதி பரிசுத்தம் ஆகியவற்றினால் ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களே ஒழுக்க நெறியினால் தேவனது சாயல் பெற்றார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்களா அவருடைய காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்ட காரியத்தின்படி நீதியும் பரிசுத்தமும் ஆகியவற்றினால் இந்த நாட்களை அப்படியான காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எபேசியர் 4:24 சொல்லப்படுகிறது, தேவனை நேசிக்கும் இருதயம் அங்கே நீதியை செய்யும் உள்ளமும் அவர்களிடத்திலே இந்த நாட்களே மிகுந்திருந்தது, புத்தியும் கூர்மையும் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே அவர்களை அவர்களை அவரை போல் இந்த நாட்களே இருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் அங்கே ஆவி மனம் உணர்ச்சி தெரிந்து கொள்ளுதல் தன்மை இந்த நாட்களே இவற்றுடன் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கத்துடைய அப்ப இவருடைய சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இவர்களுக்குள்ளே பாருங்கள் ஆவி இருக்கிறது, மனம் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, அதாவது தெரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கிறது. இவர்கள் ஊடாகத்தான் இந்த நாட்களை இவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்களே ஒழிய வேறு காரியம் இல்லை என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் அங்கே நமக்கு இந்த நாட்கள் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே மிருகங்களை போல் இல்லாமல் சரீர பிரகாரமாக அவர்கள் தேவ சாயலை கொண்டிருந்தனர். அருமையான கர்த்தருடைய பழையற்பாட்டு காலத்திலே அவர் மனிதனை தம்முடைய அதாவது தம்மை வெளிப்படுத்தின சாயலையே மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆதிகாமம் 18 நாங்கள் வாசிப்போமா இருந்தாலும் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 18 1-2 வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவெளியிலே கூடாரத்தில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நிற்கிறது நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலைமட்டும் குனிந்து அங்கே இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் என்ன அடியனை கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்ளுகிறதே அங்கே காணக்கூடிய ஈசாயாவுடைய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது பாருங்கள். அப்படியான சொன்னா பாருங்கள், இங்கே நம்ம தமது குமார் இந்த நாட்களிலே அங்கே அந்த சாயலை இந்த நாட்களை அடைந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்காவின் புத்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. லூக்கா முதலாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 35 வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆகையால் ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லி மரியாளுக்கு சொல்லப்பட்ட, மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப மரியாவுக்கு மரியாளுக்கு தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய சாயலை குறித்தும் தேவனுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் தேவன் எப்படியா எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் என்பதை குறித்தும் இந்த நாட்களே ஒரு வெளிப்பாட்டை அந்த இடத்திலே இந்த நாட்களே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இதுதான் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சாயலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2 பிலிப்பியர் 2 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 2 7 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி சொன்னால், தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஏன் ஐயா மனுஷன் சாயலாகும், இதுதான் முக்கியமான காரியம். நாங்கள் முதல் வாசித்த பகுதியில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மனுஷர் சாயலாய் வந்தால்தான் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிற படி இந்த நாட்களிலே அந்த உயிர்த்தெழுதன் சரீரத்தை இந்த நாட்களிலே அங்கே நிரூபிக்க முடியும் என்பதற்காகத்தான் மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அவர் தன்னை தாழ்த்தாமல் அவர் மனுஷ சாயல் இல்லாதபடி இந்த நாட்கள் இந்த பூமிக்கு இந்த நாட்களில் வருவாரா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், இப்ப ஆபிரகாமோடு பாருங்கள் ஆண்டவர் பேசுகிறார் ஐயா, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் எல்லாருக்கும் கண்களுக்கு தெரியவில்லை. ஆபிரகாம் இந்த நாட்களை தேவனோடு இருக்கிறபடினால் இந்த நாட்களை அவருக்கு தரிசனமாகிறார், பேசுகிறார், காரியத்தை செய்கிறார். மோசையை குறித்து பாருங்கள், மோசைக்கு எரியும் முச்செடியில எப்படியாக இருக்கிறார், அக்னி புலம்பாக இந்த நாட்களை இருந்து பேசுகிறார், ஆனால் தன்னுடைய சாயலை அந்த இடத்திலே வெளிப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதே மோசையோடு தான் தேவன் இந்த நாட்களை போய் ஆண்டவருக்கு மோசை கேட்குது, ஆண்டவரும் ஜனங்களுக்கு நான் என்ன பேரை சொல்லுறேன்னு சொன்னால், இப்போ சொல்லு நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், ஐயாம் தான் ஐயாம்னு சொல்லி இந்த நாட்களை வார்த்தையை சொல்லி அனுப்புகிறதை பார்க்கும். அப்படியானால் பாருங்கள், அவருக்கு ஏனென்றால் ஆண்டவருக்கு உருவம் இல்லாமல் இந்த நாட்களை இருக்கிறது. அப்படியா அப்படி உருவம் இல்லாமல் இருக்கிற வேளையிலே இந்த பூமியில் உள்ள ஜனங்களுடைய ஆதிகாமத்திலே விழுந்து போன அந்த ஆதாமினுடைய வம்ச வழியிலே வந்த அந்த ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களை கழுவ வேணுமா என்றால் அங்கே முடியாத காரியம். பரிசுத்தாவியோட வல்லமை இருக்கிறது தான், சுட்டரிக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த மனுஷனுடைய சாயலாக ஆண்டவர் வந்தால்தான் இந்த நாட்களில் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்து ஜனங்களோடு புலங்கி இந்த நாட்களிலே அவர் மரிக்க வேண்டும். மரித்தால்தான் இந்த நாட்களிலே அங்கே என்ன வருகிறது, நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் வருகிறதை பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் மறிக்காமல் இருந்தால், ஆண்டவர் உயிர்த்தெழாமல் இருந்தால் நாட்களிலே நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை நாங்கள் முறிந்து அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். மறுமையாக கத்துள்ளவில்லை. அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் வேறு காரியங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால், எதற்காக நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் என்பதை சற்று இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வழியிலே இந்த சரீரத்தினுடைய காரியத்தையும் குறித்தும் ஆத்மாவை, அதாவது ஆத்மாவையும் ஆவியையும் குறித்து இந்த நாட்களை தெளிவாக திட்டவட்டமாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அதனால் மனுஷன் ஆழ்தத்துவம் உள்ளவனாக எப்படி இருக்கிறானோ அதே விதமான ஆழ்தத்துவத்தோடு தான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் என்ன செய்தார், இந்த பூமிக்கு இந்த நாட்களில் வந்தார். ஏனென்றால் மனுஷனை மீட்கும்படியாகும். இரண்டாவதாக, விழுந்து போன முந்தின ஆதாம் எப்படிப்பட்டவன், விழுந்து போனான். இரண்டாவது ஆதாம் எப்படிப்பட்டவர், உயிர்ப்பிக்கிறவர். இதான் அந்த காரியம். இரண்டாவது ஆதாமாகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களை பூமிக்கு வந்தாரே ஒழிய வேறு எந்த காரியத்துக்காகவும் இந்த நாட்களை வரையில் அருமையான கத்திரவர்கள். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில வந்து யார் இடத்துலயாவது போய் இந்த நாட்கள் இங்க வாப்பா நீ அந்த காசை கொண்டா அந்த இதை கொண்டா அந்த இதை கொண்டா என்று சொல்லி கேட்டாரு இல்லையே, அவரைத்தான் கொடுத்தாரு ஐயா. நீங்க பாருங்க, பேதுரு நிக்கிறார் இந்த நாட்கள் அந்த இடத்துல பாருங்கள், டேக்ஸ் கலெக்டர் வந்து காசு கேட்கிறாங்க, வரி எடுக்கிற வெளியில ஒரு ஆண்டு சொல்ற அந்த நாட்கள் இங்க வாப்பா போய் கடல போய் மீன் எப்படி முதலாவது மீனுக்குள்ள வாய்க்குல இருக்கு காசு எடுத்து இணக்கம் இணங்குமா சேர்ந்த வரியை கட்டி விடணும்னு சொல்லி நாக்கள் சொல்லப்படுது. இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்களை என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே இந்த நாக்களை சோதிக்க வேண்டும், அதாவது அந்த ராஜ்யத்துக்கு, இந்த பூமியில் உள்ள ராஜ்யத்துக்கும் மனுஷனுடைய ராஜ்யத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும் சொல்லி அடுத்தபடியாக இரண்டாவது குற்றத்தை கொண்டு வராங்கள். அங்க வரி கொடுக்கிறதை குறித்து நாக்கள் அருமையான கத்துரைப்பிள்ளை ஆயனுக்கு வரி கொடுக்கிறதா, அது என்ன மாதிரி அந்த காரியத்தை குறித்து நாங்களே அங்கே சொல்லுங்கள் சொல்லி. இப்ப அந்த இடத்துல பாருங்கள், சரி ஆண்ட ஆயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம், இந்த நாட்களே கடவுளுக்கு தான் கொடுக்க வேணும்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் பெரிய போரை இந்த நாட்களே அவங்க துவங்கிடுவாங்க. ஆண்டவர் உடனே சொன்னார், இந்த நாட்களே பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. இப்ப இந்த பணத்தை கொண்டு வருகிற வேலையிலே கேட்கிற அந்த படத்தில் என்ன இருக்கு, ஒரு படத்திலே ராஜனுடைய முத்திரை இருக்கிறது, இரண்டாவது படத்திலே பார்க்கிற வேலையிலே அங்கே இருக்கிறது அந்த அந்த அந்த காசினுடைய காரியம் இருக்கிறது அருமையான கத்தவர்களே, ஒரு ரூபாய் ஒன்று. அப்ப அவர் சொல்லுகிறார், ராயனுக்குரிய ராஜனும் தேவனுக்குரிய தேவனும் கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருங்க. அப்ப விரலாலே ஒன்றுமே சொல்ல முடியாமல் போய்விட்டது. இதான் ஆண்டவுடைய ஞானம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியேப்பட்ட அந்த ஞானத்தை உடையவர் வந்து அவர்களோடு பேசுகிற வழியில கூட அந்த ஜனங்கள் அவரை அறியவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஏன் அவர்கள் அறியவில்லைன்னு சொன்னால் அவருடைய இருதயங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களே அடைக்கப்பட்டிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது என்பதை இந்த நாட்களே பார்க்கிறோம். அதுக்கு பின்பாகத்தான் யோவான் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களே பூமிக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு ஞானத்தை ஞானம் என்று பார்க்கிற வழியிலே இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது யாரு, கர்த்தர். அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க, இங்க போறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, இந்த நாட்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரானிக் காரை கண்டுபிடிக்கிறாங்க, அதை எல்லாம் செய்யறாங்க. இந்த நாட்கள் இவங்க நினைக்கிறேன் தங்களோட சொந்த புத்தில தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், தங்களோட சொந்த புத்தி தான் காரியத்தை செய்கிறோம் சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது அப்படி அல்ல. ஆண்டவருடைய ஞானம் இருக்கும். முதல் முறையாக இந்த நாட்களை பார்ப்பலா இருந்தால், அதாவது ஃப்ரிஜிரேட்டர், அதாவது என்ன சொல்றது, குளிர்சாதன பெட்டி, அதை இந்த நாட்களை கண்டுபிடித்தது யாருன்னு சொன்னால் யூதர் தான் கண்டுபிடித்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த நாட்களை பாருங்கள், யுத்த காலத்திலே பாருங்கள், அந்த நாட்களே முதலாவது யுத்தத்திலே பாருங்கள், அந்த மருந்துகளை இந்த நாட்களை சில சில இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு படுதா போய்விடும். அதற்காக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், கண்டுபிடித்தார்கள் அருமையான கத்து பாருங்கள். அப்ப ஞானம் அங்கே இருந்து வருகிறது, அவருடைய ஜனங்களுக்குள்ளே இருந்துதான் அந்த ஞானம் வருகிறது. சாலமோனுக்கு எப்படியாக ஞானம் கொடுத்ததோ அதே விதமாக தான் இன்றைக்கு இந்த நாட்களில் ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே மனித தேவனுடைய தேவசாயலும் மனுஷனுடைய ஆழ்த்தத்துவமாய் இந்த நாட்களை அவர் கிரிகளை இந்த நாட்களை நடத்தி வைக்கிறதே இங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த நாட்களை எபேசியர் புத்தகத்திலே நாங்கள் வாசித்தோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இங்கே வேதம் எப்படியாக சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னார், பிலிப்பியர் புத்தகம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்ட காரியம், தம்மைத்தாமே பெருத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னைத்தாமே தாழ்த்தினது நிமித்தம்தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வானிலத்தோர் பூதலத்தோர் பூமியிலே கீழானர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவ சாயலாக இந்த நாட்களில் இருந்த கர்த்தர் இந்த நாட்களிலே பாருங்கள் மனுஷ உருவம் எடுத்து இந்த நாட்களிலே பூமிக்கு வந்தார். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே மன்னிக்கும்படியாகும், நம்முடைய மீறுதல்களை இந்த நாட்களிலே மன்னிக்கும்படியாகவும் தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்களே இந்த நாட்களிலே வந்தார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் இந்த நாட்களில் வெளிப்படுத்திய சாயலாக மனுஷர்களுக்கு இந்த நாட்களை கொடுத்தார். அப்ப குமாரன் ஒரு நாளிலே இந்த நாட்களை அந்த சாயலை இந்த நாட்களை அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பிலிப்பியர் 2:7 இந்த நாட்களை வாசித்த மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்தாக பாருங்கள் இந்த நாட்களே ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களை பாவம் செய்த போது இந்த தேவ சாயல் கொடுக்கப்பட்டதே தவிர முழுவதும் இந்த நாட்களிலே அழிக்கப்படவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப அந்த தேவ சாயலிலே அவர் இந்த நாட்களில் தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய இமேஜாக இந்த நாட்களில் சர்றதை செய்தாலும் ஆனால் அந்த காரியத்தை முற்றுமுழுதாக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களில் அழிக்கவில்லை. அதைத்தான் சொல்லப்படுது எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதும் இந்த தேவ சாயலில் அங்க சாயல் கொடுக்கப்பட்டதே தவிர முழுவதும் அழிக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு இணையான அவர்களது நடத்தையிலேயும் சாயல் நிச்சயம் இந்த நாட்களிலே கெட்டு போய்விட்டது. அப்ப தேவனுக்கு இணையாக இந்த நாட்கள்ல இருந்த அவர்களுடைய சாயல் அந்த பாவத்து நிமித்தம் கெட்டு போய்விட்டது. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அவர் தேவன் கொடுத்த அந்த மகிமையை இழந்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே அவர்களாலே ஒன்றுமே செய்ய முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்கள் இருந்ததை அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், ஆதிகாமம் 6:5 வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிறவர்களே, நாங்கள் வகுப்பிரவிலே முடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை, ஆதிகாம புஸ்தகத்துக்கு, ஆதிகாம புஸ்தகத்திலே 6:5 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 6:5 இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று அவனுடைய இருதயம் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவர்கள் என்றும் கர்த்தர் கண்டு பாருங்கள். இந்த நாட்களே, அப்ப பாருங்கள், இன்றைக்கு அந்த நாட்கள்லே தொடக்கத்திலே இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஜனங்கள் அப்படியான பாவத்துக்குள் இந்த நாட்களை தள்ளப்படுகிறதையும் அவர்கள் இந்த நாட்களை மகிமை இழந்தவர்களா இந்த நாட்களை இருக்கிறதையும் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அவர் இந்த நாட்களை பரிசுத்தமும் பூரணம் இவற்றின் அங்கே குறைவடைந்த பாவ சுபாவத்தை இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தங்கள் சந்திப்புக்கு பின் வைத்து போயினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப மீட்கப்படுகிற விசுவாசிகள் ஒழுக்க நெறியிலே இந்த நாட்களே தேவனுடைய சாயலை இந்த நாட்களே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த புதிய ஏற்பாடு இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த நாட்களே நாங்கள் வாசித்து முடிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்களிலே 5 இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5 இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 12 வாசிக்கிற வேளையில் இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலோ இதுவும் ஆயிட்டுதுன்னு சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு மனுஷனாலே தான் இந்த பாவம் இந்த பூமியிலே வந்தது நிமித்தம்தான், அதை மனுஷ சாயலாக ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொன்னார், அதை நிறைவேற்றினார் சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் இந்த கிருபைகளுக்காக சோதரமையா கத்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியா செவிக்கிறேன். அடியனை மரத்தை நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள மெல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரேசுடையா.
1: ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷ ரூபமாக கர்த்தர் வழிபட்டார். கர்த்தர் தாமே அந்த மாமிசமும் சரீரமுமாக அவர் வழிபட்டார் எங்களை மீட்பதற்காக. சிலுவையிலே பலியானார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்து வரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடைய கூட இருந்து வழி நடத்துவார். ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்,
0: ஆமென். நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் வேத பாட நிகழ்ச்சியில் ஊழிய சுசேதனத்தின் வாழ்கிறவர்கள் ஏமன் தேசத்தில் இணைந்து வார்த்தைகளை விதைத்தார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு உழைப்பை கேட்கிற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகிற வேளையிலும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வேளையில் நாங்கள் ஸ்கைப் பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரி தினத்திலேயோ போய்ப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம்
2: பாடும்போது என்னுதடு கம்பீரித்தே மகிழும். ஆண்டவர் இயேசப்பா, அம்மை துதிக்கிறனையா. ஓ இயேசுவே, நன்றி ஆண்டவரையா. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்தே மகிழும். நீர் மேட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும்.
3: ராஜா. அப்பா தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான எல்லா யோர்தான்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்கள் அப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்கள் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளை போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையமாய் விட்டபடியினாலே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. இவர்களுடைய பரம்பரை கர்த்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கர்த்தாவே கொள்ளையிடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே இயேசப்பா. ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்து கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவனே நீர் நடத்த வல்லவரப்பா ஆண்டவரே. புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளவும் உம்முடைய அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும் என் தெய்வமே. எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கர்த்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா. இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா, அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே அப்பா. சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கர்த்தாவே இயேசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம், தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கர்த்தாவே கண்களிலே ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய ரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாரமுடையவராக இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடத்துகிறார்கள் அப்பா, நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, ஒரு நாள் கத்தாவை ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே சிறையிலே வாடுகிறார்களே ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை கணோக்கி பாருங்க. எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சலையிலே ஆண்டவரே அறியமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே, இயேசப்பா, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜபிப்ப இருப்பார்கள், யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா? இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அநியாயமாக நரகாத வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண, உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள, உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள

0: ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஒருவரே இதை நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா. அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கூட வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும். இயேசுப்பா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே நீர் இயேசு கிறிஸ்துவப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவப்பா. ஆண்டவரே, ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டென்று நீங்கள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலாக ஆண்டவரே தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை ராஜா ஒரு யாக்கோவின் சந்ததியாக, இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவையும் ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாது ஏசப்பா. நீ செய்து முடிக்க வல்லவராக படியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே. தேவனே, நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது ஏசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரே சிதறடிக்க வைக்கிறான் ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக, அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக, ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. போதும் ஆண்டவரே, இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிறவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கர்த்தாவே எப்பொழுதும் சுற்றி திரியுங்கள் ராஜாதி ராஜாவாக, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும், வருங்கால சமுதாயத்தையும், ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளையும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும், சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும், நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள் கண் தெரியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாசா வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே, இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி கலாசிலன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூக

0: எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்று என்னால் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவன் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக. உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவே நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே தமிழின வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, ஈரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகள் அப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகள் அப்பா, இந்த ஐந்து கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கர்த்தாவே செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளவீனப்பட்டு இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, சிறைப்பட்டு இருக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, எத்தனையோ விதத்துல கர்த்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கர்த்தாவே, இவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கி கர்த்தாவே, அவர்களை உம்முடைய கர்த்தாவே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமமா மனைவி பிள்ளைகள் சொந்ததிக்காய் ஸ்தோத்திருக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமுக்காய் ஸ்தோத்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவேலேஷியனா குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள், எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபக்தியோடு அவர்கள் வாழ கர்த்தாவே, நீர் கிருப செய்ய, நீர் இருக்கிறீர், நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் வழி நடத்தும் அந்த சங்கமான ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியே பொறுப்பேறும் கர்த்தாவே. இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
1: ஒப்புவிக்கிறோம். அத்தோடு அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், ஜெபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. ஆமேன். ஆமேன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த வகையில் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களாக இணைந்து எங்களுடன் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரெண்டை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமே. ஆமே. நாங்கள் இணைந்திருக்கிறது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைவோமா? ஆமேன்.

பெண்களிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. அவரை சச்சலராக ஏற்றுக் கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு அவர்கள் புறப்பட்டு போய் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு

வல்லமை, அவர்கள் மதங்களுக்கு எல்லாம் பிசாசின் வல்லமைகள் காணப்படும், அவர்களுக்கு நோய்கள் காணப்படும், எல்லா விதமான பிரச்சனைகளும் காணப்படும். இவற்றிலிருந்து விட்டுதலை கொடுக்கத்தான் அந்தவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை புறப்படுகிற நாங்களும் அப்படியான அற்புதங்களை செய்யும்படியாகத்தான் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் முதலாவதாக எங்களுடைய தேவன் இசாயா 6 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது.

வேண்டும் என்று வேதாக சொல்லுகிறது. ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் 15 வசனத்திலே கர்த்தராகிய தேவனை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள், வருங்கள் சாந்தத்தோடும் வணங்கும் உங்களை வரவேற்றி உயிர்

தருகிறார். பாருங்கள், இந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இந்த பவுல், எல்லாரும் எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் வாசிக்கப்படுது. ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, சகோதரரே,

மக்களாக, மீன்பிடிக்கிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, இப்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இந்த அறிவும் இல்லாமல் அவர்கள் வேத இயேசு இடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவரை போல

கிறவராகி நிறைவேற்றினார். அடுத்த வசனத்திலே பார்க்க பொழுது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்கள் இருந்தேன். ஆரம்பத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான் படித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் அந்த ஊழியங்களை செய்வார்கள். அடுத்த அவசரத்திலே பார்க்கும் பொழுது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தை

நிறைய வசனங்கள் உள்ளுக்கொண்டு வைத்து வெளியில் ஒன்று பேசுவார்கள். வாயில இருதயத்திலே இருந்தவர்கள் பேச மாட்டார்கள். பொய் பொய் நோமலாக எல்லா உலக மனிதர்களிடத்திலே நாங்களும் பாவம் செய்ய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படியாக தவறான வழிகளெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். பாருங்கள், அவர் எங்களுக்கு லபாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பேச்சு பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிற அவருடைய பெலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பெலத்தை மனிதர்கள் பெற்றுக் கொண்டு விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 வசனத்தில் அந்த மெய்யான உயிருள்ளத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசுவை போல இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீமை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை நாங்கள் போக்கஸ் பண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழும் பொழுது அவரை போல எங்களை மாட்டுகிற தேவன்

என்று பாருங்கள். அவரை அவரை நாங்கள் அவமதிக்காவிட்டால் எப்படி விசுவாசியானவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிப்பதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவரை விசுவாசி

சுவண்ணம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த தேசங்கள் ஆசீர்வதிப்பதற்கு பட்டிருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் பாடசாலைகளில் பைபிளை படித்து வளர்ந்து அதன்படி இயேசுக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வறுமை உள்ளவர்கள், மதங்களில வாழ்ந்தவர்கள் அந்த வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஏன் தேவனுடைய ஞானம் இல்லை அந்த தேசங்களில? பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு பலந்தமான மதங்கள், இன்னைக்கு கப்பல் மூலமாக அவர்கள் கைகளினால செய்யப்பட்ட சிலைகள்,

சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், ஆனால் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது, யூத ராஜா என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தது பாருங்கள். அவர் மறுபடியும் எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ராஜ்யத்துல, யோவான் 14:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்க

அவர் மீண்டும் வருவார். வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்தின் கீழே போய் சேர நாங்கள் ஐந்து புத்தியுள்ள ஐந்து கன்னிகளைப் போல விழித்திருந்து ஜெபித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவரோ

ஒரு பிசாசினால வஞ்சிக்கப்பட்ட மனமாக, கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களாக, சில மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பேசுவார்கள் பாருங்கள். இப்படி அக்குடி பழக்கத்தில், பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் நன்மையாக அவர்களுக்கு தென்படும். அவர்கள் அடிமைத்தனத்தில் பிசார்கள் என்பதை அவர்கள் உணராதவர்களாக பேசிக் கொண்டிருப்பார்கள். பாருங்கள், தேவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். ஹோமோசெக்சுவல் இப்படியான பாவங்களை பல அரசாங்கங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடந்தையாக இருக்கிறது. இப்படியாக உயிருள்ள தேவன், உண்மை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14 அதிகாரமாக

இந்த இடத்துல போய் நீங்க நீர் மூழ்கினால் உங்களுடைய பாவம் போகாது, உங்களுடைய அழுக்குத்தான் போகவே ஒழிய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு யோவான் உண்டு கேடில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து கழுவது. இதற்கு இயேசுவை நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:7 வசனத்தில் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு. முழுக அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக இருந்த பொழுது பிதாவோடு எந்த நேரமும் தொடர்புடையவராக அவர் அவரிடத்தில் இருந்து அந்த நாளைக்குரிய வார்த்தையை பெற்று அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்துகிறது ரட்சகர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் சொல்லுகிறார்கள்

ஒருத்தரை 4-12 சொல்லுகிறது ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்று பாருங்கள். அவர் பிலிப்பியர் 2:8 வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை மரணத்துக்கு பாருங்கள், தாழ்மையாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக

0: அல்லது இந்த கடைசி காலத்திலே மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், சோசியலிசம் முடியான ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப நிற்கிறப்ப செய்வதாக இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை உற்றபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உச்சத்திலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக ஒவ்வொருவரை நிரம்பு வீராக, ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியர்களாக, உம்முடைய விதையை விதைக்கிறவர்களாக, அந்த வார்த்தையை விதைத்து அறுவடையை நீர் ஆக்களை அறுவடையை தூதர்களை அனுப்பும் பொழுது இந்த விதைகள் மூலமாக சங்கமம் நித்திய ரேடியோ ஊடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாக மாற, நாங்கள் பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க கிருபை செய்வீராக. நிரம்படி செய்கிறதற்காக நன்றி, அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முடப்படுகிறதற்காக நன்றி. துத்தி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் லட்சுமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறோம். உங்களை எப்பொழுது பேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது விதைக்கிற காலம் அல்லவோ என்ற அருமையான பாட்டையும் பாடினீர்கள் பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதைகளும் நீங்க பாடுற, நாங்க பாடுற பாட்டுகளிலும் எவ்வளவோ கருத்துள்ளது என்ற அவரோட வார்த்தையில ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுத்தார்கள். கொடுத்தாலும் அந்த வார்த்தை அவரோட பரிசுத்தமான ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவைகள் எங்களுக்கு இருந்தா தான்

சத்துடைய நாமத்தை உயர்த்து உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பு குடும்பத்த மூலமாகவும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன் பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை. அவரோட வார்த்தை இல்ல, இவ்வளவோ ஜீவன் உள்ளது என்பதை நாங்க அதை ஒவ்வொரு நிமிடமும் கேட்கும் பொழுது அதுல உயிர் உள்ளது. அதுபடியா இந்த ரெண்டு கவரத்தை மட்டும் பாடிட்டு நான் முடிக்கிறேன்.

0: let thy presence shall go before me. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களுடைய சமூகத்தை ஒவ்வொருவரும் உணரக்கூடியதாக உங்களுடைய பிரசனத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு மட்டுமே அந்த இடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதன்படி கத்தர் எங்களை ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்த யாவரையும் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி ஐயா. மைந்தர் ஐயா,
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நிச்சயவற்ற நிகழ்ச்சிகள் மிக மிக ஆச்சரியமாக தேவன் வழிநடத்தினார். ஆரம்ப ஜெபங்கள் துதி ஆராதனை எடுத்து

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஓராம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்போது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்தே புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியில எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
2: சேலா.
1: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரிய

ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 14 அதிகாரம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துங்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண்ஜாதியோ என்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு நியாயாதிபதிகள் 15 அதிகாரம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காணப்போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வால் சேர்த்து 2 வால்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான் அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாமூர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை காடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 38 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி ஏசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் ஏசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 திரும்பிற்று. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை. இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இந்த இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். விடிய காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இந்த இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைவிலான் குருவியைப் போலும் கூவினேன். புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இந்து செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் 10 போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தான். அப்பொழுது எசேக்கியா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு
1: அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2 நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த 2 பேதுரு 2 அதிகாரம். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின் நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தர்த்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக வலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் லச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். எந்தெந்தைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். அப்போஸ்தலனைய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16, ரோமர் கடைசி அதிகாரம் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. மறுபடி வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். பரலோகத்துக்கு நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட நாளுக்காய் நன்றி. சபை கூடி வருதல் நீர் ஆசீர்வதிக்காய் நன்றி. வந்திருக்கிறவர்களை பேர்பராக நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். சாத்தான் எங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கும்படியாய் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிற உமக்கு நன்றி. கர்த்தாவின் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம். என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினும் பிழைப்பாண்டு எழுதியிருக்கிற வார்த்தைக்காய் நன்றி. உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறீர், எங்களை சுகமாக்குறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சமாதானத்தின் தேவன் அப்படின்ற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது ஒரு புதிய வெளிப்பாடு. இந்த செய்தியை கேட்கிற அநேகருக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. நீ இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், வசனத்தை வெளிப்படுத்துகிறார், வசனத்தின் மூலம் பேசுகிறார். அவர் பேசுகிற தேவன், அவர் சீவன் உள்ள தேவன். அதனால யார் ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளல, யார் குறை சொல்றாங்க குறை சொல்லணும்னு எனக்கு கவலை கிடையாது. கர்த்தர் சொன்ன செய்திய நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைய கர்த்தர் எனக்கு தந்த சபை மக்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆடியோ வாயிலாக வெளியிலேயும் போகிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாளிலும் சமாதானத்தின் தேவன், அந்த ரோமர் 16:20 வசனம் மறுபடியும் வருது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். சாத்தானுடைய தலைய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில நசுக்கிட்டார். சொல்ல போனா இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுக்கு சொல்லப்படுகிறது, நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவரோ உன் தலையை நசுக்குவார். கரங்களை கட்டி கர்த்தரை பொறுத்துங்க. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே சாத்தானுடைய தலைய இயேசு சிலுவையில நசுக்கி விட்டார். அதான் சத்தியம். நம்ம சாத்தானை பத்தி பேசவே கூடாது. சாத்தானை சோதிக்கிறான், சாத்தானை வேதனைப்படுத்துகிறான், சாத்தான் என்ன துக்கப்படுதான். சாத்தான் வந்து சிலுவையில நசுக்கப்பட்டவன், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன், சாத்தான் விரட்டப்பட்டவன், சாத்தான் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனா வீட்டுக்குள்ள சாத்தானை கொண்டு வரக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சாத்தானுடைய பாடுகள், சாத்தானுடைய போராட்டமா இருக்கு. ஒரு சின்ன கவலை வந்தா சாத்தானுடைய வேதனையா இருக்கு. ஒரு சின்ன வியாதி வந்தா இது சாத்தானுடைய கிரியர். அவனை மகிமைப்படுத்தக்கூடாது. அவன் சிலுவையிலே நசுக்கப்பட்டவன், சிலுவையிலே தோற்காட்டிக்கப்பட்டவன். அவனை பத்தியே பேசக்கூடாது. இயேசுவை பத்தி பேசுங்க. பிரச்சனையா இயேசுவை பத்தி பேசுங்க, தோல்வியா இயேசுவை பத்தி பேசுங்க, வேதனையா இயேசுவை பத்தி பேசுங்க, கவலையா இயேசுவை பத்தி கேசுங்க. அவர் தான் மருந்து. இயேசுவின் ரத்தம் தான் மருந்து. கரங்களை கட்டி கர்த்தரமேப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்படுகிறது, குமாரனை உயர்த்தும் போது அநேகரை அவர் தம்மாண்டை இழுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அது இல்லை இது இல்லைன்னு சாத்தானை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவரை உயர்த்துங்க. ஆத்துமாக்கள் வருவார்கள், பணம் வரும், பொருளாதாரம் வரும், பிரச்சனைக்கு முடிவு வரும், தோல்விக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். இயேசுவை பத்தி பேசுங்க. ஒவ்வொரு அடியும் அடைஞ்சா விடுஞ்சா இயேசுவை பத்தி பேசுங்க. இயேசுவை போற்றுங்க, இயேசுவை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை ஆராதிங்க, இயேசுவை துதிங்க. இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணுங்க, அதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் ஏற்கனவே அவன் தலையை நசுக்கி விட்டார், சிலுவையில நசுக்கி விட்டார். பிசாசானவன் நம்ம அவருடைய குதிங்கால ரெண்டு கால ஆணிகளால் சிலுவையில அறைந்தான் சொல்லப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனம். அவரோ சாத்தானுடைய தலைய சிலுவையில நசுக்கி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரவப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாத்தான் தொலைந்து விட்டான். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது, வறுமை அழிக்கப்பட்டது, கடன்கள் அழிக்கப்பட்டது, தரித்திரம் அழிக்கப்பட்டது, வியாதிகள் பலவீனங்கள் அழிக்கப்பட்டது. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள், நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் தேவனுடைய திட்டம், அது பெரிய திட்டம். கரங்களை கட்டி கர்த்தரவப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன். முதலாவதாக சமாதானம் என்றால் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை அருளுகிறார். யோவான் சுவிசேஷம் 14:27, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே வைத்துப் போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மறுபடியும் சொல்றேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே வைத்துப் போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எங்கே பிரசங்கம் பண்றாங்கன்னா, ஒரு வீட்டுல மரணம் நடந்துருச்சுன்னு வைங்க, மரணம் நடந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சோ அல்லது ஒரு 7 நாள் கழிச்சோ ஒரு தோத்திர கூட்டம் வைப்பாங்க. அந்த தோத்திர கூட்டத்துல இந்த வசனத்தை பேசுவாங்க. அல்லேலூயா. இது மரண வீட்டுல பேசுகிற வசனம் இல்ல. வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்க்கையில அப்பியாசிக்க கூடிய, வாழ்நாளில வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சமாதானத்தின் வசனம் யோவான் 14:27. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் சொல்றார். அப்ப சமாதானம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத வார்த்தையை நான் சொல்றேன், ஆண்டவர் தந்த வார்த்தையை சொல்றேன், பரிசுத்த ஆவியினை வெளிப்படுத்தின சொல்றேன். சமாதானம் என்று சொன்னால் என்ன, இதுவரைக்கும் யாருமே சொல்லல. அதுதான், அதனாலதான் சொல்றேன், இதை யாரும் ஏற்றுக்கொள்றாங்களா என்னன்னு தெரியல. சமாதானம் என்றால் என்ன, ஏசு இல்லாமல் எப்படி வாழவே முடியாதோ, இயேசு இல்லாம என்னால வாழ முடியாதுங்க, இயேசு இல்லாம நான் சுகமாக்க முடியாது, இயேசு இல்லாம நான் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு எப்படி சொல்றோம். அப்ப இயேசு இருந்தா சமாதானம், இயேசு இருந்தா நிம்மதி, இயேசு இருந்தா உயர்வு, இயேசு இருந்தால் ஆசீர்வாதம். அப்ப இயேசு இல்லாமல் என்னால வாழவே முடியாது அப்படின்னு எப்படி சொல்றோமோ, அது போலவே பணம் இல்லாமல் நாம வாழவே முடியாது. பணம் இல்லாம வாழவே முடியாது. தாய் தகப்பன் இல்லாம இல்லாம கூட வாழ்ந்துடலாம், அண்ணன் தம்பி இல்லாம இருந்தா கூட வாழ்ந்துடலாம், நல்ல நண்பர்கள் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனால் பணம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஏசி இல்லாமல் எப்படி மனிதன் இந்த உலகத்துல வாழ முடியாதோ, அதை போல தேவன் தருகிற ஐஸ்வர்யம் பணம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. பணம் இல்லைண்டா என்ன வரும் தெரியுமா, பணம் இல்லைண்டா கவலை வரும், வேதனை வரும், துக்கம் வரும். ஏன், பணம் இல்லைண்டா யாருமே மதிக்க மாட்டாங்க, பணம் இல்லைண்டா ஒரு இடம் வாங்க முடியாது, பணம் இல்லைண்டா ஒரு வீடு கட்ட முடியாது, பணம் இல்லைண்டா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, பணம் இல்லைண்டா பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கூட முடியாது, பணம் இல்லைண்டா ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியாது. பணம் இருந்தா தான் இடம் வாங்க முடியும், பணம் இருந்தா தான் வீடு கட்ட முடியும், பணம் இருந்தா தான் சபை கட்ட முடியும், பணம் இருந்தா தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், பணம் இருந்தா தான் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியும், பணம் இருந்தா தான் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் பண்ண முடியும். அல்லேலூயா. எனக்கு ஏசு இருந்தா போதும்யா, எல்லாமே வேணாம் அப்படிங்கிற ஒரு தவறான சபம் இருக்கு. ஏசு இருந்தாலே போதும், எல்லாமே வரும். அல்லேலூயா. சாது சுந்தர் சிங்கு சீக்கிய குலத்துல பிறந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், எலியாவை போலவே எடுத்துக்கொண்ட ஒரு மனிதன், அவர் அடிக்கடி ஜபிக்கிற ஒரு ஜபம், சாது சுந்தர் சிங் ஜபிக்கிற ஜபம். எப்படி ஜபம் பண்ணுவாராம், அதை படிக்கும் போது முதல் ஆச்சரியமா இருக்கும், முடிவை பார்க்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். சாது சுந்தர் சிங்கின் ஜபம், ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உலக மாமிசம் எனக்கு வேண்டாம், இந்த உலக இச்சைகள் வேண்டாம், பணம் பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம், வீடு வாசல் எதுவுமே வேணாம், நண்பர்கள் எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆண்டவரே இயேசுவே, நீர் மட்டும் என்னை விட்டு பிரியவே கூடாது. இயேசுவே, நீர் மட்டும் என் கூடவே இருக்க வேண்டும். முதல் எதுவுமே வேணாம், பரலோகம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு வரான், ஜெபம் பண்ணுவாரான். இயேசுவே, நீர் மட்டும் என் கூடவே இருக்கணும். நீர் இருக்கிற இடமே பரலோகம். நீர் இருக்கிற இடம், நீ என் கூட இருந்தா எனக்கு எல்லாமே வந்து விடும் வரான். தரங்களை கட்டி கட்ட முடியுங்க. அல்லேலூயா. இயேசு கூட இருந்தால், இயேசு கூட இருந்தா வீடு வந்துடும், வாசல் வந்துடும், நண்பர் வந்துருவாங்க, உற்றார் உறவினர்கள் வந்துருவாங்க, ஆத்துமாக்கள் வந்துடும், காரு பங்களா வீடு வாசல் எல்லா ஜனங்கள் வந்துருவாங்க. ஏசி இல்லைடா நாய் கூட வராது. அல்லேலூயா. ஏசி இல்லைடா கழுதை கூட மதிக்காது. சும்மா ஏசி ஏசுன்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். நீ விசுவாசி, நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அந்நிய பாச பேசுறேன், பரிசுத்தாவிய பட்டிருக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன் சொல்லி சும்மா வெறுமனே ஊழியம் செஞ்சிட்டு இருக்கல, ஒரு பலனுமே கிடையாது. இயேசுவ புருப் பண்ணணும். இயேசு நம்ம கிட்ட இருக்கிறத புருப் பண்றது என்ன தெரியுமா? நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், நல்ல விடுதலை, நல்ல சந்தோஷம், நல்ல ஆனந்தம், நல்ல மகிழ்ச்சி, நல்ல மரியாதை, நல்ல உயர்வு, நல்ல வீடு, நல்ல காரு வாகனம், சைக்கிள், தைதி தக்கத சைக்கிள் இருக்கலாம், டூ வீலர் இருக்கலாம், காரு, நல்ல வாகனங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல ஜனங்கள். என்ன இவரை தேடி அடிக்கடி ஜனங்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது மகிழ்ச்சியா? என்ன இந்த ஆளு இருக்கிறன்னு தெரியல, இருக்கிற இடமே தெரியாம இருக்கா இந்த ஆளு, என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்றது ஊழியம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை தேடி வந்து போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜனங்கள் வரணும், ஜனங்கள் நேச்சிக்கணுமா? இயேசு கூட இருக்கணும். இயேசு இல்லாம ஊழியம் கிடையாது, இயேசு இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது, இயேசு இல்லைன்னா வருமானம் கிடையாது, இயேசு இல்லைன்னா ஜனங்கள் கிடையாது. அல்லேலூயா. அப்ப இயேசுதான் பணம், பணம் தான் இயேசு. எந்த ஊழியக்காரனுமே சொல்லாத வார்த்தைய நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், புடிச்சுக்கங்க, கரங்களை தட்டி கத்தரமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசுதான் பணம், பணம் தான் இயேசு. அல்லேலூயா. பணத்தை தருகிறவர் இயேசு, ஐஸ்வர்யத்தை தருகிறவர் இயேசு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. அதனால பணத்தை நேசிக்க கூடாது, இயேசுவை நேசிக்கணும், இயேசுவை விட்டு பிரியாம இருக்கணும், இயேசு நம்ம கூட இருக்கணும். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் செய்யப்படும்ன்றாரு. முதலாவது முதலாவது முதலாவது இயேசுவை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள். மத்தேயு 6:33, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மை குறைபடாது. கரங்களை தட்டி கர்த்தரை முப்பத்துங்க. அல்லேலூயா. அப்ப முதல் இயேசுவை தேடுங்க, அப்ப பணம் தேடுகிற வழியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. அவர் வானத்தை திறப்பார், புதிய கதவுகளை திறக்குவார், உதவி செய்கிற ஜனங்களை அனுப்புவார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், உங்க போஸ்ட் ஆபீஸ் கணக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்க வங்கி கணக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மாதிரி இயேசுவை தேடினால் உங்கள் வங்கி கணக்கு வெறுமையா இருப்பதில்லை, அது நிரம்பி வழியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க இயேசுவை தேடுங்க. நீங்க வேலையை தேடுறதுக்கு முதல்ல இயேசுவை தேடுங்க, பணத்தை தேடுறதுக்கு முதல்ல இயேசுவை தேடுங்க, மாப்பிள்ளையை தேடுறதுக்கு முதல்ல இயேசுவை தேடுங்க, பொண்ணை தேடுறதுக்கு முதல்ல இயேசுவை தேடுங்க, இடம் வாங்குறதுக்கு முதல்ல இயேசுவை தேடுங்க, வீடு கட்டுறதுக்கு முதல்ல இயேசுவை தேடுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அல்லேலூயா. ஒரு குறையும் வைக்க மாட்டார். இயேசுவை தேடுறவங்க கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. அல்லேலூயா. அத முதலாவது பணம் இருக்கணும். இயேசு இருந்தா பணம் இருப்பார். ஏன் ஒரு ஒரு ஊழியக்காரன் வீட்டுல, ஒரு குடும்பத்துல, விசுவாசிக்க வீட்டுல ஏன் வளர்ச்சி இல்லை, ஏன் பொருளாதார செழிப்பு இல்ல, ஏன் கடன்ல இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க இயேசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, கல்வாரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. ஆனா உபவாச ஜெபத்துக்கு போறான், ஆள் நீட்டு பிறருக்கு போறான், ஜெபத்துக்கு போறான், ஊழியர் கூட்டத்துக்கு போறான், வளர்ச்சி இல்ல. ஏன்? எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறான். கல்வாரி பாடுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை, கல்வாரியில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, இயேசுவை தேடுவதில் முக்கியத்துவம் இல்லை. அதான் பஞ்சம். அவன் வீட்டுக்களை பஞ்சம், வங்கி கணக்குல பஞ்சம், பாக்கெட் மணியில பஞ்சம், கையின் பிரயாசத்துல பஞ்சம், வேலையில பஞ்சம், கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகள் நடக்கிறவனுக்கு பஞ்சமில்லாத ஆகாரம், பஞ்சமில்லாத உணவு. அல்லேலூயா. சங்கீதம் 37:25, தாவீது சொல்றார், நான் இளைஞனுமா இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனுமா இருந்தேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறைந்து திரிவதில்லை. கரங்களை தட்டி கத்தரம் விழுந்துமா? அல்லேலூயா. இயேசுவை தேடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லிக் கொடுங்க, இயேசுவின் பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுங்க, இயேசுவின் நீதியை சொல்லிக் கொடுங்க, இயேசுவின் உண்மையை சொல்லிக் கொடுங்க, இயேசுவின் சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அதான் சமாதானம் என்றால் என்ன? பணம் நம்மோடு கூட இருக்கிறது. இயேசு நம்மோடு கூட இருந்தா பணம் நம்மோடு கூட நிரம்பிக்கிட்டே இருக்கும். தான தர்மம் பண்ணலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நம்மளை நல்லா வாழலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இயேசு இல்லை என்றால் சமாதானம் இருக்காது. இயேசு இல்லாத வீட்டுல சமாதானம் இருக்காது. நடைப்பணமா இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், உபவாச கூட்டத்துக்கு போகலாம், ஆள்நீட்டு புறையை போகலாம், நடைப்பணமாக வாழலாம். புலிவால பிடிச்சது மாதிரிதான், விட்டால் ஆபத்து, விடாம இருந்தால் ஆபத்து. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் புலிவாலை பிடித்த கிறிஸ்தவர்களை போல வந்துட்டோம், ரசிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டோம். இனி மறுதளிச்சு போனா சொந்தக்காரையெல்லாம் கேள்வி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், அன்னைக்கே சொன்னோம்லடான்னு சொல்லுவான். அப்படின்னால எப்படியாவது நல்லா இருக்கிறது மாதிரி பணம் கிடையாதுங்க பாரு. அநேக கிறிஸ்தவங்க வாழ்க்கையில பணம் கிடையாது, சொத்து கிடையாது, வீடு வசதி கிடையாது, ஆனா எல்லாம் இருக்கிறது மாதிரி புல்டப் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கான். டூப்ளிகேட்டான வாழ்க்கை, டூப்ளிகேட்டான கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அப்ப இயேசு இல்லை என்றால் சமாதானம் இருக்காது. ஒண்ணு, இயேசுதான் பணம். இயேசு இருந்தா பணம் இருக்கும், இயேசு இருந்தா செழிப்பு இருக்கும், இயேசு இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டு, இயேசு கூடவே இருந்தால் குறைவே இருக்காது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எபிரேயர் 13:5, எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்ள கடைசியில 13:5 என்ன எழுதப்பட்டிருக்கு எடுப்போம். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப என்னை விட்டு விடாத பண்றாரு. அல்லேலூயா. பண ஆசை உனக்கு தேவையில்லை, என்னை நீ விட்டு விடாத, என்னைய கூட வச்சுக்கிட்டேன்டா, உன் பணத்தவே நான் சந்திப்பேன், உன்னை சுகமாக்குவேன், உன்னை பாதுகாப்பேன் அப்படின்றாரு. அப்ப இயேசுவை விட்டு விடாம வச்சுக்கிட்டாலே பண ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கையிட்டு செய்ய வேலையை ஆசீர்வதிப்பார், தொழில் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளோட படிப்பு ஆசீர்வதிப்பார். சரிங்களா. அடுத்து, இயேசு விலகி விட்டால் சமாதானம் இருக்காது. இயேசு நம்மகிட்ட இல்லைடா அங்க சமாதானம் இருக்காது. குடும்பத்துல சமாதானம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் கடன்களும் தரித்திரங்களும் அந்த வீட்டுல இருக்கும். ஆனா கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா டே அப்பா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி வெள்ளச்சேலை வெள்ளச்சேட்டிகளை கட்டிட்டு பைப்புல உன கக்கத்துல எடுத்து அப்படியே நீதிமான் மாதிரி போவாங்க. ஆனா வீட்டுல விடிஞ்சா அடைஞ்சா சண்டை, பிரச்சனை, போராட்டம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடிப்பு, சபையில நடிப்பு. தோத்திரம் பிரதர், தோத்திரம் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லாவே இல்ல, ஆனா நல்லா இருக்கும் போய் சொல்றான். நடிப்பு பூராமே நடிப்பு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நடிப்பை பார்த்தா அடேங்க அப்பா, பிரசங்கத்தை பார்க்கணும், செபத்தை பார்க்கணும், துதி ஆராதனை பார்க்கணும், கிறிஸ்தவர்களோட நடிப்பு தான் பெருசா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஒண்ணுமே இருக்காது, ஆனா பறவையில நல்லா இருக்க இல்லையா? பொய், டூப்ளிகேட், டூப்ளிகேட்டான கிறிஸ்தவர்கள். ஏசி இல்லாவிட்டால் சமாதானம் இருக்காது. ரெண்டு, இயேசு கூடவே இருந்தால் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சமாதானம் இருக்கும். அடுத்து, பணம் இருந்தால் சமாதானம் இருக்கும், பணம் இல்லாவிட்டால் சமாதானம் இருக்காது. பணம் இருந்தா சமாதானம் இருக்கும். பணம் இருந்தா பாருங்க, அங்க துதி பாட்டு ஆராதனை சந்தோஷம் கொண்டாட்டங்கள் இருக்கும். இதுல என்ன தப்பு தெரியுமா? பணம் வந்த உடனே இயேசுவை மறந்துடுறான், அதான் பெரிய தப்பு. பணம் வந்த உடனே செபக்குறைவு, வேத வாசிப்பு குறைவு, ஆராதனை குறைவு, உபவாச குறைவு, இதெல்லாம் குறைஞ்சிருது. பணம் வந்துட்டா, பணம் இல்லாத போது ஆராதனை இருக்கும், துதி இருக்கும், உபவாசம் இருக்கும், ஜெபம் இருக்கும், ஊழியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பணம்னு பெருகிருச்சுன்னு வச்சுக்கவே, சில ஊழியக்காரன் பணம் பெருகணும்னு நான் பார்த்த அளவுல 20 வருஷத்துல பணம் பெருகின உடனே ஊழிய தரிசனத்தை தங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டி பண்ணாலத்துறான். அநேக ஊழியக்காரன் நான் பார்த்திருக்கேன், மதுரையில பார்க்க முடியும், திருச்சியில பார்க்க முடியும், சென்னையில பார்க்க முடியும், பட்டணத்துல பார்க்க முடியும். அநேக ஊழியக்கார ஆரம்பத்துல அனலா இருந்தா, பணம் காரு பங்களா சொத்துன்னு பெருகின உடனே ஊழியத்தை ஊழிய தரிசனத்தையும் தொண்டாட்டிட்ட கொடுத்துட்டான். முத ஆரம்பத்துல ஐயா இந்த மாதிரி உதவி செய்யுங்கடா, அப்படியா சரி செஞ்சிருவோம்யா, கவலைப்படாதீங்க, நல்லா ஊழியம் செய்வான். அதே ஊழியக்காரன்ட்ட சில வருஷங்களுக்கு பிறகு நல்லா பெருகின பிறகு, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி, நான் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன், அம்மாட்ட கேட்டு சொல்றேன், எந்த காரியம் சொன்னாலும் அம்மாட்ட கேட்டுக்கிறேன், அம்மாட்ட கேட்டு சொல்றேன், தரிசனமும் ஊழியமும் கொண்டாட்டி கையில கொடுத்துட்டான். அங்க இயேசு கிடையாது. ஏன் ஊழியக்கார வாழ்க்கையில பணக்கார ஊழியக்கார வீட்டுல ஏன் வியாதி வருது, ஏன் விபத்து வருது, ஏன் விபத்துல சாகுறான், இதுதான் காரணம். தரிசனத்தையும் ஊழியத்தையும் மனைவி கையில கொடுத்துட்டு மனைவிட்ட கேட்டுக்கிறேன், முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்டு தரம்டுவான், இப்ப மனைவிட்ட கேட்டு தரம்ன்றான். ஊழியம் தரிசனமும் மனைவிட்ட போயிருச்சு. கவனமா இருக்கணும், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இயேசுவை வந்து ஒரு கோமாளியாகவும் பரிசுத்த ஆவியான ஒரு கோமாளியாக நடத்திட்டு இருக்க வேலை கிடையாது. ஊழியம் என்பது சீரியஸ் பிசினஸ். ஊழியம் என்பது ஒரு சீரியஸ். அல்லேலூயா. பணம் இருந்தால் சமாதானம் இருக்கும், நல்லா துதிக்கலாம், சந்தோஷப்படலாம், வேணுமென்ற இடத்த வாங்கலாம், ஏழை எளிய மக்களை தான தரம் பண்ணலாம். ரெண்டு, பணம் இல்லாவிட்டால் சமாதானம் இருக்காது, இருக்கிற இடமே தெரியாது. ஊழியத்துக்கு போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவன் படி அப்படியே ஏனோதானு கிடப்பான். சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் டால்ஸ் எடுத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேர்வதற்கும் எத்தனை நன்மைகள், ஒரு நன்மையும் குறையக்கூடாது. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் சார். கரங்களை கட்டி கர்த்தரங்கப்படுத்துறியா. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இங்க இருக்கிற சிறுபிள்ளைகள், ஆராதனை வந்து உட்கார்ந்து இருக்கிற சிறுபிள்ளைகளை தாயின் கருவிலே ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அதனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு தரித்திரர்கள் வந்து எண்ணாதீங்க, ஏழை இன்று எண்ணாதீங்க, விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க. கல்வாரி சிலுவையில உங்களுக்காக ஒரு பாடுபட்டிருக்கிறார், தரித்திரம் பட்டிருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும், வீடு வாசலை கட்டுவீர்கள், குடியிருப்பீர்கள், இவரை ஆராதிப்பவர்களை மகிமைப்படுத்துவீர்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. மூன்றாவது, கடைசியாக, சமாதானத்தை நதியை போல பருக பண்ற தேவன். சமாதானத்தின் தேவன் இப்ப என்ன பண்றாரு, சமாதானத்தை எப்படி அனுப்புறாராம், நதியை போல. உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் மழை போலதான் வரும், ஆசீர்வாதமான மழை. நதி போலதான் பணப்பெருக்கம் வரும், நதி போல சனங்கள் வருவார்கள். நதி எப்படி பரண்டு போறது, அந்த மாதிரி ஆத்மாக்கள் வருவார்கள். பணமும் செழிப்பும் அப்படித்தான் பருக பண்ணுவார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியும் 48-49 பக்கம் பழைய ஏற்பாடு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48 மூன்று வசனங்களை வாசிக்க போறேன். 4 10, 17, 18, 19. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48 முதல்ல 10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏ, தேவன் வந்து உங்களை உடனடியாக ஆசீர்வாதம் கொடுக்கல, புடமிட்டேன்னு சொல்றாரு. நீ ஒழுங்கா நிப்பையா, விசுவாசத்துல நிப்பையா, நிலைச்சிருப்பையா, கொடுக்கிற பணத்தை உண்மையா செலவழிப்பையா, உண்மையா ஆராதிப்பையா, உண்மையா சாட்சியா இருப்பன்னு சொல்லி உன்னை வணைகிறாரு, உன்னை புடமிடுகிறாரு. மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசிராமிட பரிசுத்தாவிய கொடுக்கிறாரு, உபத்திரவத்தை கொடுக்கிறாரு, பாடுகளை கொடுக்கிறாரு, எதிர்ப்பை கொடுக்கிறாரு, பரியாசங்களை கொடுக்கிறாரு. ஏன் இதெல்லாம் உடனே நீக்கவில்லை, உன்னை புடமிடுகிறார். முதல்லயே நிறைய பணத்தை கொடுத்துட்டா உன் பணத்தை பூரா அந்நியனுக்கு கொடுத்துருவார், சொந்தக்காரனுக்கு கொடுத்துருவார். சொந்தக்காரன் வந்து கும்மி அடிச்சு திண்டு விட்டு போயிடுவான், பாவிகள் வந்து கும்மி அடிச்சு திண்டு விட்டு போயிடுவான். அத நீ வந்து பணத்தை பாதுகாக்கணும், கர்த்தருடைய பணத்தை அப்படி பாதுகாக்கணும், நீ அனுபவிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி 62:8, இனி உன் தானியத்தை அந்நியன் பிசிப்பதில்லை, உன் திராட்சை ரசத்தையும் அந்நியன் பிசிப்பதில்லை என்றாரு. அப்ப கர்த்தர் தடுகிற ஆசீர்வாதங்கள் பணம் அந்நியனுக்கு கிடையாது, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு கிடையாது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஏழைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தரித்திரர்களுக்கு கொடுக்கணும். ரட்சிக்கப்படாதவன் தாயுதாய்ப்பு இருக்க கூடாது, ஏழையா இருக்கணும், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவனுக்கு நன்மை செய்யணும். கற்றுக் கொடுப்பதற்காக உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியே போலல்ல, உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உன்னை கற்றுக் கொடுக்கிறது தான். ஆபிரகாம் உடனே தேவன் ஆசீர்வதிக்கல, ஒரு 15-17 வருஷங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரு, 25 வருஷம் கழிச்சு ஆசீர்வதிக்கிறாரு, வாக்குத்தத்தை நிறைவேற்றாரு. யோசேப்ப குழியில போட்டாங்க, உடனே ஆசீர்வதிக்கல, 13 வருஷம் சிறையில போட்டு கற்றுக் கொடுத்து தான் ராஜாவாக்குறாரு. அதனால உங்களை ராஜாக்களும் ஆச்சரியம் ஆக்குறதுக்கு கர்த்தர் உங்களை வணைகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை வணைகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உருவாக்குறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். தோல்வி என்பது எனக்கு இல்லை. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஏசாயா 48:17 என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தரானவர். ஏன் உன்னை புடமிட்டார்? ஏன் தோல்வியை கொடுத்தார்? ஏன் நஷ்டத்தை கொடுத்தார்? ஏன் இழப்பை கொடுத்தார்? ஏன் மரணத்தை கொடுத்தார்? ஏன் மரணத்தை மரணம் வரைக்கும் உன்னை கொண்டு போனார்? உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஜீவனுள்ள தேவனை கண்டுகொண்ட நீ வழிவிலகி போனையில மறுபடியும் தன் பக்கம் விளக்கிறார். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரயோஜனமாயிருக்கிறது உனக்கு போதித்து என்னுடைய வழியிலே உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 18வது வசனம், ஆ என் கற்பனைகளை கவனித்தானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம்

கொடுத்தால் நாலா தடைய திரும்ப தருகிற தேவன், சமாதானத்தின் தேவன், அவர் அரவணைக்கிற தேவன், அற்புதத்தின் தேவன், மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், விழுந்து போன தாவீதின் குடாரத்தை மறுபடியும் எழும்ப கட்டுகிற தேவன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பலி விலகி போயிடக்கூடாது, எழும்பி நிற்கணும், அவரை துதிக்கணும், அவர் கற்பனைகளை கைகொள்ளணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, கிரயம் செலுத்தப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், இனி ஒருவனுக்கும் நீங்கள் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாழ்க்கை. கடைசி 19வது வசனம், அப்பொழுது உன் சந்ததி என்ன சொல்றாரு, சமாதானத்தை நதியை போல் அனுப்பும் போது அப்பொழுது உன் சந்ததி, நீ மட்டுமல்ல உன் சந்ததி மணலா தனியாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களா தனியாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமல் இருக்கும். அல்லேலூயா. இன் உன் சந்ததி எப்படி இருக்கும், உன் சந்ததி பொருளாதார ஆசீர்வாதங்கள் சனங்கள் மணலா தனியா பெருக்கப்படுவாராம். கரங்களை தட்டி கர்த்தப்படுத்தணும். அல்லேலூயா. தோல்வி நமக்கு கிடையாது, தோல்வி என்பது நமக்கு கிடையாது. தோல்வி நம் மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், போட்டி போறாமைகள், சண்டைகள், துருக்குணங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல நம்ம சொந்தக்காரன் உறவினர்கள் தேவைதான். அவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் ராஜாக்களாய் இயேசுவுக்காக வாழணும். அப்படி வாழலன்னா நம்ம சொந்தக்காரன் நம்ம எழுத்துட்டு போயிடுவான் நரகத்துக்கு. அல்லேலூயா. நம்ம வாழணும். நம்ம மனம் திரும்பும் போது சொந்தக்காரன் கிடையாது, நம்ம மனம் திரும்பி ரசிக்கப்படும் போது உறவினர் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, சனங்கள் கிடையாது. அனாதையாய் விடப்பட்டிருந்தோம், மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தோம், மரணத்துல தள்ளப்பட்டோம். மருத்துவர் டாக்டர்கள் செத்து போவன் சொல்ல கைவிட்டான். அன்னைக்கு இயேசுதான் வந்தாரு. எந்த சொந்தக்காரன் வரல. இன்னைக்கு நல்லா வரும்போது கவனமா இருக்கணும். இயேசு தருகிற ஆசீர்வாதத்தை, இயேசு தருகிற நன்மைய, இயேசு தருகிற உயர்வை, இயேசு தருகிற மேன்மைய சொந்தக்காரனா இருக்கட்டும் பந்தக்காரனா இருக்கட்டும் அழித்து விடாதபடிக்கு கவனமாயிருப்போமானால் நம்ம உயர்த்தப்படுவோம். நம்ம உயர்த்தப்படும் போது இந்த சொந்தக்காரனா இயேசு ஏற்றுக்கொள்ளுவான். இல்ல இன்னைக்கு இல்லாத நிலைமையில நம்ம அவனோடு நம்ம என்ன செய்யும் மனிதர்களை பிரியப்படுத்துறோம். அவன் ஒரு காலம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் இடர்ந்ததா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இடர்களை விட்டு விலகி இயேசுவுக்குள் நிலைத்திருக்கணும். அவர் சுகத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்ம வாசிக்க வேண்டியது இந்த தெரிந்து கொண்டேன் சொல்றாரு 10வது வசனத்துல, போதித்து வழி நடத்துகிற தேவன் 17வது வசனத்துல, கற்பனைகளை கைகொள்ளும்படி சொல்லுகிறார் 18ல, பெருக்கமான ஆசீர்வாதம் ஜனங்களையும் பணத்தையும் மணலா தனியா பெருக பண்ணுவார். எழுந்து வந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வாயை திறந்து தோத்தரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு நல்ல வார்த்தையை கொடுத்ததற்காக தோத்திரம், எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனமுக்கு தோத்திரம். இயேசுக்கு கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் தோத்திரப்படுத்தி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. இனி உங்களுக்கு தோல்வி கிடையாது, இனி உங்களுக்கு கண்ணீர் கிடையாது, இனி உங்களுக்கு வேதனை கிடையாது. இனி எல்லாமே சயமாய் முடியும். இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை உண்டு, இயேசுவின் ரத்தத்தினால் சமாதானம் உண்டு, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்பு உண்டு. ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன், சமாதானத்தின் தேவன். அவர் உங்களை சத்துருக்களை உங்களை காலின் கீழே போட்டு மிதிக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை, அவர் உங்களை பிள்ளைகளாக அங்கீகரித்திருக்கிறார். பரலோகத்தை நல்ல தகப்பன நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட நாளுக்காக நன்றி. சபை கூடிவர்களை நீர் ஆசீர்வதித்தபடியால் நமக்கு நன்றி. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களை கண்டித்து உணர்த்துவதற்காக நன்றி. எங்களை சத்தியத்துக்கு நேராய் நிற்பதற்காக நன்றி. உடைய சமாதானத்துக்கு நேராய் நடத்துவதற்காக நன்றி. உடைய பணம் ஐஸ்வர்யத்துக்கு நேராய் எங்களை திருப்புவதற்காக நன்றி. எங்கள் இருதயத்தை உமது பக்கமாய் திருப்புவதற்காக நமக்கு நன்றி. சபை கூடிவர்களின் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. வந்திருக்கிற சிறுபிள்ளைகளுக்காய் நன்றி, முதியோர்களுக்காய் நன்றி, வலிவு பிள்ளைகள் குடும்பத்துக்காய் நன்றி. இந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடையும்படி நீர் விரும்பி இருக்கிறபடியால் நமக்கு நன்றி சொலுத்துறோம். கர்த்தாவின் செய்தி ஆடியோ வாயிலாக கேட்கிற ஜனங்கள் உணர்வடையட்டும், பலனடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசு இருக்கிற இடமே ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இருக்கிற இடமே இயேசு என்கிற வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி. இந்த வாக்காக எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் உண்மை அற்றவர்களாக இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராக இருந்து எங்களை தேடி வந்ததற்காக நன்றி.

மறுபடியும் நான் உங்களிடத்துல வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் சொன்ன என் தேவன். எங்களை நேசிக்கிறபடியால் நமக்கு நன்றி. நாங்கள் வளரும்படி விரும்பின தேவன மக்கு நன்றி. நாங்கள் பெருகும்படி விரும்பின தேவன மக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க விரும்பின தேவனே மக்கு நன்றி. நீர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து உடைய வழியில நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம், உங்க நாமத்தை உயர்த்துறோம். ஜபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதி கணம் மகிமெல்லாம் குருவிற்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சுரமா இருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல புதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராயுடைய கிருபையும் புதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

வாழ்வழிக்கும் யச்சு ராஜாவுக்கு பல்நாளெல்லாம் தோத்ராம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொழியால் உயர்த்துவேன். அல்லேலூயா.

0: அலேலுயா அலேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு போய் வர கிடவோம். God bless you, God bless you, God bless you. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:9 வசனம் வாசிக்கலாமா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல விசாரணை என்ன? எதை விசாரிக்கிறார்? அவர் பூமியை விசாரிக்கிறார். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விசாரிக்கிற தெய்வன் இல்லையா? யார் விசாரிச்சா என்ன? யார் விசாரிக்கல என்ன? உங்களை என்னை விசாரிக்கிற தெய்வன் அவர் மட்டும்தான். ஆனா சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது பூமியை விசாரிக்கிற அவர் தெய்வன். அது விசாரிக்கிறது மட்டும் இல்ல, விசாரிச்சுட்டு விடுறது இல்ல, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு விடுறது இல்ல. அவங்க ஒருவேளை உணவு இல்லாம இருந்தா உணவு கொடுக்கணுங்கிறாரு, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கணுங்கிறாரு. இதெல்லாம் தான் நல்ல உபவாசம் கூட சொல்றாரு. அப்ப பூமியை விசாரிக்கிறவர் சும்மா விடல, அதுக்கு நீர் பாய்ச்சுகிறாராம். நீர் பாய்ச்சுற எங்கிருந்து நீர் பாய்ச்சுகிறார்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமீன். தேவ நதி, அந்த தேவ நதி எங்கிருந்து வருகிறது? இதே சங்கீதக்காரன் ஒரு வசனத்துல எழுதியிருப்பார், 46:4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமீன். ஒரு நதி இருக்குங்கிறாங்க, அது என்னவா? நம்ம அந்த நதியை குறிச்சு ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம்ல. அந்த நதி வந்து ஜீவ நதி, அந்த நதி வந்து தேவ நதி, அந்த நதி வந்து ஊறுகிற ஊற்று நதி, நம்மிடத்துல காணப்படுகிற அற்புதமான நதி இல்ல. அந்த நதியை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம்ல. அது வந்து தேவ நதி நீங்க சொல்லப்படுகிறது. இது ஆதியாமத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்து அது நாளா பிரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதி வந்து எங்கிருந்து புறப்பட்டு வந்துதான்? ஏதேனிலிருந்து. ஆனா தேவனுடைய நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது நாளா பிரிஞ்சது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓடுகிற அந்த நதிக்கு மட்டும்தான் அது என்ன பலனை கொடுக்கும்னு எழுதப்பட்டு. அந்த நதிக்கு நாலு நதிக்கு நாலு பேர் உண்டு. அந்த நாலு நதியில முதல் நதிக்கு நதி மட்டும்தான் தங்கத்தையும் கோமேதகத்தையும் பெதராமையும் கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மற்ற நதிகள் என்ன கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டுல. அப்ப இன்றைக்கு அந்த நதிதான் இங்கு வந்து என்ன பண்ணுதா? பூமியை செழிப்பாக்குகிறது. எப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர்? எதை திருத்துறாராம்? இந்த மாதிரி சீர்கட்டு போயிருக்கிறதான காரியங்களை அவர் திருத்தி அப்புறம்தான் அதுக்கு தானியத்தை கொடுப்பாராம், தானியத்தை விளைவிப்பாராம். ஒரு நிலம் இருக்குன்னா அதை என்ன செய்யணும்? திருத்தணும். அதை வந்து சொல்லுவாங்க, லிட்டரா அதுக்கு பேர் என்னன்னா, அது உழுது, அந்த நிலத்தை உழுது. அதை கீழ்மண் மேலாகும், மேல்மண் கீழாகும் போற அளவுக்கு அது உழுது, ஆழ உழுது. அதுக்கப்புறம் தான் விதை விதைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி திருத்துறது. சில சமயம் கல்லு மேடு கரடுகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா திருத்தி தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? தானியத்தை விளைவிப்பாங்க. அப்படிதான் மனுஷனுடைய இருதயம். அதை கர்த்தர் முதல்ல திருத்துவார், அதுக்கப்புறம் அதுல விளைச்சலை காண முடியும். அப்ப இன்றைக்கு நீங்க தான் பூமி. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரா? உங்களை விசாரிப்பார், உங்க மேல நீர் பாய்ச்சுவார். அது மட்டும் கிடையாது, உங்களை செழிப்பாக்குவார், உங்களை துருத்துவார், உங்களுக்கு தானியத்தை விளைவிக்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களை கூட விசாரித்து எங்களுக்கு நீர் பாய்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே எங்களை செழிப்பாக்கி எங்களை திருத்தி எங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த காரியம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. எங்களை உங்களோட சமூகத்துல உங்க தேவ நதியினால திருப்தி தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57 சங்கீதம் 3 வசனம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசு அனுப்பி ரட்சிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பரலோகத்திலிருந்து பதிலையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக நீண்ட நாட்களாய் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்றும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் பலன் தரவில்லையே என்றும், தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் விடை தெரியாமல் விரக்தியோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துவதாக. சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது சவுலுக்கு தப்பி ஓடுகிறான், தன் ஜீவனை காத்து கொள்ளும் பொருட்டு அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகின்றான், ஒத்தாசை அனுப்பும் என்று. மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரர்களுக்குள்ளே கிடக்கின்றேன், அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமாயிருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவீதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள். உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால், சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகின்றது. ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாத நிலை உண்டாகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்துவிடலாம் என்று எண்ணினர். காரணம், வருமானம் இல்லை, கணவனை இழந்தவள், மகனோ சிறிய வயதுள்ளவன், பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை. தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை. தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான், ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணித்துளிகளை எண்ணியவளாய் உலகமே இருளாய் போன நிலையில் வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை கடைசி மைல்கல்லை அடையப் போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கர்த்தர் காண்கிறவராய், எலியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் சாரிபாத்திற்கு போ, விதவையை பார் என்று அனுப்பி எண்ணெயையும் மாவையும் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று. பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். அதனால் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்பு கொடுத்தவளாய் பேசுகின்றாள். சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகின்றார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும் பலனை திருடுவதாகவும் ஆசீர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகின்ற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன? எங்கு இந்த பாதை முடியும்? எப்படி கடப்பது? இளைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகின்ற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜெபங்கள், தடைகள், தாமதங்களுக்கு இன்று பரலோகத்திலிருந்து பதில் வருகின்றது. எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீர்கள். அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: இன்றைய வேத வார்த்தை 14 தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை திக்காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனானில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீதிமானை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே அநேக விதமாக இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இந்த நாட்களிலே இருக்கும். அவன் நீதியை செய்கிறவனுமாயும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுமாயும் இந்த நாட்களிலே இருப்பான் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஜோவை குறித்து பார்க்கிற வேளையிலே, ஆபிரகாமை குறித்து பார்க்கிற வேளையிலே, நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே இப்படியாக அந்த நாட்களில் அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைத்ததாம் என்று கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு கிருபியை வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமானை எப்பொழுதுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அதனாலதான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்றால், நீதிமான் பனையை போல் சொலித்து லீபனன் உள்ள கேதுருவை போல் வருவான் என்று. அப்படியானால் நீதிமான் அங்கே தேவனுடைய சமூகத்திலே ஒரு சொலிப்பான வாழ்க்கை நாட்களில் வாழுகிற வாழ்க்கையை காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதே என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நீதிமான் கர்த்தரையே துதிப்பான், கர்த்தருடைய நாமத்தையே இந்த நாட்களிலே அவன் தேடுவான். அதே வேளையிலே அவன் இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே தேடி தேவனுடைய கிருபைக்குள்ளே இந்த நாட்களிலே நடக்கிறவராக இந்த நாட்களிலே இருக்கிறான் என்பதைத்தான் நீதிமானை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அனுதினமும் இந்த நாட்களில் பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பான். அது மட்டுமல்ல, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீதிமான் ஒருபோதும் இந்த நாட்களில் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் அவரோடு இந்த நாட்களில் கூட இருந்து இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீதிமானுடைய வாழ்க்கையிலே அங்கே தேவன் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்யும்படியாக இந்த நாட்களில் காத்திருக்கிறார் நீதிமான். எப்பொழுதும் இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியங்களோ எந்த விதமான செயற்பாடுகளும் அங்கே தேவனை சார்ந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே நீதிமானை குறித்து ஏன் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீதிமான் அங்கே அவர்ந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய அதாவது தேவனுடைய கரத்துக்குள்ளே வளருகிற மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லப்படுகிறது, அவன் பனியை போல் இந்த நாட்களில் சொலித்து வளர்கிறது மட்டுமல்ல, லேபனான் தேசத்திலே உள்ள கேதுரு மரங்கள் எப்படியாக இந்த நாட்களில் எப்படி அதாவது இந்த நாட்களில் கிளைவிடாதபடி இந்த நாட்களில் அது எப்படியாக வளர்கிறதோ அதே போல் இந்த நாட்களில் மேலோங்கி இந்த நாட்களில் வளர்ந்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் அங்கே நீதிமான்களாக இந்த நாட்களில் அங்கே அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்றைக்கு நீதிமான்களாக ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். அப்படியானால் நீதிமானுக்குரிய காரியத்தை செய்யுங்கள், நீதிமானுக்குரிய செயற்பாடுகளை இந்த நாட்களில் செயல்படுங்கள். நீதிமானை போல் வாழும்படியாக இந்த நாட்களிலே வாழுகிற வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தையும் ஒரு கிருபையும் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தாமே இந்த வாக்கு திட்டங்களூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர்

ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்த நேரப்படி காலை 8 மணிக்கும், பிசி விக்டோரியா நேரம் காலை 5 மணிக்கும், இந்தியா இலங்கை நாடுகளில் திங்கள் அதிகாலை 4:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது.

நிகழ்ச்சி நிரல் துதி ஆராதனை பாடல் பிரதர் மகேந்திரன், தொடர்ந்து துதி பாடல் சிஸ்டர் அரியராஜா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, துதி பாடல் ஜபம் சிஸ்டர் டொலி கல்கரி, ஜபம் கலைமகள் சீலன் நோர்வே, ஜபம் ஜரீன் ஸ்ரீலங்கா, சங்கம ஊழியருக்கான ஜபம் சிவசேகர் வானர், இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வர பாஸ்டர் கிருஷ்ணா டைட்டஸ் ஃப்ரம் இந்தியா, நிரோ ஜபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்தில். இப்பொழுது நாங்கள் ஆர்ப ஜபத்தை எடுப்போமா? ஆமே ஆமே. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வாழ்நிலையில் உபவாச ஜப நேரத்திலே தேவனே உமது பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன். இந்த துதி ஆறான ஜபத்திலே நீர் எங்களோடு வந்து பேச வேண்டுமாக ஜபிக்கிறேன். தேவனே, நாங்கள் இருக்கிற ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் நீர் ஆண்டவர, இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறது. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி உமது ஆண்டு பார்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், மறு ஒளிர்களை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளிலே சுவாமி, இந்த சங்கம வானொலியில் உபவாச ஜப நிகழ்ச்சி உள்ளகம் எங்கும் நிகழ எந்தெந்த மூல முடுக்கலே நகரங்களிலே தேசங்களிலே இந்த தொழில் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. உமது நாமம் மயப்படுத்த வேண்டும். அந்த ஒன்றானமை தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இருளில் வாழும் மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக கண்ணீரோடு நாங்கள் இருக்கிற ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவ நீர் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்க, உமது பிரசன்னத்தால் மூட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளே இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது இந்த தாசன் வார்த்தைகளை இந்த ஜப வாசனிலே தொனிக்கும் போது அந்த வார்த்தையை யார் யார் கேட்கிறார்களோ, இந்த உலகத்தில் எந்தெந்த மூலையில கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை உள்நோக்கும் பொழுது சுவாமி ஒரு அற்புதம் நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், உலகத்தை ஆடுகிற தேவன். தேவனே, நம்ம நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேலையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த உபவாச ஜப நாளிலே நீர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தாரும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த சங்கம வானொலிக்கு நீர் கொடுத்த தரிசனம் நிறைவேற்ற நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த தரிசனத்தை நிறைவேற்றி இந்த தரிசனம் உள்ளகமெங்கும் உள்ள தமிழர்கள் கேட்க, விசுவாசிகள் கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்து நாளே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே. உபவாச ஜபம், அதிகால ஜபம், ஒன்றிணைந்த ஜபம், பதிலை தரும் ஜபம். உபவாச ஜபம், அதிகால ஜபம், ஒன்று

இருக்கிறவர் உபவாச ஒன்று கூடலுக்கு செவிமடுக்கிறார். உபவாச ஒன்று கூடலுக்கு அவர்

0: தரும் ஜெபம் ஆமாண்டோரே. இன்றைய நாளேயா இந்த துதி உவாச நாளிலே நீர் உமது பிரசன்னத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே, அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரே, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும். இந்த பிள்ளைகள் வந்து துதித்து ஆராதித்து உம்மை நோக்கி பாடும்பொழுது அந்த பிரசன்னம், அந்த பரலோக ஒரு ராஜ்யத்தை அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டும் ஆகச்சிருக்கு. தொடர்ந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆசீர்வதித்து வழிநடத்த உண்டு. எல்லாம் இயேசு கிறிஸ்து அறியாலும் நாம் தானே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். அடுத்ததாக துதி பாடலை கொண்டு வருகிறார் சிஸ்டர் ஹரிராஜா ஸ்காப்ரோ ஒன்றை அறிவோம். பிரஸ்னோ சிஸ்டர் ஹரிராஜா. அடுத்தபடியாக துதி பாட ஜெபத்துக்கு சிஸ்டர் டோலி கால்கரி. பிரஸ்னோ சிஸ்டர் டோலி. சிஸ்டர் டோலி ஊழியருக்காக பாடுபட்டு ஜெபிங்கள், உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி.

0: எனக்கு
1: விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை.

என் ரோஜாவே, உமக்கே ஆராதனை, உமக்கே துதிகளை செலுத்துகிறோம். நன்றி ஐயா. துதிக்கும் போது கட்டுக்கள் அவுளட்டும், துதிக்கும் போது நுகங்கள் உடையட்டும், துதிக்கும் போது எரிகோ மதில்கள் விழ

0: நன்றியே சுராஜாவே, நன்றி அப்பா. நன்றி கத்தாவே. இந்த நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் மாண்டவரே, சங்கம இணையதளத்திலே இணைந்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, உங்களுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரே உங்களுடைய சமூகத்திலே பேர் பேராக கொண்டு வருகிறேன் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜபங்களை எடுக்கிற பிள்ளைகளை முதலாவதாக உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஐயா. கத்தாவே, வார்த்தைகளை கொண்டு வருகிறவர்களே உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஐயா. கத்தாவே ஆண்டவரே, கத்தாவே இன்னுமா இந்த நாட்களிலே ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு ஊழியங்களை இந்த நாட்களை செய்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வழியிலே ஜெபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் இந்த இணைப்பொழி நடத்துகிற அன்பு சகோதரர் மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரமும் தேவனுடைய கிருபையும் அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக அவருடைய கரத்துக்களை முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லெசி ஐயாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த வழியிலே ஜெபிக்கிறேன் ஐயா. சந்ததி சந்தானியமானது ஜாதிகள் நடுவிலே இந்த நாட்களை விளங்கும்படியாக உங்களுடைய வார்த்தையினாலே இந்த நாட்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, தேவரே, இந்த நாள் ஆண்டவரே விசுவாசித்த விதமா இந்த இடத்திலே வார்த்தைகளை கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய வார்த்தைகள் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 30-100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே வார்த்தைகளை இந்த நாட்களிலே ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு இணையதளங்களிலையும் பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே கத்தாவே, ஜனங்கள் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை நடக்க இந்த நாட்கள் இந்த கடைசி காலத்தில் கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசித்த விதமா இந்த நாளிலும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற இந்த ஆராதனைக்காக இந்த ஜெபத்துக்காக இந்த வேளையில நம்முடைய சமூகத்திலே வருகிறையா கத்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை ஆசீர்வதிமையா. தவப்பனே, உங்களுடைய கரம் தானே கூட இருந்து எல்லா காரியங்களையும் இன்றைய நாளிலே ஆண்டவரை கிரியமா செய்ய நிறந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீகா 2:13 படி உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்கிறவர், நமக்கு முன்னாலே கடந்து செல்ற நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஜெபித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருகராஜா அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டோலி அழைக்க போகிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருகராஜா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் கேக்குது இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை வந்திருக்க துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். சோத்திரம் ராஜா.

பரிசுத்தவாவி ஆனவரே, சத்திய ஆவி ஆனவரே, சத்தியத்திற்குள்ளே நடத்திடுவீர், உம் வசனம் சத்தியமே.

பரிசுத்தவாவி ஆனவரே. ஆம் சுவாமி, ஆவியானவரே, நீங்கள் வராவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த காலையிலேயே உங்களுடைய அபிஷேகம் நீங்கள் ஊற்ற வேணும். இங்கே ஆண்டவரே சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாத ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அநேகருக்காக ஜபிப்பதற்கு பாரத்தோடு ஜபிக்க உங்களுடைய பெலன் வேணும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நான் உம்மை சோத்திரத்தினாலே நான் மகிமைப்படுத்த வருகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களை இந்த இடத்திலே சேர்த்த தயவுக்காக நன்றியோடு நான் உம்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே.

இத்தனை மாத்வாமுள்ள பாதவிங்களுக்கு ஆமேன். இப்படி ஆன எங்களுக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வந்தீரே. சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே.

ஆம் சுவாமி, இவ்வளவான கிருபி எங்களுக்கு தந்த தெய்வமே, உம்முடைய பாதம் நாங்கள் தொழுகிறோம் ஆண்டவரே.

பாதம் ஆமேன். ஈசன் பாதம் நாங்கள் தொழுவோம், உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு. ஆண்டவரே பாதம் எல்லாம் விட்டால் வேறு என்ன ஆண்டவரே, பாதம் ஒன்றே வேணும் எங்களுக்கு. நீர் எல்லாரும் எங்களுக்கு யாரும் இல்லையா ஆண்டவரே? நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குறோம் ஆண்டவரே. நீர் இல்லாவிட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை. இயேசு சுவாமி, உம்முடைய நாமம் ஒன்றே எங்களுக்கு அடைக்கலமா வந்தது. ஆயிரம் நாவு இருந்தாலும் உண்மை போற்றி பாட எங்களுக்கு நாவு போதாது இயேசு சுவாமி. அவ்வளவாக நீரங்களை, அவ்வளவு அருமையா நீரங்களை நடத்தி எங்களோடு நீ கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி.

ராஜாம் உம்மை போல் தெய்வம் வேறு ஒருவர் இல்லை. ஆம் சுவாமி, உம்மை போல் வேறு தெய்வம் ஒருவர் இல்லை ஆண்டவரே.

ஆமென், எங்கள் ஆண்டவர் இவ்வளவு பெரிய தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து, எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். கத்தாவே, நான் உண்மை இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று ஒரு விசை நானுமே அறிக்கை பண்ணி நான் இந்த பாடல முடிக்கிறேன்.

என்றும் நட தெருவார். ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமா என்றும் நட தெருவார். பாயம்

திருவார் ஆமேன். எஸ் ராஜா, நிறங்களுக்காக ஜீயம் கொடுக்கிற தேவன் இந்த நாளிலும் இந்த நேரத்திலே நானும் கலந்து கொள்ள தடையல் மத்தியிலும் என்னை நீர் சேர்த்து கொண்ட தயவுக்காக நன்றியோடு நான் சோத்திருக்கிறேன். இதிலே பங்கு கொள்ற பிரதரையும் ஆசீர்வதிங்க, நடத்துற பிரதரையும் எல்லாரையும் நாட்டுடைய ஆசீர்வதிங்க. சகல துதிக்கன மகிம் எல்லாம் உங்களுக்கு தான். இயேசுவி நாமத்திலே பாதம் விழுந்து முத்தம் செய்து ஜெயம். நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி.

0: ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்து பாடலை பாடியவர் சிஸ்டர் ஆரியராஜா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ, கனடா. தொடர்ந்து நாங்கள் பிரதர் பாலன் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டோனி அழைக்க போறோம். சிஸ்டர் டோனி, நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர் பாலன்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற துதித்து பாடி தோன் நாமத்தை மாயப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு 8 நிமிடம் தருகின்றேன். ஆமே.
2: பிரதர், கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே எமது அன்பு சங்கம் மாடி எடுத்து நடத்துகின்ற எமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களை சேர்ந்து உழிஞ்சுகிற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள், மற்றும் உலக ரீதியில் அப்பா சங்கம் மாடி கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயவிண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரன் ராஜா. தகப்பனே, உலகளா ரீதி ராஜா நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்போ அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. இந்த சமாதானத்தை கொண்ட பொறமைக்கா கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே, அப்போ இன்று எங்கெங்க பாராதனை நடக்கும் ராஜா, அந்த நாடுகளில் அப்பா ஒரு பிரச்சனை பாதுகாப்பை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. இல்லாமல் தீங்கின் நாச மோச வேதுகளின் ஆபத்துகள் வந்து காத்துக் கொள்ளுங்க ராஜா. வேலி அடைத்து ஒவ்வொரு ஆராதனை நடக்கிற இடத்தை சுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. கோக்குளம் மருத்துவம் கூட வேண்டு வந்ததுங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.
3: பாருதலின் தெய்வமே, உம்முடைய திரை சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் இயேசுவே, உம்முடைய திரை சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும்

நீரூற்றாய் மாட்டிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். வல்ல

உம்முடைய திரி சமூகம் எவ்வளவோ இன்பமானது. வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. பேரிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஓ.

0: உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் இயேசுவே. உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் பிரதர் பாலன், யுனைடெட் கிங்டம். ஆமீன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். சிஸ்டர் டொலிக்கு பின் சிஸ்டர் ஜரீன் அழைப்பேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்துள்ள வந்திருக்கீர்கள். துதித்து ஜெபித்து பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமீன்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகத்தை தரப்போறவங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆதி மந்தமானவரே, அல்பாவும் உமேகியாவும் ஆனவரே அப்பா, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு ஊழியக்காரன், ஒவ்வொரு அப்பா நீங்க அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு அப்பா அவர்களை உங்களுடைய பாதத்தடி நிறுத்தி வைப்பதற்கு ஆண்டவரே யாவருக்காம ஜெபிக்கிறார் ஆண்டவரே அப்பா. பலமுள்ளவன், பலமுள்ளவன், பலன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் உங்களுடைய கரத்துல ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறபடினால் எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆதி மந்தமாக இருந்த எங்களை வழி நடத்துற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே அப்பா, இடம் உள்ளம் நிரம்ப இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் மத்தியில் இறங்கி வந்தியாண்டவரே, லியான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. சபையில எல்லாரும் தூய்மையாக சாட்சியாக வாழணும் ஐயா அப்ப. எழுப்புதலை கொடுத்த ஆண்டவரே, ஆதி அன்பை கொடுத்து மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வல்லமை நிறைந்த கர நிறைந்த பரிசுத்தமா ஆவியை அனுப்பி ஒவ்வொருத உள்ளங்களை எழுப்பும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்ப. ஒருமணமா சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணும் ஐயா. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி. இந்த ஜனங்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த ஆராதனை துதி பாடலை எங்களுக்கு கொடுத்து உங்களை மகிமைப்படுத்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிசபை, ஆதிசபை அப்பா, அதிசயங்கள் அன்றாண்டம் நடக்கணும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட தேசம் எல்லாம் மனம் திரும்பி நேசரை தேடுவதற்கு, ஒவ்வொருவரும் உங்களை நேசிப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான அன்பை அனுப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த காலை நேரம் அப்பா. அநேகர் ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்த்து அதிகாலை நேரம் உங்களது பாதத்தடியிலிருந்து உங்களுடைய அன்பில நிறைந்து அபிஷேகத்துல நிறைந்து யாவரும் உங்களுக்கென்று வாழ்வதற்கு ஒரு புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், நல்லவர். தேங்க்யூ லார்ட். ஆமேன். சர்வசிருஷ்டிக்கு மேஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும்

படைக்கின்றோமே, சேர்ந்து கொல்ல வரும் நீரே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்திலும் மீடம் படைக்கின்றோமே, எங்குகிறோம் ஆசை.

ஆமேனப்பா, ஆண்டவரே நீங்களே ஒரே தேவன். ஆண்டவரே நீங்களே இரட்சகர், நீங்களே ஆதி அந்தமும் ஆனவர். ஆண்டவரே அதுக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. சுயமங்களில் சாம்பலா மாற ஆண்டவரே, ஜெயம் பெற்று மாமிசம் சாக ஐயா தேவ அவர்கள் செய்யும்படியாக ஜபிக்கிற அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள ஒரு தேவ ஆவி அவர்கள் அவர்கள் அறிந்து அறியாம இருக்கிற மக்களுக்குள்ள உங்களுடைய சபைகள் எழும்பி பிரகாசிப்பதற்கு இந்த அபிஷேகத்தை அவர்களுக்குள்ள முற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கல்வாரின் அன்பை கண்டு நாங்கள் விரைந்து ஓடி வரும் பொழுது அந்த திரு ரத்தம் எங்களை களி சுத்தமாக்கி உங்களுக்குரியவராக மாற்றின தகப்பனே, இன்னும் அதிசயம் செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, மோசையின் நாவை தொட்டது போல உங்களுடைய நாவை தொட்டும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உள்ளங்கள் ஆண்டவரே ஜபிக்க முடியாம அமர்ந்திருக்கிற அந்த உள்ளங்களை ஆண்டவரே, ஏனோ தானமாக கடவுள் பயம் இல்லாமைக்கு நடக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எழுந்து பிரகாசிப்பதற்கு அப்பா உங்களுடைய பரிசுத்தமான ஆவி எழுந்து பிரகாசி என்னொளி வந்தது என்று கூறி ஆண்டவரே, எல்லாருக்கும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கூற்றி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவியுமா ஆவிய ஆத்மா சரீரம் உங்களுக்குரியது அப்பா. அப்பா அந்த ஆலயங்கள் அப்பா, அந்த ஆலயத்துக்குள்ள நீங்க உள்ள ஆவி அப்பா நீங்க வாசம் செய்வதற்கு அவர்களது உள்ளங்களையும் மனக்கண்களையும் திறக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீரே எங்கள் தகப்ப, நீரே எங்கள் பரிசுத்தமான ஆவியானவர். அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ஐயா.

0: ஆமென் தேவரே, எல்லா உள்ளங்களையும் கூட பரிசுத்த ரத்தத்தினால கழுவும்படியாக ஜெபிக்கிற இந்த ஆராதனை ஜெபத்தை அப்பா எங்களுக்கு நீங்க திறந்து கொடுத்த மகா பிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துற அப்பா. பிரதர் லெஸ்லி, லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா காணி வருகிறேன், அவங்களோட அழைப்பு ஆண்டவரை நீங்க புதிதாக்கி கொண்டு அவர்களுக்கு இன்னும் அதிகமான தரிசனங்களையும் உங்களோட அப்பா அற்புதங்களையும் அப்பா உங்களோட விஷனையும் காண்பிப்பதற்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இந்த உபவாசம் ஜெபத்தை, உபவாசம் ஆராதனை அபிஷேகத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன். அதிகமான மக்களை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து வத்தி நீங்களே தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுதலை கொடுத்து யாவரையும் வழிநடத்தி கொண்டு வர கிருபிகளுக்கான நன்றி செலுத்துறேன். மைந்தரன் ஐயாவையும் ஆண்டவரே நீங்க உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களுடைய பலன் இல்லாவிட்டா நீங்க உங்களுடைய பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு இல்லாவிட்டா உங்களோட சித்தத்தை எங்களுக்கு செய்ய முடியாது ஐயா. அப்பா இந்த காலை நேரம் யாவை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தை இப்படி நடப்பதற்கு அப்பா உங்களோட வழியில உங்களோட நோக்கத்தை உங்களோட சிந்தனையில் நாங்க இருப்பதற்கு ஆண்டவரே சிந்தனையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியையும் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், வல்லவர், என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்து ஒரு மனதாய் கூடி அப்பா ஆராதனை செய்வதற்கு மகா கிருபைக்காண்டி நன்றி செலுத்துறனப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியையும் தேடும் பொழுது நீங்க சகலத்தையும் எங்களுக்கு அப்பா நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதிகமா கொடுக்க வல்லவரா இருக்கிற தகம்பழக்கனுக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் அவருக்கே உரியது என்று கூறி அவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி, இயேசுவின் நாமத்தின் மூலம் என்று கூறி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் சனி ஞாயிறு துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் டோலி கல்கரி கேடா. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ஜரீன், ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்க சிஸ்டர் ஜரீன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்
2: ஜரீன்,
1: நீங்க நாட்டில இருந்து ஜபிக்க வந்திருக்கீர்கள், இப்ப கூட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் நீங்க ஜபியுங்கள்.
2: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ரஜாவே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கத்தா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மாறாத அந்த மகத்துவமுள்ள அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி மக்களோட ஆணக்குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு அப்பா இத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு 1000 போதாது ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி.

0: ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா உம்மை நம்பி வந்தோம் கர்த்தாவே. அப்பா தேவன் எங்களை கைவிடாதவரா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன நல்ல கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கலங்கின நேரம் எல்லாம் தேவன் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் கரத்தை பிடித்து கொண்டு நடத்தி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிழல் போல எங்கள் கூடவே வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டினபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. நிலடங்கா அதிசயங்களை செய்த நல்ல தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நன்றி, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் எங்களோடு இடைப்படுகிறதுக்காய் பேசுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றி, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. இந்த நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜப நேரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா எங்களை இலங்கை தேசத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தேசத்தின் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துல இருக்கிற கர்த்தாவே எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் அப்பா வானொலி கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், அப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேரு பேராக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நினைப்பானது கர்த்தாவை அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பை நடத்த என்னென்ன தேவைகள், என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லா காரியங்களிலும் தேவன் கூட இருந்து நீங்க வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா எங்களை கைவிடாத தேவனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் நாயகனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அனாதி சிநேகத்தால் எங்களை நேசித்து உம்முடைய காருணியத்தினாலே எங்களை இழுத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா உமக்கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய சுபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க பெறப்படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா என்னை முற்றிலுமாக முதுகரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் சனி ஞாயிறு துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து ஜெபித்து துதித்து பாடியவர் சிஸ்டர் ஜெரின் ஸ்ரீலங்கா. நாங்கள் தொடர்ந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அழைக்கப்படுகிறோம். அதற்கு பிறகு தேவ செய்தி கடந்து செல்வோம். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் நஹோமி லோகன் இணைந்திருக்கிறார் சங்கம வானொலியின் சனி ஞாயிறு துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியில் வந்து கலந்து துதித்து ஆராய்ந்து பாட அழைப்போம் அவரை. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நகோமி லோகன்.
0: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே அதிகால வேளையிலே சங்கம்மா வானொலி சனி ஞாயிறு துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். துதித்து பாடி தேவன் நாமத்தை மயப்படுத்த உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன். வழி நடத்துங்கள் சாமி.
0: சோத்ரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐசனமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கரம் ஐயா எங்களோடு கூட இருக்கிறது, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதப்பா. முதலாவது இவருடைய ராஜ்யத்தை நீதியேன் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரங்கள் எல்லாம் செழிப்பான காடாக எண்ணப்படும் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி எங்கள் ஆவியானவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே உண்மை நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு ஆண்டவரே இருக்கிற தேவன், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது, எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்பப் புயல் எல்லாமே பறந்து ஓடியது. குரல் கேட்ட பின்னாலே துன்பப் புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வா என்றது. வருத்திடும் நேரம் தவித்திடும் நிவாரம் மகனே வா என்றது. தாய் பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்று மென்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்று மென்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரில் வெள்ளம் மகனே வா என்றது. கோழிதன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்று மென்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்பப் புயல் எல்லாமே பறந்து ஓடியது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய சத்தியவேத திருச்சபை ஆலயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க தேவன் செய்திருக்கிற கிருபைக்காக இந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மிக வேகமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். அங்கே மத்தேயு 6 அதிகாரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என் ஆவியிலிருந்து பேசுகிறேன். அங்கே வேத வார்த்தைகளை படிக்க நேரமில்லை, அப்படினால் ஆவியிலிருந்து பேசுகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே
2: தேவனுடைய தேவனுடைய காரியங்களில் அர்ப்பணிக்கப்பட்ட காரியங்களிலே நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறோமா என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அதாவது முதலாவது, ஹலேலூயா, கடைசியாவது அல்ல, முதலாவது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது என்கிற வார்த்தையை நாங்கள் படிக்கின்ற வேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ஹலேலூயா, தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய துதி, தேவனுக்கு கொடுக்கின்ற நேரங்கள், தேவனுக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள், தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்ற காரியங்கள், நம்முடைய சிந்தன மண்டலங்கள், ஆவி, ஆத்துமா எல்லாமே, ஹலேலூயா. ஆனபடினாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் முழு பெலத்தோடும் தேவனை ஆராதியுங்க. கொஞ்சம் குறைய அங்கே அவர்களுக்கு கொடுத்து, இவர்களுக்கு கொடுத்து, அதற்கு கொடுத்து, இதற்கு கொடுத்து அல்ல, ஹலேலூயா. பாருங்கள், எலியாவிடத்திலே ஒரு சகோதரி வருகிறாள். அவள் அங்கே ஆண்டவராகிய தேவன் முதலாவதே சொன்னார், அங்கே சாரி பாத் என்கிற ஒரு விதவினிடத்துல உன்னை அனுப்புகிறேன் என்று. ஹலேலூயா. ஆண்டவர் இருக்கிற காரியத்தை வைத்து ஆசீர்வதிப்பவர் அல்ல, இல்லாத காரியங்களை வைத்துத்தான் ஆசீர்வதிப்பவர். ஹலேலூயா. அனுபடியாத்தான் அவருக்கு ஒரு பெயர், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கின்ற தேவன். உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறதா, கஷ்டமா இருக்கிறதா, சூழ்நிலைகள் நெருக்கமா இருக்கிறதா, எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவனுடைய சாரிபாத் விதவை இடத்திலே போன்னு சொல்லி சொன்ன தேவன் அங்கே சாரிபாத் விதவை இடத்திலே இருக்கிறத வைத்து போன்னு சொல்லவில்லை. ஹலேலூயா. இல்லாத ஒரு தீடம்தான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அப்பொழுது அவள் அங்கே விறகு பொறிக்கொண்டிருக்கிறாள். அப்பொழுது எலியா சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அதிலே முதலாவது ஒரு அடியை செய்து எனக்கு கொண்டு வாண்டு. ஆனால் அந்த விதவிய சொல்லுகிறாள், இதை சாப்பிட்டு நானும் மகனும் செத்து போகிறோம். அப்படி ஒரு பாருங்கள், எப்படியான ஒரு சூழ்நிலை என்று யோசித்து பாருங்கள். மிகவும் ஒரு நெருக்கமான, மிகவும் துன்பமான, மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அவள் எதிர்த்து பேசவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சூழ்நிலையை வைத்து பேசவில்லை, தன்னுடைய இல்லாத காரியங்கள் ஏழ்மைகள் குறித்து பேசவில்லை. இந்த ஊழியக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒன்று கூட யோசிக்கவில்லை. அதே போல ஊழியக்காரனும் அவளுடைய சூழ்நிலையை குறித்து அவர் எண்ணவில்லை. ஹலேலூயா. அவளிடம் ஒன்றும் இல்லை என்றே பாருங்கள். பரிதாபங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. அன்புக்குரிய ஒரு தேவ ஊழியர் அங்கே அவருடைய காரியத்திலே ஒரு ஏழை விதவை ஒரு சிறிய காரியத்தை, சிறிய பணத்தை கொண்டு வந்து கொடுத்த வேளையிலே அந்த ஊழியக்காரன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தட்டுதல் பண்ணினார். ஏன்னு சொல்லி சொன்னா, அவள் ஏழையா இருக்கிறாள், அவளிடத்துல எப்படி வாங்குவது என்று. அப்போது அவள் மனம் சோர்ந்து போய் போகின்ற வேளையிலே அந்த ஊழியக்காரனும் ஆண்டவர் சொன்னாராம், இதுவரை காலம் அவள் இருந்த ஏழ்மை அங்கே அவளால் உண்டானது, ஆனால் இன்றைக்கு இனிமேல் நடக்க போகின்ற ஏழ்மை உன்னால் தான் அவளுடைய வாழ்க்கை அங்கே ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது, ஏழ்மை தரித்திரம் வருகிறது என்று. ஹலேலூயா. ஆனபடினால் அவள் போனவளை கூப்பிட்டு அந்த சிறிய காரியத்தை அவளிடம் இருந்து பெற்றுக் கொண்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், கொடுப்பது கூட விசுவாசம், தேவனுடைய ஆராதனைக்கு போவது கூட விசுவாசம். சில பேர் பாருங்கள், இன்றைக்கு வருத்தம், இன்றைக்கு காய்ச்சல், இன்றைக்கு மழை பெய்கிறது, அன்புக்குரியவர்களை வெளியிடத்துல டொன்டோல மழை பெய்கிறது, காற்றடிக்கிறது, புயல் அடிக்கிறது, ஹலேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த அஸ்திபாரம் என்ன செய்யறது, காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் கூட அந்த அஸ்திபாரம் அசையாது. ஏனென்றால் அந்த அஸ்திபாரம் கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க யோசித்து பாருங்கள். வேதத்திலே பார்க்கின்ற வேளையிலே அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அங்கே ஆயியை பிடித்து கொள்ளுங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அங்கே ஆயில இருக்கிற பொருட்களை, அது சாபத்துடான பொருள்னு சொல்லி தேவன் சொல்கிறேன். முதலாவது அவர்கள் அந்த யோர்தானை கடந்து போகிறார்கள். ஆனபடினால் அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக அங்கே இருக்கிற சத்தியகுமாரன் ஆகிய ஒருவன் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிற நல்ல பொருட்களை எடுத்துக்கொண்டான். பாருங்கள், நமக்குரிய வருமானத்திலோ கூட தேவனை தேடுகிறோமா? அது கூட விசுவாசம் தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் யோசிக்கிறோம் இதை முதலாவது கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஏழ்மை வந்துவிடும், தரித்திரம் வந்துவிடும், பில்லுகள் கட்ட முடியாது, பிள்ளைகளை போசிக்க முடியும். அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அன்பின் பிரியாசம் என்று சொல்லி வேதம் சொல்கிறோம், உங்களுடைய அன்பின் பிரியாசம். ஹலேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஹலேலூயா, எனக்கு அதிகமாக பேச நேரம் இல்லை, ஆனாலும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி பாருங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வேளையிலே ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் சனி ஞாயிறு துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து துது பாடுவே பாஸ்டர் நகோமி லோகன் ஸ்காபரோன்டாரியோ. நாமத்தை மகிமைப்படுத்தினோம், பாடல்களை பாடுறோம். இப்பொழுது தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் சனி ஞாயிறு துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வருகிறார் பாஸ்டர் கிருஷ்ணா டைட்டஸ் ஃப்ரம் இந்தியா. அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விளச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகள் விளச்சத்தின் சார்பிலும் அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மா கிருஷ்ணா டைட்டஸ் அவர்களே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்களே, மைக் ஓன் பண்ணுங்க. மீண்டும் அழைக்கிறேன், பிரைஸ் லார்ட் கிறிஸ்டினா டைட்டஸ். தேவ செய்து கொடுக்க வந்திருக்கீர்கள், மைக் ஓன் பண்ணுங்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிருஷ்ணா டைட்டஸ், தேவ செய்து கொடுக்க உங்கள் நேரம் வந்து விட்டது. இப்போது உங்களுடைய மைக் ஓன் பண்ணி பேசுங்கள். இன்றைய நாளிலே செய்தியை கொடுக்க வருகிறார் இந்தியாவில் இருந்து பாஸ்டர் கிருஷ்ணா டைட்டஸ் அவர்களாம் வந்துட்டார். பிரைஸ் லார்ட், பிரைஸ்
3: லார்ட், பிரைஸ் லார்ட,
1: பிரைஸ் லார்ட். இன்றைய
3: நாளிலே மியூட் ஆன் பண்ண முடியல, பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட்.
3: நல்லது அருமையான இந்த நல்ல வேலை காய நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட அருமையான சங்கமம் ரேடியோ வழியாக அருமையான ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதன் வழியாக தெய்வ பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தை தேவனுடைய மகத்தான இந்த பிரகை பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார், அதற்காக கோடி ஸ்தோத்திரம். அந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சங்கமம் ரேடியோ அவர்களுக்காக அந்த அதில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பிற்காக ஆண்டு ஒரு கொடான கூடிய ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவ செய்திக்கு நேரம் கடந்து போகலாம், ஒரு சின்ன தடங்கள் வந்துருச்சு, அதை ஆன் பண்ண முடியாம போயிடுச்சு, அதை நல்ல வருந்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவாராக, செவித்து கடந்து போகலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் பரிசுத்தவர் எங்களோடு கூட இடைப்படுவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தைகள் உம்முடையதான் இருப்பதாக ஆண்டவரே, வார்த்தையிலிருந்து வருகிறதான வல்லமை புறப்பட்டு போய் ஆண்டவரே அநேக காரியங்களை அவர்கள் மத்தியிலே செயல்படுத்த கர்த்தனைங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க பேசுங்க, அடிமையில் கேட்க காத்து கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்களால் பிதாவே, ஆமே, நாமே. எல்லாம் சோமா இருப்பீங்க நம்புறேன். இந்த நாள்ல அருமையான வார்த்தை பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். ரூத்தின் புத்தகம் தலைப்பு வந்து மீட்பு, மீட்பு தலைப்பு கேட்டிருந்தாங்க ஐயா, நல்ல மீட்பு என்ற தலைப்பை கொடுத்திருந்தோம். அந்த மீட்பின் அடிப்படையில ஒரு காரியத்தை கவனிக்க தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வார் சுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட பிரைஸ் காட் மீட்பு என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க போகிறோம். ரூத்தின் புத்தகம், ரூத்தின் புத்தகத்துல நான்காம் அதிகாரம், நான்காம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்து அந்த சுந்தரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். ஆமே, இது வந்து இந்த ரூத்து, ரூத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? நகோமி ரூத்து, நகோமியோட இன்னொரு மருமகள் தான் ரூத் இல்லையா? அவங்களுக்கு வந்து ரெண்டு பையன், அவங்க கணவரோடு கூட அவங்க வந்து பெத்லேஹேமில் இருந்து மோவாப் தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க போனவங்க. பேசிக்கா எப்பவுமே பெத்லேஹேமில் பஞ்சம் வருவது இல்லை, ஆனா முதல் முறையா பெத்லேஹேமில் இந்த மொத்த வர இந்த வரலாற்று பின்னணியை முழுசு சேர்த்து பாத்தீங்கன்னா கூட மொத்த பைபிள்ல பெத்லேஹேமில் பஞ்சம்லாம் கிடையாது. என்ன அந்த ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்சத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு நியாயாதிபதிகள் புத்தகத்துல மீகான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வெள்ளி சொரூபத்தை தன் வீட்டுல வச்சு வணங்குவாரு. அது நிமித்தம் அந்த கோபம் தான் பெத்லகேம்ல பஞ்சம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெத்லகேம்ல பஞ்சம் வந்தபோது அவர்கள் தேவ சமூகத்தை நாடாம, தேவனை தேடாம, தேவன் நண்டை இன்னும் அவருடைய சமூகத்துல நிக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோவாபை நோக்கி பயணப்படுறாங்க. மோவா அப்படின்னா குப்பை தொட்டி அப்படின்னு அர்த்தம். பேசிக்கா அதனுடைய பேர் அதுதான். அப்ப இங்கிருந்து அவங்க புறப்பட்டு ஒரு நல்ல அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம்ல இருந்து புறப்பட்டு அவங்க ஒரு குப்பை தொட்டி போல ஒரு நாற்றம் இருக்கிற இடத்துக்கு அவங்க தன்னை உட்படுத்தி கொண்டு அங்க போறாங்க. இன்னைக்கு உள்ளதும் அப்படிதான் இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகளா இருப்போம், கிறிஸ்தவத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருப்போம், ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா வளர்ந்துருப்போம், ஆண்டவர் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட சில சமயங்களில் சுயமான முடிவுகளை நம்ம எடுத்துருவோம். ஜெபித்து அந்த முடிவு எடுக்க நமக்கு என்ன இல்லை, அந்த டைம் இருக்காது. அவசர அவசரமா சுயமான முடிவுகளை எடுத்து சில சமயங்கள்ல நம்ம என்ன செய்வோம், சில சிக்கல்களை மாட்டிக்கொள்கிறோம். ஆனா கர்த்தர் எல்லாற்றையும் வேதத்துல எழுதி வைத்து அதை நமக்கு அடையாளமா காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க அவங்கள பாருங்க, இவங்களை பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கவனித்து பாருங்கள், வேதத்தை கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறதுன்னா ஒரே விஷயம்தான், நாம கிறிஸ்துக்குள்ளாக பிழைக்கும்படியாக தான், மீட்கப்படும்படியாக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இவங்க அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வெளியே வர முடியாது. பேசிக்கா மோவா போனா மோவாப்ல இருந்து வெளியே வர முடியாது அவங்களால. ஆனா அவங்க வெளியே வரும் பொழுது என்ன நிலைமையில வந்தாங்கன்னா, கணவர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து மருமகள் ரெண்டு பேரோடு கூட வெளியில வராங்க. அங்கேயே சொல்றாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க அப்பா காண்பிக்கிற மகனை திருமணம் செய்து கொள்ளுங்க. ஆனா அதுல ஒருத்தி ஒருப்பால் மட்டும் அவங்க சொன்னதை கேட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. உங்களுக்கு பேசிக்கலி ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மோவாப் தேசத்தினுடைய தலைவனுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும், அப்படி ஒரு நல்ல ராயல் ரிச் ஃபேமிலியில இருந்து வந்த பிள்ளைங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அதுல ஒருத்தி போயிட்டா. இந்த நல்ல ராயல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இந்த ரூத் மட்டும் போகல. ஏன் போகல அப்படின்னு என்னைக்காவது தியானிச்சு பார்த்திருக்கலாம்ல, ஏன் போகல அப்படின்னா, நகோமி என்னதான் மோவாவுக்கு போயிருந்தாலும் அங்க போய் என்னதான் பண்ணிருப்பாங்க, பிரேயர் தான் பண்ணிருப்பாங்க. என்னதான் இலங்கையில இருந்து ஜெர்மனிக்கு வந்திருந்தாலும், என்னதான் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா போயிருந்தாலும், என்னதான் வேற வேற தேசங்கள்ல இருந்து வேற வேற தேசங்களுக்கு போயிருந்தாலும் அங்க போய் என்னதான் செய்வோம், நம்ம வழக்கத்தின்படி ஜெபம்தான் பண்ணுவோம். இது எல்லாரும் செய்யற ஒரு விஷயம் தல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன செய்வீங்க, வழக்கத்தின்படி அந்த நேரத்தின்படி எழுந்து ஜெபம் பண்ணுவோம்ல. இது வந்து நமக்கான நமக்குள்ள ஊறின ஒரு விஷயம். அப்ப நகோமி பிறந்ததிலிருந்து யாவேவே யெகோவா தேவனா அடோனாயே வணங்க அப்படியே வணங்கி கொண்டிருந்த ஒரு பிள்ளை. என்னதான் மோவாவுக்கு போனாலும் அவருடைய வணக்கத்தை அவ விடல, அவருடைய தொழுகையை விடாம இருந்திருக்கணும். இதை யார் பார்த்திருப்பாங்க, ரூத்தும் பார்த்திருப்பாங்க, ஒருபோலும் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த தொழுகையில யாருக்கு நம்பிக்கை இருந்தது, ரூத்துக்கு நம்பிக்கை இருந்தது, ஒருபாலுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஜபத்துல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களால கணக்கிட்டு சொல்ல முடியுமா? நான் இணைப்புல இருக்கிறவங்களே சொல்லல, காரணம் நம்பி இருக்கிறதுனாலதான் இணைப்புல வந்திருக்கிறோம். ஆனா வெளியில கிறிஸ்தவ வட்டாரம் என்று சொல்லப்படுகிற இடத்துல எத்தனை பேருக்கு என் ஜபம் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை இருக்கு இல்ல. அந்த நம்பிக்கைய வளர்த்து கொண்டு ஜபிக்கிறதா நல்லது. ஜபத்துல என்ன இருக்கணுமா, நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க. நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாங்க. அது எப்படி கேட்கணுமா, சுவாசமா கேட்டீங்கன்னா இன்னும் அது பலன் உள்ளதா மாறும். அப்ப இந்த நம்பிக்கை எப்படி அவளுக்கு வந்துச்சு, தன் மாமியாரை விட்டு விட வேண்டாம், ஒண்ணுமே இல்லாத மாமியார், ஒரு ரூபா கிடையாது கையில, காசு போனா இல்ல, சொல்றதுக்கு சொந்த பந்தம் இல்ல, சொத்து பத்து எதுவும் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, போற இடத்துல பிழைப்போமான்னு தெரியாது, ஒருவேளை மறைச்சிருவோமான்னு தெரியாது, எந்த சூழ்நிலையுமே ரூத்துக்கு தெரியாது. போகிற பெத்தலகம் எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. இப்பயாவது நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கூகுள்ல போய் செக் பண்ணி அந்த இடம் எப்படி இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்காங்க, என்ன ஃபுட் இருக்கு, அங்க எப்படி சீதோஷ நிலை இருக்கு, என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், இங்கே கூகுள்ல செக் பண்ணி நம்மளால பாத்துக்க முடியும். ஆனா அன்னைக்கு எந்த கூகுளும் கிடையாது, எந்த சாட் ஜிபிடியும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா அவள் நம்பினது என்னன்னா, என் மாமியார் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. ஆமேன். அவங்க நம்பிக்கை அந்த செபத்துல எல்லாத்தையும் இவங்க ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இழப்பு போயிட்டே இருக்கு, ஒரு பக்கம் கணவர் இழந்துட்டாரு, ஒரு பக்கம் பிள்ளைங்க இழந்துட்டாங்க. இந்த இழப்பின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ரூத்துக்கு மட்டும்தான் இருந்தது. நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது சில வருமான இழப்புகளையோ சில சரீர பிரகாரமான வியாதி பட்ட உடனே சொல்றாங்க. இந்தியாவில பெரும்பாலும் இங்க அப்படிதான் உடனே சொல்லிடுவாங்க, சர்ச்சுக்கு போனதுனாலதான் அப்படி நடந்தது, சர்ச்சுக்கு போகாம நீ என்ன பண்ணிருக்கணும், விக்கிரக ஆராதனைக்கு எப்பவும் போல போயிருந்தா உனக்கு நல்லதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நாங்க காதால கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இன்னைக்கு அது என்ன, அது அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர்கள் முழுமையா நம்பாம வந்ததுக்கான அடையாளம் தான். ஒருவேளை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை காதல வாங்காம திரும்பவும் சபைக்கு வந்துருவாங்க, அதுதான் நிச்சயம் இல்லையா. அப்ப இந்த ரூத்து தன் மாமியாரு அழகுள்ளவளா நல்ல வசதியா இருந்து பிள்ளைகளோடு கணவரோடு இருந்து பார்த்தவ, திருமணம் செய்யும் பொழுது இருந்திருக்கலாம் இல்லையா, திருமணம் முடித்த பிறகு அவ எல்லாவற்றையும் இழக்கும் பொழுதும் கூட இருந்திருக்கிறா. ஆனாலும் கூட தன் மாமியார விடாம தொடர்ந்து பற்றி கொண்டு அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா பாருங்க. இதுதான் இந்த இந்த ரூத்தின் சரித்திரத்திலேயே மிக மேன்மையானது. அவளை ஃபாலோ பண்ண விஷயம்தான் மேன்மையானது. என்னன்னு என்னன்னா இருந்திருக்கலாம்ல, ரூத் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சிருக்கலாம், அவ வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவள் எடுத்த முடிவு எங்க கொண்டு வந்து அவளை நிறுத்துச்சு தெரியுங்களா, ஏசு கிறிஸ்துவின் பிறப்புல கொண்டு வந்து நிறுத்துச்சு. அவள் வழியாக வந்த யோபேத்து, ஈசாய், தாவீது அந்த வழியாதான் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். பாருங்க அவளுடைய முடிவு, தீர்க்கமான அந்த முடிவு, ஒரு ஆழமான முடிவு. அவளை எங்க கொண்டு வந்து நிறுத்திச்சுங்க, ஒரு ரட்சகருடைய பிறப்பின் அந்த அடிவாரத்துல கொண்டு வந்து நிறுத்திச்சு. அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம், வார்த்தைக்குள்ளாக தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம்னா கர்த்தர் உங்களை எங்கோ கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். ஒருவேளை இழந்ததை திரும்ப கொடுக்கலாம், விட்டு போனதை திரும்ப உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்தில் நடந்தேற கர்த்தர் உதவி செய்யலாம். ஆமேன். இதெல்லாம் செய்வார் தானே, ஆமேன் சொல்லுங்க எல்லாருமே. அப்ப தேவ சமூகத்துல இவங்க நகோமிய விடாம பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவங்க சொல்றாங்க, அடிக்கடி சொல்றாங்க, போமா நீ போமா நீ போமா. இல்ல அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, நீ திரும்பி போவதை குறித்து என் கூட பேசாதீங்கம்மா, நீங்க பேச வேண்டாம், உங்க ஜனம்தான் என் ஜனம், உங்க தெய்வம் தான் என் தெய்வம், நீங்க அடக்கம் பண்ற இடத்துலதான் என் அடக்கம் பண்ணணும், மரணமே இல்லாமல் வேறொன்று உங்களை என்னையும் பிரிக்காது. ஆமேன். எத்தனை ஒரு ஆழமான விஷயம் இல்ல, எத்தனை ஒரு ஆழமான விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. கத்துடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த மகத்தான காரியத்துல அவங்க சொன்னதுல எவ்வளவு பெரிய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. உன் ஜனம் என் ஜனம், என்ன சொல்றாங்க அவங்க, உன் ஜனம் என் ஜனம். அவங்க சொல்றாங்க, உன் சகோதரி போயிட்டா நீ போலாம்ல. அந்த 1:16 ரூத்து 1:16 சொல்லுகிற, அதற்கு ரூத், நான் உண்மை விட்டு பின்பற்ற உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறென்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர். ஆமே அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவ வார்த்தையை பேசும் பொழுது யார முன்னிட்டு பேசுறா, கர்த்தரை முன்னிட்டு பேசுறா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கான அடையாளம். ரெண்டு மருமகளும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தி மட்டும் கர்த்தர் பிடிச்சிட்டு இருக்கான்ற அடையாளம் இதுதான். அவ சொல்றதுல ஒரு பெரிய ஸ்ட்ராங் இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்கா சொல்றா பாருங்க, நான் போக மாட்டேன் அப்படிங்கறதுல சொல்லிட்டு, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவரை நான் மோவாப்ல இருந்த ஜனங்கள் தான் என் ஜனங்க, இருக்கிற சொந்தம்லாம் என் சொந்தம் தான், இருக்கிற கூட்டம் எல்லாம் என் கூட்டம் தான், எனக்கு தெரியும் தான், ஆனா அது என் ஜனம் இனிமே கிடையாது. நீ பெத்லகேம் போறில்ல மாமி, அங்க இருக்க போறாங்க பாருங்க, அந்த ஜனம் தான் என் ஜனம். ஆமேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவங்களுக்கு யாருதான் ஜனம், ரட்சிக்கப்பட்ட இன்னொரு கிறிஸ்தவங்க தான் ஜனமா மாறுறாங்க. ஆமேன். ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கீங்களா, அந்த சபைதான் உங்க ஜனம். ஆமேன். அந்த சபையை நடத்துறீங்களா, அந்த சபைதான் உங்க உறவு ஜனம். ஆமேன். அப்ப உன் ஜனம் என் ஜனம் அப்படின்னா, அந்த ஜனத்துல இதுவரை அவ மோவாபிய இருதயத்தோடு வாழ்ந்தவள் அந்த இருதயத்தை தூக்கி போட்டுட்டு சொல்றா, இனிமே அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம், நீ எங்க இருக்கியோ எந்த ஜனத்துல நீ சேர போறியோ அந்த ஜனத்தோட நான் வரேன், மேன் அந்த ஜனத்தோட நான் சேர்ந்து கொள்ளுகிறேன். அது மட்டும் இல்ல, அவங்க சொல்லும் பொழுது உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அதுக்கு முன்னாடி என்ன தேவன் மோவாபுக்கு? பாகால் சிபில் இல்ல, அவங்க தெய்வம் வேற இல்ல. அவங்க வந்து தீக்கடக்க பண்ணுவாங்க, அவங்க பெரிய அந்த படையெல்லாம் பண்ணுவாங்க, படையெல்லாம் பண்ணி பிள்ளைகளெல்லாம் பழி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோவாப் தேசத்தினுடைய பெண் ரொம்ப சீக்கிரத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவ சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமே நல்ல இல்லையா? கத்திரிப்பிள்ளை நகோமியே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே, ஒரு பெரிய ஷாக் அவங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு அவங்களுடைய அந்த அழுகைக்கும் புலம்பலுக்கும் தனிமைக்கும் கிடைத்த பரிசு. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். ஆனாலும் கூட என் ஜனத்தை என்னுடைய இனத்தை என்னுடைய ஊரை பார்க்க நான் போறேன் அப்படின்னு, எந்த சித்தப்பானா நான் பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பும் பொழுது தன் ரெண்டு மருமகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, நீங்க போயிருங்க. அவங்க போயிட்டா இவங்க தனித்துதான் வந்திருக்கணும், தனித்து வந்துதான் நின்று இருக்கணும். ஆனா பாருங்க, கர்த்த நகோமியே கைவிடவில்லை. ஆமேன். கத்திரி பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்த நம்மை கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம், தனித்து இருக்கலாம், யாருமே இல்லாம இருக்கலாம், ஒரு கடனா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், போராட்டத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கான ஒரு

ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கட்டாயம் ஒரு அடையாளம் உண்டாகும். உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடவே மாட்டார். ஆமே. அப்ப பாருங்களேன், நான் சொல்லும் போது உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் இல்லையா. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இது என்னங்க இது இல்ல, நீ எங்க அடக்கம் பண்றியோ அங்க நான் அடக்கம் பண்ணப்படுவே மாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மட்டும் உயிர்த்தெழுதல இருக்க போறதில்ல, நானும் உயிர்த்தெழுதல இருக்க போறேன்னு அர்த்தம். ஆமென். அடக்கம் பண்ணப்படுதல் அப்படின்னு வேதத்துல எங்க பார்த்தாலும் அது உயிர்த்தெழுதலின் அடையாளமா இருக்கிறது. அடக்கம் பண்ணப்படுவாங்க. ராஜாக்கள் புத்தகத்துல அடங்கினவர்கள் எல்லாம் பிதாக்கள் கல்லறையில கொண்டு போய் சேர்க்கப்பட்டாங்க. யாரெல்லாம் அடங்கலையோ அவங்களாம் வழியில அடக்கம் பண்ணப்பட்டுருவாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, யாரெல்லாம் அடங்கலையோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, வழியில அடக்கம் பண்ணப்பட்டுருவாங்க. கல்லறைக்கு பிதாக்கள் கல்லறையில கொண்டு போய் அவங்க அடக்கம் பண்ணப்பட மாட்டாங்க. ஒருவேளை யோசேப்பு மாதிரி அது அந்நிய தேசத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா மறிக்கும் தருவாயில ரெக்வெஸ்ட் என்னன்னா, நான் ஒருவேளை நீங்க இந்த எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு போவீர்களானால் எலும்ப எடுத்துட்டு போங்க. அமேன். அவன் ரெக்வெஸ்டா வச்சா பாருங்க, எலும்ப நீங்க எடுத்துட்டு போயிருங்க ஐயா, கொண்டு போய் பிதாக்கள் கல்லறையில வைங்கன்னு சொன்னா பாருங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு மறிப்பாங்க. அமேன். கத்திரி பிள்ளைகளே, இந்த அடக்கம் பண்ணப்படுது என்பது எதற்கு அடையாளம், நானும் உங்க கூட உயிர்த்தெழுவ மாமி, நான் உங்களையே நம்பி வரல, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நானும் உமோடு கூட உயிர்த்தெழுவேன் என்ற அடையாளத்தை அவ இங்க ரகசியமா பேசுறா. அது மட்டும் இல்ல, அவ சொல்றா மரணமே இல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தரதுக்கு சரியாக. அமேன். உங்களே என்னை எதுவுமே பிரிக்காது. நகுமி என்பதுக்கு ஆதிகால திருச்சபை என்று அர்த்தம். நகுமி என்பதுக்கு ஒரு மீனிங் என்ன, ஆதிகால திருச்சபை என்பது அர்த்தம். ரூத்ர மனவாட்டி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு மனவாட்டி ஒரு சபையை பற்று பிடித்து கொண்டு நடப்பானால நடந்தா அவ சபையை விட்டு விடாமல் பிடிச்சிட்டு இருந்தா அவ உயிர்த்தெழுதல பங்கு பெற முடியும் என்பதற்கு அடையாளம் இதுதான். அது மட்டும் இல்ல, மரணம் தவிர சபையை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க கூடாது. மரணம் தவிர சபையை விட்டு நம்ம எதுவும் என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. மரணமே இல்லாமல் எதுவும் நம்மை பிரிக்க கூடாது என்பதற்கு ரூத்தோட அந்த அந்த வார்த்தை தான் அடையாளமா இருக்கு. கத்திரி பிள்ளைகளே, ஒருவேளை தேவ சமூகத்துல நம்ம குறைவோடு இருப்போம், ஆனால் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம், அப்பா சாரி, மரணமே இல்லாமல் வேறொன்றும் என்னை பிரிக்க கூடாதப்பா, உங்க சத்தியத்திலிருந்து உங்க வார்த்தையிலிருந்து என் வாழ்க்கையை பிரிக்க கூடுமானால் அது மரணம்தான், அது உலக பிரகாரமான மரணம். ஆனா நமக்கு என்ன உண்டுங்க, இன்னொரு நித்திய வாழ்வு உண்டு. அதனால அதை குறித்து நம்ம பெருசா பாரப்பட வேண்டாம். காரணம், நம்ம காலங்காலமா இயேசுவோடு கூட வாழ போகிறோம். சத்தியத்துக்குன்னே ராய் வரலாம். இந்த நாள்ல பாருங்க, இப்படி வந்தவங்க தான் போவாசுடைய அந்த இதுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க, உள்ள வரும்பொழுதே அறுப்பு காலம், அதனால போவாசுடைய வயலுக்கு வந்தாங்க. போவாசு வந்து அவங்கள வேலைக்காரவங்களா ட்ரீட் பண்ணாம நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சிந்த விட்டு, கதிர்களை சிந்த விட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சு, அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க மாமியார் ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கால் அடியில போர்வியை ஒதுக்கிட்டு அவங்க படுத்துக் கொள்வாங்க. அவர் அரண்டு எழுந்து, நீ இப்படி ராத்திரியில என்னுடைய படுக்கையின் கீழாக வந்து படுத்திருக்கிறது என்னன்னு கேட்டு அவங்க போர்வியை விரிக்க சொல்லி ஆறு படி வார்க்கோதுமைய அவர் கொட்டி நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நாளைக்கு உனக்கு நான் நியாயம் செய்வேன்னு சொல்லுவார். ஆமேன். இதுவரைதான் அந்த மூன்று அதிகாரம். இப்ப நான்காம் அதிகாரத்துல பட்டண வாசல்ல போவாஸ் உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் போறான், அவனை கூப்பிடுறாரு, ஓய் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் சுதந்திரவாளி. யாருக்கு சுதந்திரவாளி? போவாஸ் போலவே இன்னொரு உறவின் முறையான் நகோமிக்கு. அப்ப அவனை கரெக்டா கண்டுபிடிச்சு கூப்பிடுறாரு, ஓய் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவன் வந்த உடனே சொல்றான், இந்த மாதிரி நகோமியோட நிலம்லாம் இருக்கு, நீ மீட்டுக்கொள்ள மனசா இருந்தா மீட்டுக்கலாம். ஓகே, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் மீட்டுக்கிறேன். ஆனா அவர் சொன்னாரு, நீ அந்த நிலத்தை மீட்டுக்கொள்ள வேண்டுமானால், அவன் எப்படி டெக்னிக்கா பேசுறாரு பாருங்க, போவாஸ் டைரக்டா கூட்டு கேட்கலாம்ல, இந்த மாதிரிப்பா நகோமிக்கு ஒரு மருமக இருக்கிறான், மக்களோட மனைவி, அதனால நீ என்ன செய்யணும், அவளை நீ எப்படியாவது நீ திருமணம் செஞ்சுக்கோ, அதனால அவளை லேண்ட் எல்லாம் கிடைக்கும் உனக்கு அப்படி சொல்லிருக்கலாம்ல. ஆனா அப்படி எல்லாம் சொல்லாம ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது அவருடைய நிலத்தெல்லாம் நீ மீட்டுக்கிறியான்னு கேட்பாரு. அவரு ஓகே, நிலத்தெல்லாம் நான் மீட்டுக்கிறேன். ஆனா சொல்லுவாரு, அப்படின்னா நீ மக்களுடைய மனைவியை திருமணம் செஞ்சுக்கணும், அவனுக்கு பிறக்க ஒரு பிள்ளைக்கு மக்களோட பேரை வைக்கணும், ஓகேவான்னு கேட்பாரு. இப்பந்தரத்தை நான் மிஸ் பண்ண விரும்பல, அதனால நீ வேணா கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ யார வேணா கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதரட்சியை விழுத்து விடுவான். காரணம் என்ன, ஒரு உடன்படிக்கைக்கு நேராக போறவங்க
அது வேண்டான்னு சொல்லும் போது பாரு.

0: அவிழ்த்து விட்டுட்டு போயிருவான். இது வந்து அங்க நடந்த சம்பவம். இது எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த ஓய் என்கிற ஒரு விஷயம் என்னை நிறைய சிந்திக்க வச்சது. நான் ரொம்ப ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தது அந்த ஓயை மட்டுமே தியானிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஓய் என்ன சொல்லுது அப்படின்னா, மோசை கிட்ட கொண்டு போச்சு. மோசை ஓரை பர்வதத்துல ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்த போது கர்த்தர் மோசை கூப்பிடுறாரு. மோசை மோசை கூப்பிட்ட போது அவன் உத்து பார்க்கும் போது அந்த நெருப்பு எரியுது, ஆனா முள்ளெல்லாம் வெந்து போகாது. பார்த்து ஒரு பிரமிக்கிறான். கிட்ட வரும்பொழுது அவர் சொல்றாரு, உன் பாதரட்சி அவிழ்த்து போடு. அமேன். உன் பாதரட்சி அவிழ்த்து போட்டு நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. அவர் பாருங்களேன், ஒரு மீட்பிற்காக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மகன். அவர் இஸ்ரவேலை மீட்கும்படியாக அடையாளப்படுத்தப்பட்ட மகன். மீட்பின் தலைவன் தான் மோசே. அவரை கூப்பிட்டு மொத்த இஸ்ரவேலரையும் மீட்டு கானான் அருகில் வர கொண்டு போய் விட்டுட்டாரு. அவரு கானானுக்கு அவரு போல, கானான அவர் கண்ணாலதான் பார்த்தார் இல்லையா. மீட்பின் அடையாளத்துல, மீட்பின் சத்தியத்துல ஒரு மோசே கானானுக்குள்ள ஜனங்களை கானான் வழியா கானானுக்கு கொண்டு போக வழி நடத்தின ஒரு நல்ல மோசே மீட்பின் தலைவனா இருந்தான். ஆனா அவன் கொண்டு போன கானான் என்ன கானான்? பரம கானான் கிடையாது. இந்த உலகத்துல வாழுகிற வாழ தகுதியான ஒரு கானானுக்குள்ள பிள்ளைகளை வழி நடத்தினான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுதந்திரவாளியா மீட்பரா அவர் மீட்கப்படுகிற பிள்ளைகளா நம்ம பார்த்து அவர்கிட்ட வராரு பாருங்க. அது அடையாளம். நம்ம பரமக்கானனுக்கு பாத்திரமான நம்ம வழி நடத்திக்கிட்டே போறாரு. இது மீட்பினுடைய அடையாளமா இருக்கிறது. ஆமேன். அது அதுக்கு அடுத்து யோசுவா, அவர் பங்கிட்டு கொடுத்தார். கானான பங்கிட்டு கொடுத்தார். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு யோசுவா இருக்கிறார், ஒரு ஜெஷுவா இருக்கிறார். அவர் பங்கிட்டு கொடுப்பார் உங்களுக்காக, எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி உங்களிடத்துல என்னிடத்துல கொடுப்பார். அதை அங்கு பங்கிடுகிற காரியமாய் மாறும். ஆமே நல்லேலூயா. அப்ப இங்க வேதத்துல அநேக மீட்கும் பொருளாக மீட்புக்காக வந்துகிட்டே இருந்தாங்களே. மீட்புக்காக நோவா பேழை உண்டாக்கி மழையிலிருந்து ஜனங்களை மீட்கும்படி தவிச்சாரு, பிரசங்கம் பண்ணினாரு, அழுதாரு, புலம்பினாரு, என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாரு. ஆனா ஜனங்களை மீட்க முடியல, எல்லாரும் மறிச்சு போனாங்க. இவங்க எட்டு பேர் மட்டும் பேழையில காப்பாற்றப்பட்டாங்க. மீட்க முடியாம அவர் தவிச்சு நின்னது அந்த புதிய பூமியில அவருடைய பலிபீடம் அடையாளமா காமிச்சது. ஐயோ, ஒரு ஜனத்தை கூட என்னால மீட்க முடியல என்கிற அடையாளத்தை காமிச்சது. ஆமேன். அப்ப மீட்கும் பொருளாக அநேகர் இந்த பூமியில அந்த வேலையை செய்ய வந்தாங்க. அந்த வேலை தீர்க்க தரிசிகள் மீட்கும்படியாக வெளியே வந்தாங்க, இல்ல நியாயாதிபதிகள் மீட்கும்படியா வந்தாங்க, கிதியோன் ஜனங்களை மீட்கும்படியா வந்தார், தெபுரோன் ஜனங்களை மீட்கும்படியா வந்தாங்க. எத்தனையோ பேர் வேதத்துல எத்தனை எத்தனையோ பேர் மீட்கும்படியா வந்தாங்க. ஆனா மீட்டாங்களா? மீட்டாங்களா? அட் பிரசன்ட் அவங்க மீட்டாங்க, அந்த நேரத்துக்கு அவங்க மீட்டாங்க. ஆனா முடிவு வரை மீட்டவர் இயேசு மட்டும்தான். ஆமே நல்லேலூயா. முடிவு பரியந்த மீட்கிறவர் இயேசு மட்டும்தான்ல. அப்ப இங்க போவாஸ் வந்து அவன் அந்த ஓய் அப்படின்னு கூட்டத்துக்கு இவ்வளவு காரியங்களை கர்த்தர் வந்து பேசிட்டே இருந்தார், இவ்வளவு காரியங்களை நினைவுபடுத்தினார். அப்ப அந்த ஓய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். ஓய் வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்ன இல்லையா, நோவா, மோசே, யோசுவா, தீர்க்க தரிசிகள், நியாயாதிபதிகள், இவங்க எல்லாம் அந்த ஓய்க்கு அடையாளம். ஆமேன். அவங்கெல்லாம் மீட்கும் பொருளாக எதை கொடுத்தாங்கன்னா, தன்னுடைய அந்த வழி நடத்துதல மட்டும்தான் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா மீட்கும் பொருளாக தன்னுடைய அடையாளத்தையே மாத்திக்கிட்டவரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லையா. அப்ப அந்த போவாஸ் வந்து அவருக்கு அடையாளம் தான். இப்ப அவன் சொல்லிட்டான், என்னால மீட்க முடியாதுப்பா, நீ வேணா மீட்டுக்கோ, அது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இவர் வந்து ஓகே, இருந்த ஒருத்தன் அவன் ஒருத்தன் தான், நாளைக்கு அவன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக அவர் அவனை கூப்பிட்டு ரொம்ப நியாயமா அந்த காரியத்தை கேட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாருன்னா, மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்து ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். ஆமே நல்லேலூயா. அவர் வந்து நார்மலா ரூத்தை திருமணம் செய்யணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. அவருக்கு இருந்த வசதிக்கு, அவருக்கு இருந்த வாய்ப்புக்கு, அவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வேற அவரு, அவருக்கு திருமணம் ஆகல. ஆனா அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனா ரூத்துக்காகவே காத்திருந்த போவாஸ் போல மாறிட்டார். அவரு ரூத்துக்காகவே காத்திருந்த போவாஸ் மாறி அவர் தன் வாழ்நாள்ல ரூத்துக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. அப்ப ரூத்து அவர் திருமணம் செய்தார். திருமணம் செய்து சேர்ந்த போது ஒரு பிள்ளை பிறக்குது. ஓபேத்துன்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கணும் பேசிக்கா? மக்களோன்னு பேர் வைக்கணும். இவர் என்ன அந்த ஓய் கிட்ட சொன்னாரு, நீ அந்த பிள்ளைய திருமணம் செஞ்சு அவன் சந்ததி விளங்க நீ ஒரு வழி செய்யணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா இவருக்கு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? ஓபேத். வாசிக்கலாமா? நான்காம் அதிகாரத்துல இருக்கும். இப்ப அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவி கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்து இரண்டு பேரையாக ராகேலை லேயாளை போல வாழ்ந்திருக்கு செய்வாராக. நீ எப்பிராவுக்கு அவளே பாக்கியவனாயிருந்து பெத்லேகமிலே புகழ் பெற்றவனாயிருக்க கடவை. வாழ்த்துதல் அழகா இருக்கும். நீங்க ரூத்தின் புத்தகத்துல வாழ்த்துதல மட்டும் தனியா எழுதி வச்சு படிச்சீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். வாழ்த்துதல் இருந்துகிட்டே இருக்கும். சும்மா அவர் வயலுக்குள்ள என்ட்ரு ஆவாரு, அப்பயே வாழ்த்துவார், எல்லாரையும் வாழ்த்துவார், திரும்ப அவங்களும் வாழ்த்துவாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு பாருங்க, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். 13, அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு ஆண் பிள்ளையே கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன பார்த்தோம்னா, அந்த ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திர வழியாற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவது. இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். அவங்க என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது அப்படின்னு அவங்க வாழ்த்துறாங்க. வாழ்த்துதல் அப்படி கடந்து வருது பாருங்க, கடந்து வருது, அதுதான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துதல் வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப அவன் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து இந்த சொல்லிட்டாங்க, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கலோ, உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்ப நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானல். இதுதான் விஷயம், இங்க மேல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்லும் பொழுது அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவது. இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். இது ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டு விஷயம் தான் பேர் மாறினதுக்கு பெரிய ரீசன், பெரிய ரீசன் அதுதான். நகோமி அந்த குழந்தைக்கு தாயா மாறுறாங்க. அப்ப நகோமி அந்த குழந்தைக்கு தாயாய் மாறும் பொழுது அங்கு கர்த்தர் கொடுத்த பேர் தான் வைக்கிறாங்க. அப்ப அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர் வைக்க முடியும், அவங்க ஜெனரேஷன்ல வந்த பேரை வைக்காம கர்த்தர் கொடுத்த பேரை வைக்கிறாங்க. சகாரியா, எலிசபெத் வயசான காலத்துல குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பெத்துட்டாங்க, தொட்டில போடுறாங்க, அப்ப பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் கேக்குறாங்க என்ன பேர் வைக்கணும், சகாரியான்னு வையி, அப்பா பேரை வையி, சகாரியோட அப்பா பேரை வையி, எலிசபெத்தோட அப்பா பேரை வை, இப்படிதான் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து இந்த பலகையை வாங்கி எழுதுறார், யோவான் அப்படின்னு எழுதுனே வாய் திறக்கப்பட்டு யோ சொல்றார். அப்ப இது யார் கொடுத்த பேரு? ஆண்டவரே கொடுத்த பேர் இல்ல. யோவான் என்பது யார் கொடுத்த பேரு? ஆண்டவர் கொடுத்த பேரு. அப்ப வேதத்துல நிறைய இடங்கள்ல பெயர் மாறுவது எல்லாம் தேவனே செய்தது. தலைமுறைகள் அந்த பேரை தொடர்ந்து வச்சுட்டே வந்துருவாங்க. தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது இயல்பான விஷயம். அது இந்தியால பயங்கரம், மண்ணாங்கட்டின்னு தாத்தாவுக்கு பேர் இருந்தா பேரனுக்கு மண்ணாங்கட்டின்னு வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மருமக போராடி அந்த பேரை வைக்க கூடாதுன்னு சண்டைகள்லாம் போட்டு அந்த பேரை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்க நடந்திருக்கு. அப்படின்னா இது இந்தியால இன்னும் நடக்குது, இன்னும் நடந்துருக்கு. 4வது தலைமுறையில இருக்கிற தாத்தா பேரை கொண்டு வந்து வச்சு கூப்பிடுவாங்க. அந்த பேரை நாராயணசாமின்னு வச்சுட்டு அந்த பேரை கூப்பிடக்கூடாதா, பெரியவர் பேரா, அதனால அதுக்கு ஒரு பெட் நேரம் அப்பு அப்படின்னு வச்சு கூப்பிடுவாங்க. என்ன காரணம், அந்த தாத்தா பேரை என்ன செய்யக்கூடாதான், பெரியவர் பேரை வாயால கூப்பிடக்கூடாதான், அதனால என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள அவருடைய இன்னொரு பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ல போனா தலையில அடிச்ச மாதிரி நாராயணசாமி பிரசன்ஸ் சார் சொல்லத்தான் வேணும், ஆனா வீட்டுக்குள்ள அது கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் இந்தியாவில நடக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளை இதுதான் இந்த விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலிலே அவன் பேர் என்ன செய்யணுமா, பிரபலமாகணும். அப்ப மக்களோன்னு வச்சா அவன் பேர் பிரபலமாகாது. ஏன் மக்களோன் பேரு பிரபலமாகாது? நான் முடிக்கிறேன். ஏன் மக்களோன் பேரு பிரபலமாகாது என்னன்னா, நகோமிக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒருவன் பேர் மக்களோனு, இன்னொரு பேரு கிளியோன் இல்லையா. மக்களோன் அப்படின்னா சுகவீனன் அப்படின்னு அர்த்தம். சுகவீனன் இல்லையோன்னா பெலவீனன் அர்த்தம். பிள்ளைக்கு யாராவது பேர் வைப்பாங்களா? மக்களோன என்னங்க, சுகவீனன், சுகம் இல்லாதவன். இல்லையோனா பெலன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல்ல ஒரு பேர் பிரபலமாகனா நெகட்டிவ் சைடா பிரபலமாகாது. இஸ்ரவேல்ல ஒரு பேர் பிரபலமாகனா அது ஆவியானவருக்கு பிரியமான பேரா இருந்தாதான் பிரபலமாகும் இல்லையா? அத பாசிட்டிவா இருக்கிற பேர் தான் பிரபலமாகும். அப்ப நெகட்டிவா இந்த சுகவீனமா இருக்கிறவன், சுகம் இல்லைங்கிறவன், அவனுடைய பேர்லாம் பிரபலமாச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லாம் ஜெனரேஷன் ஜெனரேஷனா அதே பேரை வைக்க ஆரம்பிப்பாங்க. சுகம் இல்லாதவன், பலன் இல்லாதவன், சத்து இல்லாதவன், தெம்பில்லாதவன், அப்படி பேர் வந்துட்டே இருக்கு இஸ்ரவேல்ல. கர்த்தர் அதை விரும்பல. அதனாலதான் இங்க சொல்றாரு, இஸ்ரவேலிலே அவன் பேர் பிரபலமாக கடவுது. வயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு 17 ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனுமாகிய ஈசாயின் தகப்பன். யாருங்க பேர் வைக்கிறதுங்க? இது அவங்க குடும்பத்துல யாருமே பேர் வைக்கல. ஏன் போவாசே பேர் வைக்கல? யார் வைக்கிறாங்க? அயல் வீட்டுக்காரிகள். ஆமேன், அல்லேலூயா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு ஆண் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன்? நகுமி பத்தி தெரியும், ஏற்கனவே பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுட்டா, சுகம் இல்லாதவன், பலம் இல்லாதவன் பேர் வச்சுட்டா. இப்ப பேரை நீ தூக்கி வச்சு அதே பேரை வச்சிருவான்னு தெரியும், முந்திக்கிட்டாங்க. போவாஸ் பார்த்தாரு, பேர் யாரு வேணா வைக்கட்டும், அவன் கத்துடைய பிள்ளை என்னன்னா வைக்கட்டும், கத்தர் அவனை வளர்ப்பார். ஒரு பெரிய நம்பிக்கை, அவ்வளவுதான். பேர் வைக்கிறதுனால வந்து அயல் வீட்டுக்காரங்களும் சூழ்ந்துட்டாங்க. நகமே அந்த மாதிரி, நகமே நீ பேரே வைக்க கூடாது, உன்னை பத்தி எனக்கு தெரியுனே, தள்ளிப்போ தள்ளிப்போ. பேர் நாங்க தான் வைப்போம், நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க தான் இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம். அந்த ரைட்ஸ வந்து ரூத்துக்கிட்டையும் போவாஸ்கிட்டையும் வாங்கியிருப்பாங்க நான் நம்புறேன், இல்லைன்னா பேர் வைக்க முடியாது இல்ல. அப்ப அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் வந்து தாவீதனுடைய தாத்தா பாட்டன் இல்ல. அப்ப இதுதான், இது வந்து தொடர்ந்து வம்ச வரலாறுல அவருடைய பேர் வருவதற்கு ஒரு பெரிய காரணமா இருந்துருச்சு. இதுதான் அந்த போவாஸ் யாரு பார்த்தா, சல்மோனுடைய பையன். போவாஸ் யாருங்க? சல்மோனுடைய பையன். அப்படி போவாசுடைய அந்த வம்ச வரலாறும் அதுல சேர்ந்து வந்துடும். தொடர்ந்து 21 வாசிங்கன்னா, போவாஸ் வந்து சல்மோனுடைய பையன் அப்படின்னு வந்திருக்கும். அப்ப தொடர்ந்து அவங்களுடைய வம்ச வரலாறுல அவங்களுடைய பெயர் வந்து வந்துட்டே இருந்துச்சு. அப்ப அந்த கத்திரிய பிள்ளைகளே, மீட்பின் அடையாளமாக ஒரு காரியத்தை கத்த நம்ம இடத்துல பேசினார். என்னன்னா, நான் மீட்கப்பட்ட எங்க ஏதோ இடத்துல வாழ தெரியாம வாழ்ந்து தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ரூத்துக்கு, சாரி, அத வாழ தெரியாம வாழ்ந்த நகோமி கூட வந்த ரூத்துக்கு, இல்ல வாழ தெரியாம ரூத் வாழ்ந்திருப்பாங்களான்னு தெரியாது, நகோமிக்கு வாழ தெரியல. அப்படி வாழ்ந்த நகோமி கூட வந்த ரூத்துக்கு தன்னுடைய மாமி சொன்னது எல்லாத்தையும், அவ எல்லாத்தையும் இழந்தவளா இருந்தாலும் அவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவளுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவ சொன்னதெல்லாம் கேட்டு நடந்ததுனால, கிட்டத்தட்ட சபை சொன்னதை கேட்டு நடந்த விசுவாசிகளுக்கு நடப்பது போல நடந்ததுனால, ஒரு போவாசை வயலிலே பொறுக்கி கொண்டிருந்த அவளுக்கு அந்த வயலின் சொந்தக்காரியா, அந்த வயலின் எஜமாட்டியா மாறுகிற ஒரு அதிகாரத்தை பரலோகம் அவளுக்கு தந்தது. ஆமென். அது மட்டுமில்ல, இயேசு கிறிஸ்தன் வம்ச வழியில வருகிற ஒரு அடையாளத்தை, ஒரு பெரிய அடையாளத்தை, மாறாத அடையாளத்தை அது நிமித்தம் அவர் வைத்தார். ஆமென். இதான் மீட்பின் அடையாளமா சொல்லப்படுகிறது, மீட்கப்பட்ட மீட்புக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கத்திரி பிள்ளைகளை, நீங்களும் நானும் தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறோம், தேவடைய பிள்ளைகளா வந்திருக்கிறோம், தெய்வ பாதத்துல வந்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு எனக்கு மீட்பு எங்கிருந்துதான் வரும்? சிலுவையிலிருந்துதான் வரும். உங்களை என்னை எப்படி மீட்டுக் கொள்வார்? சிலுவையின் ரத்தத்தினால மீட்டுக் கொள்வார். அந்த மீட்பிற்கு அடையாளம் என்ன உண்டாச்சுங்க? அவர் சிலுவையில சிந்தின ரத்தமே அடையாளமா மாறிடுச்சு. அப்ப அந்த சிலுவை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிங்க. சிலுவையின் சத்தத்தை கவனித்து கேட்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் மாறுவோம். சிலுவை நமக்கு அடையாளம் மட்டும் கிடையாது, அதிலிருந்து வருகிற சத்தம் தான் மீட்பின் சத்தம். அந்த மீட்பின் சத்தமும் அடையாளமும் நம்ம எங்க கொண்டு போகணும்? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடுமே. நம்ம உலகத்துல வாழ்வதற்கு முதலாவது நம்மை தகுதிப்படுத்தி வாழ வைத்து, பிற்பாடு நம்மை மன மணவாளுக்கு சொந்தக்காரனா, மணவாட்டியா நம்மை கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென். இப்பவே நீங்க மணவாட்டி தான், நீங்களும் நானும் மணவாட்டி தான், அதுல எந்த டவுட்ஸும் இல்லை. ஆனா ஒரு மணவாட்டி மணவாளின் சத்தத்துக்கு மட்டும் தான் செவி கொடுக்கணும், வேற சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. அப்ப மணவாளன் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அப்படி சிலுவின் அடையாளத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த மீட்பின் திட்டத்துக்கு கீழாங்க நாம் கடந்து போவோமானா நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. ஆமேன். அதனால இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லா தகுதியும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன். எல்லா சௌகரியமும் எல்லா மேன்மையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு உண்டாவதாக. எல்லா பலனும் எல்லா சம்பந்தங்களும் எல்லா கிருபைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதை கேட்கிற எல்லா ஜனங்கள் மேலும் உண்டாவதாக. ஆமேன். அதுல இந்த நாள்ல கர்த்தருங்க கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கு நம்புறேன். கர்த்தருங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். தெய்வ சித்தமானால், அவருடைய வருகை தாமதமானால், எப்பயாவது சந்திக்க கூடுமால் மீண்டும் சத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. God bless you all.
1: ஆமே ஆமே. இன்றைய நாளிலே மீட்பு என்ற தலைப்பிலே கிருஷ்ணா தாயிட்டு அருமையான ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். இந்த செய்தியில ஆழமான சத்தியம் உண்டு. இந்த ரோயல் ஃபேமிலின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியானால் கஷ்டத்தை பார்க்காம அங்க அந்த பிரெஞ்சு ஃபேமிலிக்கு ஓடி போயிருக்கணும். ஏன் ரூத் போகவில்லை? நல்ல ஒரு கேள்வி. அதற்கு நகோமி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அதில் நம்பிக்கை வைத்தவள் ரூத் உண்டு. ரெண்டாவது, உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், மரணமடைய மட்டும், இந்த விசுவாசம் தான் அவளுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது. இதற்கு இது கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் இந்த சம்பவம் நடைபெற மாட்டாள். என்னதான் வார்த்தை சொன்னாலும் கர்த்தருடைய திட்டம் வைத்திருந்தா இந்த ருத்தை கொண்டு வந்து இங்கே பரம்பரையில சேர்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம் போட்டிருந்தால் திட்டத்தை நிறைவேற்றுவார். அருமையான ஆழமான சத்தியம், உண்மையிலே கேட்கக்கூடிய சத்தியம். வேதாம ரீதியில ஆழமான சத்தியத்தை கொடுத்த பாசமாக்கு நன்றி. கர்த்தர் கலந்து கொண்ட உரையும் வாசிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் நேரமாக நல்ல செய்தி இந்த பாச கிருஷ்ணன் தேவன் அபரிமிதமாக ஆசிரிப்பாராக. ரஜினி அலங்காரமணியம்.
2: மகேந்திரன், நன்றாக நடந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. God bless you. We would like to now go into our final blessing and prayers towards what has been going on the last 1.5 hours, according to what the Lord had instilled upon Brother Leslie to have these beautiful meetings that had been emanating into the nations of the world Saturday and Sunday, and especially on a day like Sunday where many are worshiping in their churches and according to their time zones. But God has permitted the Sangamam Radio Gospel today to go into many nations where people are, especially the shut-ins, the ones that are disabled and the ones that are in the hospitals or wherever they might be, that they cannot attend the church services in a way that this can now go in. This media work that God has chosen to go into this many nations of the world where people can now introduce this very work that God is doing, so they can get their families, their friends, their acquaintances to come and join and be blessed by it. So, Lord, we thank you, Father, for much in the ways that you have, Lord, provided such a network, Lord, that you chose, Lord Jesus, to bring such a blessing, Lord, on Saturday and especially Sunday on a day of the Lord for them to worship and praise you and bring thanks to you, Lord. Now we, Lord, pray, Lord Jesus, yes, many that have come, Lord, even according to the way, Lord, the brother Mahindran has been hosting, Lord Jesus, so faithfully, Lord, both days, Lord, Saturday to Sunday, Lord, as he opens up the worship, Lord, oh God, we thank you, Lord, for the way he has been worshiping, Lord, and opening up this very meeting, Lord Jesus. We thank you, Lord, for that, Lord, and we also, Lord, thank you for the way you have been leading and guiding each step of the way. Pastor Bonner, who came and opened it up also, Lord Jesus, following Brother Mahindran's worship and praise. Thank you, Lord, for that. And Sister Ariaraj, and following that, Lord, we also had Lord Brother Balan, who came all the way from UK, and Sister Dolly from Calgary, Alberta, and Sister Jareen from Sri Lanka, and also Pastor Naomi Logan with a beautiful devotional from First Seeking the Kingdom of God, and all these things shall be added unto you. And the final message that we have been enjoying with a very powerful, we are bringing forth a challenging message from Pastor Christina Titus all the way from India. Thank you, Lord, for that wonderful message also, Lord, that went in and brought forth, Lord, powerful nuggets, Lord, for us to open up our eyes and see, Lord, what deliverance means, Lord, that you use, Lord, Moses and Joshua and Noah and all the rest, Lord, and according to Naomi and Ruth, Lord, the very foundation of a message, Lord, coming out of that beautiful story, Lord, even as you brought Boaz, Lord, into Ruth's life, Lord, it's all a ways of deliverance that you have been, Lord Jesus, purposed, and according to their circumstances, you used them, Lord, at the times they went through all of that, Lord, but Lord, the final deliverance has come to us through you, Lord Jesus, Jesus and Jesus alone. So we thank you, Father, Father, even as you, this message has been going on, you will show forth that deliverance to come into many people, oh God, that they will find you as their Lord and their Savior and accept you, Lord, at this very moment, Lord, I pray. And Lord, we thank you, Lord, for many that have been blessed, oh God, with this wonderful ministry, with worship and praises and thanksgiving and the word of the living God that has been going and blessing many, Lord, and especially, Lord, for those who could not attend certain services. It's the mighty way, Lord, you have chosen this, Lord, to bring forth that much of the adoration and praises to bless them, their lives, Lord. So we thank you in Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Alangarmani, for your close prayers. Nangal and Chichiku po aitha paduram. Na ipilo na atma visalu mudi kondaruma. Ello or mic on panga thayasayu. என் ஆத்மாவை சொல்லுவோம், என் ஆத்மாவே
2: ஸ்தோத்ரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கர்த்தரே
3: கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
2: மறவாதே.
4: ஆமீன் ஆமீன். அருமையான சேவை செய்தி கூடாக வழிநடத்தினார் பாச கிறிஸ்டியானா டைட்டஸ் இந்திய மண்ணிலிருந்து. அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவ வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். சில வருடங்களாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அவருடைய வாக்கு ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதோடு கத்தர்தாமே அவருடைய ஊழியத்தை பற்றி எங்களுக்கு கணக்கு தெரியாது, ஆனாலும் அவர் அடுத்த முறை வரும்பொழுது தன்னுடைய ஊழியத்தை பற்றியும் சாட்சியையும் கொடுத்தும் எடுத்து வருவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீட்பின் செய்தியை எடுத்து வந்திருக்கிறார்கள். இந்திய மண்ணிலிருந்து தன்னுடைய நேரத்தை கொடுத்து சபை காரியங்கள் எல்லா காரியங்களிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவாரா. கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு இணைப்பிலே சந்திப்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரமாக இந்த ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அத்திகால வேளையிலே இணைந்து இந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சனி ஞாயிறிலே சிடமாக அதே போல கிழமை நாட்களிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சௌரி டோலி இணைந்து ஊழியங்களை செய்த ஊழியர் சுசர் எட்வின் வானர், பாஸ்டர் நஹோமி லோகன், சௌரி டோலி, சௌரி ஐரீன் அவர்கள் இளைஞர் மண்ணிலிருந்து இணைந்தார்கள். அப்படியாக இணைந்து ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் அனுப்பி தருகின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, அதுவரையில் யூடியூப் கூடாக நாங்கள் எடுத்து வருவோம். நாங்கள் ஆலயத்துக்கு ஆயத்தமாகிறோம், வந்து இந்த காரியங்களை செய்வோம். உங்களுக்கு அனுப்பி தருகிறோம் ஒவ்வொருவருக்கும். அப்படி அனுப்பி கொடுங்கள். மிஸ்ஸஸ் அரிய ராஜம்மா அரிய அருமையான

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார், எகிப்தியரை சகல வித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே, பெலிஸ்தரே, திடங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள், எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாத படிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். பென்யமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான். அவன் இஸ்ரவேலை 40 நியாயம் விசாரித்தான். பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை
ஏசாயா 50 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? மீட்கக் கூடாத படிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னுடைய வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ? அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம்.
பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3 ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் விளக்கங்களும்

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 40:4. இதோ, உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீண்ட நாள் தடைகளை தாமதங்களை நீக்கி போடுகின்ற நாளாயும் நன்மைகளை காணுகின்ற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களான காரியங்கள், ஜபங்கள், வரவேண்டிய நன்மைகள் யாவற்றையும் பெற முடியாதபடிக்கு சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கின்ற கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் கட்டவிருக்கின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கும் தாமதங்கள் தடைகளுக்கும் பதிலை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலை குறித்து பார்ப்போமானால், அவன் அடிமையாக பாபிலோனிற்கு அழைத்து வரப்பட்டவனும் அடிமையாக நடத்தப்பட்டவனுமாய் காணப்படுகின்றான். ஆனாலும் தான் அழைத்து வரப்பட்ட சூழ்நிலைகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை அவன் எண்ணாமல் தன் தேசத்தை மீட்க வேண்டும் என்றும், அடிமைப்பட்டு கிடக்கிறதே என்றும், பாழாக்கப்பட்டு விட்டதே என்றும் கலங்கியவனாய் தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளுக்கு முன் நின்று கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில்தாமே கர்த்தரிடத்திலிருந்து, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, ஜபம் கேட்கப்பட்டது என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தானியேலை போல பல சூழ்நிலைகளாகிய விலங்குகளால் கட்டப்பட்டவர்களாய் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் அடிமையின் விலங்குகளை அறுத்து எறிய வேண்டுமானால், நீங்களும் தானியேலே போன்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் வைராக்கியமாய் முழு மனதுடன் விசுவாசித்து சோர்ந்திடாமல் விடாது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நோக்கி பார், நான் உன்னை விடுவிப்பேன், தாமதிக்காமல் பதில் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். அன்று பவுலும் சீலாவும் சிறையில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். யோனா மீனின் வயிற்றிலிருந்து நோக்கி பார்த்தான். தானியேலின் நண்பர்களோ அக்கினி சூளையிலிருந்து நோக்கி பார்த்தார்கள். இவர்கள் எல்லாம் வெட்கப்படவில்லை, வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் வெற்றி பெறும்படி, வெற்றியுள்ள வாழ்வை வாழும்படிக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஜெபித்து ஜெயமெடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதோ, உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்றைக்கு நீக்கி போட்டேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் உங்களோட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எத்தனை ஆறுதலான வார்த்தை இது! இதை ஒரு மனிதன் கூறியிருந்தால் அது காலப்போக்கில் மாறிவிடும். ஆனால் இதை தேவனே கூறியிருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை. ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடங்களும் கர்த்தர் எமக்கு முன்பாக சென்று கொண்டுதான் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திற்கு கொண்டு வந்த போது கர்த்தத்தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார். 40 ஆண்டுகள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கைவிடாமல் மேக ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு முன் சென்று அவர்களோடு செல்கிறதை வெளிப்படுத்தினார். கர்த்தர் முன் சென்றதினால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரந்து வந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எமக்கு முன்பாக செல்வாரானால் எம்மை போல பாக்கியமுள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவர் முன் செல்லும் போது தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லோரும் எமக்கு முன்பாக செல்வார்கள். எனவே நீங்கள் எதற்கும் பயப்படவும் கலங்கமும் வேண்டாம். இதோ உங்கள் தேவன் உங்கள் முன்பாக செல்லுகிறார். அவர் பின்பாக நீங்கள் போகும் பொழுது எவ்வளவு பெரிதான ஆறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்கு தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நினைக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவராய் இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலத்திலே அற்புதங்களை செய்தார். என் ஜனம் பசியோடு இருக்கிறதே, என் ஜனம் நோயோடு இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே தன்னுடைய கரத்தினாலே அவர்களை தொட்டு அற்புதங்களை செய்து அவருடைய நோய்கள் பசிகளை போக்கின கர்த்தர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட இந்த அருமையான வாக்கு தத்தம் இப்படியாக சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஆபத்து வருகிற வேளையிலே முதலாவதாக நாங்கள் அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுவோமாயிருந்தால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை இந்த நாட்களிலே விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்ப்போம். கட்டுக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இந்த நாட்களில் இருப்பீர்களா இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் என்ன காரியங்களா இருந்தாலும் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் முதலாவது உங்களை அவர் செய்கிற காரியம் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாக அவர் விடுவிக்கிற வேளையிலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோய் என்னும் ஆபத்து, வறுமை என்னும் ஆபத்து, வேலை இல்லாத காரியங்கள் என்னும் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் விபத்திலே சிக்கப்பட்டு இந்த நாட்களிலே மரணப்படுக்கையிலே இருக்கிற அந்த ஆபத்து நேரத்திலே கூட நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோமா இருந்தால் அவர் விடுவிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நாட்களே நம்மை நோக்கி இந்த நாட்களே வருவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக, இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த வேளையிலும் எந்த நிமிஷத்திலும் ஆபத்துக்கள் வருவது சர்வசாதாரணம். அருமை பிள்ளைகளே, ஆபத்து இல்லை என்று சொல்லுவதற்கு இந்த நாட்களில் எந்த காரியங்களும் இல்லை. அதனாலே தான் இங்கே வேதப்போதி சொல்லுகிறது, அப்படியாக அந்த ஆபத்துக்கள், நெருக்கங்கள் வருகிற வேளையிலே நீ யாரையும் நோக்கி கூப்பிட வேண்டாம், எந்த மனுஷனையும் நீ கூப்பிட வேண்டாம், அவரையே கூப்பிடு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நெருக்கங்கள், துன்பங்கள் வருகிற

சொல்லிய நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லிய நாட்களிலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்மோடும் நம்முடைய இந்த பயணத்திலும் இந்த வாழ்க்கை பயணத்திலும் அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இந்த நாட்களிலே இருக்கிறார். ஆனால் அருகிலே அவர் நம்மோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய கண்கள் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே எந்த வேளையிலும் எந்த நிலையிலும் இந்த நாட்களிலே நீங்கள் இருப்பீர்களா இருந்தாலும் உடனே அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார், நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். மனுஷரை அல்ல, அவரிடத்திலே இந்த நாட்களிலே விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களிலே நீங்கள் சும்மா இராதபடி அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தையும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தையும் விடுதலையும் கட்டையிட தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன்.

0: நீங்க தொடருங்கம்மா.
1: பிரைஸ் லார்ட் அண்ணா.
0: தொடருங்கம்மா.
1: ஓகே ஓகே.
0: மெசேஜ் எழுதி இருக்கோம் பாருங்க.
1: ஓகே ஓகே ஓகே அண்ணா. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நேரங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் சகல நாம மகிமைக்காகவும் கத்தாவே எல்லாரும் கடந்து வர உதவி செய்கிறவரே மைஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளே ஆண்டவரே, நடக்க போகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற ஒவ்வொரு ஊழிய ஊழியக்கார சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பனே, அவர்களோடும் அவர்களுடைய இருதயங்களோடும் சிந்தைகளோடும் நீர் கூட இருந்து இன்று என்னால் பொழுதிலும் கத்தாவே எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக செய்து முடிக்க என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படும்படி அப்பா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பேற்று வழி நடத்தும் என்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே.

அல்லேலூயா ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பல்லோக தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கங்கள், நடக்கைகளுங்கள் ஆண்டவரே, மாசற்ற சிந்தைகள் கர்த்தாவே, குற்றமற்ற இருதயங்கள் எங்களுக்குள்ளே வரும்படிக்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். நேற்று மன்றும் என்றும் மாறாதவரே, நன்றி சொல்லுகிறோம். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, இருக்கிறவராய் இருக்கிறவரே, பல்லோக தந்தியே, பரிசுத்த தந்தியே, மகிமையின் தந்தியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நேரங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, கர்த்தாவேன், எந்த ஸ்தானத்தில் நீர் எங்களோடு கூட வருகிற தேவனாயிருக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை மகிமையை மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு கர்த்தாவே, உம்முடைய காரியங்களை கர்த்தாவே செய்யக்கூடிய கிருபைகளையும் இரக்கங்களையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நீங்க தந்து நடத்துற தேவனாயிருக்கிறபடியாயிரு, ஸ்தோத்திரம், இருக்கிறவராயிருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திர துதிகள். ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ மறித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய துறவு கோலை உடையவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், விதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவரே, மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிறவரே, நீரங்களை விசாரிக்கிறவரானபடியா எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மிடத்திலே வைத்து விடுகிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எளிய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம், ஆயிரம் தலைமுறைக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரே. ரெண்டோ மூன்று பேரை நாமத்தில் அங்கு கூடினாலும் அங்கு நான் வாசமாயிருப்பேன் என்று சொன்ன தகப்பன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நேற்று மன்றும் என்றும் மாறாதவராய் எங்கள் மத்தியிலே எங்களோடு இருக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் வழியாய் இருக்கிறீங்க, சத்தியமாய் இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ற ஜீவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஐயா. உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆண்டவரே நீங்க நடத்தி தாங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு வருகிற தேவன், எங்களோடு இருக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி நன்றி நன்றி. ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம், தேவன் நாம மகிமைக்காக.

கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவைகள் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் நாங்கள் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும்.

நினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகனே, உன் நினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து.

எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகந்தருவார். எங்கள் நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகந்தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் நாங்கள் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,

0: எல்லாம் போக்கிடுவார், நயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். எங்களை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், நாங்கள் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தரே, நாங்கள் அவர் வந்திருக்கிறார், அவர் எங்கள் மத்தியில, அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது அவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்போம். எங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கும். ஆகவே இந்த விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமான் பிழைக்கிறதுக்கு இந்த விசுவாசம் முக்கியமாய் இருக்கிறது. விசுவாசம் அது பரமாயும் இருக்கிறது, விசுவாசம் அது தாளந்தாயும் இருக்கிறது. இந்த விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், அந்த ராஜாவை நோக்கி பார்க்கிறோம், அந்த கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறோம். அவர் எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறார். அவர் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் கொண்டு ஏழு பொன் கொத்து விளக்கு மத்தியில உலாவி கொண்டு இருக்கிற எங்கள் பெரிய வெளிச்சம் அங்கு உலாவுகிற பெரிய வெளிச்சத்துக்குரிய எங்கள் தேவன், அவர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை நடத்துகிறார், எங்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். சாந்தி சிஸ்டர், நீங்கள் மேக்கி ஓபன் பண்ணிட்டு கதைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தூத்திரிக்கிறோம், ஸ்தூத்திரிக்கிறோம், ஸ்தூத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆயிரம் தலைமுறைக்கு நன்றி ஆண்டவரே. முந்தினோரும் பிந்தினோரும் மதித்திருந்து பிழைத்தவரே, நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமினால் கத்தாவே, அந்த வல்லமை கத்தாவே ஆண்டவரே, வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா, குடும்பங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா ஆண்டவரே, சுகமாக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த வீட்டிலே கத்தாவே தனிமையிலே தவிக்கிறார்களோ கத்தாவே, அந்த வீட்டுக்குள்ளே நீ கடந்து செல்ல தேவனாய் இருக்கிறீர் கத்தாவே. ஒவ்வொருடைய கவலையை காண்கிற தேவன், ஒவ்வொருடைய கண்ணீரை காண்கிற தேவன், ஒவ்வொருடைய துன்பங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே கத்தாவே, நீர் இரக்கம் செய்கிற தேவன். உமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்ன தகப்பன் நீர் ஒருவர் கத்தாவே. உம்முடைய ஏழு கண்கள் பூமியை நோக்கி பார்க்கிறது அப்பா. துன்பத்திலும் வேதனையிலும் தவிக்கிறவர்களை கத்தாவே, கண்ணீரிலும் கஷ்டத்திலும் தவிக்கிறவர்களை கத்தாவே, அந்த இருதயங்களை, நொறுக்கப்பட்ட இருதயங்களை உங்களுடைய கண்கள் காண்கிறது கத்தாவே. அந்த இடத்திலே நீர் கிரிய செய்ய வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. உங்களை நாங்கள் அழைக்கிறோம் கத்தாவே. இப்படிப்பட்ட ஆண்டவரே, ஒவ்வொருக்காய் நீர் கல்வாரிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே கத்தாவே. உம்முடைய காயப்பட்ட காயங்களினால் கத்தாவே ஆண்டவரே, அந்த காயங்களினால் நாங்கள் குணமாக செய்கிறீரே கத்தாவே. எங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட எங்கள் நோய்கள் குணமாகுமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் எப்பொழுதும் உயர்ந்திருக்க கத்தாவே, என்றென்றும் உயர்ந்திருக்க கத்தாவே. உம்முடைய கிருபையின் கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அரவணைப்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வீட்டையும் கத்தாவே நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் இழுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, உம்முடைய நாமத்துக்குள்ளாய் வர நினைக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நீர் குணமாக்கி ஆண்டவரே அவர்களை கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நீக்க வைக்கிற தேவன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே, மனுஷனால் செய்ய முடியாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நீர் எங்களுக்கு செய்து தருகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ராஜா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்கள் ராஜா நீங்கள் ஆண்டவரே, எங்கள் ராஜா நீங்கள் ஆண்டவரே, எங்களை நடத்துகிற பெரிய தேவன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா எங்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் நடக்கிற பாதைகளை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே வழிகள் இன்னதென்று எங்களுக்கு தெரியாத வேலையெல்லாம் இதுதான் வழி, இதிலே நடவு என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு புத்தி புகட்டுகிற எங்கள் தகப்பன் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்ளாந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து சோதித்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உத்தமமாய் விளங்கும்படி செய்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய திருநாமம் ஆண்டவரே, உம்முடைய இயேசு நாமம் வாழ்க வாழ்க வாழ்க ஆண்டவரே. அப்பா அந்த உம்முடைய அரசு இந்த உலகம் எங்கும் ஐந்து கண்டத்திலும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க உங்களுடைய நாமம் மகிமை அடையணும் ஆண்டவரே. ஒப்பி வைக்கிறோம் கர்த்தாவே, ஒப்பி வைக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் அன்றும் அன்றும் மாறாத தேவன் நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் இந்த தேசங்கள் மேல பிரியம் வைத்திருக்கிறீர் ஐயா. யாக்கோவின் சிறையிருப்பு எல்லாம் திருப்பி நீர் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சிறைப்பட்டு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே புதைப்பட்டு இருக்கிற காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே, இவர்களை விடுதலையாக்க உங்களால கூடும், உங்களாலே ஆகும் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தாவே. என் இயேசுவே உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே, எல்லாம் உம்மால் கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மயந்த மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே உங்களை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரின் ஆண்டவரே பாஸ்டர் நகோமி அவர்களை கர்த்தாவே நாங்கள் வரவழைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிய செய்யும்படி கர்த்தாவே, ஆண்டவரே மகிமையாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி சகோதரியுடைய நாவுகள் சகோதரியுடைய இருதயங்கள் சிந்தைகளை எல்லாம் ஆசீர்வதித்து நீர் பிள்ளை ஊடாக உம்முடைய பிள்ளை ஊடாக நீர் செய்ய போற காரியங்கள் வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அசுநகோமி அவர்கள் நீங்கள் துதியிலே வழி நடத்துங்கள். லேசியன் அவர்கள் வெளியிலே போய் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் அந்த லைனை திறந்து விட்டு போனபடியால் நான் கொஞ்ச நேரம் துதிச்சேன். அந்த நேரங்கள் நீங்கள் இப்பொழுது துவங்கி துதியுங்கள்.
1: ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயராஜா. அப்பா இந்த வேளையிலும் உடைய இரக்கத்தின் கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தியை அறிந்தவர் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்த நாள் முழுவதும் உம்முடைய சிந்தி எங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும்படி செவிக்கிறோம். உம்மையே சிந்திப்பது ஆண்டவரே தேவனே எங்கள் ஆத்துமாவுக்கு பிலனும் இன்பமும் தைரியவுமாயிருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா சூத்திரமையா ராஜா தகப்பனே, உம்முடைய கிருபுள்ள கரத்திலே ஐயா ராஜா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் தெய்வமே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா தேவனே. ஹல்லேலூயா சூத்திரமையா ராஜா தகப்பனே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரமையா ராஜா. ஹல்லேலூயா அவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கமசைத்து ஓடி வருகிறார். அவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். தகப்பனே அப்பா என்று கூப்பிடுகிறோம், வாயார கூப்பிடுகிறோம் அப்பா, இருதய பூர்வமாய் கூப்பிடுகிறோம். ஆண்டவராகி தேவன் எங்கள் இருதயத்தில் இருப்பவர் நீங்க தானே அப்பா ராஜா. ஆண்டவராய தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவராய கர்த்தாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ராஜா எங்களை அழைத்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. எங்களை ரட்சிப்பதற்கு கட்டளை விட்டீரே ஆண்டவரே. தூரம் போனாலும் எங்களை கண்டு கொண்டீரே அப்பா. பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். சியோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனியொரு போதும் மழமாட்டீர்கள். சியோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனியொரு போதும் அழ

கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர் அவலாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரம் அசைத்து ஓடி வருகிறார். ஹலிலுயா. என் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. என் ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா, யார் யார் துன்பத்தோடு, வேதனைகளோடு, கட்டுக்களோடு ஆண்டவரே, தேவனை சொல்ல முடியாத வேதனைகளோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த வேளையிலே நாவியானவருடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளப்பா ராஜா. தகப்பனாகிய தேவனே, விசேஷமாக டிப்ரெஷன்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே ஆண்டவரே, அந்த வீடுகளிலே உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. என் ஆவியானவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. தகப்பனே, நீர் நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், உம்முடைய ஜனங்களை ஒருபோதும் நீ கைவிடுகிற தேவன் அல்ல ராஜா. என் அப்பாவே, உமக்கு சோத்திரம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடக்கலாம் குருவிக்கு விடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ஐயா. இந்த வாலிப குஞ்சுகளை உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தகப்பனாகிய தேவனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி ஐயா, ஆண்டவரே, அவருடைய நுகங்களை முறிப்பதாக ராஜா. ஆண்டவராகிய தகப்பனையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை செய்கிறவர் நீங்க ஒருவர் தான் அப்பா. அப்பாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. இன்னல்கள் துன்பங்கள் மிகுந்த உலகிலே உன்னதர் வாக்களித்த வார்த்தை உண்டு. இன்னல்கள் துன்பங்கள் மிகுந்த உலகிலே உன்னதர் வா

கண்கள் கண்களால் காண்பீர்கள் அதிசீக்கிரத்தில். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர் ஆவலாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரம் அசைத்து ஓடி வருகிறார். ஹாலேலூயா. என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் அப்பாவே முக்கு சூத்திரம், என் தேவனே முக்கு சூத்திரம். அப்பாவை துதிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனாய தேவனே, கட்டுக்களோடும் காவல்களோடும் இருக்கிற ஆண்டவரே, ஆத்துமாக்களை நீர் கண் நோக்கி பாருமப்பா. ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, அந்த பட்டணத்தில் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி ஆண்டவரே, நீ இருந்த பூமியிலே ஆண்டவரே தேவனே செல்றத்தில் இந்த நாட்களிலே ஐயா ராஜா, ஆண்டவரே நீர் போன இடமெல்லாம் ஆண்டவரே கழி கூறுதலும் கழிப்பும் உண்டானதப்பா. என் ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னம் ஐயா ராஜா, உம்முடைய ஜனங்கள் மத்தியில இறங்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே, உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாருண்டு? உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே, நுகங்களை முறிக்கிற தேவனப்பா, கட்டுக்களை அறுக்கிற தேவனப்பா, உம்முடைய ஜனங்கள் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவனப்பா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா. உண்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே ஆராதிக்கிறோம், சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர். ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரமையா, வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து போனாலும், வழிதவரே நாம் நடந்து சென்றாலும், இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்ற சத்தம் நம் இதயத்தில் ஒலிக்கும். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர் ஆவலாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரம் அசைத்து ஓடி வருகிறார். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர் ஆவலாயிருக்கின்றார். கருணை காட்ட ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே அப்பா, இந்த பூமியிலே இந்த நாட்களிலே ஆண்டவரே தேவனே, தகப்பனே நீர் மனதுருகும்படி மனஉருக்கமுள்ளவராய ஐயா ராஜா, ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றி திரிந்திருப்பா ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது ஒன்றுதான் நம்முடைய ஆண்டவரே தேவனே தகப்பனே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, அவர்கள் அப்புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமியன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இந்த நாளிலும் ஆண்டவரே என் தகப்பனே, இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே, இப்படி ஒரு காலமும் ஆண்டவரே ஆண்டவரே தேவனே நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லுகின்ற விதமாக என் ஆவியான் உறங்கி அசவாடுவீராக, என் ஆவியான் உறங்கி அசவாடுவீராக ராஜா. ஆண்டவரே, குழப்பமான சூழ்நிலையில், இருளான சூழ்நிலையில் என் ஆவியானவர் இந்த பூமியில அசவாடி நீரப்பா ராஜா. குழப்பம் மறைந்ததப்பா, இருள் மறைந்ததப்பா. என் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர் ஐயா. எந்த மனுஷனையும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பனே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் கத்தாவே முக்கு சூத்திரம், இரக்கங்களின் தேவனே முக்கு சூத்திரம், மன உருக்கம் உள்ளவரே அப்பா. ஆண்டவரே இந்த இளைய குமாரன் ஐயா, உம்மிடத்தில் ஆண்டவரே தேவனே தகப்பனே, அவன் உழைக்கவும் இல்லை ஐயா ஆண்டவரே, அவன் எதையும் ஏன் பண்ணவில்லை தகப்பனே, ஆனாலும் ஆண்டவரே அப்பா தன்னுடைய பங்கை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சொத்துல இருந்து அவன் எடுத்துக்கொண்டு போனான் ஐயா. ஆண்டவரே தேவனே முக்கு சோத்திரம், பாவிகளிடத்தில் அதை செலவழித்தான் ஐயா, ஆனாலும் அவன் திரும்பி வந்த வேளையிலே அப்பா தகப்பனே மனதுருகி அவனை கழுத்தை கட்டி அவனை ஆண்டவரே முத்தம் செய்து அவன் கரங்களுக்கு ஆண்டவரே மோதிரத்தையும்
ஆண்டவரே, கொழுத்த கன்றையும் அடிப்பித்து விருந்து படைத்தீர், சந்தோஷப்பட்டீரப்பா. என் தகப்பனே, அப்பா தகப்பனே, திருச்சபைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து நிறுத்துமப்பா, தடைகளை நீக்கி விடுமப்பா. ஆண்டவரே, பாதாளத்தின் வல்லமைகள் ஆண்டவரே அந்த ஜனங்களை மேற்கொள்வதில்லையப்பா. அகித்தோப்பியலுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கின எங்களுடைய ஆண்டவர். ஆண்டவரே, சத்ருடைய ஆலோசனைகள், மனுஷனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அபத்தமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் சியோனுக்காக பரதவிக்கிறதை காண்கிறீரப்பா. ஆண்டவரே, தங்கள் ஆலயத்துக்காக பரதவிக்கிறதை ஆண்டவரே காண்கிறீரப்பா. ராஜா, என் தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா. என்னுடைய ஊழியக்காரர் கம்பீரிப்பார்கள் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறீங்களே ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் பிதாவே, உலகம் எங்கேயோ தலைகறிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பனே, உமக்கு சோத்திரம். எத்தனையோ ஆண்டவரே டெக்னாலஜியில கொண்டு வந்து வாலிபர்களுடைய கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறதப்பா உலகம். ஹாலேலூயா. இந்த வாலிபர்களை நீர் மீட்டு விடும் ஆண்டவரே, இந்த வாலிபர்களை மீட்டு விடும் ஆண்டவரே. இந்த வாலிபர்களுடைய எதிர்காலங்களுடைய கரத்துல அல்லவோ இருக்கிறதப்பா தகப்பனே. முன்னே போல வாலிபர்கள் ஆண்டவரே தங்கள் பொழுதுகளை ஆண்டவரே விளையாட்டுகளிலும் மற்ற காரியங்களிலும் செலவிட உதவி செய்யும். உம்முடைய ஆராதனை பங்கு கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தீமோத்தேக்களாக ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலர்களாக ஆண்டவரே, அன்னாள்களாக பிரிஸ்கில்லாளர்களாக ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ராஜா தேவனேஸ்தர் ராஜாத்திகளாக ஆண்டவரே தேவனே மக்கு சோத்திரம். தீத்துக்களாக ஆண்டவரே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் எடுத்து பிரயோஜனம் படுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஹிருதயத்தில் ஏவும் ஐயா. ஆண்டவரே, சவுலை ஆண்டவரே பவுலாக மாற்றின தெய்வம் அல்லவோ ராஜா. அவருடைய கண்களிலிருந்து செதில்களாய் ஆண்டவரே பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே விளப்பண்ணின தகப்பன் நீங்கள் அல்லவோ ராஜா. தேவனே மக்கு சோத்ரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் எடுத்து பிரயோஜனம் படுத்தி கொள்வீராக ராஜா. இந்த தகப்பனே, ஹாலேலூயா. மனதுருகி ஆண்டவரே. அப்பா தேவனே, குருடர்களாயிருந்த அவர்களுடைய கண்களை தொட்டீரையா ஆண்டவரே. அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்பா. அவருடைய ஜனங்களை வெளிச்சத்தை காண உதவி செய்யும் ஐயா. தகப்பனே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. என் தகப்பனே துதிக்கிறேன் ஐயா. ஹலேலூயா தகப்பனே.

உன்னை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், இயேசையா பரிசுத்தர்.

0: ஜீத்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவீராக, ஆண்டவரே வலையிலாக்கப்பட்டவர்களை விடுவிப்பீராக ராஜா. இருளின் ராஜ்யத்தில் உங்களுடைய ஜனங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிறேன் பிதாவே. சோத்திரம் ஐயா, என் தகப்பனே, அந்த திருப்பியை ஆண்டவரே சகல ஞானத்தோடும் புத்தியோடும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளிலே மத்தியிலே வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம். கட்டுக்கள் கலருவதாக, பிள்ளைகளுடைய நுகங்கள் கலருவதாக ராஜா. என் தகப்பனே, ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே, டிசபிலிட்டி பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாய் தகப்பன் எவ்வளவு பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, எல்லா வருத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே ஆண்டவரே அப்பா ராஜா எல்லா தடைகளும் நீங்குவதாக. சத்துருடைய கை இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசு இந்த குடும்பங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு இந்த குடும்பங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னதுவனே. ஹாலே லூயா. அப்பா பிதாவே, வாலிப பிள்ளைகள் எழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா பராக்கிரமம் செய்கிறார்கள் அப்பா. பாடல்களை பாடுகிறார்கள் ஐயா ராஜா, துதிக்கிறார்கள் ஐயா. வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வருகிறதப்பா. வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு வெளிச்சம் வருகிறதப்பா ராஜா. ஹாலே லூயா. ஆண்டவரே, உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவியன்னு சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகள், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தகப்பனே, நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். வழக்காடுவோம் வாருங்கள் சொன்ன தேவனே அப்பா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் ஐயா. தகப்பனே தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்களை உமக்கு முன்பாக நினைவு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. உன் பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே, இந்த தேசத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் சொன்னீரே ஐயா ராஜா. அப்பாத்துடைய வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் குறிக்கப்படுகிறது அப்பா. இருளின் ராஜ்யத்திற்கு விடுதலையாக்கப்பட்ட அன்பின் ராஜ்யத்தில் உட்படுத்தப்படுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலிருந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்களிலே ஆண்டவர் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே தேவனே, ஸ்கூல்களிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அவர்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேசத்திலே சமூக ஆர்வலர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே அப்பா. சமூகத்தை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே அப்பா. பிதாவே ராஜா, அந்த ட்ரக்ஸ் காரர்கள், போத மருந்துகளை விற்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அவர்களை காண்கிறீர் ஐயா ராஜா. அவர்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம், சத்துடைய வல்லமுகளை முறியடிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துன்மார்க்கர் ஆண்டவரே தேவனே, தகப்பனே, தேசத்தை விட்டு அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முகம் சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. அற்புதரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஹாலேலூயா. தேவனருளிய சொல்லி முடியா இவுகளுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் சோத்திரம் சோத்திரமே. அப்பாவை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்க சோத்திரம் செய்கின்ற வேளையில் எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உன் ஆண்டவரே, என்னை வைத்து அவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே அப்பா தேவனே. அப்பா, டயபெட்டிக் வருத்தம் இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கப்படுகிறது அப்பா. ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை கேட்டேன் ஐயா. அந்த ஊழியக்காரர் இருக்கின்ற அந்த விலை, அந்த பிரசனத்திலே வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, அந்த சுகர் லெவல் இயேசுவின் நாமத்துல குறைக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளிருந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரே அப்பா பிதாவே, மற்றவர்களை சுகமாக்கினதப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த விலையில இறங்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. வியாதிகள் வருத்தங்கள் இருக்கிறவர்கள் அப்பா, நோயோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்படும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தை மையம் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். தவிர சொன்னானே ஐயா ராஜா, உடைய கரத்தை நீர் வந்து உடைய கரத்தை வையும். அப்பொழுது அவள் சொஸ்தமாவாளும் சொன்ன வேளையிலே ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே தடைகள் இடர்கள் வந்திருந்தாலும் கூட என் தேவனே நீங்க சொன்னீங்களே ஐயா, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிருந்து ஹாலேலூயா அப்படி சொல்லி அந்த பிள்ளையை ஆண்டவர் எழுப்பி விட்டீரப்பா, சுகத்தை கொடுத்தீரப்பா ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே பரிந்து வைக்கிற தேவனையா ஆண்டவரே, செங்கடலை கடக்கும் பொழுது நீர் இருந்தீரையா, தகத்தீரப்பா ராஜா, ஆண்டவரே துதிக்கிறேன், தொங்கலினால் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே
1: சுகமாக்குவாய்தீரே.
0: அகலமாளம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே, இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஹாலேலூயா ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற கரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், எங்களுடைய சரீரத்தின் பாடல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற கண்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே நமக்கு சூத்திரம் ஐயா ராஜா, என் தகப்பனே இதுல கூடி வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவளுடைய ஆவி ஆத்தும சரீரம் இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாயிருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவி ஆண்டவரே. அவளுடைய இருதயங்கள் நன்மையை பேசட்டும் ஐயா, அவளுடைய சிந்தனைகள் நன்மையாயிருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. ஹலிலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே, தைரிய படுத்தினீரே. நோய்களெல்லாம் சுகப்படுத்தீரே, தீராத நோய்களெல்லாம் சுகப்படுத்தினீரே. ஹாலேலூயா. நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீர். ஹாலேலூயா. நாங்கள் அதை எண்ணாமல் போனோம் அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீர். நாங்கள் தேவனால் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே தேவனே அப்பா தேவனால் நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டவர் என்று நாங்கள் எண்ணினோம் ஐயா ஆண்டவரே. எங்கள் பாடுகளை நீரேற்றுக் கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கின உண்மையில வந்தது ஐயா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம், குணமாகிறோம், குணமாகிறோம், குணமாகிறோம், குணமாகிறோம், குணமாகிறோம், குணமாகிறோம், குணமாகிறோம் ஆண்டவரே, குணமாகிறோம். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்தீரே, குறைகளெல்லாம் நிறைவாக்கினீர், செழிப்பா என்னை மாற்றினீர். மகன கவலை தீர்த்தவரே, மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பாருமாண்டவரே அப்பா, இந்த சமர் காலங்களில் ஆண்டவரே இலங்கை தேசத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்சியும் ஆண்டவரே அப்பா, தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே தேவனே அப்பா செழிப்பாயிருக்க உதவி செய்யும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு சூத்திரம் ஆண்டவரே தேவனே. திருச்சபைகள் ஆண்டவரே அப்பா, பிதாவே ராஜா, தரித்திர நிலைமை மாறி ஐயா செழிப்பான நிலைமைக்கு நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படி செவிக்கிறோம். திருச்சபைகள் நல்ல கட்டிடங்களாய் அமைக்க வேணுமா செவிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே ராஜா, ஆண்டவரே அப்பா, தகப்பனே நான் முன்பு ஒரு நாள் ஆண்டவரே தகப்பனே கத்தோலிக்க ஆலயத்துக்கு முன்பாக நின்று நான் சொன்னேன் ஆண்டவரே, அப்பா இந்த அஞ்ஞானிகள் கூட ஆண்டவரே நல்ல பெரிய ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை தர வேண்டும் என்று கேட்ட வேளையிலே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை தந்திரப்பா. அதே போல அந்த இருதயம் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே தாவீது பெரிய பெரிய காரியங்களை செய்தான் ஐயா ஆண்டவரே, பெரிய ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவரே பொன்னையும் ஆண்டவரே கல்லையும் எல்லாவற்றையும் சவதரித்து வைத்தான் ஐயா. தகப்பனே சாலமோன் ஆலயத்தை கட்டினானப்பா, என் தகப்பனாய் கர்த்தாவே ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே அப்பா ஜனங்கள் செயல்பட ஆண்டவரே உமக்கென்று கொடுக்க ஆண்டவரே உமக்காக பெரிய ஆலயத்தை கட்ட ஆண்டவரே நீ கிருபை தரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா, இலங்கையில் இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, அவர்கள் வாழ்க்கையில நீங்கள் மகிமைப்பட விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா ராஜா. அப்பா உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்புத்தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா, கூட இருந்த ஐயா ராஜா வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உண்மை உள்ளவருமே சோத்தரிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, ஹாலேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே, ஹாலேலூயா. நீரங்களுக்கு இருக்கிறீரப்பா ராஜா, நீரங்களுக்கு இருக்கிறவராய் இருக்கிறீங்களப்பா, எங்கள் சத்தத்தை கேட்கிறீங்களப்பா, எங்கள் கண்ணீரை துடைக்கிறீங்கள ஐயா, உமை கூப்பிடுகின்ற விலையில எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்களப்பா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே கடன் தொல்லையினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். பில்லுகள் மோட்டேஜ் கடன்கள் அப்பா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, எல்லா டாக்ஸ் கடன்களும் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. ஹாலேலூயா. இவனாவது இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டுவோன்னு சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்படுகிறதப்பா. இயேசுவின் நாமத்தினால் மோட்கேஜ் கடன்கள், புகப்பட்டி டாக்ஸ் கடன்கள் ஆண்டவரே தேவனே, ஜிஎஸ்டி பிஎஸ்டி கடன்கள் ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே அப்பா தகப்பனே, பேங்க் கடன்கள், கிரெடிட் கார்ட்ஸுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. ஆண்டவரே நீர் பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, அப்படியே ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா ஆண்டவரே. கடன் பட்டவனுடைய மனைவி ஆண்டவரே அப்பா, ஊழியக்கார நெல் சாவிடத்துல வந்த வேளையில ஐயா ஒரு அற்புதத்தை காண்பித்தீர், எரியாவிடத்தில் வந்த வேளையில அற்புதத்தை காண்பித்தீர் ஆண்டவரே. மாவு மண்ணையும் குறையவில்லை அப்பா ஆண்டவரே, நமக்கு சூத்திரம் ஐயா ராஜா, எண்ணெய் குறையவில்லை அப்பா. என் தகப்பனே நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், பாதையை உண்டு பண்ணும் ஐயா, வழியை உண்டு பண்ணும் ஐயா. ஆவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன தேவனே ராஜா, உமக்கு சோத்திரம். அந்த கிருபிய சகல ஞானத்தோடும் புத்தியோடும் விளங்க பண்ணினீர். உமக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே உடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுகிறார்கள் பேசியர்ல சொல்லப்படுகிற தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா.
1: இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார்.
0: எபினேசர் அவர் தானே, எபினேசர் அவர் தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கலக்கமேன் மனமே. நீர் இருக்கிறவரா இருக்கிறீரப்பா, எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ராஜா. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஹாலேலூயா. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள், மகிமையை கொண்டு வரும் மறவாதே என் மனமே, மறவாதே என் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. ஹாலேலூயா. அவர் திரளான ஜனங்களை கண்டு கொடுத்தோம். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அறுவடைக்கு வேலையாட்களை தரும்படி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா, நம்முடைய தேசத்திலே இலங்கை தேசத்துவமா இருக்கலாம், உலக தேசங்களா இருக்கலாம், ஒவ்வொரு விசுவாசிகளையும் அறுவடைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே அறுவடைக்குரிய வேலையாட்களாக மாற்றும்படி செவிக்கிறோம். இருதயத்தில அந்த மனதுருக்கம் பாரம் இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவி. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே அறுவடை செய்வதற்கு ஆண்டவரே பயிர்கள் தயாரா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே, அறுவடை காட்களை அனுப்பும் ஆண்டவரே. அப்பா, வேலையாட்களை அனுப்பும், தேவதூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே ஆண்டவரே சுகம், ஆரோக்கியம், பெலன், சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக சொல்லி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவர், நீர் நல்ல தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: மத்தியிலே துதி, வசனங்களினாலும் ஆசீர்வாத வார்த்தைகளாலும் எங்களை ஆசீர்வதித்த உங்களை கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சபையிலே இருக்கிற மக்களையும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நடப்பாராக. ஆமே,
0: ஆமேன். தேங்க்யூ அம்மா, பிளஸ் யூ, பிளஸ் யூ.
2: ஆமேன். குணா பிரதர், நீங்கள் உங்களுடைய மைக்கி ஓபன் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் அநேக தரம் சொன்னேன், உங்களுக்கு கீழ போல இருக்குது. ஓகே, நன்றி குணா பிரதர். கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. என்னாலே நாங்கள் எங்களுடைய ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கதாமே எங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. நாங்கள் யாராவது தொடக்க ஜபம் ஜபிக்க விரும்பினால் நீங்கள் ஜபியுங்கள். வினோ, நீங்கள் ஆரம்ப ஜபத்தை நீங்கள் ஜபியுங்கள்.
3: எனக்கு தெரியுது இல்லையா?
2: வினோ, ஹலோ, ஹலோ, கேக்குதா வீணோ? டொனால்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
4: கொஞ்சம்
2: இல்ல இல்ல இல்ல, அது பிரச்சனை இல்ல. கேக்குதா உங்களுக்கு?
4: நாங்க
2: பிரதர் இல்லையே, அதாலதான் கேக்குதான்னு கேக்குறேன். நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் வேத வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் பேதுருவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம்.
3: என்னவோ தெரியாது.
2: பாருங்கள், மத்தேயு 16 அதிகாரம் 18-19 வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ எதை நீ கட்டுகிறது எதுவோ அது பலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிப்பது எதுவோ அது பலோகத்திலும் கட்டவிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அங்கு நாங்கள் பேதுருவை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் இருந்த காலத்திலே அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பேதுருவை அங்கு நீ அங்கு ஒரு கல்லா இருக்கிறாய் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அந்த கல் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு விடத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுடைய ஐக்கியத்தில் நுழைவதற்கு அங்கு அடிப்படை சத்தியமாய் பேதுரு மூலம் அங்கு பிரசங்கிக்கப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நிறைந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், வேதுருவுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்தது, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொல்லி. பாருங்கள், மரணத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ள சாத்தானின் ஆலோசனைகள் சதிகள் முற்றிலும் அங்கு சொல்ல போனால் மரண பிடியில வைத்திருந்த மக்களை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அங்கு முதலாவது பல்லோக திறவுகோலை திறந்தார். பேதுருவுக்கு அந்த திறவுகோலை அங்கு கொடுத்தார், நான் தருவேன் என்று சொன்னார். அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ரெண்டு அப்போஸ்தலருக்கும் பேதுரு தலைமை சாவியை அங்கு இயேசுவானவர் பேதுருக்கு கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் மற்றவர்களுக்கு மற்ற தேவனுடைய பிள்ளைகளின் திறக்கும் சிறப்பான பணிக்கு எங்கள் பேதுருவானவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் ஒரு கல்லாயிருந்தார், பாறையாயிருந்தார், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்குள்ளே அவர் வரும்போது மிகவும் மகிமையாய் நடத்தப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கோம். நாங்களும் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம், அந்த நிலையிலே இருந்து இந்த தேவன் உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் உங்களிடத்துல வந்து அல்லது உங்களுடைய இல்லத்தில வந்து அல்லது உங்களுக்குள்ள வந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றா தேவனுடைய ராஜ்யத்துக்கான வாசல்கள் அன்றைக்கு பேதுருவின் ஊடாக விரிவாய் தொடக்கப்பட்டு இன்று மட்டும் அது விரிவாய் தொடர்ந்து கொண்டு போகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலே இந்த வாசல்கள் விரிவாய் விரிவாய் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை வல்லோக கதவு திறக்கப்பட்டது, இது மூடப்படக்கு முதல் நீங்களும் நானும் தேவராட்சியத்துக்காக நாங்கள் உழைக்கிறவர்கள் உழைக்க வேண்டும். தேவராட்சியத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடியவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த பல்லோக கதவு இப்பொழுது திறக்கப்பட்டு இருக்கிறது. அது மூடப்படும் முன் எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் பேதுரு செய்ய வேண்டியது என்னென்றால் கட்டுறதை கட்டவுக்கிறதை அவருக்கு கொடுத்த காரியம் இன்றைக்கு எங்களுக்கும் ஆண்டவர் அந்த கட்டவும் கட்டவுக்கவும் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஏனென்றால் சர்ப்பங்களின் தேவர்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இவை ஒன்றும் மேற்கொள்ள மாட்டாது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கும் போதுதான் இவைகள் மேற்கொள்ள முடியாது. ஆகவே அவருக்குள்ளே நீங்களும் நானும் வரும்போது நிச்சயமாய் அந்த காரியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். யாருக்காவது லைன் வரவில்லையண்டா சொல்லுங்கள், நான் போட்டு விடுறேன். ஓகே, நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கத்தர் தாமே கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. நாளிலே அவர்கள் வெளியிலே நிக்கிறதுனாலே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். கத்தரனோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பரலோக திறவுகோல் கட்டவுக்கவும் கட்டவும் கட்டவுக்கவும் பேதுருவுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல் இன்றைக்கு எல்லா ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் அந்த திறவுகோலை பயன்படுத்த, அதாவது இந்த பூமியிலே எதை கட்டுறோமோ அது பலோத்திலும் கட்டப்படும், பூமியிலே எதை கட்ட வைக்கிறோமோ அது பலோத்திலும் கட்ட வைக்கப்படும். ஆனால் எங்களுக்குள்ளே ஒன்று தேவை, தேவனுடைய வல்லமை தேவை, தேவனுடைய வார்த்தை தேவை. வார்த்தை தான் எல்லாரையும் விடுதலையாக்கும், வார்த்தை தான் ஜெயங்கொள்ள வைக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தைக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லாம் இன்றைக்கு அடங்கி இருக்கிறது. சொல்லுகிறது, இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது அவரால் உண்டாகிற சுகம், அவரால் உண்டாகிற ஆறுதல், அவரால் உண்டாகிற சமாதானத்தை நாங்கள் பெற முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த ஊழிய ஊழியக்காரர் கட்டவுக்கவும் கட்டவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வல்லமை அவர்களுக்குள்ளே பிறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். பாஸ்டர் இல்லையா?
4: பரிசுத்தமன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, மகிழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்கிறோம். இரவுள்ளவர் இரக்கம் உள்ளவரப்பா, கிருபை உள்ளவரப்பா, பாவிகளாகிய எங்களுக்காக அது சிலுவை மரணத்தை ஏற்றிக்கொண்டு எங்களை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தந்து ஆசாரியர்களாக தேவனுடைய ராஜ்யத்துல வாழுகிற தகுதியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் எங்களுக்கு அந்த திறவுகோலை தந்திருக்கிறீர். பரலோக திறவுகோலை, அந்த பேதுருவுக்கு கொடுத்த திறவுகோலை, சாத்தானிடம் இருந்த திறவுகோலை, இயேசு நீர் மரணத்தினோடாக மரணத்தை வெற்றி சிறந்து நீர் மீண்டுமாக பெற்று சகல அதிகாரங்களையும் நீர் இன்றைக்கு ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள்

0: அழைக்க சித்தமாயிருக்கிறீரோ, எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்காக விசேடமாக எல்லா தமிழ் மக்களுக்காகவும் அழைப்பை கொடுக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவரே உம்மிடத்துல வர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயமாக இயேசு தருகிற சமாதானத்தை பெற்றுக் கொண்டு, சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு ஆண்டவரே உம்மில வாழ, நீர் அவர்களுக்குள்ள வாழ, நீர் பரிசுத்தாவியான எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீர். அதே போல ஒவ்வொரு
1: Thanks a lot, Pastor.

0: அவருடைய ராஜ்யத்துக்கு
1: லைன் கட் ஆகுதா?
2: ஓ மேம்,
1: சிசிலியாமா உங்களோட மைக் ஓபன் பண்ணுங்க, நீங்க வந்திருக்கிறீங்க ஓபன் பண்ணுங்க.

0: ஓகேயா?
1: இல்ல மேக் கோபமாக இல்ல. தொலைசீற்ற உங்களுக்கு கேட்கலையா?
2: கேட்குது.
1: ஓகே, நீங்கள் பாருங்க.
3: ஜெனட்சிஸ்ருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இரும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். டோலி சிஸ்டர், பிரைசலோ டோலி சிஸ்டர், நிக்கிறீங்களா?
2: பிரைசலோ சிஸ்டர்,
1: பிரைசலோ, பிரைசலோ. நீங்கள்
2: இந்திய
1: நாட்கள்ல வந்து மற்ற பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், குருட்டு தன்மையோடு இருக்கிற பிள்ளைகள், இவைகள் எல்லாம் தேவனுடைய ஒளிய காணும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களோட திருப்பாதத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா, உங்களோட நாமத்தின் நிமித்தம், இயேசுவி நாமத்தின் மூலமாக எதை கேட்டாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களை அறிந்து மரியாதை இருக்கிறவர்களுக்கு மேல் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரத்துல என்ன விதமான தடைகள் வந்தாலும் இயேசுவி நாமத்தின் மூலம் அப்பா, நாங்கள் உங்களுக்கு திருப்பாதத்தில் வந்து இருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஜெபமே ஜெயம் என்று ஜெயம் கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. ஆமேனப்பா. விக்டரி எப்பொழுது உங்களோட கரத்தில் உள்ளது, ஜெயம் உங்களோட கரத்தில் உள்ளது அப்பா. இந்த மக்கள் அறியாம இருக்கிற மக்கள் மேல ஆண்டவர், இந்த கடைசி காலத்துல நீங்க உயிருள்ள தகப்பன், உயிருள்ள தேவன், ஜீவன், ஜீவனை கொடுத்தவர் என்று அறியத்தக்கதாக அப்பா, எல்லாருடைய இருளிலே இருக்கிற மனக்கண்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. வாக்குத்தத்தம் செய்தவரை இன்று மட்டும் வழி நடத்தி கொண்டு வந்த அப்பாவே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாமல் இன்று மட்டும் காத்து கொண்டு வந்த மகா கிருபைகளுக்கு ஆண்டி நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறப்பா. கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, பாவத்து

0: போய் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவி உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த கடைசி காலத்துல ரட்சிப்பே அப்பா அவர்களுக்கு ஒரு தீபமாக இருக்கிறது. அப்படி அவங்க ரட்சிப்பை கட்டளையின்படியாக ஜபிக்கிறேனப்பா. அறிந்தவர்களும் ஆண்டவரே தூரம் போகாத வண்ணமாக உங்களுடைய அன்பில் அனைத்து அதிகமாக உங்களோட வல்லமை கொடுத்து விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். கண்ணீர் எல்லாத்தையும் துடைக்கிறவரே, கரம் பிடித்து நடத்துறவரே, உமக்கு நன்றி. தயவும் இரக்கமும் உங்களிடத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது அப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, நீங்க ஒருபோதும் பாவிகளை தள்ளிவிட மாட்டீர்கள் அப்பா. இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் காலை நேரம் அப்பா இப்பொழுதும் வந்து உங்களோட திருப்பாதத்தில் நின்று எப்படி ஜபித்தற்கு ஜபிப்பதற்காண்டவரே, உங்களுடைய கிருபே கிருபே கிருபே உங்களோட சித்த கிருபையினால் அதிகமாக முடிசூட்டி அவரை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா யாவரும் ஆண்டவரே அவர்கள் செய்யற ஊழியத்துல ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவர்களை உங்களோட திரு ரத்தத்துல அப்பா மருத்துவத்தை அவர்களையும் ஆசீர்வதித்து இன்னைக்கு புதிதான நாளாக புதிதான கிருபையின் வல்லமையின் மூலமாக வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற சிஸ்டர் பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஆயம் அப்பா அவர்களுக்கு அவன் ஜபிக்கிற அவர் ஆண்டவரே, உங்களோட நாமத்தின் நிமித்தம் எதை செய்தாலும் அவர்களுக்கு தகப்பனே அவர்களை தேவையையும் சந்தித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. பாவம் எல்லாத்தையும் நீங்க மட்டுமே உங்களோட உங்கள் பரிசுத்தமான ஆவினால மட்டுமே விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. அதுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆண்டவர் உங்க திரு கருத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்க வல்லவரா இருக்கிற தகப்பனுக்கு இன்றைக்கு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய அபிஷேகத்திலும் உங்களுடைய அன்பிலும் அனைத்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும் என்று கூறி யாவரையும் அப்பா ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன், அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி
1: லார்ட்,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்கள் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆசீர்வதிக்கப்பட இவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஏங்கொண்டு இருக்க நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். தெரிந்து கொண்டப்பட்ட அந்த சந்ததி அங்கு தேவனுக்குள்ளாக சரியாக நீத்தியாக வாழ கர்த்தர் உதவி செய்யணும். வண்டி ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
2: தெரிந்து போய் போய் கட் பண்ணி வருது. பாலோத்துல இருக்கிறவங்க பரம பிதாவே, உமை போட்டுகிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா நீ பெரியவர் அப்பா, அப்பா உமக்கு நாங்க கீழ்படுகிறோம் அப்பா. பார்த்தது எங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாங்கள் ஐயா. எங்களை நீங்க வழி நடத்தும்படியாக உம்மோட கிருபை எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மகிட்ட ஜெபம் கட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க. உங்க கிருபை ஐயா, எங்களுக்கு உம்மோட கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். நீ தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்பா, அப்பா எங்களைப்பா பாதுகாத்து நாங்க தடைக்கு விழாதபடி அப்பா, உம்மை விட்டு விலகி போகாதபடி அப்பா, உங்களோட சொட்டைக்குள்ள எங்களை மறைத்து வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு எங்களுக்கு சுகபலம் தந்த தேவாதி தேவனுக்கு உமக்கு மகிமைப்படுத்துறனையா, கோடான கோடான நன்றி சொல்லுகிறேன். வேலையில இந்த நேரத்தை தந்த எங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. இவ்வளவு வரையும் எங்களை பாதுகாத்தீங்க ஐயா. இவ்வளவு பேரையும் இந்த குரூப்ல இணைந்திருக்கிற அவ்வளவு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே நீங்கள் காத்து கொண்டு இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் ஐயா. மகிமைப்படுத்துகிறேன் ராஜ், மகிமைப்படுத்துறோம் ஐயா. நீ பெரியவராய் இருக்கிறீர், உம்மப்பா உன்னதமானவராய் இருக்கிறீரப்பா. அப்பா உம்முடைய இரக்கம் பெரியதையா, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் அனைவரேனும் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் வேண்டி நிக்கிறோம் ராஜா, உங்களுடைய கிருபை வேண்டி நிக்கிறோம் ஐயா. உங்க நீங்க நேசிக்கிறதுக்காக நன்றி சொல்றோம் ஐயா. கூடான கோடி ஆண்டவரே நன்றி சொல்லுறோம் அப்பா. பரலோகத்துல இருக்கிற எங்களை தகப்பண்ணீர் ஐயா, எங்களை அனைவரையும் பா பாதுகாத்து கொள்ளும் அப்பா, எங்களுக்கு வேற தீங்குல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஐயா, எங்களுக்கு வார கெடுதல்ல இருந்து நீங்க எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே, வழி நடத்த ஒவ்வொருவருடைய ஜெபத்திலையும் ஆண்டவரே நீங்க இறங்கி வந்து எங்களை அப்பா அபிஷேகம் செய்யறதுக்காக ஆண்டவரே இந்த ஜெபம் நாங்க உன்னதமாய் உமக்கு தகுந்ததாய் நாங்க பலியிட ஆண்டவரே உமக்கு ஏற்றதாய் நாங்க இந்த ஜெபத்தை அப்பா எங்களை வழி நடத்தின் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை நேசிக்கிறதுக்காக, எங்களுடைய ஜெபங்களை நீ விரும்பி ஏற்றுக்கொள்ளுறதுக்காக வேலையிலே ஆண்டவரே உங்களோட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா இட்டக்கமுடையவன் அப்பா, நீர் இட்டக்கமானவர் ஆண்டவரே, அன்பானவர் ஆண்டவரே, உங்களோட அன்பும் படி எங்களை நடத்துமாயா. நாங்களும் நீங்க சொல்லி தந்த போல, நீங்க எங்கள் மேல அன்பா இருக்கிற போல, நாங்களும் மற்றவர்களை சிநேகிக்கும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே உமா அறியாத ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வரத்துக்காக ஆண்டவரே நீர் இறங்கி நிக்கிறதுக்காக சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம வணங்குகிறோம் ஆண்டவரே, உம போட்டுகிறோம் ஆண்டவரே, உம துதிகளோட துதிக்கிறோம் அல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம் ராஜா, அப்பா உமக்கு ஆராதனை செய்கிறோம் வேலையில, உம போட்டுகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை வழி நடத்துங்க அப்பா, பதாள வழியில நாங்கள் விடுபடாதபடி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் பொத்தி பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா எங்களை பாத்தி கட்டி வழி நடத்துங்க ராஜா. அப்பா உம்மோட கைய திறந்து விடாதபடி ஆண்டவரே, உம்மோட கையுக்குள்ள எங்களை வச்சுக்கிறதுக்காக நன்றி ராஜா. வேலையிலும் எங்களை காத்து நடந்து அப்பா இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஏறெடுக்கும்படியாக, இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்காக ஒவ்வொரு சௌகரியலும் வந்து தருகிற ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கும்படியாக, அதுக்கு எங்களுக்கு பதில் தாரத்துக்காக இணைந்திருக்கிறையும் உங்க திரு ரத்தத்தை, உங்க பொன்னான வெளியேறப்பட்ட ரத்தத்தை பைக்கிறோம் ஆண்டவரே, பூசுகிறோம் ஆண்டவரே, ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, உம்முடைய அப்பா எங்களுக்கு தீமைகள் வராதபடி பாதுகாக்கட்டும் ஆண்டவரே, சுகங்களோட எங்களை வைத்திரும் ஐயா, நோய்கள் எங்களை வந்து எட்டாதபடி எங்களை பொத்தி பாதுகாத்து கொள்றதுக்காக பிதாவே பல்லோகத்துல இருக்கிற எங்க பிதாவே உம்ம நோக்கி ஜெபம் கேட்டு நிக்கிறோம் அன்புள்ள பரமதிவாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சவுண்ட் வருதா நிர்மலா மரியா அவர்களே?
3: இப்ப வருதுங்க சிஸ்டர்.
1: கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ராஜரீக ஆசாரிய ஊழியம் இந்த நாட்கள்ல பெருக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே அந்த ஒவ்வொரு ஊழிய ஊழியக்காரரோடும் சேர்ந்து அந்த ராஜரீகம் அந்த ஒவ்வொரு சபைகள்ல ஒவ்வொரு பிள்ளைகள்ல இன்றைய நாட்கள்ல ராஜரீக ஊழியம் பெருக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்ரம் ஆண்டவர், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஐயா, ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் கர்த்தர். நீர் நல்லவரும் வல்லவருமா இருந்தும் மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தயவுக்கு மிக்க கோடான கோடி ஸ்தோத்ரம் ஆண்டவர. இந்த வேளையிலும் ஆண்டவரும் இந்த சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு மிக்க கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தர். நீர் நல்லவரும் வல்லவருமா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை காத்து ஆண்டவரே வழிநடத்தி பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேர்க்கடல் கர்த்தாவை கொடுத்ததான விண்ணப்பங்களுக்காகவும் சமர்த்தகளுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே இருக்கிறதுதான் ஆண்டவரே உடைய ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீ எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கூட அறியாமல் அந்த பெயரை கூட அறியாமல் இருக்கிற ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இது ஆண்டவரே நீ வசனம் சொல்கிறது போல கர்த்தாவே அப்பா இதோ அறுவடைக்கு கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரே இருக்காங்க, ஆனா விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கிறது கர்த்தர். தாமே ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே இந்த விளைச்சலை எல்லாம் அறுவடை செய்யும்படியான ஆண்டவரே ஊழியக்காரர்களை நீரை எடுத்து ஆண்டவரே பயன்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம் வேலை ஆட்கள் ஆண்டவரை குறைவாக இருந்தால் எப்படி ஆண்டவரே ஒரு வேலை செய்ய முடியும்? அது போல ஆண்டவரே இந்த நேரத்திலையும் ஆண்டவரே முடிய ஊழியத்திற்காக ஆண்டவரே அப்பா வருகிறவர்களும் ஆண்டவர் செய்கிறவர்கள் குறையா இருக்கிறபடியால் அந்தந்த தேசங்களில் ஆண்டவரே நாங்கள் குறைந்த ஆண்டவரே சதவீதத்தில் ஆண்டவரே இருக்கிறோம் கிறிஸ்துவர்கள் என்று ஆண்டவரே பார்த்தால் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரும் 3-4 ஆண்டவரே தசம் ஆண்டவரே பர்சன்டேஜ் தான் இருக்கோம் கத்தாத அப்படியாய ஆண்டவரே இருக்கிறதான இந்த சூழ்நிலையில கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிறதான மக்களும் அநேக இடங்களிலே ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக தேசங்களிலும் ஆண்டவரே இந்த 7 ஆண்டவரே முடிய ஊழியக்காரர்கள் எழுந்து பிரகாசிக்க எடுத்து ஆண்டவரே அவர்களை அப்பா ராஜரீகமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே அதற்கு தடையா இருக்கிற எல்லா மனிதர் ஆவியும் ஆண்டவரே ஆவியும் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா இந்த மனிதர்களை ஆண்டவரே எதிர்ப்பு தெரிவிக்கிறதான மனிதர்கள் இவங்க எதிர்ப்பாய் செயல்படுகிறதான மனிதர்களை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் சந்திக்கும்படி ஆயிச்சு வைக்கிறோங்க சாவு அப்பா இது ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் தெரிந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஆண்டவரை அதன் மூலமாய் அவருடைய அன்பை சொல்லி அவர் வசனங்களை சொல்லி கேட்கிறவர் யாவரும் ஆண்டவரே அதை அறிந்து கொள்ளவும் அதை நினைத்த ஆண்டவரே மனமாறவும் ஆண்டவரே அப்பா கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் அப்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா மண்டைக்கு வர தடையா இருக்கிற ஆண்டவரே கல்லும் மண்ணும் ஆண்டவரே விக்கிரகங்களாக வழங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் அவர்களை ஆண்டவரே நீர் சந்தித்த அப்படியாய் ஒவ்வொருவரையும் சந்தித்து என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே திரள் திரளாய் ஆண்டவரே கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் காலம் சமீபமா இருக்கிறது கர்த்தாவே யாரெல்லாம் ஆண்டவரே இதனை புரோஜனப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ கர்த்தாவே அவர்களெல்லாம் பிள்ளைகளாக மாறும்படியான ஆண்டவரே அந்த வாய்ப்பை இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம் உத்தம ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா அப்பா அவர்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த ஊழியம் எல்லாம் கனமான ஊழியமாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆதாங்க இருக்கணும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆவல் இருக்கணும் இந்த ஜனங்கள் எல்லாம் வீணாக மாண்டு போகிறார்களே அவர்கள் மாண்டு நரகத்தை போக கூடாது ஒவ்வொருவரும் என் தேவனுடைய சமூகத்திலே வந்து வர வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாக மாற்றக்கூடியதுதான் அந்த மாற்றங்களை கொண்டு வருகிறது தேவ ஊழியக்காரர்கள் கையில் ஏற்படுத்தப்பட்டாவே அப்படியாய் அந்த தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க உண்மையும் உத்தமமாய் அந்த ஊழியத்தை செய்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய ராஜரீகம் ஆண்டவரே இந்த உலகம் எல்லாம் அழிந்து எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்ய போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா இந்த வேலை கொடுக்க தாவையும் ஜெபிக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஜெபிக்க காத்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அவரே எடுக்கப்படுகிறதான ஜபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் செவிசாய்த்தாண்டவர் நல்ல பதில்களை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம் தேவன் அப்படியே செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா வேலையில் ஆண்டவரே சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டு அதன் மூலமாய் ஆண்டவரே முடிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான தாசன் தேசி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருந்துங்க நல்ல ஆண்டவரே பலத்தை ஆரோக்கியத்தை தந்த ஆண்டவரே அப்பா நீர் வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம் பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்த ஆண்டவரே உதவி செய்யுங்க தேவனாகி கர்த்தர் சகோதரங்க கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் மரம பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாய் கூடிய செபிக்கிறோம் கர்த்தராகி தேவன் அப்பா அவர் வாழ்வதற்கான இடத்திலே ஆண்டவரே உம்முடைய தாமத்தை உயர்த்த ஆண்டவரே உயர்த்தி இருக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே தேவன் எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் உடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் என் தேவன் நீர் அவர்களோடு கொடுந்து அவரை உயர்த்த முடிய ஆய்ச்சி கேட்கிறேன் கேட்டு தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் நெஜப வேலையாண்டு தொகுத்து விழுகிறதான சாண்ட் மகளையும் அவருடைய கணவனும் அவருடைய மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் தேவன் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகள் உமக்காக ஓடுகிறதை நீ அறிந்திருக்கிறீர் அவர்களுக்கு தக்க பலனை நீத்த அந்த ஆண்டவரை எப்படி அப்படி ஆட்சி வைக்கிறோம் அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையாவும் ஆண்டவரே மோர்வருக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நாமே நாங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வாய்க்கம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா அமரியா அவர்களை வரவேற்று கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு பரிசுத்த ஜாதியாய் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் உதறி உதர் அங்கு தாக்காதபடி காத்து கொள்ள வேணும். இந்த பரிசுத்த ஜாதி நாங்கள் என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து உணர்ந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு கோடி கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த எபினேசரே, இனியுமாய் கூட எங்களை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. எங்களை நீ பாதுகாத்து வழி நடத்துங்க. அதே வேளையிலே அப்பா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி எங்களை நீர் பாதுகாத்து உறங்காமல் தூங்காமல் வழி நடத்துற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இதே வேலையிலே கர்த்தாவே, நீர் ஒருபோதும் மாறாதவராயிருந்து எல்லா காரியத்திலும் எங்களோடு இருந்து நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நீ வருகிற உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோப்பா. இப்போது கூட கர்த்தாவே, சகோதரி கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்பை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே ராஜா சோத்திரம் பரிசுத்தமாய் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்திருக்க தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒருவருத்தரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒரு இந்த நாள் விசுவாசிகள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே குழப்பத்தின் ஆவியினாலே அந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி எல்லா இடங்களிலும் ஆலயங்களிலும் குடும்பங்களிலும் குழப்பங்களை கொண்டு வந்து அவர்கள் ஒரு மனதாய் வாழாது படிக்க பண்ணி செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் தாமே விலக்கி போட்டு அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் ஒருவருத்தரும் பரிசுத்தமுள்ளவர்களாய் அப்பா குற்றமற்றவர்களாய் வாழ்ந்திருக்க தேவரீர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலே கூடப்பா ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி அவர்களை குறை பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே கூட ஆண்டவராகிய தேவன் இதனை பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை ஒருவர் உணர்த்தி அவர்கள் வாழ நாம் எல்லோரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து அவர்கள் எல்லோருமாய் கர்த்தாவே வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியிலே வேண்டாத சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா குழப்பங்களையும் ஆண்டவரே பிரிவினையின் ஆவிகளை எல்லாவற்றையும் தேவன் தாமே விலக்கி போட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒருவருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. அவர்கள் எல்லோரும் ஒரே ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஒன்றுக்கும் அவர்கள் எதற்குமே குறையில்லாதபடிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழ்ந்திருக்க ஆண்டவராகி தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறப்பா. புரிந்து கொள்ளுதல் ஒரு ஒருத்தர் மத்தியிலே உணர்த்தும்படியாய் ஆவியானவரே நீரே உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். இது சண்டையில் போராமைகள் பொச்சரிப்புகள் மூலியமா இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் கர்த்தாவே சூத்திரப்பா ஒரு மனதின் ஆவியினாலே அவர்களை நிரப்பி தேவன் தாமே எந்த பெருமையோ மேட்டிமையோ இல்லாதபடிக்கு கர்த்தாவே சூத்திரப்பா மாம்ச இச்சைகள் இல்லாதபடிக்கு அவர்கள் கர்த்தர் நீர் ஒருவரே தேவன் என்று அறிந்து உமது பரிசுத்தத்தை அவர்கள் உணர்ந்து அவர்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. குற்றங்குறைகள் எல்லா ஆண்டவராகி தேவரீர் நீர் மன்னித்து நீர் வழிநடத்தும்படியா ஜபிக்கிறப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கப்பா சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க ஐக்கியத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அது ஆரோனின் தாடியிலே வழிகிறதும் எர்மோன் மலையின் மேலே ஊற்றுகிற பணிக்கு ஒப்பா இருக்கிறது என்ற வார்த்தையின்படி அவர்கள் அப்படியாக கர்த்தாவே ஒரு மனதின் ஆவியினாலே சகோதர சிநேகத்தினாலே அவர்கள் வாழ்ந்திருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தெய்வன் தாமே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தன் குறைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்தப்பா, பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து தேவனுடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய கர்த்தன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதித்து தேவனுடைய கர்த்தாவே பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து குற்றமற்றவர்களாய் இருக்கவும் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லி தாக்கி அவர்களோடு சண்டை போடாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தோடு வழிநடத்த முடியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்கே ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தெய்வீக சமாதானம் குடும்பங்களிலே உண்டாயிருக்கும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே சப்பா இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் சமாதானத்தோடு தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உழிய பாதையில இன்னும் உமக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் இவர்களை இன்னும் அதிக அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ஜெபித்த ஒருவொருத்தரையும் அப்பா முது தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களும் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க அப்பா நீர் உதவி செய்வீராக. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தேவன் நீர் வல்லமையாய் எடுத்து இந்த ஜப கூட ஊடகத்திலே இவர்கள் எல்லோரும் நல்ல விண்ணப்பத்தின் ஆவி ஜபாவியே கண்ணீரின் ஆவிகளை கொடுத்து அவர்கள் அதிக அதிகமாய் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாய் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்படியாக ஏமி புஷ்பராஜ் சகோதரிக்காய் கூட ஜெபிக்கிறோம். அந்த மகள் கூட அப்பா எல்லோருக்காய் கடை இறுதியிலே வந்து ஜெபிக்கிற இந்த மகளை தெய்வம் தாமே நீர் ஆசீர்வதிங்க. அந்த மகளுடைய குடும்பத்தையும் மகள் மக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே என் தேவன் எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறோம். அது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவா செய்து முடிப்பாராக. அமேன்,
4: அமேன். அப்படியே உங்கள் அனைவருமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, ஓகே. நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரின்,
5: பிரைஸ் தி லார்ட்.
1: சிசிலியாமா, நீங்க அடுத்ததா நீங்க ஜெபம் பண்ணுங்க.
5: ஓகே, ஓகே, ஓகே,
4: கொடுங்க சிஸ்டர், பரவாயில்ல, கொடுங்க.
1: ஓகே, ஐரின் அவர்கள் நீங்கள், ஐரின் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கத்ததாமே இந்த நாட்கள்ல வியாதி பெருக்கம் அதிகமாய் இருக்கிறது, அநேக வெப்பம் அதிகமா இருக்கிறது, எங்களுடைய இடங்கள்ல எல்லாம் இன்றைக்கு 40 இருக்கிறது, மிகவும் இதாய் இருக்கிறது. ஆகவே அதற்காக காலை நிலைகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றங்கள் அடைகிறது. இதற்காக நீங்கள் இப்படியாய் வியாதி படுக்கையில வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இந்த வெயிலின் நிமித்தம் மயங்கி மயங்கி விழுகிற பிள்ளைகள், இப்படியாய் இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு அதிகமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே அங்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆயிருக்கிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே தேசங்களை காக்கிற தேவன், தேசத்து மக்கள் மேல கவனமாய் இருக்கிற தேவன், இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
6: ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த ஜப நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே, அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிற நானக்கத்தாவே எல்லா ஜனங்களையும் இது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே நல்ல கால நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்தந்த தேசத்துக்கு என்னென்ன கால நிலைகள் தேவையா இருக்கிறதோ கத்தாவே அந்த கால நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லப்பட்டதான அந்த தேசத்திலே கத்தாவே அதிகப்படியான கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வெயில் சூடு நாளை கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். வயோதிபர்கள் சிறு குழந்தைகள் கத்தாவே அதிகமாக சுயனம் படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே அப்படி ஆய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க சுகப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்பா அதிகப்படியான மழை கத்தாவே அப்பா மண் சரிவுகள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால அநேக வைரஸ் காய்ச்சல்கள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகப்படியா இந்த சிறுவர்களும் வயோதிபர்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டெங்கு காய்ச்சலினாலே அதிகமானவர் பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படியான நோய்களிலிருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கத்தாவே அப்பா அந்த சூட்டை தணிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அதிகப்படியான சூடு நாளை கத்தாவே தலை சுற்று மயக்கம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலை வலி இப்படியாய் அநேக பிரச்சனைகள் வரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிரச்சனைகள்னாலே அகப்பக்கிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே அப்பா அந்த தேசத்துல நல்ல கால நிலைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு மழை வர்ஷிக்கு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற கத்தாவே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நீங்க அப்படி சுகம் கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இரக்கத்தின் தேவனே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் உடைய கிருபை தயவு எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் நல்ல கால நிலைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த காலநிலை மாற்றத்தினாலே கத்தாவே அப்பா விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா மீன்பிடி தொழில் செய்யறவங்களுக்கு கடலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை கத்தாவே. இப்படியான குடும்பங்களிலே இருக்கிற கத்தாவே கையின் பிரயாசங்கள் எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால நிலை மாற்றத்தை தேவன் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கால நிலைகளை அந்தந்த தேசத்துக்கேற்ற கால நிலைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சிருஷ்டித்த தேவன் ஐயா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த காலநிலை மாற்றங்களை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஒவ்வொருத்தரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியர்களையும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ கத்தாவே அப்பா நாங்கள் அறியும். ஆனாலும் தேவன் நீங்க உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து கத்தாவே அவங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த இனிப்பினாலே கத்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா இனி ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பை நடத்துகிற சகோதரன் சகோதரிகளை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா நன்றி நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயரின் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
6: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், உங்களையும் அப்படியே ஆசீர்வதி.
1: ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரேசலோட் சிசிலி அம்மா நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழி இல்லாம இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கத்த சந்தித்து அவர்களை பூசித்து நடத்த வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் இல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஜபிக்கும் போது எங்கள் ஓடி இருந்து எங்களை வழி நடத்துறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, ஆவியானவரே உமது திருக்கரங்களால் எங்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே உமது திருரத்தத்தால் எங்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, தாய் தகப்பனே, இழந்த பிள்ளைகள் மேலே உமது இரக்கமும் உமது அன்பும் அவர்கள் மேல் இருப்பதாக. ஆவியானவரே, வீடு வாசல் என்று தவிக்கிறவர்களுக்கு நீரே உற்ற துணியாயிருந்தார்கள் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு வீடு வாசல் வசதிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே ஆவியானவரே, இந்த தாய் தகப்பனைகள் அந்த பயணிக்கிற பிள்ளைகளை திருக்கண் நோக்கி பாரும் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த தாய் தகப்பனே வயோதிபர்களை பிள்ளைகளை இழந்து நிற்கிறவர்களை திருக்கண் நோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்த தகப்பனே. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, அந்த தாதிமார்களையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர்கள் போகும்போது உற்றதுணையாக அம்மா அவர்களும் தங்கள் தாய் தகப்பன் என்று நேசித்து அவர்களை நல்ல முறையில் அவர்களை பராமரிக்க அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பன். ஆவியானவரே, வீடு வாசல் இல்லாதவர்களும் வீட்டை நீரே கட்டி கொடும் தகப்பனே. நீர் செய்ய வல்லவர் அப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பன் அப்பா. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர்களை திருக்கண் நோக்கி பாரு தகப்பனே. உமது இரத்தத்தாலும் உமது தழும்புகளாலும் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை கலங்க விடாதே தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு உதவி செய்ய மறுப்பதில்லையப்பா. அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, என்ற தாய் தகப்பனை இழந்து நிற்கிற சின்னஞ்சிறு பிள்ளைகளை திருக்கொண் நோக்கி பாரும் அப்பா. உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா பிதாவே, அவர்கள் விடும் கண்ணீர்கள் கவலைகள் துன்பங்களை நாங்கள் பார்க்க முடியவில்லையப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளவு பேர் தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா அங்க நடக்கிற டூலியங்களை திருக்கண் நோக்கி பாரு தகப்பனே. ஆவியானவரே, இந்த ராஜாக்கள் மந்திரிமாக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவியானவரே, லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் இந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கவாறு அத்தனை பேருக்காகவும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. இந்த சங்கம வானொலியே அவர்கள் ஜபிக்கும் போது எல்லோரும் கூடிக்கு முன்று சந்தோஷமா ஜபிக்க அவர்களுக்கு வல்லமே கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே நாசித்தர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே இரு பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இழப்பு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென். ஏனங்க ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் அவங்கள கணவனோடும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
7: ஆமென்
1: ஆமே. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
3: டொனால்ட் பிரதர் கொடுங்க. டொனால்ட் பிரதர் கொடுங்க. ஓகே
1: ஓகே. டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
8: பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்.
1: உலக தேசத்திலே இருக்கிற இந்த அநீதிகள் அந்நியங்கள் துன்மாக்கங்கள் பொல்லாப்புகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் எல்லாரும் விடுதலையாக்கி அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: இந்த பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் ஐயா, தேசத்தை ஆளுகிற தலைவர்களை பொறுப்படும், தேசத்து மக்களை பொறுப்படுங்களப்பா. பிதா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு போராட்டம் என்று சொன்னீங்களப்பா. பிதா தேவனே, உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தேவனே இந்த அந்தகார லோக அதிபதிகளுக்கு எதிராக தேவனே தேவனே ஜபிக்க யுத்தம் செய்ய தேவனே கிருப செய்யுங்க அப்பா. பிதாவே, ஒவ்வொருடைய ஓ உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வல்லமையினால் என்றப்போம் அப்பா, உம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்த தேவனே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. பிதாவி திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல் தேவனே, தற்கொலையின் ஆவியல், போதைவசுடைய ஆவியல் தேவனே அப்பா, விபச்சார ஆவியல் தேவனே தேசங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தை ஒரு தேசம் முழுவதும் தெளிக்கிறேன் அப்பா. பிதாவி ஒவ்வொரு தேசங்களும் உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட, ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும் உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே கிருப செய்யுங்க அப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமான விடுதலையாக்கும் சொன்ன தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க. வீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா. பிதாவி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்பா. பிதாவே உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே, பரிசுத்த ஆவியானவரே இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க தேவனே, மாம்சமான யாவர் மேலும் ஓ கல்லான இருதயங்களை எடுத்து சதியான இருதயங்களை கொடுங்கப்பா. பிதாவி ஓ மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா, உம்முடைய ஆளுகை தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு மக்களும் செய்ய தேவனே அவளை ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்கப்பா. பிதாவி தேச தலைவர்கள் அதிகாரிகளை புறப்படும் அப்பா தேவனே, தேசங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டப்பட தேவனே, உம்முடைய வார்த்தையில் உள்ள சட்டங்களை தேவனே இந்த தேசங்களிலே நிலைநிறுத்த தேவனே கிருப செய்யுங்க அப்பா. பிதாவே உம்முடைய வார்த்தைக்கு எதிராக தேவனே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா. பிதாவே இந்த மக்களுடைய மனக்கண்களை திறவுங்க அப்பா, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கள் அப்பா. பிதாவே ஆவியானவரே ஆவிக்குரிய கண்களை திறந்தவங்களப்பா இந்த மக்களுக்கு அப்பா. ஓ கிருப செய்யுங்க, வழிபாடுகளை கொடுங்கப்பா, வரப்போற காரியங்களை அறிவியுங்களப்பா இந்த மக்களுக்கு. ஓ நன்றி என் தேவனே, சோசம் ஐயா அழிவில் தேவனே இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. எல்லா அடிமத்தின ஆவியல், பயத்தின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், கொலை வரையின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே தேசங்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க, தேசத்து மக்களை மீட்டு ரட்சியுங்க அப்பா. பிதான் நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்ட நிற்கும் தேவனே. பிதான் கிருப செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு தேசத்து எல்லையிலிருந்தும் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன், அக்கினி முதலாய் ஒவ்வொரு தேசங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி எல்லா அழிவில் நின்று இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. பிதாவே ஓ நன்றி என் தேவனே, சோஸ்ரம் ஐயா நன்றி அப்பா. பிதாவே நன்றி என் தேவனே, கிருப செய்யுங்கப்பா. வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு தேசங்களை, சத்தியத்தினாலே நிரப்புங்கப்பா தேச தலைவர்கள் அதிகாரிகளை தேவனே. இருதயங்கள் சிந்தைகளை தேவனே உம்முடைய சித்தம் போல் திருப்பி இவளை வழிநடத்துங்கப்பா. அவர் தேசத்தலைவர் அதிகாரிகளை உம்முடைய நீதியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி அப்பா தேசங்களை ஆள வழிநடத்தவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. யுத்த நாடுகளுக்கு தேவனே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. அழிவில் நின்ற மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. தேவனே உடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. எல்லா மாம்ச கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் தேவனே தேசத்தில் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவே. அப்படியாக தேவனே ஒரு தேசங்களை நீங்கள் மீட்டு ரட்சித்துக் கொள்ள போவதுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே இந்த மக்களை மீட்டுக் கொள்ள போவதுக்காய் நன்றி என் தேவனே. அறுப்பு மீதி வேலை ஆட்களோ சொற்பம் என்று சொன்னீங்களப்பா. அறுப்புக்கு தேவனே உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்கப்பா. ஒரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனே உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. உம்மை பற்றி அறியாமல் இருக்கிற மக்களுக்கு தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே சொஸ்தம். நன்றி அப்பா பிதா. ஒரு மக்களையும் முற்று ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. மது கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் தேவனே. ஓ நன்றி அப்பா தேவனே. அதே போல் இந்த ஊழியத்தில் நடக்கிறதே ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதியுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஊழியம் பழகி பெருகதவனே கிருப செய்யுங்க. எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. அற்புதங்களை இந்த ஊழியத்தின் மூலமாய், அதிசயங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் நீங்கள் செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படும் ஐயா. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா. பலத்தின் ஆவியினால், அன்பின் ஆவியினால், தெளிந்த புத்தியினால், வரங்களினால், வல்லமையினால், அபிஷேகத்தினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. வெளுக்கெதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா. ஒவ்வொரு வீட்டிலேயும் பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவடைய சுகம், தேவடைய ரட்சிப்பு, தேவடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவன். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திர நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
8: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோர்ட் சிஸ்டர்.
9: பிரைஸ் லோர்ட்.
1: நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்துல இருக்கிற அனைத்து காரியத்தையும் கர்த்தர் ஒரு கணம் பார்த்து அவர்களுக்கு கர்த்தாமே ரட்சிப்பையும் நீதியையும் கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள் இலங்கை.
9: ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் தேசப்பா. நீர் கர்த்தாவே வானத்திலேயே இருக்கிறீரப்பா. நாங்கள் பூமியிலே இருக்கிறோம் அப்பா. பூமி உமது பாதபடி என்று பார்க்கிறோம். அந்த பாதத்திலே தானே ராஜா சகல விண்ணப்பங்களையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறபடியினால் இன்றும் கூட எங்களை நீங்க வழி நடத்தி வருகிறதுக்காக அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊட்டி இருக்கிறதற்காக நன்றி இயேசுவே. பரிந்து பேசுகிற அந்த நல்ல ஆவியை தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. கருத்தோடும் உண்மையோடும் எல்லா விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்க எங்களுக்கு நல்ல ஆவியையும் தேவ ஆவியையும் ஆண்டவரே அப்பா பரிந்து பேசுகிற ஆவியையும் நொறுங்குண்ட ஆவியையும் தந்திருக்கிறீங்க ராஜா. நொறுங்குண்ட ஆவிய நீர் புறக்கணிக்காத தேவனப்பா. திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆண்டவரே புறக்கணியாத தெய்வம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறபடி இந்த இடத்திலே ஒரு விசை நம்மை தாழ்த்தி எங்களுடைய மாமிச எண்ணங்கள், சிந்தனைகள், வேண்டாத குறைகள், குற்றங்கள், பிழைகள், பொய்யல், அவமானங்கள் யாவையும் அழித்து நிர்மூலமாக்கி ராஜா உமக்கு முன்பாக உம்முடைய மகள் பிள்ளைகளாக நிற்க ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே யோபு அப்படியாக ஆண்டவரே சிநேகிதர்களுக்காக ஜெபித்து ஆண்டவரே கர்த்தாவே, அதற்கு பலன் கிடைத்தது போல ராஜா நாங்களும் எங்களுடைய இலங்கை தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த இலங்கை தேசத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ விதமான பல ஜாதிகள் உண்டு ராஜா, ஆனால் ஒரு சிறிய தீவு அப்பா. இந்த தீவிலே கர்த்தாவே பல பாசைகள் பேசுகிற மக்கள் மத்தியிலே இருக்கிறதான திண்டாட்டங்கள் ஆண்டவரே அப்பா, கொலைகள், கொள்ளைகள் ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் பொய்யல பேசுகிறது, ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறது ஆண்டவரே. தன்னுடைய குடும்பமும் தானும் நல்லா இருந்தால் போதும் என்று சொல்லி கர்த்தாவே அரசாங்கமாக நடத்துகிற எல்லா கொலைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே, மாய்மால பேச்சுக்கள், கதைகள், கொலைகள், கொள்ளைகள் ஆண்டவரே, பண வசூலிப்புகள் ஆண்டவரே, மனுஷரை ஆண்டவரே கொலை செய்து தன்னுடைய குடும்பமும் தானும் நல்லா இருந்தால் போதும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே செய்யப்பட்ட எல்லா ஆண்டவரே அப்பா பொய்யான வாழ்க்கைகளை என் தெய்வமே நீங்க கர்த்தாவே கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறீங்கள் அப்பா. தகப்பனே நீங்கள் உம்முடைய இருதயத்திலே வைத்து வைத்திருக்கிறீர் ராஜா. தகப்பனே அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரே விரோதமாக எத்தனையோ ஆகத்தாவே ஜாதிகள் எழும்பின பொழுது ஆண்டவரே நீர் அதை மனதிலே வைத்து ஆண்டவரே சவுலுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே சவுலை ஒரு ராஜாவாக்கி அவர்களை அழிக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஒரு கிருபையின் பாதையை திறந்தீரே. அதே போல ராஜா இந்த இலங்கை தேசத்திலும் கடந்த நாட்களிலே நடந்த அழிவுகளும் கொலைகளும் பொய்யான பேச்சுக்களும் அதிகாரங்களும் அவமானப்படுத்துகிறது காலின் கீழே மிதித்த காரியங்கள் ஆண்டவரே எவ்வளவோ எவ்வளவோ ராஜா, அதை உம்முடைய கண்கள் கண்டது ராஜா. உம்முடைய இருதயத்திலே வைத்து வைத்தீரப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு புதிய அரசாங்கத்தை கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அதை நீதி கேட்க வழிக்கிடும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவு பொய்யலை எவ்வளவு கர்த்தாவே நயவஞ்சன பேச்சுக்கள் ஆண்டவரே அப்பா பேசி தீர்க்க முடியாதபடி நிற்கிற இந்த அரசாங்கத்தை திட்டங்களை எல்லாம் நீர் கர்த்தாவே உணர்ந்து ஆண்டவரே நீர் உதவி செய்து இன்னும் இன்னும் ஞானத்தை கொடுத்து இந்த அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே இப்படிப்பட்ட அநியாயங்கள் வராதபடி எழும்பாதபடி எல்லாம் அழிந்து நாசமாய் போகும்படியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அப்பா. எல்லா ஜாதிகளையும் கர்த்தாவே உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற எங்கள் பரம தகப்பன் அப்பா, நீர் ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தகப்பன் அப்பா, ஆண்டவரே பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீங்கள் ஒருவரே அப்பா. அப்படிப்பட்ட அந்த நாமத்தினாலே கேட்கிறோம் இலங்கையிலே நடக்கிறதான சகல அசுத்த காரியங்களும் அசுத்த கிரியைகளும் ஆண்டவரே இயேசுவேலின் ஆவிகளும் ஆண்டவரே கர்த்தாவே பொய்யின் ஆவிகளும் விபச்சார ஆவிகளும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து கொலை செய்கிற ஆவிகள் ஆண்டவரே நீதி கேட்க போகும் பொழுது அவர்களை கொலை செய்யப்படுகிறார்கள் அப்பா. தகப்பனே இந்த விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரே செய்வின சூனியங்கள் ஆண்டவரே எல்லா ஜாதிகள் மத்தியிலும் உலாவுகிற இயேசுவேலின் ஆண்டவரே கெட்ட ஆவிகள் அனைத்தும் இந்த கர்த்தாவே இலங்கை தேசத்தை விட்டு அழிந்து ஆண்டவரே ஒரு பரிசுத்த நகரம் பரிசுத்த ஜாதியாகவும் ஆண்டவரே ஒரு பேழையை உண்டு பண்ணுகிற ஜாதிகளாகவும் கர்த்தாவே நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எல்லா ஜாதிகளுக்கும் ஒரே ஒரு தெய்வம் எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே. சிங்காசனத்தில் இருந்து கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் கண்களை உடைய எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்முடைய ஏழு கண்கள் எங்களுடைய இலங்கை தீவை காண்கிறது ராஜா. ஆண்டவரே அப்பா நீதியின் சூரியனா இருந்து ஆண்டவரே அநீதிக்கு அநீதியை நீதியாக மாற்றுகிற தெய்வம் நீங்கள் அப்பா. தகப்பனே அன்றைக்கு பார்வோனின் மத்தியிலே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீரே, மோசேயோடு கூட இருந்து ராஜா. அப்படிப்பட்ட மோசேக்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்துக்காகவும் ஜனத்துக்காகவும் காலூண்டி நிற்கிற ராஜாவையும் அதிபரையும் ஆண்டவரே அரசாங்கத்தை நீ நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தள்ளாடுகிற உள்ள காலுகள் எல்லாம் ஆண்டவரே காலூன்றி நிற்கட்டும் அப்பா. தழும்புகிற வார்த்தைகள், தழும்புகிற வாழ்க்கைகள், தழும்புகிற பேச்சுக்கள் ஆண்டவரே அப்பா, நடக்கைகள் யாவும் ஆண்டவரே நேர்த்தியாக மாறட்டும் ஆண்டவரே. பொய்யின் ஆவியை இட்டுத்து போடும் நாவிலிருந்து ராஜா ஆண்டவரே. கர்த்தாவே, சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அழிந்து போகக்கூடாது என்று உண்மையுள்ள அதிகாரிகளை கர்த்தாவே நீங்கள் இலங்கை தேசத்துக்கு நிலைநிறுத்தப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, ஒரு விசை மனம் இறங்கி இந்த டூரிஸ்டா இந்த நாட்களிலே விடுதலைக்காக போற மக்கள் மேலும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. எந்த ஒரு கர்த்தாவே கஷ்டமோ துன்பமோ நேசம் நாசம் மோசமோ வராதபடி இந்த டெங்கு காய்ச்சல்கள் போயிருக்கிறவர்களுக்கு வராத பண்ண தவப்பனே கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறதான இந்த டெங்கு நோயானது அழிக்க வல்லவர் நீங்க ஒருவரே தானப்பா. ஜனங்களும் பரிசுத்தமாயிருந்து பரிசுத்தப்படுத்தி நிலங்களை வீடுகளை ஆண்டவரே உணவுகளை பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக இலங்கையில இருக்கிறதான சகல கரடு முரடுகளையும் சகல கோணலானவைகளையும் நீர் நேர்த்தியாக்கி செவ்வையாக்கி நீதியின் பாதையிலே நடத்தி ஒரு கர்த்தாவே ஒரு பேழைக்குள்ளே வரும்படியாக ஜெபித்து நிற்கிறேன் அப்பா. நீர் செய்ய வல்லவர் என்று நாங்கள் முழு விசுவாசத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மை நோக்கி பார்த்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
9: ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அவர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மீனோ
10: பிரைஸ் தி லார்ட் அக்கா.
1: நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க. தேசங்கள்ல விடுதலை நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: ஆமாண்டவரே, மகா அன்பம் இறக்கவும் கிருபை நிறைந்த தகப்பனேவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே நீங்கள் எங்களுக்கு ஜீவனை தந்து ஜீவனோடு எழுப்பி மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களை நீங்கள் வழி நடத்தி காக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, எப்போதும் உமக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் எப்போதும் இருக்கேன். தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை நீங்கள் எல்லாவற்றிலும் விடுவித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்ருவானவன் எங்களை மேற்கொள்ளாதபடி தகப்பனே, எங்களை அழிவுக்குள்ள கொண்டு போகாதபடியின் தேவனே, நீங்கள் உம்முடைய சிறுகளால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, இன்றைய நாட்களிலும் என் தேவனே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகளின் மத்தியிலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சமாதானத்தை தந்து அப்பா எல்லாவற்றையும் எங்களை நேர்த்தியாக நடத்த செய்கிற தகப்பனே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே, நீங்கள் திக்கற்றவர்களோடு கூட இருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, எங்களை நீங்கள் நடத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக இம்மட்டுமாக நடத்தின எபினேசரே ஐயா உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து ஆண்டவரே, இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து அப்பா மற்றவர்களுக்காக உலக ஜனங்களுக்காக எங்களை ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்களே அப்பா, அழைத்திருக்கிறீங்களையா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் வீணாய் விருதாய் போகாதபடி அப்பா தகப்பனே, ஒவ்வொரு மனிதர்களின் காதுகளில் ஏறெடுக்க பணட்டும் ஆண்டவர். அப்பா தகப்பனே கர்த்தாவே, சத்ருவாதிகள் மிரண்டு போகட்டும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, சத்ருவானவர் மிரண்டு போகும்படியாக இந்த ஜெபங்கள் ஆண்டவரை ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உண்மை அறியாத மக்களின் காதுகளில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே.
11: தேவனே, அவர்களும் இதை கேட்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உம்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்காண்டவர். ஆம் தேவனே, இந்த சங்கம் வானொலி நடக்கிறதே அப்பா, உம்முடைய ராஜ்யம் பெருகவும் உம்முடைய சித்தம் வரவும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாய் இருக்கவும் தகப்பனே, ரட்சிக்கப்படவும் தான் ஐயா தகப்பனே. கத்தாவே, இந்த சங்கம வானொலி தேசம் பூராகவும் ஒலித்து ஆண்டவரே, ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து தகப்பனே, நீங்கள் கூட இருந்து நிரப்புங்காண்டவர். அப்பா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்து காக்கிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர். நீங்களே இந்த பூமியை உருவாக்கி ஒவ்வொருவரை உம்முடைய சாயலாக உருவாக்கி நீங்கள் ஆண்டவர். தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கத்தாவே சத்ருவான பிடியில் அகப்பட்டு போகாதபடி, தத்தளித்து ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு நிற்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாட்களிலும் என் தேவனே, இந்த யுத்த நாடுகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எல்லா ஒவ்வொரு நாடுகளில் நடக்கிற இந்த யுத்தங்களை நீங்கள் ஓய பண்ணி ஆண்டவரே, நீங்கள் விடுவித்து அந்த நாடுகளை நீங்கள் அப்பா ஒரு சுவிட்சமான நாடுகளாக நீங்கள் மாற்றி அமையுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த காலங்களில் யுத்தங்களுக்கு போய் பெற்றோர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. என்ன செய்வதென்று அறியாமல் ஆண்டவரே, கட்டாயத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கத்தாவே அவியானவரே யுத்தங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு வீசை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பும் சமாதானம் அப்பா உண்டாக்கு ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் அப்பா கத்தாவே தங்களுடைய பெற்றோர்களுடன் வந்து சேர ஆண்டவரே, இந்த யுத்தங்களில் இருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே, தங்களுடைய பெற்றோர்களுடன் வந்து சேர ஆண்டவரே, நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே, இந்த யுத்த நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே அவியானவரே அப்பா, அவர்களின் இருதயங்களை நீங்கள் அப்பா செம்மையான இருதயங்களாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை போடுங்க, எடுத்து போடுங்க ஆண்டவரே. சதியான இருதயத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவர்களும் அந்த ராஜாக்கள் மந்திரிகளும் ஆண்டவரே, மற்றவர்கள் மற்ற குடும்பங்கள் தங்கள் குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளோ போல எண்ணி ஆண்டவர்

0: ஆண்டவரே, கர்த்தாவே இப்படியாக இந்த உலகத்தில் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா இப்படியாக தகப்பனே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எரிச்சல் பொறாமைகள் விட்டு கொடுக்காத தன்மைகள் மன்னிக்க முடியாத எண்ணங்கள் ஆண்டவர், இப்படியான எண்ணங்கள் இப்படியான செயல்களை இந்த மனிதர்கள் மத்தியிலிருந்து நீங்கள் விடுவித்து போடுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியான செயல்களை அப்பா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு செல்கிறான் ஆண்டவரே. தகப்பனே இதை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொருவரை வேதனைப்படுத்தி அப்பா தகப்பனே கர்த்தாவே எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டாகிறது ஆண்டவரே. இப்படியாக தகப்பனே இப்படியாக பொறுமை இல்லாமல் அன்பு இல்லாமல் விட்டு கொடுத்தல் இல்லாமல் இப்படியாக அப்பா இந்த நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளிலும் அப்பா இடங்களிலும் வீடுகளிலும் அப்பா இப்படியான பிரச்சனைகள் வருகிறது ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மன பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்காண்டவரே. ராஜாக்களோ மந்திரிகளோ தலைவர்களோ அப்பா சும்மா இருக்கிற மனிதர்களோ எல்லோருக்கும் ஆண்டவரே விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தையும் அன்பையும் அப்பா தகப்பனே மன்னிப்பையும் கொடுங்காண்டவரே. தேவனே உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீங்கள் அப்பா இந்த யுத்த நாடுகளை நீங்கள் அப்பா எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து எல்லா நாடுகளிலும் உம்முடைய சிறகளால மூடி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு யுத்த நாடுகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா நாங்கள் இருக்கிற நாடுகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. தகப்பனே எங்களுக்காக நீங்கள் தந்த இந்த நாட்டுக்காக இப்ப இந்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே இந்த இடங்களிலும் சமாதானம் சந்தோஷம் இன்னும் அதிகமாக பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தை கொடுக்கும்படியாக வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற தலைவர் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதித்து நல்ல மன பக்குவத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையில தகப்பனே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. இந்த சகோதரனோடும் கூட இருந்து இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விடுவித்து பாதுகாப்பேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே இந்த சகோதரனையும் எல்லா தீங்கினும் இந்த குடும்பத்தையும் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல இந்த சகோதரியை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இரு பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் தருகிறேன் என் ராஜா. இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து அப்பா கணவனையும் பாதுகாத்து போக்கிலும் பரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து இன்னும் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய அப்பா உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே தாங்குங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதே போல இங்கு வர முடியாமல் தடை செய்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியில தொடர்ந்து ஜெபிக்க முடியாமல் தடை செய்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே என்னென்னவோ என்ன வேதனையோ என்ன கவலைகளோ நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் பாதுகாத்து எல்லா தீங்கிக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இருதயங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. இருதயத்தின் வேதனைகள் இருதயத்தின் நோய்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் ஆண்டவரே அப்பா நீங்கள் அவர்களை பாதுகாத்து ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னையும் என் மகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருந்து எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருந்து எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன்
1: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் லார்ட் பா. பிரைஸ் லார்ட்.
1: உலக தலைவர்கள் அஞ்சு கண்டத்தில் வாழுகிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த தலைவர்கள் இவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரட்டும், இவர்களுக்குள்ளே ஒரு ஞானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற

0: பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறதே உடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமா இருக்கிற பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களை ஆளுகை செய்வதற்காக நீங்க நியமித்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் ராஜாக்களுக்காக ஆண்டவரே, அவர்களோடு கூட சேர்ந்து பயணிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் கத்தாவே. ராஜாக்களை தண்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கத்தாவே, இதோ நீர் ஏற்படுத்தி இருக்கிற ராஜாக்கள் யாவரும் அதிகாரிகள் யாவரும் கத்தாவே, அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய சுய விருப்பத்துக்கோ தங்களுடைய சொந்த லாபத்துக்கோ தேசங்களை மக்களை ஆளுகை செய்யாதபடிக்கு சத்ருவானவருடைய வஞ்சனைக்கு தங்களை விட்டு கொடுத்து கத்தாவே அந்த தேசங்களை கடினப்படுத்தாதபடிக்கு தகப்பனே, நீர் விசாரிக்கிற தேவன் என்றும் நீர் கேட்கிற தேவன் என்றும் ஆண்டவரே ஒரு பயபக்தி அவர்களுக்குள்ளே காணப்படுத்தும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசத்துல ஒவ்வொரு தேசங்களிலும் சூழ்நிலைகளை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கைகள், வாழ்வாதாரங்கள், அந்த தேசத்தின் ஆண்டவரே வறுமைகள், ஆண்டவரே செழிப்புகள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு அந்த தேசங்களை சரியான வழியில நடத்தி மக்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் உள்ள நாடுகளாக தங்கள நாடுகளை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்க கோபத்தினாலே பொங்கி எழாதபடிக்கு கத்தாவே, சாந்தத்தோடும் தகப்பனே சமாதானத்தோடும் தங்கள் நாடுகளை காத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, தெளிவை கொடுப்பீராக, அறிவுகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே நீடிய பொறுமைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. தேசத்தை அழித்து போடாதபடிக்கு மக்களை அழிவின் பாதைகளில் கொண்டே விடாத படிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு உயிரினங்களையும் பொருட்படுத்து ஆண்டவரே ஒவ்வொரு உயிரினங்களையும் மதிக்கத்தக்கதாக ஒரு நல்ல ஞானங்களை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அவர்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். சுத்தி இருக்கிறவர்கள் கத்தாவே, அவர்களோடு கூட சேர்ந்து பயணிக்கிறவர்கள் தயவுள்ளவர்களாகவும் கட்டுப்பாடு உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் தேசத்துக்கு ஆண்டவரே தகப்பனே நன்மை செய்கிறவர்களாகவும் காணப்பட தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தியோகங்களை ஆண்டவரே உண்மை உத்தமமாய் செய்யத்தக்கதாக நல்ல உக்கிரானக்காரரை போல அவர்கள் செயல்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசங்களில் சமாதானங்கள் உண்டாகட்டும், கத்தரை அறிகிற அறிவுகள் உண்டாகட்டும். தேசங்கள் கத்தாவே ஒரு இறையாண்கள் கத்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி வழிய உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசங்களில் கத்தாவே கத்தருக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு சத்ருவானவன் அவர்களுக்கு அவர்களை தூண்டுகிற பொழுது கத்தாவே அவர்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கண்களை கொடுத்து ஆண்டவரே இந்த மக்களுடைய ஆண்டவரே தகப்பனே இந்த தேவ மக்களுடைய குணங்கள் என்ன, தேவ மக்களுடைய பணிகள் என்ன, தேவ மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் நன்கு புரிந்து கொள்ளத்தக்க கிருபைகளை கொடுத்து ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள், தேசத்துக்காக வேண்டுதல் செய்கிறார்கள், ஜனங்களை தீமையிலிருந்து திருப்புவதற்காக மனம் திரும்புவதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்பதை எல்லாம் இந்த ராஜாக்களும் அதிகாரிகளும் கத்தாவே தேசத்தில் இருக்கிற பெரிய தலைவர்களும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சபைக்கு விரோதமாய் அவர்கள் நிற்காதபடிக்கு கத்தர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் கிருபைகளும் பெருகட்டும்னு செவிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு தேசங்களிலும் காலநிலைகளை கட்டளையிடுவீராக, நல்ல சீரான காலநிலைகளை கட்டளையிட்டு அந்த தேசங்களில் செய்யப்படுகிறதான பயிர் வகைகள், தானிய வகைகள், விலங்கின வகைகள், காய்கறி வகைகள், பல வகைகள் யாவையும் அந்த தேசங்களுக்கு ஆசிர்வதித்துக் கொடுத்து அந்த தேசங்கள் ஒவ்வொன்றும் நன்மையினால் திருப்தியாக உதவி செய்யுங்க. பஞ்சங்கள் பட்டினிகளை அகற்றி விட கத்தர் உதவி செய்யும்படியாக உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு தேச காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் சங்கமும் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ ஆராதனைகளுக்காக, தேவ ஊழியங்களுக்காக, தேவ செயல்பாடுகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தர். தம்மை தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்கள் மூலம் கர்த்தர் ஆண்டவரே இந்த ஊடகத்தினூடாக வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யுங்க. அநேகரை தட்டி எழுப்பத்தக்கதாக உதவி செய்யுங்க. அநேகர் கர்த்தாவே எண்ணம் கர்த்தரண்டையில கிட்டி வர செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இப்பொழுதும் லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த லெஸ்லி என்ன குடும்பம் இருக்கிற இடத்தை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறீங்க. இதோ அவர்களை சுத்தி உம்முடைய பாதுகாப்பு கூட இருந்த எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். நிற்கிற நேரங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த ஊடகத்தை பொருட்படுத்த ஆண்டவரே நடத்துகிற ஏரட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவர் இல்லாவிட்டாலும் ஒருவர் தாங்கத்தக்கதான ஆண்டவரே சூழல்களை நீ ஏற்படுத்தினதற்காக இவை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் அந்த சிஸ்டரும் அவர்கள் குடும்பங்களும் சுகமேல ஆரோக்கியங்களோடு இருப்பார்களாக. தேவ சமாதானம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துவதுமாதான் என்று செபிக்கிறேன் ஐயா. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே அந்த வீட்டுல சுகபல ஆரோக்கியங்கள் நிறைவா இருக்கட்டும் என்று செபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. இதோ உங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உம்மை துதிப்பதற்காக, உம்மை புகழுவதற்காக, உம்மிடத்துல வேண்டுதல் செய்வதற்காக ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தருடைய ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவரே. இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆளுகை நிறைவா இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பமும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தாவே தகப்பனே தேவ கிருபைகளோடும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே உடை தெரியப்படுவதாக செபிக்கிறனையாம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. நாங்கள் மறுபடியுமாய் இணைந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே வந்து ஜெபித்த ஊபுதருக்கு நான் இயேசு நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து சகலதையும் வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுகுசின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சூத்திரங்கள் எல்லாம் அங்கீகரித்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திர துதிகளை. ஐயா, பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளே நீங்க பொறுப்பேறும் கர்த்தாவே. சகலதம் சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகள். ஆமேன்
0: ஆமேன் அக்கா. ஆமேன் அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஆமேன் ஆமேன்.

0: Recording in progress.
1: ஓகே, கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.

0: மாதிரியான அவரே எங்களை ஸ்தோத்திருக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ராஜாவுக்கு நன்றி சொல்லுகிறோம், இரட்சகருக்கு நன்றி சொல்லுகிறோம், வல்லவருக்கு நன்றி சொல்லுகிறோம், நல்லவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சுவா சுவா, பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் டிம்லாக்கா.
0: ஓகே, கேக்குது தானே?
1: ஆமாம் கேக்குது.
0: ஓகே, நான் ஜபத்தை தொடங்குவோம். கர்த்தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நீங்கள் தொடக்க ஜபத்தோடு கூட ஒரு பாடலோடு கூட ஆரம்பிங்கள்.
1: கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்லவேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மறுபடியும் நாங்கள் இந்த வாரத்திலும் இந்த ஜெபத்திலே இணைந்து கொள்ள நீங்க எங்களுக்கு தந்த தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. பரிசுத்தம் உள்ள தேவனே, நாங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஒவ்வொரு பாடல்களும் உமக்கு பிரீதியாய் இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே நீங்க பொறுப்படுங்க, தொடக்கம் தொடங்கி முடிவு பரியந்தம் நீங்களே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கிறேன் நல்ல பிதா. ஆமீன் ஆமீன்.

நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலே ஆமி தாமி போடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலே

நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணு

0: வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிப்போம். கர்த்தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. நான் முதலாவது ஜெப விண்ணப்பத்தை நான் எடுக்கிறேன். எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். 1 பேதுரு 2:24, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி எங்கள் இலங்கை தேசத்தின் பாவத்தை தேவன் அந்த ஜனங்களுடைய மக்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்கள் இலங்கை தேசத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். வானமண்டலங்கள், தரமாக்கங்கள், கடல் பிராந்திகள், தேசத்தின் குடிகளை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பாலிமீன்றுகள், அங்கம் வைக்கிற ஒப்புதல்கள், எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் என் தகப்பனே, உம்முடைய நீதி ஆண்டவரே உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்கள் மீறுதல் ஒவ்வொன்றும் பரம்பரை பரம்பரையாய் வருகிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட விக்கிராதனைகள், வேசித்தனங்கள், ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாததை செய்கிற மக்களுடைய காரியங்கள், குடும்பங்களுடைய காரியங்கள், சந்ததி காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட கர்த்தாவே, நீர் அவர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தீர் என்று அவர்களுக்கு உணர்வும் புரிவும் வரக்கூடியதா என் தகப்பனே, எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் ஆண்டவரே கர்த்தாவே பொறுப்பேறுங்க. சிறு பிள்ளைகளை உடைய ரத்தத்தினா மூடி ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த நாட்களிலே வந்திருக்க எல்லா வியாதிகளும் வேதனைகளும் அகன்று போக கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலிவ ஜுவதிகளுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இளங்குடும்பங்கள் ஆண்டவரே, சமாதானமற்றி இருக்கிற குடும்பங்கள், தனிமையில வாழுகிற குடும்பங்கள் ஆண்டவரே, திருமணமாகாமல் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, முதியோருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். முதியோர் காக்கப்பட கர்த்தாவே, எங்கள் தேச மக்கள் காக்கப்பட கர்த்தாவே, எங்கள் தேசத்தை நீங்கள் ஒரு கணம் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய 7 கண்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை பார்க்கிறதே கர்த்தாவே, என் தேச மக்களுடைய இருதய கடினங்களை எல்லாம் மாற்றி அமைக்க வல்லவர் ஐயா ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ராஜாக்கள் துட்டங்கி ஆண்டவரே கடைசி மகன் மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுக்கு வேண்டி அந்த மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா. இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு ரத்தத்துக்கு நீதிக்கு சிறை பிடிக்கப்பட கர்த்தாவே, நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஏசாயா 53:11-11 வசனத்தின்படி, அவர் தமது ஆத்துமாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்கள். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமானாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த அக்கிரமங்கள் சுமக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அக்கிரமத்தினால் அங்கு சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அதை சுமந்து தீர்த்து விட்டார் என்ற அந்த அறிவும் உணர்வும் அவர்களுடைய அக்கிரமத்தை அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேவனே, ஒவ்வொரு ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் ஆண்டவரே நீர் மரித்தீர் ஆண்டவரே. அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள என் தகப்பனே நீங்க உதவும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய அக்கிரமங்களை நீர் சுமந்து தீர்த்தி விட்டீர் ஆண்டவரே. அதை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்கள் இதயத்திலே நினைத்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் இவ்வளவு பெரிதாயிருக்கிறது ஆண்டவரே. அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே நீர் ஒவ்வொருத்தரையும் விடுதலையாக்கி இருக்கிறீர். ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லாருடைய அக்கிரமங்களையும் நீர் சுமந்த தேவன் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு நீர் ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்ட தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. என் அன்பின் தகப்பனே, சப்பா, நீர் எங்களுக்காக கர்த்தாவே அக்கிரமத்தை சுமந்து நொறுக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர் என்பதை உணர்ந்து அது இத்தனை பெரிய அன்பு ஆண்டவரே. அந்த அன்பை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கர்த்தாவே உமை தேட நீங்க கிருபை செய்யுங்க, அந்த இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே. நன்றி உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் உம்மாண்டை வர நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் தகப்பனை தொடர்ந்தும் இப்பொழுதும் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. தாங்கள் செய்கிறது கர்த்தாவே பாவம் என்ற அந்த உணர்வே இல்லாதபடிக்கு கர்த்தாவே, அப்படிப்பட்ட காரியங்களுக்குள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வெளியில வர நீங்க உதவி செய்துள்ளபடி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வந்து உம்மை தேட நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்காக நீர் இறங்கும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக நீங்க மனதுருகும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வமே மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனே நீர் பொறுப்படுத்த ஒவ்வொருத்தருடைய மீறுதல்களை மன்னித்து உம்மண்டை சேர்த்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவியா.
1: ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததா நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லி நாங்கள் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைக்கு பாடுகளை சுமக்கிறார்கள், வேதனைகளை சுமக்கிறார்கள். வியாதி என்ற வேதனை, அங்கு பாடுகள் என்ற வேதனை, எல்லாவற்றையும் அங்கு சுமந்து கொண்டிருக்கிற துக்கங்களை சுமக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஒருவருக்கொருவர் அங்கு ஒற்றுமை இல்லாமல் பிரிவினை கொலைகள் என்று சொல்லி அந்த துக்கங்களை எங்கள் தேச மக்கள், எங்கள் சந்ததி அங்கு சுமந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாமே அந்த பாடுகளில் இருந்தும் அந்த துக்கங்களில் இருந்தும் எங்கள் தேச மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே பாடு அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள கர்த்தாவே, அறிந்து கொள்ள சத்தியத்தை அறிய சத்தியம் அவர்களை விட்டுதலையாக்க கூடியதாய் அப்பா நீர் எங்களுக்காய் பாடுகளை சிலுவையிலே அனுபவித்தீர் என்றதை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவே கிருப செய்யும் ஐயா. துக்கங்களை ஆண்டவரே, இன்றைக்கு துக்கப்படுகிற மனிதர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு சந்ததியிலும் ஆண்டவரே அப்பா துக்கங்கள் அதிகமாய் கொண்டு போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே இந்த துக்க அதிகரிப்பை கொண்டு வர்ற பொல்லாத சத்துருக்களை கர்த்தாவே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவன் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் தந்திருக்கிற இவைகளொன்று சேதப்படுத்தாதென்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. ஆனாலும் இப்பொழுது மக்களுக்குள்ளே ஆண்டவரே, இனங்களுக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே பாடுகள் கர்த்தாவே ஆண்டவரே சுமக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே, துக்கங்களை சுமக்கிறார்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்டவர்கள் உண்மை அறிகிற அறிவினால் கர்த்தாவே நிரப்பப்பட உம்மண்டலை நீக்க உம்முடைய சந்நிதிக்கு வர கர்த்தாவே, ஊபதற்கு நீர் கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா, நீங்கள் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாவங்கள் இன்றைக்கு சாபங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த சாபங்கள் அக்கிரமமாய் நாளைக்கு மாறும். ஆகவே இது நீண்டு கொண்டு போகுமே ஒழிய அதில் எந்தவித தடுப்பும் இருக்காது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக அந்த மரத்திலே தொங்கப்பட்டார், அந்த சாபத்தை எல்லாம் எங்களுக்கு எடுத்து விட்டார் என்று, என்னுடைய விதி என்னுடைய சாபம் என்று அவர்கள் சொல்லாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்க, மெய்யான தேவனை உணர்ந்து கொள்ள, மெய்யான தேவனை அறிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வழி திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே அப்பா ஆண்டவரே, எல்லா மனிதருக்காகவும் நீர் சாபமானீர் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தாவே, ஆண்டவரே, சாபத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலையாகும்படிக்கு, எல்லாரையும் மீட்கும்படிக்கு கர்த்தாவே, ஆண்டவரே நீர் சாபமானீர் கர்த்தாவே, ஆண்டவரே நீர் சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டீர் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவருடைய சாபத்திலும் இருந்து ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படிக்கே ஆண்டவரே நீர் மரத்திலே தூக்கப்பட்டீர் ஆண்டவரே, நற்புதரே அப்பா என் கர்த்தரே, ஒவ்வொருவருடைய சாபத்திலும் இருந்து விடுதலையாக்குங்கள் கர்த்தாவே, நோயின் சாபம் கர்த்தாவே அப்பா, கட்டுக்களின் சாபங்கள் கர்த்தாவே அப்பா, என் தகப்பனே இல்லாமை வறுமை என்கிற சாபங்கள் என் தகப்பனே, இப்படி எத்தனையோ சாபங்களாக சந்ததி சந்ததியாக சாபங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இந்த சாபங்களிலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்கள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ ஜனங்கள் நாங்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மீட்கப்பட உதவி செய்யுங்க இயேசப்பா, என் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தால் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உச்சரித்தால் ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த சாபங்கள் நீங்கும் ஆண்டவரே, இயேசுவே இந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்கள் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நீர் விடுவிப்பீர் ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை உண்டு ஆண்டவரே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்மை விசுவாசித்து உம்மால் மட்டுமே இந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் விடுதலையை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அன்பின் தகப்பன் இந்த சாபங்களிலிருந்து விடுதலையாகி ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே சந்தோஷமா சமாதானம் வாழத்தக்கதாக என் தகப்பனே நீர் உதவும்படியாக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் தந்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாங்கள் சத்தியத்தை அறியவும் சத்தியம் விடுதலையாக்கப்படவும் நாங்கள் நான் ஜெபத்திலே வழி நடத்தப்படுகிறேன். கத்ததாமே கூட இருந்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கத்ததாமே பிதா குமார் பசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறக்கூடியவர்களாய் அந்த பக்குவங்களுக்கு மனிதர்கள் வரக்கூடியதாய் நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுகிறிஸ்து நாமத்தினால் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள அந்ததனால் ஆண்டவரே அவர்கள் விடுதலை பெற கர்த்தாவே, அந்த விடுதலையினால் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே பெருக கர்த்தாவே, ஆண்டவரே பரலோக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் என் தேவனே அந்த வாசல் மூட முன் கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே அவர்கள் அறியணும் ஆண்டவரே கர்த்தாவே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவருக்கு ஆண்டவரே சத்தியத்தை கேட்கக்கூடிய காதுகளை நீர் அகலமாய் திறந்து கர்த்தாவே ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, உம்முடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, நீ கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாங்கள் விட்டு விடாமல் உதற்கொதர் புத்தி சொல்ல கடவோம் என்று எழுதியிருக்கிறபடி புத்தி சொல்லுகிற கிருபைகளை கத்தர் உதறுக்குதர் கனப்படுத்தி உதயுதர் மதித்து திருச்சபைகளில் நடக்கக்கூடியதாய் கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் சபை கூடும்போது கத்தர் அங்கு வருவார். இரண்டோ மூன்று பேரை நாமத்தினால் எங்கு கூடினால் வாங்க வாசம் செய்கிற தேவர் இந்த இடத்திலே எப்படி அந்த கீழ்ப்படிவும் ஞானமும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் பரிசுத்தரே, சபை கூடி வருகிறதை யாரும் விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தை தேடி வர வேணும் என்ற அந்த உணர்வை நிரூபிக்கும் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளும் சரி உம்மை அறியாத புதிய ஜனங்களும் சரி ஆண்டவரே, இயேசுவே உங்களை தேடி வந்தால் உம்முடைய சமூகத்தை தேடி வந்தால் எங்களுக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, வியாதியில் சுகம் உண்டு, சந்தோஷமான வாழ்வு உண்டு என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை தேடி வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு இருக்கிற இருதயத்தை விசுவாச பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாட்கள்லே கர்த்தாவே அப்படிப்பட்ட உணர்வுகள் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவே அப்பா வீண் காரியங்களிலே தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்பா, சபை கூடி வர வேண்டிய நாளை விட்டுவிட்டு களியாட்டங்களுக்குள்ளே போகிறார்கள் ஆண்டவரே. அந்த நாட்களிலே தூர பயணங்கள் போகிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட உணர்வற்றவர்களாய் இருக்கிற இவர்களை ஆண்டவரே நீர் விடுவித்தள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது உமக்குரிய நாள், இது உம்மால் கொடுக்கப்பட்ட நாள் என்பதை உணர்ந்து கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்தை தேட நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா இது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க உதவுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நேசரே, இந்த நாட்களை ஆண்டவரே இனி வரும் காலங்களில் யாரும் தவற விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள் குருடாக்கி வைத்திருக்கிற சத்துருவின் தடைகளை உடைத்து என் தகப்பனே நீர் உம்முடைய சமூகத்துக்கு ஒவ்வொருத்தரையும் கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே. உமை அறியாத ஜனங்களும் தங்களை தாழ்த்தி உம்மை தேடி உம்முடைய சமூகத்துக்கு வந்தால் நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆண்டவரே. அதை ஒவ்வொருத்தரும் கண்டுகொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமென் ஆமென். நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் ஆளுக செய்ய வேண்டும், அவருடைய ஆளுக அதிகாரத்துக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே, ஆசிரியராயிராம ஜாக்கிரதையாய் இருக்க கர்த்தாவே, ஆவியிலே அனல் கொள்ள கர்த்தருக்கு ஊழியம் செய்ய இந்த நாட்களில் ஒரு கிருபையை நீ கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து கர்த்தாவே எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெரியந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன தேவனே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையில நீக்க கர்த்தாவே கர்த்தருடைய பந்திய ஆண்டவரே திருவிருந்தி ஆண்டவரே கவனமா ஞானமா எடுக்கக்கூடியதா ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா சபையிலே மக்கள் ஆண்டவரே உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் வைக்கிறதிலும் ஜெபம் பண்றதிலும் ஐயா ஒருமனப்பட கர்த்தாவே ஒருமனத்தின் ஆவியையும் ஏக சித்தியையும் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்று என்னாலே நீங்க பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபா அவர்கள், சுபா நீங்கள் சங்கம வானொலிக்காக ஜெபம் பண்ணுங்கள். சங்கம வானொலி சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. இன்னும் புதிதாக அநேகர் வந்து அதிலே ஆராதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவர் பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியினால் எல்லாரும் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கமம் ஆளும் நிலையத்துக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியங்களோடு கூட இருங்க கர்த்தாவே. அப்பா இந்த ஊழியத்தை கர்த்தாவே ஒரு சித்தத்தோடு நீ தொடங்க வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா அநேக ஜனங்கள் இந்த ஊழியத்தின் ஊடாக பயன்பெறுகிறார்கள் ஆண்டவரே. இன்னும் அநேகர் பயன்பெற நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த தகப்பனே கர்த்தாவே, இந்த வானொலி நிலையத்தின் ஊடாக கர்த்தாவே ஒளிபரப்பு செய்யப்படுகிற ஜெபங்கள் பாடல்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே அப்பா விடுதலை ஆக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளணும். உண்மை அறியாதவர்கள் உண்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. இந்த அகப்பனே நீர் உதவி செய்து வழி நடத்தும்படியாக உங்கள் வல்லமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இந்த ஊழியங்கள்ல இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க, ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டிய சமாதானம் சந்தோஷங்கள் ஆசீர்வாதங்களை கட்டளை ஆண்டவரே. குடும்ப தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும். தொடர்ந்தும் இந்த ஊழியத்தை நடத்துகிற சகோதரனோடும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நன்மைகளை கட்டளையிட்டு அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலத்தை கொடுத்து ஊழிய தேவைகள் குடும்ப தேவைகளை எல்லாம் சந்தித்து என் தகப்பனே நீர் அற்புதமாய் நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதோடு அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள் நடக்கிற அந்த அபிஷேக ஆராதனைகளை பொறுப்படுங்க கர்த்தாவே. அந்த அபிஷேக ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அநேகர் இந்த அபிஷேக ஆராதனைகளில் இணைந்து கர்த்தாவே உமக்குள்ளே வளப்பட்டு கர்த்தாவே பரிசுத்தாவியானவரே உம்முடைய வல்லமையோடு இன்னும் தங்களை அணை மூட்டிக்கொள்ள நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதி எங்க கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே டிம்லாக்கா குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவோடும் அவருடைய கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. அவருடைய குடும்ப தேவைகளை சந்தியுங்க கர்த்தாவே. ஊழிய காரியங்களிலே கூட இருங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. தடைகளை உடையுங்க, தடைகளை உடையுங்க, நன்மைகளை காண செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய திருக்கரம் போதுமானதா இருந்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்காம் இந்த ஊழியங்கள்ல இணைந்து கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்காமக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்க எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நான் சுபா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிடுறேன். நீங்க ஒரு பல்லவியோடு முடிச்சு கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா கர்த்தாவே, சுபாவுக்காய் ஜெபிக்கிறோம். உள்ள பிள்ளைக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தை அகற்றி விட்டீர் ஆண்டவரே. அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு பிள்ளைய காத்து கொண்டு வருகிறீரப்பா. பிள்ளையோட தாளந்துகளை ஆசீர்வதித்து ஜபங்களை ஆசீர்வதித்து அங்கீகரித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனாருக்காய் ஜெபிக்கிறோம். கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள் கர்த்தாவே ஒவ்வொன்றிலும் ஞானமாய் கவனமாய் செயல்பட கர்த்தாவே கிருப கொடும் கர்த்தாவே. பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த நிலையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வெள்ளனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அவர்களுக்குள்ளே வைத்து கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து வல்கி பெருக அவர்கள் உயர கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே லேசியானா மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரையும் ரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை காக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே, மேலானவர் ஆண்டவரே. சகல துதிகன மகிமையும் முந்தைய நாளையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்
0: ஆமேன். கோலியாத்தை மூறி அடிப்போம் இயேசுவின் நாமத்தினால்.

0: ஆசைவன்றிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமீன்.
1: அமேன் அமேன். கர்த்தராமே உங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றி
0: ஆமீன்
1: சுபா, கர்த்தர் உங்களோடு கூட
0: ஆமீன்
1: இருப்பாராக. ஆமேன்
0: ஆமீன். நன்றி.
1: ஆ ஆமேன் ஆமேன். ரஷ்யனா, ஓகே. கர்த்தராமே, மற்ற நேரமும் கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கர்த்தராமே இன்னுமாய் கூட இருந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இரண் தலைமுறைக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளுக்கு நன்றி அப்பா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அங்கீகரித்தீர் ஆண்டவரே. பிள்ளைகளை அழைத்து வந்தீர் ஆண்டவரே. பிள்ளைகள் ஜெபிக்க துதிக்க செய்தீர் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
2: சிஸ்டர்,
1: ஓ சொல்லுங்க அண்ணா.
2: அவர் வந்தவரா? தினம் நிற்கிறாரா? இல்லை,
1: இல்லையா அண்ணா, நீங்க
2: நிற்கிறார்.
1: தானே இதுல கேக்கு.
2: ஓ, நான் தான் நிற்கிறேன், நான் தான்
1: ஓகே
2: நிற்கிறேன். அப்படின்னா கீழே போய்
1: ஓ
2: ரைட் ஹேண்ட் சைடில் கீழே ஒரு ரெட் எக்ஸ் அண்டு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணி முடிச்சு விடுங்க.
1: ஓகே ஓகே அண்ணா.
2: ஓகே, கிளிக் பண்ணுங்க
1: ஓகே
2: ரெட்டு.
1: ஓகே
2: ஓகேம்மா.
1: அண்ணா.
2: குட் பை.
1: ஓகே
2: நாளைக்கு
1: ஓகே
2: சந்திப்போம். ஓகேம்மா.
1: ஓகே.
2: Thank you.

0: நீங்க வந்தீங்களா அவங்க பேசிட்டு?
1: என்ன பண்ணா டேவிட்,
0: என்ன
1: தெரியல. ஹலோ, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹலோ.
0: Stop.

Buri buri.

இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
1: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வடித்தராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
0: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களே, வர இருக்கும் நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களை மனமாற வாழ்த்தி நிற்கின்றது சங்கமம் வானொலி.

ஆண்டில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தி நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிற்கும் வானொலி சங்கமம்.

அது மட்டுமல்ல, இந்த வானொலியானது தேவனின் அளவில்லாத கிருபையால் தை முதலாம் நாளில் தனது மூன்றாவது அகவையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதையும் நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: Jesus accepted our ministry, Evangelist T. Kennedy Prema, number 25/38, Jyothi Ramalingam Street, Chulemedu, Chennai 94. Our contact number 9840-132790, 9840-494690.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணில்
1: இருந்து ஆண்டவரை இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், பாவ அக்கிரமத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், அநீதிக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், அக்கிரம செய்யக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவன் டையில கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து சுமந்து காக்கிற பட்சியையா எங்கள் தேவன் ஆதரவா இருந்து நடத்தும்படி, இந்த ஜனங்களுடைய சுமைகளை நீக்கி, இந்த ஜனங்களுடைய பாடுகளை நீக்கி, உபத்திரங்களை நீக்கி, துன்பங்களை நீக்கி, துயரங்களை நீக்கி, கிறிஸ்துவோட சுவிசேஷத்துக்காக அவர்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அடக்கி கீழ்படுத்தி சிறைப்படுத்தி செபிக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்தி கீழ்படுத்தி அடக்கி தேவாவியின் வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். எண்ணங்களை செய்களை உருவாக்குறதுவன் தம்முடைய தயவுள்ள சித்தப்படி ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும், தேசங்களிலும், நாடுகளிலும், பட்டணங்களிலும், கிராமங்களிலும் தேவனுக்கு சித்தமானதை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி கர்த்தர் எண்ணங்களை, நினைவுகளை உருவாக்கும்படியாய், செய்களையும் உருவாக்கும்படியாய், திட்டங்களை, யோசனைகளை உருவாக்கும்படியாய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதின் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு மகிமையான வார்த்தை, எத்தனை பேர் இப்படியாய் சொல்ல முடியும்? மருந்துகளோடு, மாத்திரைகளோடு, டாக்டர்ஸோடு, ஹாஸ்பிட்டல்ஸோடு, அப்பாயின்மெண்ட்ஸோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாளே கத்தோட வார்த்தை இப்படி ஆய் வருகிறது. கத்தாவே, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற நகர ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று, அக்கிரமம் மன்னிக்கப்படும்படியாய் இந்த நாளிலும் கத்தரை நோக்கி அண்ணாந்து பார்த்து அபயமிட்டு பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, சர்வ ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டு கத்தாவே, ஜனங்கள் அதை சுமக்க தேவையில்லை. உட ஆரோக்கிய சட்டுகளாலே சுமந்து காக்கப்படும்படிக்கு தேவோட சமூகத்திலே பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் குற்றங்களையும் குறைவுகளையும் சிறையிருப்புகளையும் சீரடுகளையும் மன்னித்து ஆண்டவரை ஜெயிக்க ஜெயங்கொள்ளவும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவக்கரைகள், அக்கிரமக்கரைகள், மீறுதல்கள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே அநீதியெல்லாம் பாவம் என்று சொல்லியிருக்கிறேன். என்னென்ன அநீதியின் குறிகள், அநீதியின் குழிகள், அக்கிரம செய்கள் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் அழித்து அர்த்தம் பண்ணி ஜெயித்து ஜெயங்கொண்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் நன்றியோடு துதிக்கிறோம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற தேவோட சமாதானத்தின் உடன்படிக்கையின் சுவிசேஷத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து கொள்ள விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளையும், இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் மனவாளனை இந்த மத்தியான வேளையில் உடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். உடைய அற்புத அடையாள அதிசய செய்களிலே ஜெயிக்க, ஜெயங்கொள்ள, நிரப்பப்பட, பூர்ராக்கப்பட, மகிமைப்பட தேவனே உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில், அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய தேசங்கள், அவருடைய நாடுகள், கண்டங்கள், பட்டணங்கள் மத்தியிலே அவரிடத்தில் இருக்கிற மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள் மன்னிக்கப்படும்படியாய், குணமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வியாதியர்களை சொஸ்தமாக்குற தேவனுடைய சமூகத்திலே அவருடைய தழும்புகளால் குணமாநீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இந்த மகிமையின் வார்த்தையின்படி தெய்வீக சுகத்தை சுந்தரிக்க ஆண்டோட ஔஷதம், ஆனந்த தைலமாம் கத்தோட வார்த்தையினாலே நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஜீவனாயும் இருக்கிற ஜீவ வசனம், சத்திய வசனம் ஆண்டவரே கருக்குள்ள தேவ வார்த்தை நம்ம ஒருவரை உருவ ஊன்ற திடப்படுத்தும்படி, நிலைநிறுத்தும்படி, நடத்தும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார் என்று எங்கள் கர்த்தர் எங்களுடைய ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படி, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாய், கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகாரார், கர்த்தர் நம்முடைய ராஜாவாய், அவர் நம்மை ரட்சிப்பார் என்று எங்கள் தேவனங்களை ரட்சிக்கும் படிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரம் கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கூடாம போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இப்படியாய் கொள்ளை பொருளை பங்கிடும் படிக்கு பூமியை ஆபிரகாமுடைய லோத்தினுடைய ஆஸ்தியை கொள்ளக்கூடாமல் அவள் அப்படியாய் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்படியா இந்த புதிய மாதத்துக்குரிய இந்த 23rd கர்த்தருடைய ஆசீர்வாத நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும் 24th ஆசீர்வாத நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி, அற்புதமாய் அடையாளமாய் அதிசயமாய் நாம ஒவ்வொருவரும் காக்கப்படும்படி தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஓங்கிய கரமும் பலத்த புயமும் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். சங்கம மூலியங்களை இணைத்தல்லும் கோஸ்பல் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம், மியூசிக் எஃப்எம் மூலியங்களை இணைத்தல்லும் ஆண்டவரே ஸ்கைப் மூலியங்களை இணைத்தலும் இந்த 10th கர்த்தர் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கர்த்தர் சுசேஷத்துக்காக தேவராஜ்ய பணிக்காக விதைக்கவும் ஆண்டவர் தேவராஜ்யத்துக்காக உழைக்கவும் ஊழியர்களை திடப்படுத்தும். அன்றைய எஸ்தர் டீம் ஆண்டவரே மனு குலத்துக்காக யூத குலத்துக்காக ஜெபித்து ஆமானுடைய சதி திட்டத்தை கொள்ளையாடி ஆண்டவரை ஜெயித்தார்கள், ஜெயம் கொண்டார்கள். ஐயா ஒரு மொர்தகாய் ஒரு எஸ்தர் டீம் ஆண்டவரே இணைந்தார்கள், கூடினார்கள், ஜெபித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். இதோ நாமும் அனுதினமும் உட பாதத்திலே மனு குலத்தின் ரட்சிப்புக்காக ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டித்த மனு குலத்தின் மீட்புக்காக நித்திய ஜீவனுக்காக சதா காலங்கு உயிருள்ள தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து மெய்யான தேவனை கண்டடைந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பார்த்தவான்களாய் திகழும் படிக்கு கிறிஸ்தேசு நித்திய வழிக்கு உட்படுத்தி, நித்திய சுவிசேஷத்துக்கு உட்படுத்தி, நித்திய மகிமைக்கு உட்படுத்தி, நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி பிதாவை உடைய சமூகத்தில் அனுதினமும் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. அடியால் மாத்திரமில்ல, டீமாக இணைந்து நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி ஏகமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அப்பல்லோ பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கர்த்தரோ விளைய செய்தார் என்று எங்கள் கர்த்தர் விளைய செய்யும்படியாய் விளைச்சலை கொடுக்கிற தேவன் விளைய பண்ணும் படிக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா பூமி தன் பலனை தரும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று பலனை பெற்றுக் கொள்ளும் படிக்கு விதவின் விளைச்சலின் பலனை சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கு கடன் பாரங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் மன்றாட்டோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதிக்கும் படிக்கு குறைவுகள் நிறைவாகும் படிக்கு தேவைகள் சந்திக்கப்படும் படிக்கு ஆவியானவரே சமூகத்தில் அபயமிடுகிறோம். திக்கற்ற பிள்ளைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு, விதவைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு, ஏழைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு, எளியவர்கள் ஆதரிக்கப்படும்படிக்கு, தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்கள், டிசேபிள் ஜனங்கள், இன்னுமாய் புத்தீன சுவாயினுடைய ஜனங்கள், இன்னுமாய் கர்த்தாவை வியாதியர்கள், என்னென்ன குறைவுகள், என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன மன்றால் தள்ளப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், துரோகம் பண்ணப்பட்டவர்கள், ஏமாற்றங்களை சுமந்தவர்கள், புருஷனால் ஏமாற்றப்பட்டவர்கள், மனைவினால் ஏமாற்றப்பட்டவர்கள், பிள்ளையினாலும் மாற்றப்பட்டவர்கள், சகோதரத்தினாலும் மாற்றப்பட்டவர்கள், தாயினாலும் மாற்றப்பட்டவர்கள், உற்றா உறவினர்கள் சொந்த பந்துகளாலும் மாற்றப்பட்டவர்கள், இப்படியா ஏமாற்றங்களை சுமந்து வருகிற ஜனங்கள் மத்தியிலும் ஏமாற்றாத ஒரு தேவன் உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களை விட்டு விலகுதும் இல்லை, உங்களை கைவிடுதும் இல்லை என்று சொன்ன ஒரே கர்த்தர் நீர்தான். வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வலது கையை பிடித்து துணை நிற்கிற கத்தராய் இருக்கிறபடினால் தேவன் துருகமாய் கேடகமாய் கோட்டையாய் அரணாய் அரணிப்பான பட்டணமாய் கனி கொடுக்கும்படி தேவோட ஆரோக்கிய சட்டங்களை வைத்து சுமந்து காக்க ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியர்கள் இந்த ஸ்கைப் ஊழியங்கள், இந்த சங்கம ஊழியங்கள், இந்த கோஸ்பல் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், மியூசிக் எஃப்எம் ஊழியங்கள்ல இணைந்து தேவனை மயமப்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய், கத்தோட சமூகத்திலே தங்கள் தாழ்ந்துகளை செலுத்துகிற நீதிமான்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு, அவருடைய தேசங்களுக்கு, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. கோடா கோடி நன்றிகளும், கோடா கோடி சோத்திரங்களும், கோடா கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடாகோடி நன்றிகளும் சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி கர்த்தாவே. பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பட்டணங்களிலும் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையிட ஆவியாத்துமா யாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்வோம் என்று ஜீவ பலிகளாக சுகந்த வாசனைகளாக தூப வர்க்கங்களாக அந்தி பலிகளாக அதிகாலை பலிகளாக மாலை பலிகளாக ஜாம பலிகளாக கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக கிறிஸ்துவின் ஜீவனும் தீக்காசையும் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்துறோம் கேத்தாவே. பரலோகத்தின் தேவன சமூகத்திலே தாழ்மைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனின் சத்துவத்தின் வல்லமையினை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவுள்ள தேவடைய கரம் நிறைவாய் நிறைவாய் ஆசிர்வதிக்க தேவடைய நிறைவுக்குள்ளே சம்பூர்ணத்துக்குள்ளே பூர்ண நன்மைக்குள்ளே அற்புதங்களுக்குள்ளே அதிசயங்களுக்குள்ளே அடையாளங்களுக்குள்ளே ஆச்சரியமான செய்கைக்குள்ளே ஒப்பு கொடுத்து கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் கோடா கோடி புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் ராஜ்யங்களும் வல்லமைகளும் செலுத்தி சதா காலங்களில் உயிருள்ள தேவனை தொழுது கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அமேன் கத்ரா இயேசு வாரம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலும் தேவ திட்டம் நிறைவேற்றப்பட தரிசனங்கள் நிறைவேற்றப்பட ஆலய கட்டுமான பணி நிறைவேற்றப்பட பிள்ளைகள் பைபிள் காலேஜில் படிக்க பேர பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல படிக்க ஆண்டவரே குவாய்ஸ்ல ஆண்டவரை லீட் பண்ணப்பட கைட் பண்ணப்பட ட்ரெயின் பண்ண மணவாளனை பிள்ளைகளை ஆசிர்வதியும் பேர பிள்ளைகளை ஆசிர்வதியும் மக்களை ஆசிர்வதியும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற சர்வ பூமியிலும் சாட்சியாக பெரிய காரியங்களை செய்ய தகுதிப்படுத்தும் கிருமையினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நிரப்பும் என்று புருஷர்களாய் ஸ்திரிகளாய் பிள்ளைகளாய் கர்த்துடைய சலும்புகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஆசுவைத்தை செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணியைப் போல காத்தல் ஆண்டு இதுவரை நிறங்களை பராமரித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்துடைய சமூகத்திலே நிறங்களை தூக்கி சுமந்து வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவின் நிறையங்களை நடத்தும்படி உண்மையே பணிந்து கொண்டு உண்மையை தொழுது கொண்டு உண்மையை ஆராதித்து உண்மையை உயர்த்தி உடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். இந்த மகிமையின் வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கர்த்தருடைய மகிமையின் நமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள் என்று கர்த்தருடைய மகிமையின் தேவனுடைய மகத்துவத்தை காணும்படிக்கு கர்த்தருடைய கரம் திறக்கப்படும்படியாய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை காணுகிற பிரகாசம் உள்ள கண்கள் அருளப்படும்படியாய் நன்றி செலுத்தி தொழுகிறோம். கர்த்தருடைய மகத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்கிற சுதந்திர வீதம் பெற்றுக்கொள்கிற பாக்கியம் உண்டாகும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். The mighty name of Jesus Christ. Hallelujah. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடா கோடி நன்றி பலிகள் கோடா கோடி சோத்திர பலிகள் கோடாக்கொடி துதிபலிகளை செலுத்துறோம் கர்த்தாவே. உடைய நாமம் மயமைப்படும்படியாய் நிலைத்திருந்து கனி கொடுக்க தேவனுடைய கரம் நாம் ஒவ்வொருவரை நிரப்பி நடத்தும்படி வானத்தையும் பூமியை நிரப்புற கர்த்தர் அல்லவோ அந்த சராசங்களை சர்வலோகங்களை சர்வ சேனைகளையும் சர்வ சிருஷ்டிகளை சிருஷ்டித்த கர்த்தர் அல்லவோ. உடைய சிருஷ்டிப்பின் மகிமை இந்த புதிய நாளிலும் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கிரைத்திராத அற்புதங்களை வாஞ்சித்து வருந்தி வேண்டி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இம்மட்டும் கைவிடாத எபினேசர் இனிமேலும் கைவிடாமல் காத்துக்கொள்ளும். இம்மட்டும் சுமந்து வந்த மேனுவேலர் இன்னும் நீ சுமந்து காத்துக்கொள்ளும். தேவன் நம்மோடு என்று சொல்லி அனுதினமும் நம்மோடு இருக்கிற கர்த்தரை நாம் விட்டு விடாதபடி அவருடைய கரத்தை பிடித்து உறுதியாய் அவரை பெற்றிக் கொண்ட மனதுடையவன் அவரே நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று கர்த்தருடைய பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளப்படும்படியாய் காக்கிறதோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். பரலோக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நாம் சகல ஜாதிகளுக்காக திறப்பிலே நிற்கிறோம். மாமிசமான யாபேருக்காக திறப்பிலே நிற்கிறோம். மனு குலத்துக்காக திறப்பிலே நிற்கிறோம். என் பிள்ளைகளின் பேர பிள்ளைகள் மருமக்கள் என் புருஷர்கள் ஸ்திரிகள் வாலிபுகள் சௌரர்கள் சௌரிகள் இனத்தார் ஜனத்தார் சொந்த வந்துக்கள் யாவருக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுந்தரிக்கும் கிடைகளும் நீர்நாட்ட கிளைகளை நீர் மயமைப்படும்படி தெரிந்து கொண்ட நாட்டுகளுமாய் இருப்பார்கள் என்று கேட்டாவே. எங்கள் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அற்புதத்துக்குள்ளாக இதுவரை தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இதுவரை தந்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி செலுத்தி உங்கள் தேவன் இதுவரை பாராட்டின இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்தி கோடா கொடி நன்றிகளும் சோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி எங்கள் தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுதென்று யூதா முதலாம் அதிகாரம் 2 சொல்கிறது. இப்படியாய் கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் சமாதானமும் பெருகும்படியாய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்தீர்கள் என்று இதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே தேவனுடைய அன்பிலே நம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்து கொள்ளாய். தேவன் நம்மை நடத்துவாராக. உண்மை உள்ள சாட்சியும் மறுத்துவந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக என்று கிருபை சமாதானமும் உண்டாகும்படிக்கு உண்மை உள்ள சாட்சியாக கர்த்தருடைய கரத்திலே மறித்தொழுந்து முதற் பலனான கர்த்தரிடத்திலே பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகி இயேசு கிறிஸ்துவிடத்திலே எங்களுக்கு கிருபை சமாதானம் நம் யாவருக்கும் உண்டாகும்படி நன்றி செலுத்துகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமீன் என்று வெளிப்படுத்தல் 1:5-6 மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அல்லேலூயா. கண்கள் யாவும் அவரை காணும். இப்படியாய் எல்லா கண்களும் கர்த்தரை காணும்படிக்கு எல்லா கண்களுக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அருளப்படும்படிக்கு மேகங்களுடனே வருகிற கர்த்தரை எதிர்கொண்டு போகிற புத்தி உள்ள கன்னிகளாய் பரிசுத்த மனவாட்டிகளாய் மனவாளுடைய கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்களாய் நித்திய விருந்து கலைக்கப்பட்டவர்களாய் நித்திய மகிமை கலைக்கப்பட்டவர்களாய் நித்திய சுவிசேஷத்துக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உடன்பட்டவர்களாய் கீழ்ப்படிந்தவர்களாய் செவி கொடுத்தவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் அபிஷேகம் பெற்றவர்களாய் மனம் திரும்பி குணப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை சொந்தரிக்கிற பாத்திரவான்களாய் திகழ இதோ உமகங்களுடனே வருகிறார். அந்த நேரத்திலே நாங்கள் மர்மமாக வேண்டும். அந்த நேரத்திலே மனம் திரும்ப முடியாது. இதுவே மனம் திரும்பதின் காலம். இதுவே இரட்சணிய நாள். இதே செவி கொடுக்கிற காலமாய் இருக்கிறபடியால் மனம் திரும்பி குணப்படுகிற பாக்கியத்துக்குள்ளாக கனி கொடுப்போம். கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வார்த்தை சொல்கிறது. உங்கள் தெய்வம் யார்? உங்கள் தேவன் யார்? உங்கள் கண்மலை யார்? உங்கள் விசுவாசம் என்ன? உங்கள் நம்பிக்கை என்ன? எங்கள் விசுவாசம் மனவாளன் மீண்டும் வருவார். அவர் நம்மை அழைத்து போக வருவார். அவர் வரும் வரை அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறோம். அதை நிறைவேற்றுவோம் என்று அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மனவாளனே, இருக்கிறரும் இருந்தவரும் வர்றமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியமந்தமாய் இருக்கிறேன் என்று திருவிழாம் பெற்றுகிறார். வெளிப்படுத்தல் 1:7-8 படி ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறரும் வருகிறமாகிய சர்வ வலமுள்ள கர்த்தர் என்று திருவிழம் பெற்றுகிற சர்வ வலமுள்ள கர்த்தருடைய சமூகத்திலே சகலத்தை சுதந்தரித்துக் கொள்ள சர்வ வலமுள்ள தேவன் சதா காலங்களில் ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவ பரிவுணத்துக்குள்ளாக நிரப்பப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தி உள்ள நீ கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார் என்று நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனுக்கு முன்பாக நீதி உண்மை செம்மையுமாய் நடந்து கொள்ள தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். உடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை இருக்கும்படி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஆமேன். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சங்கீதம் 29:2 பரிசுத்த அலங்காரத்துக்கு கூட மனவாளனை தொழுது கொள்ள அழைக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவோம் என்று கர்த்தருடைய வீட்டில் யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிராமிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நம்மில் இருப்பவர் பெரியவர், இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று இயேசு கிறிஸ்து பெரியவராய் பெரிய காரியங்களை சேர தேவனாய் பெரிசாய்தோவர் என்று சொன்னார்கள். நாங்கள் பெரியான பெரிதுள்ள தேவனை வருகிற அவருடைய வருகையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களைத்தான் எதிர்பார்க்கிறோம். சிறிய காரியங்களானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்தே வருகிறது. நலமான இந்த இவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று ஆவிகளின் பிதாவாய், நீதிமான்களின் பிதாவாய், இரத்தங்களின் பிதாவாய், ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவிடத்திலிருந்து சகல ஜனத்துக்குரிய சகல நன்மைகளும் வந்தட்ட. சம்பூரமாய் கொடுக்கிற இடத்தில், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரிடத்தில் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் தொழுது கொள்ளுகிறோம், ஆராதனைகளையும் செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் தந்த சங்கீத சாரி வெளிப்பு ஏசாயா 33 படி தேவன் நம்மை சந்தித்து ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற திருவசனத்தின்படி நாம் செவி கொடுத்து ஞானமடைந்து கட்டளையை கற்பனையை நியமத்தை கை கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிறைவேறப்படும். உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று, கர்த்தருடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவேறப்படும் என்று நாம் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் நித்திய ஜீவனுக்காக, பூமியிலே தேவன் சிருஷ்டித்த சகல ஜாதிகளிடத்திலும் இரண்டாம் வருகைக்குரிய எழுப்புதலுக்காக, இரண்டாம் வருகைக்குரிய ஆயத்தத்துக்காக அனுதினமும் கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்து மனவாளனை வரவேற்று துதி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் மரணத்தை விசுவாசிக்கவில்லை, கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கிறோம். காரணம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கு அசைக்கப்படாத கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்ந்து கெனி கொடுக்க சாட்சியாய் இருக்க, சாட்சியின் வசனமும் மாட்டுக்குட்டியின் இரத்தமும் நம்ம ஒவ்வொருவரின் நிரப்பி நடத்த கெனி கொடுத்து ஜீவனை சுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கெனி உள்ள ஜீவியமாய் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி இந்த நாளிலும் எங்கள் பரமபிதா திராட்சை தோட்டக்காரர் மெய்யான திராட்சை செடி கொடியாயுமில் படர்ந்து கனி கொடுக்க யாவரையும் பரிசுத்தம் பண்ணும்படி, களை பிடுங்கி கிளை நறுக்கி சுத்தம் பண்ணும்படி உங்களுடைய சுத்திகரிப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஃபோம பிரமிசர் ஜஸ்டின் டூடோக்காய் நாங்கள் ஜெபித்திருந்த அவருடைய ஆப்ரேஷனுக்காக ரெண்டே நாளும் ஒரு விண்ணப்பம் வைத்து சொல்லியிருந்தார். 2029 நடக்கிற எலெக்ஷனில் தான் வின் பண்ணும்படி தனக்காக ஜெபிக்கும்படியாய் மெசேஜ் போட்டிருந்தார். இப்படியாய் கர்த்தர் சமூகத்தில் இந்த புதிய விண்ணப்பத்தை உங்கள் நாளிலே செலுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், ராஜாக்களை அதிபதி ஆகியதோட சமூகத்திலே தேவநாமம் மைமைப்பட அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய குடும்ப சமாதானத்துக்காக, குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் செழிப்புக்காக, சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் தேசத்தை ஆள தெரிந்து கொண்ட குடும்பங்களிலும் பரிசுத்தமும் பக்தியும் தேவ சித்தமும் தேவ திட்டமும் தேவ நோக்கமும் நிறைவேற்றப்பட தேவாவியான ஆளுகைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எல்லா அமைச்சருடைய ரட்சிப்புக்காக, சகல தேசங்களுடைய எழுப்புதலுக்காக, சர்வ பூமியின் அறுவடைக்காக, சகல ஜாதிகளின் சீஷத்துவத்தின் நிறைவுக்காக, மாமிசமான யாவர் மேலும் பொழிந்தரலப்பட வேண்டிய பரிசுத்தாவின் நிறைவுக்காக ஆண்டவர் எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவுடைய சித்தமுள்ளவராயிருக்கிற பரமபிதாவின் சித்தத்துக்காக அனுதினமும் திறப்பிலே நிற்க இந்த நாளையும் அடியேனுக்கு தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே பாடுகளுக்கு பங்காளன் மாத்திரமல்ல, பரிசுத்தத்துக்கும் பங்காளராய் நாம் கனி கொடுக்கும்படி இந்த நாளிலும் உமது பரிசுத்த நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்த கர்த்தருடைய பரிசுத்தாவி நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரிசுத்தாவியான 9 வரங்களை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரிசுத்தாவியோட கனிகள் 9 நீதியும் உண்மையும் கூட கட்டவிழ்த்து செபிக்கிறோம். தேவாவி நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரலோக மகிமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் சம்பூர்ணத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். நித்திய வாசியும் நீண்ட ஆயுசும் உள்ள சர்வ வலமுள்ள தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த எங்கள் தேவாதி தேவனுடைய மகிமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். கெத்தாவே ராஜாக்களை நியமிக்க, ராஜாக்களை ஸ்தாபிக்க, ராஜ்யங்களை நிறைவேற்ற, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பூமியின் ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர் பெரியோர் யாவரும் கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழும்படிக்கு இந்த இறுதி கால எழுப்புதலில் அவர்களும் பங்குள்ளவர்களாய் கனி கொடுக்கும்படி அவர்களும் நம்மோடு பேசவும் தங்கள் விண்ணப்பங்களை தங்கள் பிரச்சனைகளை சொல்லவும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கவும் தேவன் இதுவரை பாராட்டின இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவாவியான ஆசை வாடி மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி தேவோட வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனவாளன் மகிமைப்படுவீராக. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கோடி நன்றிகளையும் கோடா கோடி சோத்திரங்களையும் கோடா கோடி துதிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையின் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இந்த மகிமையின் வார்த்தை தேவன் எனக்கு தந்தார். கர்த்தருடைய நாமத்தில் ராஜாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதிகாரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், தேசத்தலைவர் உலகத்தர்கள் அதிகாரிகள் ஜனங்கள் யாவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகை காயத்தப்பட்டவர்களாய் நித்திய ரட்சிப்புக்கு பார்த்தவான்களாய் திகழ சகல ராஜாக்கள் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உண்மை சேவிப்பார்கள் என்று அணுதினமன் தேவன் தந்த வருஷ வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அறிக்கை செய்து சிசித்து ஜெயமெடுத்து ஜெயங்கொண்டு கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கேத்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்ததென்று. ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்படவும் அதிக மகத்துவம் கிடைக்கவும் தேவனாகிய கர்த்தருடைய பூமியின் குடிகள் எல்லாம் நடத்துகிற தம்முடைய தயவுள்ள சித்தப்படி நடத்துகிற தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய எஜமானனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஆயிரம் தலைமுறை இருக்கும் உடன்படிக்கை உண்மை இரக்கத்தை காக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே சந்ததி சந்ததியாய் மூன்றாம் நான்காம் தலைமுறையாய் ஆயிரம் தலைமுறையாய் கனி கொடுக்க பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, எங்கள் புருஷர்கள் வாழ்ந்திருக்க, எங்கள் மனைவிகள், எங்கள் ஸ்திரீகள், எங்கள் பெண்கள் வாழ்ந்திருக்க கனி கொடுக்க கர்த்துடைய கரம் ஒவ்வொருவரையும் தமக்கென்று சிருஷ்டித்து தமக்கென்று நாட்டை தமக்கென்று நிலை நிறுத்தி தம்முடைய ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள வைத்து சுமந்து சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும்படி புதிய உடன்படிக்கைக்குள் உட்படுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். சொந்தமாக்குவோம், சுந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, கனடா இந்த கண்டம் இயேசுவுக்கே, இலங்கை இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சகல மனுஷரும் இயேசுவுக்கே, மனுக்குளம் இயேசுவுக்கே, ஒன்றான மெய்தவன் சுசித்த சகலமும் நல்லதென்று கண்ட தேவனுக்கு முன்பாக சகலமும் நச்சாட்சி பெற்றதாய் சீர்படுத்தப்பட இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருரத்தமும் கிறிஸ்துவின் ஜீவனும் கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் வார்த்தையும் சாட்சியாய் சகல ஜனங்களையும் மீட்க போதுமானதா இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி கிபெக் கொண்டாரியோ இயேசுக்கே, ஓட்டா வால்பேட்டா இயேசுக்கே, ஹலிஃபேக்ஸ் த்ரீ டெரிட்டோரி இயேசுக்கே, நார்த் வெஸ்ட் நியூயார்க் இயேசுக்கே, வான்கூவர் நியூ பிரான்சிக் இயேசுக்கே, வினிபெக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுக்கே, நியூ ஃபவுண்ட்லேண்ட் எட்மின்டன் இயேசுக்கே, சாசக்ஸ்வான் மினிடோவா இயேசுக்கே, இந்தியா ஃபார் கிறிஸ்டியா, ஸ்ரீலங்கா ஃபார் கிறிஸ்டியா, வேர்ல்ட் ஃபார் கிரைஸ்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. நன்றி செலுத்த Northern province for Jesus, Southern province for Jesus, Eastern province for Jesus, Western province for Jesus, Central province for Jesus, Ua province for Jesus, North Central province for Jesus, Sri Lanka for Jesus, சர்வ ஜனமும் இயேசுவுக்கே, சகல தேசங்களும் இயேசுவுக்கே, பூமியின் நாலு திசைகளும் எட்டு திக்குகளும் இயேசுவுக்கே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தர்காண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கட் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசிம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாமக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திரிபுரா இயேசுவுக்கே, மேகாலயா வெங்கட் இயேசுவுக்கே, ஒடிசா கடீஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் தீவுகள் தீபுகார் இயேசுவுக்கே, லட்ச தீவுகள் இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ பூமியும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே. பின்பு ஒரு தூதன் வானத்தில் மத்தியிலே பறந்து வர கண்டேன், அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜனங்களுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் சாட்சியாக அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் தொழுது கொள்றதை எதை உருவாக்கி சென்று கண்டு கொள்ளுங்க. நீங்களே தூக்கி சுமக்க வேண்டியதா இருக்கதா? நீங்களே கழுவி துடைச்சு பணிவிட செய்ய வேண்டியதா இருக்கிறதா? அல்லது அது வானத்தையும் பூமியை உங்களையும் கூட சிருஷ்டித்ததா? இந்த வார்த்தை இப்படி ஆய் சொல்லுறது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் தொழுது கொள்கிறவர் யார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலும் வானத்தையும் பூமியையும் எங்களையும் உண்டாக்கினவரை நாம் தொழுது கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆவியோடு முன்மோடு கருத்தோடும் சேவிக்க அவரைக்கு ஒப்பு கொடுப்போம். பிரயோஜனமானதை எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்த நீரே என்று சொல்லி ஏசாயா 48:17 நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி சகல கர்த்தத்துவங்களை உம்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் சகல கர்த்தத்துவங்களிலும் கர்த்தோட மகிமையை கூறி, தேவ ராஜ்யத்தை கூறி, தேவ ஆளுகையை கூறி, தேவ நாமத்தை கூறி, தேவோட அடக்கத்தையும் சாட்சியின் வசனத்தையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் ஜெயங்கொண்ட ஜீவியத்தை சூறி சகல கர்த்தத்துவம் உம்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டி இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்பட்டி இருக்கிற கர்த்தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் ராஜ்யத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தோட மகிமைக்காய் ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் உம்மே சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையின் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ராஜரீகத்தின் மேல் ஆணையிட்டு, உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் மேல் ஆணையிட்டு, மகிமையின் மேல் ஆணையிட்டு ஆண்டவரே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தானியேல் 7:14 படி கேத்தாவே, தானியேல் 7:27 படி கேத்தாவே, ஏசப்பா நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 14:6-7 படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் மகிமைப்படுத்துவதும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுவதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதும் கர்த்தருடைய வருகையை அனுதினமும் எதிர்பார்ப்பதும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுவதும் மனுஷரை தேவன் வாஞ்சிக்கிற விரும்புற காரியமாய் இருக்கிறது. மனுஷரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தானே கர்த்தருடைய வருகை தாமதித்துக் கொண்டு இருக்கிறது. இதோ எல்லா மனுஷருக்காக சர்வ பூமிக்காக அனுதினம் திறப்பிலே நின்று பிதாவின் சமூகத்திலே மன்றாடி கொண்டு இருக்கிறோம். அரைக்கதவி பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, பரலோக பிதாவே, நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, உண்மை உள்ள பிதாவே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் யார் யாரை நியமித்தீரோ, யார் யாரை தெரிந்து கொண்டீரோ, யார் யாரை உம்முடைய நாமத்துக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கும்படி முன்குறித்தீரோ, அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, மயமைப்படுத்தினீரோ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவேடுவோம், சித்த உள்ளவராயிருக்கிற எங்கள் பரமபிதாவின் சித்தம் சகல தேசங்களிலும், சகல நாடுகளிலும், சகல கண்டங்களிலும், சகல உலகங்களிலும், சர்வ பூமியிலும் நிறைவேற்றப்படும்படியாய் இந்த நாளிலும் பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே திறப்பிலே நீக்க நீட்ட அந்த கிருபைகளுக்காய் நன்றி. முதடியனை கொல்லி போடுவேன், அழித்து போடுவேன், வாதை பிணி பீடை என்று எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ சவால்களை, கொலை மிரட்டல்களை, சவால்களை இதுவரை சுமந்து மீண்டு வேற நீர் காராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து கேத்தாவே மத்திய ஆயத்தில் உம்மோடு கூட மர்மோபமாகி எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரைக்கும் அடியேனை சுகபலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட, தீக்காய்சோடு, ஜீவனோடு கூட உடைய ஊழியத்தில் வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படி என் ஆவி ஆத்துமா சரத்தை உமக்கென்று சிசித்து ஆண்டவரே உம்மை நான் தொழுது கொள்கிறேன். கேத்தாவே என்னை உருவாக்கின தேவன், என்னை செய்து படைத்த தேவன், என்னை ஆதரித்த தேவன், என்னை சுமந்து வந்த தேவன், கண்ணின் மணியை போல் இதுவரை காத்த தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி மகிழ்ச்சியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துறோம் கத்தாவே. கோடா கொடி நன்றிகளும், கோடா கொடி சோத்தங்களும், துதிகளும் செலுத்தி பிரியமானவர்களே, கத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம், ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அல்லேலூயா, குளோரி டு காட். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்கள். அல்லேலூயா, அந்த நீடிய பொறுமை ரட்சிப்பென்று சொல்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடவர் என்று அகன்று போவோம், பூதங்கள் வென்று உருகி போவோம், பூமியில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போவோம் என்று நாங்கள் காட்டு தீ வராதபடிக்கு, பட்டணங்கள் கொளுத்தப்படாதபடிக்கு திறப்பிலே நின்று அபிஷேகத்துக்காக, எழுப்புதலுக்காக, அறுவடைக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக, உண்மை உள்ளவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, நீதிமான்களுக்காக, சகல ஜனங்களும் மீட்கப்பட, காக்கப்பட, உருவாக்கப்பட, நகரத்தின் அக்கிரமம், பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட, பரிசுத்த ஜாதியாய் சகல ஜாதிகளும் சீஷர்களாக்கப்பட தேவனே உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். கேத்தாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம்தான் உபத்திரம் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட்டவர் அநேகர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடிலே பேதுரிப்படியாய் சொல்லுகிறார், எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவனுடைய நாள் சாமதமாய் இருக்கிறது. அப்படியாய் தேவனுடைய நாளுக்குரிய ஆயத்தமும், தேவனுடைய நாளுக்குரிய பக்தியும், தேவனுடைய நாளுக்குரிய விடுதலையும், ஜெயமும், சுகமும், ஆரோக்கியம் உண்டாகும்படி இதுவரை பூமியானது சந்தித்த ஏற்கழிவுகள், சேர்க்கழிகள், உபத்திரங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி நீதிமான்களால் பூமி நிரம்பும் போது பட்டணம் கம்பீரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டணத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் நீதிமான்களால் பூமி நிரப்பப்பட, நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததென்று நீதி உள்ள நியாயாதிபதியிடத்திலே திரும்பி அவனவன் கரத்தின் கிரிய கேட்ட பலனளிக்க மனவாளன் சீக்கிரமாய் வருகிறார். அதனால் எங்கள் கரங்களின் கிரியைகளை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரை கொள்ளையிடுகிறோமா, கொள்ளை கொடுக்கிறோமா, பட்சிக்கிறோமா, இப்படியாய் ஆராய்ந்து பார்த்து பட்சிக்கிறத்து பச்சனமும் பலவாண்டத்து மதுரமும் வந்ததென்று சொல்லி மதுரத்தை பெற்றுக்கொள்ள மணவாளன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. இம்மட்டு நம்மிடத்தில் இழந்து போனதை தேடம் ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் என்னென்னெல்லாம் இழந்தமோ எல்லாவற்றையும் மறுபடியும் ஜெனிப்பித்து புதுப்பித்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவரே இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற உங்களோட வார்த்தையின்படி ஆயிரம் மடங்கு கிறிஸ்துக்குள்ளாக பெறுகிற பெருக்கத்தை கூறி கடற்கரை மலத்தனியாக அதன் அணுக்களை தனியாக கனி கொடுக்கிற ஜீவியத்தை கூறி நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு சித்தமில்லை. இந்த வார்த்தையை நான் படித்ததுனாலே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள், யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், சுனாமிகள், வெள்ளப்பெருக்குகள், இப்படியாய் பூமி எதிர்கொண்டு இருக்கிற இயற்கழிவுகள், சேர்க்கல் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் ஆக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாவியதும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையோடு பேசினார். இப்பொழுதும் அநேக அழிவுகளை நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாறிவிடுவோமே. எத்தனை நாளுக்கு பாவி பாவி பாவி என்று அறிக்கை செய்வது, நீதிமானாய் மாறிவிடுவோமே. கிறிஸ்துவின் நீதி நம்மை நீதிகரிக்க ஒப்பு கொடுப்போமே. கிறிஸ்துவின் ரத்தம் அனுதினமும் நம்மை கழுவ ஒப்பு கொடுப்போமே. அனுதினமும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க பாத்திரவான்களை திகழ தாழ்த்தி அர்ப்பணிப்போமே. ஹலேலூயா, க்ளோரி டு காட். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் உண்மை உள்ளவர்கள், நாம் நீதிமான்கள் என்று அறிக்கை செய்வோமே. ஹலேலூயா. பாவியை தேடி மணவாளன் இனி வர மாட்டார். இனி பரிசுத்தவானை திருச்சபை ஊழியத்திலே சாட்சியாய் வாழ்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலும் சாட்சியின் வசனத்திலும் ஜெயித்தவர்களை தேடி மணவாளன் வருகிறார். வெளிப்படுத்தல் ஏழு சபைகளிலே ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டது போல இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு மக்கள் யாவரும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும், சகல சபைகளும் சகல தேசங்களும் சகல ஊழியங்களும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் சபையை தேடி மணவாளன் வருகிறார்களில் உயா சபையிலே ஜெயம் பெற்றவர்கள் ஏழு சபைகள் வெளிப்படுத்தலிலே ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டார்கள். அப்படியா இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு மக்கள் யாவரும் ஜெயிக்க ஜெயங்கொள்ள மணவாளன் விண்ணப்பிக்கும்படி சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின் படி அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டோள் ஆன போலையிலே தீமை இல்லை, பொல்லாப்பு இல்லை, அநீதி இல்லை, அக்கிரமம் இல்லை, அவபக்தி இல்லை, சூது இல்லை, அநியாயம் இல்லை, துரோகம் இல்லை, விரோதம் இல்லை, வஞ்சகம் இல்லை, கொடுமை இல்லை, பிசாசின் கிரியைகள் இல்லை,

படவும் கிறிஸ்து வந்தார். ஆமேன். உலகத்தை ரட்சிக்க வந்தார். உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசுவின் ரட்சணையும் வல்லமையும் விளங்கும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்தங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சாட்சியாய் வாழ்ந்து கனி கொடுக்க ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிருத்தியம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்ட உன்வசமாக திரும்பும். ஜாதி கூட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாய 65 ஜாதி கூட பலத்த சேனை 2 பில்லியன் பீப்பிள் பிரேசிலே தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று போட்டிருந்தார்கள். நாங்கள் 7 பில்லியன் கோடி மக்களும் கர்த்தரை தொழுது கொள்ள, சேவிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, ரட்சிக்கப்பட, நித்திய ஜீவனை சுந்தரிக்க, வருகையில் காணப்பட, உண்டான மெய்தேவனுடைய வருகையின் பிரசன்னத்தை இறக்கி எக்கால துணியோடு மாறவாறு டிமுழக்க மின்னலோடு ஜுவாலித்தெறிற அக்னியோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்தவான்களோடும் பரிசுத்த தூதர்களோடு பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் மத்தியாயத்தில் பிரசன்னமாகிற எங்கள் மனவா வருகையின் பிரசன்னமாவதலை இறக்கி வரவேற்று துதித்து ஸ்தோத்தரித்து வருகையின் பிரசன்னத்தினாலும் நாசின் சுவாசத்தினாலும் சாத்தானை அழிக்க போகிற நாசம் பண்ண போற தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமேன். இன்றைய நாளில நாம் மாமிசமான யாவருக்காய் ஜெபித்து இருக்கிறோம். அப்படியாய் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சமூகத்திலே இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியாய் கோடா கோடியாய் கனி கொடுக்கும் படிக்கு ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும் படிக்கு கத்திர சமூகத்திலே கனி கொடுக்க ஒப்பு கொடுப்போம். சகல ராஜாக்கள் உண்மை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதியர் உண்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். பூமியும் அதன் நிறைவு உலகம் அதன் குடிகளும் கத்தெழுது. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானவர். 1 யோவான் 5:20 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தளினர். எபேசியர் 1:23 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சமஸ்தமும் சேவிக்கும். சங்கீதம் 119:91 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்யத்தை தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சகலமும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தருக்கு என்றென்றைக்கு மகிமை செலுத்தி நன்றி செலுத்துகிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, உம்மிட சமூகத்திலே மகிமையை செலுத்தி கனத்தை செலுத்தி தொழுது கொள்கிறோம். புகழ்ச்சியும் கீர்த்தியும் ராஜ்யமும் வல்லமையும் வெளிப்படும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்த தமது ரட்சிப்பின் பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். ஆமேன். இப்படியா இப்போதைய ரட்சிப்பின் பிரஸ்தாபத்துக்காக கர்த்தர் நீதி ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணும்படியாக நீதியும் நியாயம் செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது என்று பூமியின் கோத்திரத்தார் மாமிசமான யாவேறு கர்த்தரை சேவிக்கும்படியாய் தொழுது கொண்டு ஆராதித்து துதித்து விண்ணப்பம் வைத்து வேண்டி ஜபித்து ஜெயித்து ஜெயம் கொள்ள இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் இஷ்டவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூமியின் சகல கோத்திரத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் தமது கிருபையும் தமது உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன் ரட்சிப்பை கண்டது. ஆணுதினமும் அறிக்கை செய்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தமும் மனவாளனுக்கு சாட்சியாயிருந்து பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன் ரட்சிப்பை காண பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று. ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிற பூமியின் குடிகளாய், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுகிற பூமியின் குடிகளாய், தேவன் உருவாக்கின சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய உள்ளத்தை கழிவூறப்படுகிற பூமியின் குடிகளாய், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உந்தவன் உண்மையில் பிரியமாயிருப்பார். நம்மோர்கள் மேலும் பிரியமாயிருக்கிற தேவனாய் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்துள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக என்று சங்கீதம் 33:8 உலகத்துள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருக்கு அஞ்சிய, பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட, வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்க, நாம் அவருடைய மகிமையில் பிரவேசிக்க மர்பமாக்கப்பட, ஒருமை பொழுதிலே மர்பமாக்கப்படுகிற அந்த பிந்தின மகிமைக்காய் காத்திருக்கிறோம். இனி சம்பவிக்கிறதுக்காய் காத்திருக்கிறோம். மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன்
விஷயம் எங்கே என்று

0: மனுக்குலம் ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளவும் பரிசுத்த பிதாவை உயிர்த்தெழுந்த இயேசுவின் சம்பாதித்த அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகளின் ஐஸ்வர்யத்தை எடுத்து பரலோகத்தில் மனுக்குலத்தை நாட்டி நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட, பரலோக திட்டம் சித்தம் நோக்கம் சகல ஜனங்களிலும் நிறைவேற்றப்பட, சர்வபூமியிலும் நிறைவேற்றப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாகி உங்கள் தேவனாயிருப்பேன், நீரன் ஜனங்களாயிருப்பீர்கள் என்று லேவியராகும் 26:12 நாமும் ஜனம் கேத்தாவே நீரம் தேவன் நீரம்மத்தில் உலாவும் நீரம்மத்தில் ஆசைவாடும் பிதாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் சிறு பெரியோர் யாவருக்குள்ளும் மனவாளன் அசைவாடும்படி எழுந்தருளும்படி. பர்வத்தின் துண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:1-3 வரலான வார்த்தைகளின்படி தேவனோடு சஞ்சரிக்க தேவனோடு உறவாட ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசுவாதத்தை சுந்தரித்து ஜெயித்து ஜெயங்கொள்ள கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று கர்த்தருடைய நாமத்தை பணிந்து மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக உண்டாக்கின எல்லா ஜாதிகளுக்கும் கட்டளை கொடுத்து மொழி மொழியாய் இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் சர்வலோக எழுப்புதலை கூறி ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சங்கீதம் 86:9 சொல்லி வாழ்த்துகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 5:4 உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் விசுவாசமாய் விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய தேவனத்திலே ரட்சணியம் என தலைச்சியரா நீதி என்னும் மார்க்கவசம் ஆயத்தவன் சுசேஷத்துக்குரிய பாதரட்சியம் விசுவாசம் எனக்கு இடையே இருவரம் கருக்குள்ள பட்டயம் ஜீவ வசனத்தை தெரித்து கொண்டு கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை வலது பார்சத்திலே வைத்து பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு சிஷ்யர்களாய் கனி கொடுக்க நம்முட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோம் என்று நமக்கு ஜெயங்கொடுக்கிற நம்முட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த மாதத்துக்குரிய ஜெயம் இந்த வருஷத்துக்குரிய ஜெயம் இந்த 100 ஆண்டுக்குரிய ஜெயத்தை மனவாளன் தரும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெய கிறிஸ்துவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பலத்த செயலை செய்யுங்கப்பா, ஆலோசனை ஆச்சரியமானவரே செயல்களில் மகத்துவமானவரே மகிமான கிரியைகள் வெளிப்பட உட மகத்துவமான கிரியைகள் வெளிப்பட உட அற்புதமான கிரியைகள் வெளிப்பட உட அதிசயமான கிரியைகள் வெளிப்பட சகல ஜனங்களின் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே வந்தட்ட மனவாளனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளைக்கும் ரோமாய் வைக்கப்பட்டிருக்க கண்ணிகள் சிக்கல் சுருக்கல் வேலைகள் தகர்க்கப்பட இவனை அடியாளையும் மட்டும் காத்துக்கொள். அதே போல புத்திரர்கள் பிள்ளைகள் புருஷர்கள் ஆண்டவரை பேர பிள்ளைகள் மருமக்களுக்கும் ரோமாய் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகள் சிற்கல் கண்ணிகள் வேலைகள் சுருக்கல் எல்லாவற்றை வந்து ஜெயித்து ஜெயம் கொண்டு இம்மட்டு சுமந்து வந்து வினேசருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து வெள்ரோயி எல்லாம் காண்கிறவரை உமக்கு நன்றி செலுத்தி எங்கும் நிறைந்த தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி உட பலத்த சத்துவத்தன் வேலை நானும் என் பிள்ளைகளும் ஒன்றால் கர்த்தருடைய நாமத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் பூமியிலே ஜீவிக்கிறோம் என்று கர்த்தருக்கு என்று வாழ்ந்து கனி கொடுக்க கர்த்தருடைய நாமத்திலே நாட்டை நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடா கோடி நன்றிகள், கோடா கோடி ஸ்தோத்திரங்கள், கோடா கொடி துதிகள், கோடா கொடி புகழ்ச்சிகள், கோடா கொடி கீர்த்திகள், கோடா கொடி ராஜ்யங்கள் வல்லமைகளை செலுத்தி எங்கள் மனவாளரை தொழுது கொள்கிறோம். அற்புதமானவரை தொழுது கொள்கிறோம். அதிசயமானவரை தொழுது கொள்கிறோம். சத்தாவே திருவை காய் ஜபிக்கிறோம். விண்ணப்பத்து காய் ஜபிக்கிறோம். மன்றாட்டு காய் ஜபிக்கிறோம். இதுவரை கத்தோட சமூகத்திலே விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை துதிகளை ஆராதனைகளை செய்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க, அவட குடும்பங்கள் செழிக்கட்டும், அவட ஊழியங்கள் தலைக்கட்டும், அவட தேசங்கள் செழிக்கட்டும், ஆண்டவர ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும், பூமியின் கடைசி பரியந்தமும் எல்லைகளை விரிவாக்கி சர்வ பூமிக்காய், சகல ஜாதிக்காய், சகல தேசத்துக்காய், சகல திருச்சபைக்காய் ஜெயம் கொள்ள ஜெயிக்க அனுதினம் தரப்பிலே நிக்க ஒவ்வொருவரை நாட்டின் நிலைநிறுத்தி ஆசிரியத்து ஜெபிக்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம் கர்த்தருக்கு சாட்சியாய் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி பரலோகத்தின் வருகையின் பிரசன்ன ஆகுதலை இறக்கி வரவேற்று துதி செலுத்தி செபித்து ஜெயம் கொள்ள உதவி செய்வோம். உதவி செய்வாராக. நன்றி செலுத்துறோம். சுயநல ஜெபம் அல்ல. என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை, என் ஊழியம், என் தேசம் இவ்வளத்தோடு நிறுத்தப்படாதபடிக்கு பிதாவின் சித்தம் செய்யாதவன் ஒருவனதோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். சத்தியத்தை அறிகிறார் விடவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இஷ்டவேலை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு சித்தமும் பிரியமுமாய் இருக்கிறது. ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக, தேசத்து குடிகளுக்காக, அதிகாரத்துள்ள யாவருக்காக ஜெபிப்பது பிதாவுக்கு சித்தமாயும் ஆண்டவரே பிரியமாயும் இருக்கிறது. ஆண்டவரே மாசில்லாத பக்தியாயும் இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள், எளியவர்கள் கத்தோட சமூகத்திலே இரக்கம் பெற, தயவு பெற, நன்மை பெற நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கேத்தாவே, கோடி கோடி நன்றிகளும், கோடி கோடி சோத்தங்களும், கோடி கோடி துதிகளும் செலுத்தி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கத்தோடைய ஆவியினால் ஆகுமென்றதோட வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 10வது வருஷத்தின் நிறைவிலே கர்த்தோட ராஜ்யத்துக்கு ஒரு நிலையான ஸ்தலம் வருக பரியந்தம் தங்கி இந்த நிலைத்திருந்து கனி கொடுக்கிற சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படுகிற திருச்சபை ஆசோதிக்கப்பட, நாட்டப்பட, நிலைநிறுத்தப்பட கர்த்தோட சமூகத்திலே அமேன். கர்த்தராய் இயேசுவே, வாரம் ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி விண்ணப்பம் வைத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God in the highest. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படி ஏழு குத்துவலர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஏழு கண்களை உடைய தேவன், ஏழு நட்சத்திரங்களை வலக்கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிற தேவன், ஏழு உடைய பூரண நம்பர் ஆண்டவரே, இந்த பூரண மகிமை விளங்க, பூரண கிருபை விளங்க தேவனே, என்ற சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் சோத்தங்களும் செலுத்தி 2026 இந்த ஜூன் மாதம் 24 என்ற நாள் கிபெக் டே, இந்த கிபெக் எங்கள் ப்ரொவின்ஸ், கனடா தேசத்தின் கிபெக் ப்ரொவின்ஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திலே மலை கூடின பட்டணம், தனிக சபைகள் நிறைந்த பட்டணம் எங்கள் ப்ரொவின்ஸில் எழுப்புதலுக்காக என் அதிகாரி கமால் மெக்லின் சொல்லியிருந்த கிபெக்கா, சாரி கர்லின் கிஜே சொல்லியிருந்த கிபெக்காக நீல் சேர்ச்சிக்கு கொடுத்தது போதும், லிபரலுக்கு கொடுத்தது போதும், நீ கிபெக்குக்காக நீல், இந்த சித்திக்காக நீல் என்று பிரெஞ்சில ஆராதனை செய்யும்படி, பிரெஞ்சில நடத்தும்படி, பிரசங்கிக்கும்படி சொல்லியிருந்தார்கள். சபை உங்கள் விண்ணப்பம் இந்த நாளில் வந்தவர்கள் அதிகாரிகள் சொன்னதை உங்கள் மத்தியிலே சொல்லி, ராஜாக்கள் சொன்னதை உங்கள் மத்தியிலே சொல்லி, பிள்ளைகள் சொல்வதையும் சொல்லி, என் உற்றார் உறவினர்கள் சொல்வதையும் சொல்லி, எதிரேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமான மாற்றப்பட பிதாவின் சமூகத்திலே நிறவு நிலை நிறுத்தி நாட்டி ஆசு வைத்து செவிக்க தேவன் தந்த பலத்துக்காய், சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், ஞானத்துக்காய், வல்லமைக்காய், ஆவி நிறைவுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். மிகுதியாய், தாராளமாய், அதிக அதிகமாய், நிறைவாய், நிறைவாய், ஏராளமாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ணமாய், தேவனுக்கு ஆகிய தேவனுக்கு கர்த்தராகி இயேசுவுக்குள் உங்களை நிலைநிறுத்து வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். முண்டுசேசர் 4 கர்த்தர சமூகத்திலே வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். மிகுதியாய், தாராளமாய், அதிக அதிகமாய், நிறைவாய், நிறைவாய், ஏராளமுமாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ணமாய், தேவன் தேறும்படிக்கு அலிலூயா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம் என்று இணைந்திருக்கிற யாவருக்கும் ஒன்று வார்த்தையை சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். அலிலூயா. Glory to God in the highest. நன்றி செலுத்துறோம். மகிமை தேவன் மகிமைப்படுவீராக, பரிசுத்த தேவன் மகிமைப்படுவீராக, நித்திய தேவன் மகிமைப்படுவீராக, சத்திய தேவன் மகிமைப்படுவீராக. பரலோகத்தின் திறவுகோலை தந்த தேவனுடைய திறவுகோலின் வைத்து பரலோக ராஜ்யத்தை சகல ஜனத்துக்கும் என்று திறந்து நித்திய ஜீவனுக்கு என்று வைத்து ஆசை வைத்து சபிக்கிறோம். சிந்தப்பட்ட திருரத்தம் இன்றைய நாள் பரந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்தி பரிசுத்த பிதாவே மேல் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கொடி நன்றி வலிகள், கோடா கொடி துதி வலிகளை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமும் மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 1:11 கர்த்தருடைய நாமம் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் மகத்துவமாய் இருக்கும்படி இந்த மகிமையின் வார்த்தை என்றே நாளும் அடியால் விண்ணப்பத்தின் முடிவிலே தந்த மகிமைக்காய் நன்றி செலுத்தி தேவனங்களை காண்கிறார், தேவனங்களை கேட்கிறார், தேவனங்களை ஆதரிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உம் நாம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நீர் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறார். மல்கியா 1:14 நன்றி செலுத்தி சொல்லிக் கொள்கிறோம். எங்கள் பூமியின் கடைசி பரிந்தும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்து இருக்கிற படியினால் இப்படி செய்கிற சொல்லுகிற அப்போ சொல்ற 13:47-48 புறஜாதி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று. நித்திய ஜீவனுக்கு என்று யார் யாரெல்லாம் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசிக்கும்படி விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறோமாக எங்கள் கிறிஸ்துவிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வசனம் பூமி எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போஸ்தலர் 13:49 சகல ஜனங்களுக்குள்ளும் பூமி எங்கும் கர்த்தருடைய வசனம் மிகுதியாய் தாராளமாய் ஏராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் எக்கச்சக்கமாய் பரிபூர்ணமாய் பிரசித்தமாக்கப்பட நிறைவாய் நிறைவாய் பிரசித்தமாக்கப்பட சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 13:52 ஒவ்வொரு சீஷர்களும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே சீஷர்களாய் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் கனி கொடுக்கும்படிக்கு அப்போஸ்தலர் 13:52 சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மைக்கி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் என்று எங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே சுகமாய் தங்கி இருக்க நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து ரட்சிக்கப்பட்டு 30 பிறகு பாவி என்று சொல்வோமானால் அர்த்தம் இல்லை. ஊழியத்தில் இருந்து கொண்டு பாவி என்று சொல்வோமானால் அர்த்தம் இல்லை. நீதிமான்களை அல்லவோ அவர் அழைக்க வருகிறார். பாவியை அல்லவே இந்த கிருபையின் நாட்களிலே பாவியாயிருந்து 30 பாவியாயிராதபடிக்கு நீதிமானாய் மாற்றப்படுகிற இயேசுவின் திருரத்தத்தை விசுவாசித்து நித்திய ஜீவகாலமாய் கனி கொடுக்கிற கிறிஸ்துவின் ஜீவ பரிபூர்ணத்தை விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெயம் கொண்டு ஜெயம் எடுக்க மனுக்குலத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மனுஷர்களும் நித்திய ஜீவனை கூறி எல்லா மனுஷரும் சாட்சியின் வசனத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் தேவன் அவரவனுக்கென்று அழைத்த அழைப்பையும் அவனவனுக்கென்று தெரிந்து கொண்ட முன்குறித்த நியமித்த ரட்சிப்பின் வசனத்தையும் சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் கூறி வாழ்த்தி ஜெயமடுத்து ஜெயித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைத்தி நெய்ம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் துதிகள் ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ பக்தி உள்ளவர்களாய் மிகுதியாய் கனி கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்று எஸ்தர் மன்றாட்டு எஸ்தர் டீ முடிய மன்றாட்டு 3 குடியாமலும் புசியாமலும் கர்த்தருடைய சமூகத்திலே எஸ்தர் தீம் உபவாசித்து ஜெபித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். அதே போல புதிய பாட்டிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 3 நாள் கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் மலையில் மேல் இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணின வேளையிலே 3 நாள் நீங்காமல் இருந்து அவர்கள் சத்தியத்தை கேட்டார்கள். அதனாலே 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அதிகமாய் பெருக்கப்பட்டது. இன்றைய நாட்கள் இந்த 21st century 2026 இந்த 3 நாள் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட, இந்த 3 நாள் உபவாசம் ஏறெடுக்கப்பட, இந்த 3 நாள் குடியாமலும் பிசியாமலும் கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருந்து தங்கி இருந்து ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிற மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக பிதாவின் சமூகத்தில் பெருந்து பேசுகிற இந்த மன்றாட்டு ஜபங்கள் ஆசிர்வதிக்கப்பட, இப்படியான ஜப சேனை வெளியரங்கு பகிரங்கு ஆராதனைகள் ஜப கூட்டங்கள் சுகமளிக்கிற வல்லமைகள் எழுப்புதல் பெருவிழாக்கள் சகல பூமியிலும் சாட்சியாக சர்வ ஜனத்துக்கும் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ மகிமை சபைகளாய் உருவாக்குற சீஷர்களாய் உருவாக்குற சபைகள் புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட பழைய சபைகள் புதுப்பித்து ஜெனிப்பித்து பழுது பார்த்து திருத்தி கட்டப்பட சபைகள் வாங்க நிலங்கள் கொல்லப்பட ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட புதிய தரிசனங்களை உடைய ஊழியர்கள் பெருக புதிய சபைகள் பெருக ஆண்டவரே பழைய சபைகளிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பழுது பார்த்து திருத்தி கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க ஜப சேனை எப்பொழுதும் சபத்து சபையில் நிலைத்திருக்க ஊழியத்திலே நிற்கிற பரிசுத்த வான்களுக்காக ஜபிக்கிற துதி சேனை ஆராதிக்கிற ஜபசேனை இன்டர்சீட் ப்ரேயர் வாரியர்ஸ் ஒரு குழு டீம் எப்பொழுதும் சபையிலே நிலைத்திருக்க சபை பூட்டப்படாதபடி எப்பொழுதும் திறந்து வைக்க தேவட சமூகத்திலே விண்ணப்பம் வைக்கிறோம். அலையிலூயா. 1 மாதத்துக்கு 1 நாங்கள் பந்தியில பானம் பண்ணுகிறோம். இன்னும் ஒவ்வொரு கிழமையும் பானம் பண்ண நேரத்தை ஒதுக்கி கொள்ள 24 மணி நேரத்தை கத்து தந்திருக்கிறார். ஒரு ஊழியர் சொன்னார் அனுதினமும் பந்தி எடுக்கும்படி. அப்படிப்பட்ட பரிசுத்த வான்கள் எல்லாம் பூமியிலே ஆண்டவர் பிறப்பித்திருக்கிறார். அனுதினமும் வியாதியஸ்தர்களுக்கு அனுதினமும் பந்தி கொடுக்கும் போது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள் என்று கிறிஸ்துவின் சரீரம் ஜீவன் அல்லேலூயா அதில் பங்கு கொள்றவர்கள் தான் மரித்து உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்படியாய் கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாய் கிறிஸ்துவின் ஜீவனில் பங்குள்ளாய் காணப்படும்படிக்கு அதிகமாய் பந்தி பரிமாறப்பட எல்லோரும் தகுதி உள்ளவளாய் சீஷத்துவத்தின் பூர நிறைவுக்குள்ளே கடந்து வர கர்த்தருடைய பந்தியிலும் கர்த்தருடைய இரத்தத்திலும் உடன்படிக்கையிலும் பங்குள்ளவளாய் காக்கப்பட மீட்கப்பட பராமரிக்கப்பட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் அல்ல, வருகையை பற்றிய உபதேசத்தை சொல்லி ஸ்வர்லோகத்தை கூறி நித்திய ஜீவனை கூறி சிலுவை பற்றிய உபதேசத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு 2026 June 24 இந்த காலத்துக்குரிய எழுப்புதலின் அறுவடையின் சுவிசேஷத்தை கூறி தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் அழைக்கப்பட்டவளாய் உண்மை உள்ளவளாய் கருதறையற்றவளாய் கபடற்றவளாய் மாசற்றவளாய் பரிசுத்தவான்களாய் நீதிமானாய் திகழ பரிசுத்த பிதாவிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. விண்ணப்பத்தினாலும் வசனத்தினாலும் சோத்திரத்தினாலும் துதியினாலும் பரிசுத்தமாக்கப்பட ஒப்பு கொடுத்து கனி கொடுக்கிற ஜீவியத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து காக்கும்படியாய் ஆண்டவற்ற ரட்சிப்பின் கரத்துல ஒவ்வொரு மேலும் விழுந்து அவருடைய வார்த்தையினால் போதனை அடையும்படி அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரமும் சாட்சியின் வசனமும் ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் ஒவ்வொருவரையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ரட்சிப்பின் வசனத்தின் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் நீதியின் சால்வையினாலும் போர்த்து நடத்தும்படி நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே திருப்பி ஜெயித்து ஜெயங்கொண்டு நடத்தப்பட ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள். எல்லா மிஷர்மையிலும் விழுந்த கடமை இதுவே. பெற்றோரை பார், சகோதரரை பார், பிள்ளைகளை பார், பேர பிள்ளைகளை பார், மர்மக்களை பார் என்று உலகம் சொல்லுகிறது, கடமை என்று சொல்லுகிறது. ஆனால் வேதமும் ஒரு கடமையை சொல்லுகிறது. அது என்ன கடமை? காரியத்தின் கடன் தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள். எல்லா மிஷர்மையிலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. இந்த மைமையின் வார்த்தையின்படி எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையை சொல்லி அது என்ன கடமை? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொள். அவருடைய கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு, முழு மனதோடு அன்பு கூறு. உன்னை போல் பிறரை நேசி. இப்படியா தேவன் தந்த இந்த கட்டளையின்படி எல்லா ஜாதிகளிலும், எல்லா பாஷைக்காரிலும், எல்லா கோத்திரத்திலும், மாமிசமான யாவரிலும் நித்திய ஜீவன் விளங்க, சதா காலங்க உயிருள்ள தேவன் சமூகத்திலே கனி கொடுக்க வாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆசை வைத்து செபிக்கிறோம் கேத்தாவே. உணவைகள் நண்பர்கள் சொந்த பந்துக்கள் யாவருடைய பெயர்களை சொல்லி ஆணிதினமும் அறிக்கை செய்து உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாய் திகழ வேண்டும், அக்கினி கடலுக்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று. அடியனும் தப்பி வைக்கப்பட, என் பிள்ளைகளும் தப்பி வைக்கப்பட, உங்களை சேதப்படுத்துற சத்துக்களை பாதபடியாக்கி ஜெயித்து ஜெயம் கொண்டு ஒன்று சேதப்படுத்தாதபடி காக்கிறது உன சமூகத்திலே ஜீவனை அடைவாக வைத்து ஜீவனை தீக்காயசையும் வேண்டி உன் ஜீவனுக்கீடாக ஜாதிகளையும் உனக்குடாக ஜனங்களையும் தருவேன் என்று. ஜாதிகளையும் ஜனங்களையும் வேண்டி பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்புவித்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அல்லேலூயா. ஏழாம் தூதனுக்கு காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்திற்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இவையெல்லாம் இனிமேல் சம்பவிக்க போறது. அல்லேலூயா. Glory to God. வெளிப்படுத்தல் 11:15 இவையெல்லாம் சம்பவிக்க போகிறது. ஹலிலூயா. இனிமேல் அமேன். விசுவாசிப்போம், தகுதிப்படுவோம், ஜெயம் கொள்வோம், ஜெயிப்போம். நன்றி செலுத்துறோம் கேத்தாவை, நன்றி செலுத்துறோம். ரீக்கர சக்கர பதலர கரதலர கரதிலரி. ஹலிலூயா. நன்றி செலுத்துறோம் கேத்தாவை. கூடா கொடி நன்றி பலிகள், கூடா கொடி சோத்ர பலிகள், கூடா கொடி துதி பலிகள், புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், நன்றி பலிகளை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் அன்பு பிதாவே, எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள், பாடல்கள், வார்த்தைகள், சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுத்து, கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் கொடியேற்றத்துக்குள் ஒப்பு கொடுத்து, ஆவியானோர் கொடியேற்றி ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்து தொடர்ந்தும் வந்து அனுதினமுக்கத்தோட பாதத்திலே கேணி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இன்றைய நாளும் தேவன் என்னோடு இந்த ஜெபத்தை, உபவாச ஜெபத்தை குறித்து பேசினார். குடியாமலும் புசியாமலும் தேவட பாதத்தில் ஜெபித்த எஸ்தர் தீமை போல புதிய பாட்டிலே ஐந்தப்பம் ரெண்டு மீனும் 5000 பேருக்கு போஷிக்கப்பட பெருக்கப்பட்ட அந்த இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட, அந்த மலை பிரசங்கத்தை கேட்ட அந்த பொது மக்கள் 3 நாள் மலைகளிலே தங்கியிருந்து கேட்டார்கள். இயேசு மலையில் அமர்ந்திருந்தார். கடற்கரை ஓலத்திலே ஜனங்கள் இருந்து கேட்டார்கள். இப்படி அக்கத்தோட சமூகத்திலே தேவோட சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து, தேவ ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து, அப்படியாய் ஓய்வெடுத்து கொண்டு டைம் ஒதுக்கி உபவாச நாளை கூட்டுங்கள். மணவாளனும் மணவாட்டியும் தன் மணவரை விட்டு புறப்படுவாளாக என்று. ஊப்பர்களை கூட்டுங்கள், ஊழியர்களை கூட்டுங்கள், பாலுண்ணும் குழந்தைகளை கூட்டுங்கள், சிறியோரை கூட்டுங்கள், பெரியோரை கூடுங்கள். கர்த்தருடைய கோபாக்கினி நாளுக்கு தப்புவிக்கப்படும்படிக்கு, தப்புவித்துக் கொள்ளப்படும்படிக்கு, இனி வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து கெனி கொடுக்கப்படும்படிக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், கருதரையற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய் காக்கப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற கர்த்தருடைய வருகையின் வார்த்தையின்படி ஜெபாவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் ஆவியின் பலனும் ஆவியாட அனுக்கிரமும் இரட்சணியமும் விளங்கும்படியாய் எங்கள் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றான மெய்தேவனாம் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் சீஷத்துவத்தின் பூர நிறைவுக்குள்ளே கடந்து வர நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹலிலூயா. அக்கினியாய் பச்சிக்கிறார் மணவாளன். ஆமேன். க்ளோரி டு காட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹலிலூயா. திக்கற்றவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான், தள்ளப்பட்டவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். ஓ நன்றி செலுத்துறோம் ஐயா. ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், விதவளின் நாயகன், ஒன்றான மெய்தவனுக்கு கனி கொடுக்க ஜெபத்தில், உபவாசத்தில், விண்ணப்பத்தில், மன்றாட்டில், தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருக்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து வந்து மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்களை அழைத்து வாருங்கள் ராஜா. நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துறோம் ரிகாரபஷந்தூரபதிலரி. ஹலிலூயா, நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 24 மணி நேர இந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சங்கமம் ஊழியங்கள் கோஸ்பல் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், மியூசிக் எஃப்எம், ஆமீன் எஃப்எம், பலிமனலிகள், ஏஞ்சல் டிவி, ஜிஃபேன் எஃப்எம், ஆமீன் கத்ராயே சுவாரம், ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல், ஜெபக்குழுக்க, யுனைடெட் பெஞ்சிகோச்சு ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலதெல்வியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வார்நாதா ஊழியங்கள், புதுவாழ்வு ஊழியங்கள், கெஸ்மனி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மனவாட்டி ஊழியங்கள், இன்னுமாய் சியோன் ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவோட ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க எப்பொழுதும் ஜபத்துல உறுதியாய்த்திருக்க டீமாக, ஜப மூடுல இருக்கிற டீமாக, சத்துருவை ஜெயித்த டீமாக, பூமியை தேவனுக்காக சுந்தரித்த டீமாக, பூமியின் கடைசி பரிந்தம் சாட்சியாய் வாழுகிற டீமாக, சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் சர்ச், கோஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், இன்னுமாய் கேத்தாவே ஜீசஸ், இன்னுமாய் ஆண்டவரே, எல்லா சபைகளையும் கத்தலிக்ஸ் மூமெண்ட்ஸ் சிவன்டே அட்வான்டேஜ், இன்னுமாய் ஜெகவான் சாட்சிகள், திருநெட்டேரியன் வன்னஸ், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெல்லாம் கத்தோட நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வருவார். இவனெல்லாம் கத்தோட நாமத்தை தொழுகொள்றானோ அவனெல்லாம் ரட்சிக்கப்படுவான் என்று கத்தோட வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாய் கத்தர் ரட்சிப்பை சுந்தரிக்க தேவன் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Lord Jesus coming soon. Kathra Yesu Christu seekiram varugirar. Yesu Christu viene brando. Senya Yesu Christu arivi thirivit. Padadings badas. Yesu Swam say itta kaibani benivinenava. Jesus victoring kam. Barukaba bishye madonai. Elmasi jayanti kareem. Tini abtali kuptateli. Elsibo bedosta sidomas. Salte seve ameske eti. Manasarib sadika savishye senis.
1: Amina praishnodama.
0: சகல மொழிகளிலும் சகல தேசங்களிலும் சகல ஜனங்களிலும் பூர நிறைவும் வருகையின் ஆயத்தம் உண்டாக. வாழ்த்தி ஆசு வைத்து ஜபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அம்மா பிளீஸ் ஜபிச்சு விடுங்கோ.
1: சுமிதா வந்துட்டாமா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. கத்திர ஆசிரியப்பாராக மற்ற நேரமா அவளோட கூட இருந்து கத்தாவே எங்கள் அம்மே மாலை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து மகளை ஆசிரியங்கப்பா. மீண்டும் சைதத்துக்கு வந்திய பிள்ளை சுகத்தை ஆரோக்கியத்தை எங்களுக்கு உங்களுடைய ஊழியங்களை செய்ய மழை பெலட் படுத்துங்கப்பா. மட்டுமாய் கொடுத்த ஜபாவிக்காய், துய நாவிக்காய், விண்ணப்ப நாவிக்காய், மன்றாட்டு நாவிக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். கத்தர் தொடர்ந்து மகளோடு கூட இருங்க. பிள்ளைத்து உங்கள் பிள்ளை பூர்ணமாய் விளங்கட்டுமாண்டு அவருடைய கணவன பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் கட்டுமடியாக குடும்பத்திலே சமதியையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் கொடுக்க வருமாக. என் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிச்சு எப்படிக்கிறோம் ஐயா. தேவைகளை சந்திங்க, என்னென்ன காரியங்களுக்காய் மகளுடைய சமூகத்தில இருந்து ஜெபித்து காத்திருக்கிறாவோ தேவன் தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாக இயேசு நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே. ஆமே, நன்றி அம்மா. கத்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: Thank you அம்மா. God bless you.
1: லைன் இடக்கில பாருங்கம்மா. சுமிதா வந்துட்டா கொடுங்கம்மா.
2: பிரபு தன்யவாத் கர்த்தே, சுந்தர் சமய கே லியே, இஸ் சுந்தர் ராத் கே சமய கே லியே பிரபு, ஹம் ஏக் மான் ஹோகர் தேரே சரணோ பே ஆதே, தேரே நாம் கோ ஊச்சா உட்டாதே பிரபு. तुम्हारी चिंता करता है, तो सबसे महान परमेश्वर है, तेरे जैसा कोई नहीं प्रभु, तो अद्भुत है, तो पराक्रमी है प्रभु, तेरे नाम को ऊंचा उठाते, तेरी महिमा करते, तेरी स्तुति करते, तो राजाओं का राजा है, तो प्रभु का प्रभु, तू सर्वशक्तिमान परमेश्वर, तू अद्भुत, तू पराक्रमी, तू विलंब से क्रोध करने वाला, तू दया का सागर, तू सारे सृष्टि का करता, राजाओं का राजा, प्रभु का प्रभु। हालेलुया, हालेलुया, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद प्रभु। तू महान है, धन्यवाद। तू करुणा निदान है, धन्यवाद प्रभु। तू राजाओं का राजा है, धन्यवाद। तू प्रभु का प्रभु है, धन्यवाद। हालेलुया, हालेलुया, ಊರಬರ ಶಿಕಾರವರ ಚಂದರವರ ರೀಕಾಂಧವರ ಕುಂದುಬೋರು ಶಿಕೆರೆ ಬಿರೆ ಧನ್ಯವಾದ ಕರ್ತೆ ಪ್ರಭು ತೆರೆ ಉಪಸ್ಥಿತಿ ಕೆಲೆ ಧನ್ಯವಾದ ತುನೆ ಹಮಸೆ ಪ್ರೇಮ ಕಿಯಾಸೆ ಧನ್ಯವಾದ ಪ್ರಭು ಸಚ್ಚಾ ಪರಮೇಶ್ವರ ಧನ್ಯವಾದ ಕರ್ತೆ ಪ್ರಭು ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಹಾಲೆಲುಯಲ್ಲಾಡು ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಊರ ಬರ ಶಿಖರ ಬರ ಚಂದರ ಬರ ಹರಿಕಂದ ಬರ ಕುಂದುಬರು ಶಿಖೇರಿ ಬರ ಏಕ ಮನ್ ಹೋಕರ್ ಪ್ರಭು ತೆರೆ ಚರಣಪ್ಯ ಆತೆ ತೆರೆ ನಾಮ ಕೋ ಊಚ ಉಠಾತೆ ತು ಮಹಾನ್ ತುಮೆ ಚಲಾತಾ ಹೈ ಹಮಾರೆ ಹರ ಮುಷ್ಕಿಲ್ ಸಮಯ ಮೇ ಪ್ರಭು ತುಮಾರೆ ಸದ್ ಬನಾ ರಹಾ ಹೈ ಐಸೆ ಧನ್ಯವಾದ ಕರ್ತೆ ಪ್ರಭು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಜೀಸಸ್ ಪ್ರಭು ಧನ್ಯವಾದ ಹಮಾರೆ ಎಸ್ ಪಿ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಹರೇಕ್ ಹರೇಕ್ ಲೋಕೋ ಕಾ ತಾಬಾ ತೆರೆ ಹಾಥ್ ಮೇ ದೇತೆ ಪ್ರಭು ಕ್ಯೂಂಕಿ ತು ಸಹಾಯತಾ ಕರ್ನೆ ವಾಲಾ ತು ಮದದ್ ಕರ್ನೆ ವಾಲಾ ಪ್ರಭು ಯಸ್ ಪ್ರಭು ಹಮ್ ಮಾಂಗತೆ ಪ್ರಭು ಹಾಲೆಲೂಯಾ ಲಾರ್ಡ್ ತೆರಾ ಧನ್ಯವಾದ ಕರ್ತೆ ತು ಅಬ್ ತು ಸಬ್ಸೆ ಅಚ್ಚಾ ಹೈ ಪ್ರಭು ಸುಂದರ ಹೈ ಪ್ರಭು ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಊರಾ ಬರ ಶಿಖರ ಬರ ಶಂದರ ಬರ ಧನ್ಯವಾದ ಪ್ರಭು ಏಕ ಮನ್ ಹೋಕರ್ ಹಮ್ ತೆರೆ ಚರಣೋ ಪೆ ಆತೆ ಪ್ರಭು ಧನ್ಯವಾದ ಹಾಲಿಲಿ ಹಾಲಿಲಿ ಅಲ್ಲ ಧನ್ಯವಾದ ಈ ಸುಂದರ ರಾತ್ರಿ ಸಮಯಕ್ಕೆ ತೆರಾ ಧನ್ಯವಾದ ಕತ್ತೆ ತು ಅದ್ಭುತ ಕಾಮ ಕರ್ತ ಇಸ್ಲೇ ಧನ್ಯವಾದ ಕರ್ತೆ ಪ್ರಭು ತು ಕರುಣಾ ನಿಧಾನ ಧನ್ಯವಾದ ತು ಚಿಂತಾ ಕರ್ತ ಹಮಾರ ಇಸ್ಲೇ ಧನ್ಯವಾದ ಕರ್ತೆ ಪ್ರಭು ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ತು ಸಚ್ಮುಚ್ ತು ಅಬ್ರಾಮ್ ಕಾ ಪರಮೇಶ್ವರ ತು ಹಮಾರೇ ಸಾಥ್ ಪ್ರಭು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಯಸ್ ಪ್ರಭು ತು ಅಬ್ರಾಮ್ ಕಾ ಪರಮೇಶ್ವರ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಕ್ಯೂ ನೇ ಕರೆಗಾ ತು ಪ್ರಭು ತು ಚಿಂತಾ ಕರ್ತ ಹಮಾರಿ ಪ್ರಭು ಯಸ್ ಪ್ರಭು ಹಾಲೆಲೂಯಾ ಲಾರ್ಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ಪ್ರಭು ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಹಾಲೆಲೂಯಾ ಲಾರ್ಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ಪ್ರಭು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ

நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நாங்கள் உயர்த்துறோம் ஐயாப்பா. நீங்கள் நல்லவர் இயேசுவே, வல்லவரப்பா. கர்த்தாவே உண்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வாழ வைத்தவரே, வழி நடத்துறவரே அப்பா, இறக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறீங்க, நீங்கள் நல்லவர், நீங்கள் போதுமானவர் தெரிந்து கொண்டவரப்பா. உள்ளத்தினால் நன்றி சொல்கிறோம். உள்ளத்தினால் தங்கள் தேவனை நாங்கள் இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. மகிமையின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவர் நல்லவரும் ரட்சகரும் ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. உங்களோடு கூட இந்த கர்த்தர் நீங்கள் செய்து வர மகத்தான மகிமையான வல்லமையான காரியங்களுக்கு எங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே அரசால் தெய்வமே ஆட்கொண்டவரே, வழி நடத்துறவரே அப்பா நன்றி அப்பா. அன்பு நேசரே, விநேசரே ஆண்டவரே நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி சொல்லிமை துதிக்கிறோம், நன்றி சொல்லிமை ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், நன்றி சொல்லி உங்களை போற்றுறோம் ஆண்டவரையா. சகல தடைகளை நீக்கிற தெய்வம் இயேசுவே நன்றி. சகல கட்டுகளை உடைக்கிற தெய்வம் இயேசுவே நன்றி. சகல நுகங்களை முறிக்கிறவரையாப்பா ஆண்டவரே அப்பா. அந்த ஊழியங்களுக்காக சுமை துதிக்கிறோம் ஐயா. ஸ்கை பிரேம் சென்டர்ஸ் ஊழியங்களுக்காக நன்றி. இந்த 10 வருஷங்கள் நடத்தி கொண்டிருக்கிற நன்றி. வரப்போற ஆண்டவரே இந்த 10 வருஷங்கள் முடித்து 11வது வருஷம் நான் கடந்து செல்ற வழியிலும் கத்தர் ஆண்டவரே கத்தாவே இன்னும் ஆண்டவரையாம் ஆண்டவரே புதிய பெரிய காரியங்களை செய்கிறவரே, புதிய காரியங்களை செய்கிறவரையாம். எல்லாம் ஒழிந்து புதுதாய் சொல்லி எடியிருக்கபடி ஆண்டவரே கத்தாவே எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி அமைத்து ஆசீர்வைத்து நடத்த போற நல்ல தயவுகளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். கத்தர் பெரியவர், தொடர்ந்தும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளும்படியாக எல்லாமல்ல இயேசுவர் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி உங்களை ஏற்று ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரப்பா நீங்கள் பெருகும்படியா ஜபிக்கிறோம். கத்தரை உயர்த்துறோம் ஐயா. எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஐயா. எங்கள் தேட்டர வாழனே அப்பா, நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம், உயர்த்தி நிற்கிறோம், உயர்த்தி நிற்கிறோம், உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களை உயர்த்துறோம், இயேசுவே உங்களை உயர்த்துறோம், பரிசுத்த ஆவியானவரே உங்களை உயர்த்துறோம், வல்லவரே உங்களை உயர்த்துறோம் ஐயா. நல்லவரை அப்படியாய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்களே ஆசிரியங்க. தேவன் பெரிய காரியங்களே, வல்லமையான காரியங்களே, மகத்துவமான மகிமையான காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக ஆண்டோடைய பிரார்த்தனை. ஆண்டோரே ஸ்கைப்ரின்ஸ் ஊழியங்கள் ஒவ்வொரு ஆண்டோடைய வானொலி ஊழியங்களை ஒப்பு கொடுக்குறோமையா ஆண்டோரையா. ஆண்டோரே கத்தாவி அப்பா, கிரைஸ்தவம் பிரேரபம் மியூசிக்கப்பை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். யூடியூப் ஊழியங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஃபேஸ்புக் ஊழியங்கள், வாட்ஸ்அப், பைபர், ஐயம் ஊழியங்கள் ஆண்டு ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா சூடாய் கத்தோடைய நாமம் இந்த நாட்கள் இன்னும் அதிகமாக மேம்பட ஆண்டவரை எல்லாவற்றையும் வழிநடத்தி தரும்படியாக அதற்குரிய பிள்ளைகளை கத்தரை அதிகமாக ஏற்படுத்தி ஆண்டவரையா அநேகர் வந்து உடைய ராஜ்யத்தை அப்பா ஆண்டு சுவிசேஷத்தை மாமியப்படுத்தி அநேகர் கேட்டு அதை ஆசீர்வதிக்கப்பட கத்தரும் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சங்கம் அமைப்பமுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான லேசி ஐயாவுக்காக, ரீட்டு அம்மாவுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்காக, மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அவர்களையும் அப்பா இந்த ஊழியங்களோடு நினைத்து கத்தாவை 10 வருஷங்களுக்குள்ள நீங்கள் அவர்களை நடத்தி கொண்டு வாரதுக்காக இது அப்பா உமக்கு நன்றி. இதோ சவுள் ஒருமித்து வாசம் என்ற இவ்வளவு நன்மையும் இன்பமனு சொன்ன தேவன் அங்கே ஆசீர்வாதித்த ஜீவனை நான் கட்டளை உங்கள் மத்தியில இருப்பேன் சொன்னவரையா. எங்கள் மத்தியில நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி, நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றியோட ஆண்டவரை உயர்த்துறோம், நன்றியோட ஆண்டவரை உயர்த்துறோம் ஐயா. நன்றி பலிகள், துதி பலிகளை, சோத்திர பலிகளை அப்பா நாங்கள் உங்கள் ஒருவருக்கே செலுத்துறோம் ஆவியானவரையா. நன்றி ஆண்டவரை இடவிடாது நாங்கள் ஆராதிக்கிறது அப்படி ஆய் தொடர்ந்து ஆண்டவரே சங்கம் எஃப்எம்லும் வந்து இரவு பல ஊழியங்களை செய்கிற லைவ் ப்ரோக்ராம்கள் நடத்துகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அவருடைய சந்ததிகள் சந்தானங்கள் எல்லாருக்கும் நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோமையா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கும் இந்த தடைகளும் வராது. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து ஆண்டவரை கத்தாவே 24 மணித்தாலங்கள் லைவ்ல போகத்தக்கத ஆண்டவையாம். அப்படி அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே கத்தாவை ஊழியக்காரர்கள் நீங்கள் நியமித்து கொடுத்த ஆண்டவையாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவையாம். நன்றி அப்பா, நன்றி சப்பா. சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் சொன்னீங்க, அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீங்களே. பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கு உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுத்த கத்தர் திறந்த அந்த வாசல்களுக்காய் நன்றி அப்பா. அப்படியே இதனுடைய இந்த நேரத்திலும் கத்தாவை யாரெல்லாம் இந்த இடத்துல இருந்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தெய்வமே அவர்கள் எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அவர்களை அப்பா அப்பா ஆண்டோரே உடைய நாமத்தை அறிஞ்சு கொள்ள முடியாது. அவர்களால் ரட்சிக்கப்பட முடியாது. மனம் திரும்படி ஆண்டோரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக அப்பா உடைய பாதத்திலே அப்பா நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களை ஏற்றி செபிக்க

ஆண்டவரே, எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா, புகழமானவராய் இருக்கிறீங்க, அரணானவராய் இருக்கிறீங்க, அடைக்கலமானவராய் இருக்கிறீங்க, கோட்டையானவராய் இருக்கிறீங்க, கண்மலி ஆகிய கத்தராய் இருக்கிறீங்க இயேசப்பா. தொடர்ந்து ஆசிர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க, பெரிய காரியம் வச்சுங்க, புதிய புதிய பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்து இணைக்கும்படியா, ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகளை, ஆராதிக்கிற பிள்ளைகளை, வார்த்தைகளை கொடுக்கிறளை ஆண்டரை கொண்டு வந்து இணைத்து பாரத்தோடு கண்ணீரோடு திறப்பில் இருந்து ஜெபிக்கிற கத்தரான பாப்பா, ஊழியக்கார ஊழியக்காரர்களை கத்தர் இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே. ஜெபமே ஜெபமா, எங்கள் வாழ்க்கை மாறத்தக்கத ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஐயா விசுவாசத்தில் உள்ள நீங்க பெல்லப்படுத்துங்க ஆண்டதையாம். ஆண்டதே விசுவாசத்தில் பெல்லப்பட்டவர்களாய் வாழ முடிய ரட்சிப்பை காத்து கொண்டு நடக்கிறவர்களாய் உங்களுடைய வருகிறவர்கள் காணப்படுத்த ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கத்தாமியாம் அப்படியா தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டரை. வானொலியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட தேவைகளை கத்தர் சந்தித்து கொடுங்கப்பா. ஆறெல்லாம் இந்த நேரத்திலும் என்னென்ன விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்காக உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ தெய்வமே, அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே கத்தாவே இயேசு அப்பா, ஆண்டவரே நல்ல சுகங்கள் பலங்கள் ஆரோக்கியங்களை கொடுங்கப்பா. அந்த நாட்கள் ஐயா அநேகமான பா விபத்து மரணங்கள்னால அநேக பிள்ளைகள் இந்த விபத்துகள்னால மறுத்து போறார்களப்பா. ஆண்டவரே கத்தாவே இந்த விபத்து மரணங்கள் வந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர்களை மூழ்கி தக்கலின்னு சொல்லி அநேகமான காரியங்கள்னால அப்பா அதிகமான மரண செய்திகள் நாங்கள் அப்பா கேட்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவையா எல்லா மரணத்தின் ஆவிகளையும் இயேசு நாமத்துல நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துறோம். விபத்து நாவிகள் ஜனங்களை ஆண்டரை விபத்துக்குள்ளாக்குற பொல்லாத பிசுவாசுகளை இயேசு நாமத்துல விரட்டி போடுறோம் ஆண்டரை. அப்படியா இந்த வாலிய பிள்ளைகள் ஆண்ட மன விரக்தினால தற்கொலைக்கு நீராக எத்தனை பிள்ளைகள் போயப்பா அநியாயமா மறுத்து போறார்கள் கத்தாவே. ஆண்டரை இயேசப்பா இந்த வெளிநாடுகள்ல வந்து மன உளைச்சலினால ஆண்டு நல்ல வேலை வாய்ப்புகள் இன்றி விசாவல் இன்றியப்பா அவதிப்பட்ட ஆண்டு அதனால எத்தனை பிள்ளைகள் இந்த நாட்களை தற்கொலைக்கு நேராக ஆண்டரே அப்பா தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்கிற அப்படியான பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறவங்க ஆண்டரையா. இப்படியான தவறான முடிவுகள் எடுத்து இந்த பிள்ளைகள் மறுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு தேவைப்பயம் முறங்கட்டும் ஐயா ஆண்டவரையா. இந்த வாப்பா நீ கொடுத்த ஜீவனை ஆண்டு காத்து கொண்டு நடக்கிறவங்களாய் ஆண்டு மனம் திரும்பி வாழ ரட்சிக்கப்பட ஆண்டவரே கிருப செய்யுங்கப்பா. அப்படி அந்த யுத்தங்களினால் எத்தனையோ பிள்ளைகள் மறுத்து போறார்களப்பா ஆண்டவரையா. ஆண்டவரே இந்த வெள்ளப்பெருகளினால மலைகளினால சுனாமிகளினால சூறாவளிகளினால எத்தனை உயிர்கள் நாளுக்கு நல்ல ஆண்டவரே கடல் கொந்து அளிப்பினால மாண்டு கூறார்கள் அப்பா. அப்படி அல்லாதபடிக்கு ஒவ்வொரு இந்த ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசிரியங்கப்பா. ஆண்டவரே கடந்த நாட்கள் அந்த பிரான்ஸ்ல கூட ஆண்டவரே கடன் வெப்பத்தினால நீர்களப்பா கடற்கரைக்கு போன இடத்துல நீரில மூழ்கி 43 பேர்களுக்கு மேலாக மறித்துக்கான துற்செய்திகள் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவே. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீ பெரியவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி இயேசு. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா கண்ணீரோடு வேதங்களோடு உறவுகளை பிரிந்து இந்த வருஷத்துல எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடு வாழ்கிறார்கள் விடுங்கப்பா. உங்களுடைய சமாளத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாய் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டதே அப்பா. நீங்க செய்யப்படுற நன்றி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் கத்தாவே உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே. நன்றி ஆவியானவரே. நன்றி அரசாளும் தெய்வம் ஐயா. உங்களை ஆட்கொண்டு வழி நடத்துற தூய ஆவியானவரே தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களப்பா செய்யும்படியாக எல்லாமல்ல இயேசுவன் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஆண்டரையாம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டரே. எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கிற கத்தராயிருக்கிறீங்க இயேசுவே. நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. வல்லமையான மகத்துவான மகிமையான காரியங்களை செய்கிறவரையாப்பா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். அப்படி ஆய் கத்தாவே இந்த நாட்கள் ஐயாப்பா அதிகமான வெப்ப காரணங்களினால அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டோரே அப்பா பெரியவர்கள் வயதிவர்கள் அப்பா ஆண்டு முதியவர்கள் வந்து எல்லாருமே சோர்ந்த நிலையில காணப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த நாட்களை யூரோப்பா தேசங்கள்ல வந்திருக்கிறந்தப்பவா ஆண்டோரே பொல்லாத வெயில் அதிகரிப்புகளினால ஜனங்களுக்குள்ளே ஆண்டோரையா எத்தனையோ ஆண்டவரை வறட்சியான நிலைகளைப்பா அந்த சோர்வுத்த நிலைகளைப்பா வெளங்குண்டி போன நிலைகளைப்பா மூச்செடுக்க முடியாதபடி அந்தரப்படுற சூழ்நிலைகள் ஆண்டரை கத்தாவே ஒவ்வொரு ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள. பிரான்ஸை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஜெர்மனி ஒப்பு கொடுக்குறோம். லண்டனை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் வாழ்கிற அப்பா டென்மார்க் ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் அப்பா இத்தாலி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டரை கத்தாவையா. இயேசுவே சுவிசு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இயேசு நாமத்தினால் எல்லா தேசங்களும் ஐயா அமைதியான நல்ல காலநிலை தாங்க இயேசுவே ஆண்டரையா.
ஜனங்களுக்கு வாழத்தக்க காலநிலைகளை தாங்கப்ப அதிக வெப்பத்தினால் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளை காண்கிறீங்கப்பா. இலங்கைய தேசங்களும் இந்தப்பா இந்த மாதங்கள்ல அதிகமான வெப்பநிலைகளா இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவேப்பா இயேசுவே, ஆண்டவரே கர்த்தாவே நல்ல காலநிலை தாங்கப்பா, குளிர்ச்சியான காலநிலை தாங்க ஜனங்கள் வெப்பத்தினால மறுத்து விடாதபடிக்கு ஆண்டவரேப்பா இயேசுவே, நோய்கள் பெறாதபடிக்கு அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவர் நாமத்தில நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா இயேசுவே, நீங்கள் அப்படியா செய்ய போறக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த வெயில் அதிகரிப்பினால் வருகிற எல்லா நோய்களுக்கும் ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். நன்றி என்று சொல்கிறோம் ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி மட்டுமாய் காத்தவர் ஐயா. இனிமேலும் காக்க நீங்கள் ஒருவரே ஆண்டவரே வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியால ஒவ்வொருவரையும் ஆசிரியங்கப்பா. இந்த நேரம் வரைக்கும் ஐயா என்ற நாள் புறாய் வந்து ஊழியங்கள் செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காயும் என் கர்த்தரை நான் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துறேன் ஐயா, மகிமையின் தேவன் நாங்கள் ஏத்துறோமையா, மாறாத கண்மலையே நாங்கள் உங்களை ஏத்துறோமையாப்பா. நன்றி அப்பா இயேசுவே, நன்றி விடுதலையே தந்த தேவனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படி ஆய் பகல் புறா இல்ல இணைப்புகளை நீங்க நடத்துறதுக்கா நன்றி அப்பா. ராத்திரி வேளையில் தொடர்ந்து வந்து ஜபிக்கப்படாருமையான பாஸ்டர் ஜெயகாந்தனுக்கு அவருடைய மனைவிக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோமே. அவர்களை நாங்கள் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் சில ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் சில சுயசேவ பணிகளை ஆசீர்வதிக்கிறோம், அவர் நடத்துகிற சபைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கத்தராமே அவரை மட்டும் அப்பா இல்லா சோர்வுகள் பலீனத்தின் ஆவிகளையும் கடிந்தவர்கள் எடுத்து இந்த ராத்திரி வேளையில் முடிய படத்திலும் வந்த ஆண்டவையா கத்தாவையா அதிகாலை வேளையிலும் வந்து உங்களை தேடுகிற குடும்பங்களை ஆண்டவரை நீ பாதுகாத்து கொள்ளுங்க. சிறப்பில் ஜெபிக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய மனைவியை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தர் வழி நடத்தும்படி அவருடைய ஊழியத்தின் தேவைகளை கத்தர் நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா. உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து முடிக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாத ஆண்டவரே கத்தாவையா. நீங்க வழி நடத்தவனும் ஆண்டவரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி ஆகி தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. ஓ நன்றி. அப்படியா தொடர்ந்து வரப்புறான இலங்கை இணைப்புல நடத்துற பிள்ளைகளை அப்பா சார் அருமையான அப்பா ராஜதுரை ஐயா குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. இன்னும் அமல் ராஜா குடும்பங்கள் அஸ்வின் பாஸ்டர் யோசி அவரை குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. செல்வம் பாஸ்டர் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும், ஜோன் பாஸ்டர் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. அத்தனை ஆசீர்வதிங்க தொடர்ந்து வந்தவர்கள் அந்த நீடிய சுனைப்பை ஐயா இலங்கை இணைப்பலை நடத்தத்தக்கதை ஆண்டறியா. நீர் கிருபியா நடத்தும்படியா தியான பகுதிகளை கத்தனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி அந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. தெருவிழா பாடுற பாடல்கள் துதிகள் ஆரம்பங்கள் இணைகிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள் வார்த்தைகள் தியானம் பண்ற ஒவ்வொரு நாங்கள் ஒப்புக் கொடுத்து இயேசுவே அப்படி நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அப்படி எம்மான்வெளி அவர் குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ரவியா குடும்பங்கள், ராஜகுமார் குடும்பங்களை, சோதி அம்மா குடும்பங்களை, ஆண்டைய கமலேஸ் அம்மா, கலாம்மா குடும்பங்கள நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வை ஜெபிக்கிறோம். தர்சிய குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வை ஜெபிக்கிறோம் ஆண்டவரையா. எல்லாரோடுங்க தற்கூட இருந்து வழி நடத்துங்க. மெரியம்மா குடும்பத்தை நாங்கள் கருத்துல ஒப்புக் கொடுத்து ஆசீர்வை ஜெபிக்கிறோம். ஆனா அம்மாவை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே இன்னும் கத்தாவே பீலா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறோம். சுரேஷ்குமார் பாஸ்டர் ஐயா குடும்பங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே பாஸ்டர் மென்சன் குடும்பங்களை, கிளாரா சாவரி குடும்பங்களை, மனோன்மணி சாவரி குடும்பங்கள், ஜூட்சன் குடும்பம், லோட்சன் சாவரன் எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஏசப்பா சரிய பாஸ்டர் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரையா கத்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கத்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக உங்களுடைய நாமம் இதனுடைய மகிமைப்படும்படி ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. தடைகளை நீக்கிற எங்கள் கடந்து போறீங்க இருக்கபடியப்பா ஆண்டவையா. ஓ நன்றி அப்பா. மறித்தேன் இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு சொன்னதேவன் ஐயா. மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இந்த தேவன் தாமப்பா எங்களை நடத்துங்க. உங்களுடைய வரி சமீபம் கத்த உங்களுடைய வரிக்கு எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அப்பா அவனுடைய வரையில் நாங்கள் இன்னும் வந்து சேர அப்பா உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியா ஸ்காய்பிரம் செய்த சொல்றது ஊழியர்கள் சொல்ற எல்லா தேவழிகளையும் குடும்பங்களையும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசிரிய ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டரே கோஸ்பில் டிவி ஊழியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க அப்படியான மகன் எபினேஸ்வர ஸ்டெலாவை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கோஸ்பில் டிவியை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டரே. இந்த ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் கூட செய்ய நீங்க பாராட்டின கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா.
நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்லவரும் வல்லவரும் எங்கள் ரட்சகருமா இயேசுவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம் ஐயா. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர் நடத்துல ஆண்டோரே கர்த்தாவே, அந்த கோஸ்பெல் டிவி லைவ் ப்ரோக்ராம் எப்போ கொடுக்கிறோம் ஐயா ஆண்டரையா. இன்னும் அந்த கோஸ்பெல் மல புத்தக வெளியீடுகளை எப்போ கொடுக்கிறோம் ஆண்டோரே கர்த்தாவே. என்ன ஆண்டவரே, ஜெவ பங்காளர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவையா. நீர் தாம் எல்லாரோடும் கூட இருங்க, வழி நடத்த முடியாய், ஆசீர்வதிக்க முடியாய். இயேசுவின் நாமத்தினால எங்களை தாழ்த்தி உங்களை ஏற்றி செவிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். அழைத்தவரே உண்மையிலே அப்பா, உயிரானவரே அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. விடுதலை ஏற்ற தேவனை நாங்கள் உயர்த்தி நீக்கிறோம் ஐயா. நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு அப்பா, எங்களை மாலாக்காமல் தலையாக்கின தேவனே நன்றி அப்பா. கீழாக்காமல் எங்களை மேலாக்கின கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரமையா, நன்றி, நன்றி, நன்றி. ஆபிரகாமின் தேவனே உமக்கு நன்றி. ஈசாக்கின் தேவனே நன்றி அப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து

உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மல்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து

அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஓ நன்றி ஊழியன் தந்து உயர்த்தி வைத்தவரே நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் இதுவரை நடத்தி குறைவன்

குறைவன் காத்து வாழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவன் காத்து.

இதுவரை நடத்தே குறைவின்றி காத்து இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம் இதுவரை.

உம்மை உயர்த்துகிறோம் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி இயேசுவே ஆண்டவரப்பாம், உங்களை குறைவின்றி காத்தவரே இயேசுவே நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா உங்களுக்கு நன்றி, ராஜா நன்றி அப்பாம், ஆவியானவரே நன்றி சொல்லுறோம் ஐயா, ஆச்சாரமானவரே அடைக்கலமானவரே தேவாதி தேவனமங்கள் ராஜாதி ராஜாவுமானவரே அப்பா உமை துதிக்கிறேன். ராஜாதி ராஜாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அலியாவின் தேவனே சோத்திரம், எல்சாவின் தேவனே சோத்திரம், யாக்கோபின் தேவனே சோத்திரம், இஷ்டவேலின் தேவனை ஆண்டவரப்பாம், உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயாண்டோரையா. சகல தடைகளை நீக்கிறவரே இயேசுவே அப்பா நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, வல்லமுள்ள ஆவியானவரே நன்றி. எங்களை வழி நடத்துறங்கள் தேவாதி தேவனமங்கள் ராஜாதி ராஜாவுமானவரே அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. காற்றையும் கடலையும் மதட்டின தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரையா. தண்ணீரின் மேல நடந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஐயாப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரையா, நன்றி தேவனே உமக்கு சோத்திரங்களை செலுத்துறோம் ஐயா. ராஜாதி ராஜாவே உமக்கு நாங்கள் சோத்திரங்களை செலுத்துறோம் ஆண்டவரே. கத்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர் இயேசுவே, நீர் போதுமானவர் இயேசுவே, நீரங்களை தெரிந்து கொண்டவர் இயேசுவே, எங்களை பேர சொல்லி அழைத்தவரையா நன்றி அப்பா. ஓ நன்றி நன்றி நன்றி அப்பா, அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஓ நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம் ஆண்டவரையா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடப்பா. ஒரு குறைவில்லாமல் எங்களை காத்து வந்தவரே, குறைவுகளை நிறைவாக்குறவரே ஆண்டவரையா, நன்றி ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நா

நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன்

நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியா துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலு

பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை

நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அமேன். இயேசுவே நன்றியப்பா, கத்தை தொடர்ந்து மங்களை வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரையா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நன்றி சொல்லி துதிக்கிறேன். நன்றி தெய்வமே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா, என் ரட்சணிய கொம்பே, உமக்கு நன்றி. நன்றி கத்தாவே, உள்ளத்தின் ஆழ்த்துங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து தவந்தாமே வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் உங்களை தாழ்த்தி உங்களை ஏற்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கத்தாவே, உங்களுடைய நாமம் மாமியப்படும், உங்களுடைய ராஜ்யம் என்று எழும்பி வரவும் ஆண்டு வல்லமையான மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து மாறாத வீடு நேற்ற நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஆண்டவையா. நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர், கத்தர் துதிக்கப்படுதவர், கத்தர் பெரியவர் ஆயிருக்கிறீங்க இயேசுவே. நன்றி, நன்றி சோத்திரம் ஆண்டவையா. தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க, காத்து கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தாப்பனே. ஆமேன், ஆமேன். பிரீட்டாம்மா, பிரைஸ் லோடம்மா. அம்மா பிரைஸ் லார்ட். ஐயா நிக்கிறீங்களா? நெசி ஐயா, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா தாப்பனே, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே. உனக்கு நன்றி சொல்லி அப்பா ஏத்துறேன், ராஜாவை ஏத்துறம் ஐயா. ஆவியோட உண்மையோட உங்களை தொழுது மல்தியான கிருபியை தந்த தேவனை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம், சோத்திரங்களை செலுத்துறோம். நன்றி, நன்றி, நன்றி. கோடாகுடி சோத்திரம், கோடாகுடி சோத்திரம் ஆவியானவரே, கோடாகுடி சோத்திரம் ஐயா. அற்புதரே, கோடாகுடி சோத்திரம் ஐயா. பிதாவே என்று அழைக்கிற உரிமையை தந்தவரே, உங்களுக்கு நாங்கள் கோடாகுடி சோத்திரங்களை செலுத்துறோம் ஐயா, துதிவேலிகளை செலுத்துறோம் ஐயா. அனாதி தேவனே அப்பா, நீங்கள் உறங்குவதும் இல்லை, தூங்குவேல ஐயா, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழிநடத்துறீங்களே ராஜா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு உங்களை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆவியானவரையா நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. உயர்த்தி எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவர், நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரையா. நன்றி ஆண்டவர் இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உயிரோடு எழுந்த தேவனே உமக்கு நன்றி. உலகத்தை ஜெயித்தவரே நன்றி, சாத்தானை தோற்கடித்தவரே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே.

0: சோத்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தூய ஆவியானவரே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். மகிமை உள்ள ஆவியானவரே, சோத்ரம் ஐயா. கிருபை நிறைந்தவரே, சோத்ரம். அநாதி தேவனே, சோத்ரம். அடைக்கலம் பெலமாய கர்த்தாவே, சோத்ரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீரே வழி, நீரே சத்திய, நீரே ஜீவன் இசையாப்பா. உண்மை துதிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன், உண்மை புகழுகிறேன் இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அடைக்கலம் பெலமாய கர்த்தாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம். இயேசு கிறிஸ்துவே முழு ரத்தஞ்சம், இயேசு கிறிஸ்துவே முழு ரத்தஞ்சம். ரத்தத்திலே வல்லமுண்டு, ரத்தத்திலே மீட்புண்டு, ரத்தத்திலே ஜெயமுண்டு. ஜெய கொடியானவரே, ஜெய கிறிஸ்துவானவரே அப்பா. நன்றி நன்றி நன்றி. இதாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அம்மா நிற்கிறீங்களாம்மா? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி
1: லார்ட், ப்ரைஸ் தி லார்ட்.
0: கொஞ்சம் பண்ணுங்கம்மா, வந்து கூப்பிட்டா கொடுங்கம்மா.
1: ஓகே ஓகே.

0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்க தொடருங்க.
1: ஓகே ஓகே அம்மா, நன்றி. ஓகே ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லது. நம்முடைய ஆண்டவன் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே இந்த நல்ல கால வேளையிலும் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மினிஸ்ட்ரியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நல்ல கால வேளையிலும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இந்த நல்ல கால வேளையிலும் இவ்வளவு நேரமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி துதித்து அன்பு தேவ ஊழியக்காரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. இந்த நல்ல வேளையிலும் கூட நாங்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்மறுபடியுமாய் இந்த கால வேளையிலும் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல கால வேளையிலும் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தி கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபி என்றும் உள்ளது. ஆண்ட உயிர வார்த்தைகளின்படி இந்த நல்ல கால வேளையிலும் அவருடைய கிருபை நாளைகளை நடத்த அவர் வல்லமை உள்ளது. இவனாக இருப்பதற்காக தெரிகிறேன். சேனைகளின் கத்த நல்லவர், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கலாம். இந்த வார்த்தைகளின்படி இந்த நல்ல உலையிலும் அவருடைய உயர்ந்த அடைக்காலத்துக்குள்ளாய் நம்மை வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பன்னவர், இந்த நாட்களும் கூட யாரெல்லாம் அவர்களை நம்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுகிற உன்னதமான தேவனாக இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த கால வேளையை ஆரம்பிக்கும்படிக்காக தகப்பன் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. நல்ல கால வழியிலே சிந்தனைக்கு உகந்ததாக நாங்கள் நல்லதையே செய்வோம், நன்மையை செய்வோம். கர்த்தரின் நாமத்தினால் அவருடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கொள்வோம். நல்லது. கர்த்தரின் ஸ்தோத்திரம். ஐசலோ, நன்றி ஆண்டவரே. நல்ல விளைக்காய் துதிக்கிறேன். நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அதிசயங்களையும் ஆலோசனைகளையும் தருகிறதற்காய் ஹலலூயா. நன்றி பரலோக தேவனே, நம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். கர்த்தர் நல்ல பரபர் கிருபை என்றும் உள்ளது. ஆழமான ஜெபத்தினாக நாங்கள் போவதற்கு நன்றி இயேசுவே. இந்த நல்லவர் சேனைகளின் கர்த்தர் நல்லவர், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நல்லவர், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அல்பாபுமேக்கோ ஆனவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்.

புது வாழ்வு தந்தீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, என் வாழ்விலே நீர் வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் இந்த காலவளையிலும் மலைகள் பர்வதங்கள் விலகினாலும்

நான் பாட வருவீரையா, நான் போன்ற மகிழ்வீரையாமேன் செல்வோம். மனிதர்களை நம்பலாம், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறிடுவார்கள். சொன்ன வார்த்தையில் இருந்து மாறலாம், ஆனால் நம்மை அழைத்தவரோ நம்மை உருவாக்கினவரோ ஒருபோதும் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடி நல்ல கால வேளையிலும் அவர் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை விட்டு ஓடாதவராக, நம்மை கைவிடாதவராக, அவர் நம்மத்திலே காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் பரலோக தேவனே ஸ்தோத்திரம்.

எல்லாம் இந்த புதிய காலையிலே புதிய கிருபை என்று சொன்னீங்கள் ஐயா. கிருபை தந்திரையன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. பிரைஸ் லார்ட் சொல்லு.

சொல்லுவோம். அவருடைய உள்ளங்கையிலே உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இந்த மதில் கல்லுமக்கு முன்னே நான் பாட வருவீரையா. நன்றி இயேசுவே, நான் போற்ற மகிழ்வி ஐயாசலூன், நான் பாட வருவீரையா, நான் போன்ற மகிழ்வீரையா பிரைசலூன். அன்பின் தாப்பனே சோதிர, பரலோகமே உம்மை துதிப்பதான், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பிரைசலோர் இந்த கால வேளையிலும் பரலோகமே உம்மை துதிப்பதான், கர்த்தாவே அங்கே

ஏறும் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். யாரெல்லாம் அங்கெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்திறீர்களோ, அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, அவர் அந்த இடத்திலே வாசம் பண்ணுகிற தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜனாக அந்த இடத்திலே கடந்து வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கண்மலையாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நல்ல காலங்களில் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹாலலூயா. எங்களுக்காய் எங்களுக்காய் எங்களுக்காய் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த அன்பின் நேசரை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போ

கருண்யமே துதிக்கிறேன். அல்லேலூயா. அன்பின் தெய்வமே உம்மை துதிக்கிறேன். ஆதியாவரே உம்மை துதிக்கிறேன். அதிசயமானவரே, கண்மலையானவரே, உம்மை காண்பவரே, சுதிர பிரைசலூர் ஹலலூயா. கர்த்தரை தேடுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் ஒருபோதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி, நல்ல கால வேளையிலும் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க வைக்கக்கூடிய நல்ல தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தராமே சுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, ஹலலூயா. அவர் நல்லவர். உரிபெஷந்தர் அளவளவளவளவா அப்பா அம்மை ஸ்தோதரிக்கிறே. மலை மேலே ஏறி வந்தேன் தகப்பனே, ஜெப மலை மேலே ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, நான் மறுரூபமாகணுமே.

மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, நான் மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. ஆமென்.

அக்கினியை இறக்கினவரும் நீர்தான் அமேன். தேசத்தில் அக்கினியை இறக்கினவரும் நீர்தான். பகாலின் சிலைகளையும் எரித்து போற்றீரே, பகாலின் சிலைகளையும் எரித்து போற்றீரே. தீர்க்க தரிசிகளை உமக்கு முன்பாக, தீர்க்க தரிசிகளை உமக்கு முன்பாக முழங்காற்படியிட செய்தவரும் நீர்தான், முழங்காற்படியிட செய்தவரும் நீர்தான். மலைமேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மலைமேல் ஏறி வந்தேன் தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. அப்பா, இந்த உலகை நாங்கள் மறக்கணும், இந்த உலகிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் மறக்கணும். குரல் கேட்கும்படியாய் என் செவிகள் திறக்கப்படணும், என் செவிகள் சுத்தம் அடையணும், என் செவிகள் சுத்தம் அடையணும், என் சிந்தனைகள் சுத்தம் அடையணும். அல்லேலூயா. உம் ரத்தம் சிந்தினீரே எனக்காய் தந்தவரே, உம் ரத்தம் சிந்தினீரே எனக்காய் வந்தவரே, உலகின் பாவங்களை மீட்

ஜிப மறை மேலேறி வந்தேன் தகப்பனே. எங்களின் பாவங்களை

இருந்த என்னை சந்தோஷத்தில் நிகழ்த்தி நீரே, சுகமாயிருந்த என்னை சந்தோஷத்தால் நிரப்பி நீரே, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே. அல்லேலூயா. நண்டவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பைஷ்யந்தரள வந்தரளி வியந்தரள வந்தூரளி வியந்தரள பரிபல வந்தரளி வியந்தரளவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பல பந்தரளி வியந்தரளவா. கேளுங்கள், தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைப்பீர்கள் என்று சொன்னுகிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கமம் தாமல் கிறிஸ்தவ வானொலியின் இந்த நல்ல கால வலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கவும் அருவழி நடத்தவும் போதுமானவர். அல்லேலூயா. நன்றி இயேசுராஜனே. அல்லேலூயா. நன்றி கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென் சொல்வோம். ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அப்பா ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஜெகோபதேவனையே. அப்பா உம்மை மாத்திரமே

வலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே. பிரைஸ் லோர்ட்.

ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம், அன்பு கூற வந்திருக்கிறோம். ஜெகோவா தேவனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலிகளை செலுத்திடவே இந்த காலங்களிலும் சிவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே. ஹலோ நன்றி ஆண்டவரே, சிவ பலியாக மாறிடவே. அல்லேலூயா நன்றி இயேசுவே. ஜீவ பலியாக இந்த நல்ல காலங்களிலும் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அல்லேலூயா நன்றி ராஜாதி ராஜாவே. கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துகிறார். அன்பே ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாய் வாரும் போதகரே, அதிசயங்களை காணப்பட்டு வைத்து வாக்கு கொடுத்து வாக்கு மாறாதவர். அல்லேலூயா அன்பிந்து உனியமை துதிக்கிறேன் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவரின் பக்கமாய் சாய்ந்து என்னை விடுதலையாக்கினார் என்ற வார்த்தைகளின்படி இந்த கால வேளையில் எல்லாம் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நான் நெருக்கத்திலே இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், என் பிரச்சனைக்கு தீர்வில்லையோ என்று கதறிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில உங்களை விடுதலை ஆக்கும்படியாய், உங்களை சமாதானப்படுத்தும்படியாய், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானம், அதை நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்திலே யாரும் யாருக்கும் கொடுக்கவே முடியாது. அவர் அன்புள்ளவர், அவர் நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக, நம் மத்தியிலே அவர் கடந்து வருகிறவராக, நம்மத்திலே அவர் இறங்கி வருகிறவராக, நமக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாய் ஒப்பு கொடுத்த, பலியாய் ஒப்பு கொடுத்த அன்பு நாயகன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே எம்மை துதிக்கிறோம், மனதிருக்கம் உள்ளவரே எம்மை ஸ்தோதரிக்கிறோம். ஊரிவேஷ் அந்தூர் அலிபியந்தரளவரி பலபந்தர் அலிபியந்தரளவா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பெருலோக பிதாவே எம்மை துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே எம்மை துதிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தாவே எம்மை துதிக்கிறேன். வல்லமை உள்ளவரே எம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா நன்றி. சேனைகளின் கர்த்தர் நல்லவர், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலாம். அன்பின் பெருலோக தேவனே எம்மை துதிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரே எம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே எம்மை துதிக்கிறேன். மனதுருக்கம் உள்ளவரே அன்பின் பிதாவே எம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊரி பஷ்யந்தரளபலபலபலபந்தரளிபியந்தரளபா மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னதமானவரே.

அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, பிரைஸ் லார்ட், துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. இயேசுவே.

அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, பிரைஸ் லார்ட், துதி ஆராதனை ஆராதனை. ஜெகபரப்பா, நன்றி ஆண்டவரே. ஜெகபரப்பா, அல்லேலூயா. என்னை கண்டீரே, நன்றி. இந்த கால வேளையிலும் யாரெல்லாம் அவரை கூப்பிடுகிறார்களோ அவரை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார்.

கர்த்தர் நல்லவர் அல்லவோ காயங்களை சுத்தப்படுத்துகிறவரும் காயங்களை சுகப்படுத்துகிறவருமே ஊரி பேசந்தரளவன் தரளி வியந்தரளவா இந்த நாமம் அல்லேலூயா. உயர்த்தும் இடத்திலே ஆண்டவரே நீ வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜீசஸ் அல்லேலூயா. நன்றி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா, ஆமென். ரோமரின் புத்தகம், ரோமர் எழுதின சுவிசேஷ புத்தகம், ஆமென். நாங்கள் வாசிக்க போகிறோம், அதை வாசித்து இவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ரோமர்களின் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் இருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாகவும் ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்துவேஷம் தெரியாமலும் நம்மையும் பிரியமும் பரிபூரணமும் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானதினால் மறுரூபமாகிறீர்கள். ஆமேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலேயே நான் சொல்லுகின்றதாவது உங்கள் புவனாகிலும் தன்னை குறித்து இன்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவருக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவர் அவயங்களாய் இருக்கின்றோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்கள் ஆனபடியினால் நம்மில் தீர்க்கதரிசனம் செல்லுகின்ற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்தில் என்று ஏற்றதாக செய்தி செல்லப்படுவான். ஆமேன். ஊழியம் செய்கின்றவன் ஊழியத்திலும் போதிக்கின்றவன் போதிக்கின்றதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவான் பகிர்ந்து கொடுக்கின்றவன் அஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவான் முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவான் இரக்கம் செய்கின்றவன் உற்சாகத்துடனேயே செய்யக்கடவான் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதற்காக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி

கொள்ளுங்கள். சகோதர சகோதர சிநேகத்தினாலேயே ஒருவரை ஒருவர் பட்சமாய் காணப்படுகின்றீர்களே. ஒருவரோடொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவிலே அனலாய் அனல் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையினாலேயே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய உறவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரியுங்கள் நாடுங்கள். உங்களை துன்மார்க்கத்தில் இருக்கின்றவர்களை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகின்றவன் அழுகின்றவனோட கூட அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டின்மையை களை சிந்தியாமலும் தாழ்மையானவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் உங்களை புத்தி நான் என்று எண்ணாதிருங்கள். ஒருவருக்கும் தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியவான்களாய் செய்ய நாடுங்கள். யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மற்றும் எல்லா மனுஷனுக்கும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கின்றபடி நீங்கள் பழிவாங்காமல் கோபங்கொள்ளும் கோபாக்கினைக்கு இடங்கூடாதீர்கள். அன்றியும் உன் சத்துருக்கு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பணம் கொடு. நீ இப்படி செய்கின்றதினால் அக்கினி தணலை அவன் தலையின் மேல் குவிக்கின்றாய். நீ தீமையினாய் வெல்லப்படாமல் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் கொள்ளுவாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி பெறலோ தகப்பனே. இந்த வசனத்தில் அந்தப்படியே சகோதரரே, முதலாவது வசனம் சொல்லுகிறபடி அந்தப்படியே சகோதரர்களே, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்குறித்து உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். தேவனை இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் புத்தியுள்ள ஒரு ஆராதனையை
பக்தியுள்ள ஒரு ஆராதனையை, விசுவாசம் உள்ள ஒரு ஆராதனையை, நம்பிக்கையுள்ள ஒரு ஆராதனையை அவருக்கு முன்பதாக நாங்கள் ஏறெடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அவ்விசுவாசத்தோடு தேவனை தேடாமல், நம்முடைய சுய பக்தியின் நிமித்தம் ஆண்டவரை தேடாமல், கர்த்தர் நமக்காய் எழுதி வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளின்படி, தேவனுடைய சித்தத்தின்படியும் நாங்கள் அவரை தேடும் போது அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பிரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஊரி பஷந்தர லபந்தரலி பியந்தர லபந்தூரலி பியந்தர லபா கர்த்தாதி கர்த்தாவே மை துதிக்கேன். அஞ்சமணி கொடுக்கிறோம் அப்படி ஜெபியுங்க. ஆக்கள் விரட்டுக்கா ஊரி பஷந்தர லபந்தரலி பியந்தர லபந்தூரலி பியந்தர லபா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக தெய்வமே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறேன். அதிசயம் அனுபவரே ஸ்தோத்திர விசேஷமாய் ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறேன். உலக நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிற சுத்தங்களை உறுதி செய்ய ஓய்வுப்பண்ணுவீராக. ஆண்டவரே சுத்தங்களை தடுத்து ஓய்வுப்பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே சுத்தங்களை தடுத்து ஓய்வுப்பண்ணுகிற கர்த்தர், கர்த்தாதி கர்த்தாவே, நல்ல வேளையில் உம்முடைய நாம மகிமை அடைவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும்படிக்காக, கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓரி பைஷந்தர பலபலபந்தர ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறவர், யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற என் அன்பு தெய்வமே உம்மை துதிக்கிறேன். தெய்வாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த தகப்பனே உம்மை துதிக்கிறேன். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசங்களிலே நடக்கிற வன்முறைகளை தடுத்து நிறுத்துவீராக. தேசத்திலே எத்தனையோ ஆத்மாக்கள் ஒரு நாட்களிலே பல லட்சக்கணக்காய் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே இந்த காரியங்களை தடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துங்கப்பா. தட்டர் காரியங்களை வாய்த்து பண்ணி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி பரலோக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே தடுத்து நிறுத்துங்க சுவாமி. ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற சினங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து தேசத்திலே சுயமத்தை கட்டளை இடுவீராக. தேசத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவீராக. ஆண்டவரே இந்த ஆத்மாக்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறீங்களப்பா. உம்முடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த சினங்கள் ஆண்டவரே கெட்டு அழிந்து நரகத்துக்கு போவது உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி. உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அல்லவோ ஆனது. அதனாலே கர்த்தாவே இந்த நல்ல வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமையுடைய உதவி செய்யும் செய்யும் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு சேமத்தை கட்டளை இடுவீராக. சேமத்திலே சமாதானம் உண்டாவதாக. தேசத்திலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும் படிக்காக அன்பு தகப்பனே உம்முடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து தரும்படிக்காக உன்னதமானவரே உம்முடைய கருத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே சோத்திரம். மனதுருக்கமுள்ளவரே சோத்திரம். சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊரி பைஷந்தூரலி பியந்தரளவந்தரலி பியந்தரளவா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஆண்டவரே, தேசத்தில் சேமத்தை நீர் கட்டளையிடப்படுவதற்காக நன்றி. அழிவுகளை தடுத்து நிறுத்துங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே ரட்சிப்பின் சத்தம் வெளிப்படுவதாக. தேசங்களிலே சத்தம் ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகட்டுங்க. தேசத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுகிறோம். தேசத்திலே கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிடுகிறீரப்பா. தேசத்திலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டுக்கும். தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டுக்கும். கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணி தரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணி தரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய ரட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பிரமண்டலங்களில் செய்யப்படுவது போல நம்முடைய பூமியில் செய்யப்படட்டும். சுவாமி, தேசம் விடுவிக்கப்படுவதாக, தேசம் மறுரூபம் அடைவதாக, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளை இடுவீராக. தேசம் முழுவதிலும் அறுவடைகள் உண்டாவதாக. ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே ஜனங்கள் எப்படி ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் சபையில் சேர்க்கப்பட்டார்களோ அதே போல சேர்க்கப்பட ஆண்டவரே இந்த நாட்களில் அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. தகப்பன் குறங்கி வருவீராக, இறங்கும் உயிராக, இறங்கும் இறங்குவீராக, இறங்கி வருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே மைஸ்தோத்திருக்கிறேன். கேட்ட நல்லவர் ஆமேன். ஆண்டவரே அப்படியாக விசேஷமாய் ஆண்டவரே இந்த சமூகமம் வானொலியின் மூலமாய் இருந்து ஸ்கைப் மூலமாய் ஆண்டவரே ஒளிபரப்பி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்திலே அவர்கள் விசுவாசமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, தேவனிடத்திலே அவர்கள் விசுவாசமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, தேவனிடத்திலே அவர்கள் விசுவாசமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கூட இருந்து சகலதை நன்மை கேதுவாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் சங்கமம் அனுநீர் நிகழ்வு ஊடாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த இணைப்பில் இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய ஆலயங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, முற்றிலும் ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை கொடுத்து ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காய் நான் செபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வானொலி பகுதியிலே இணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்களையும் உடைய ரத்தத்தினால் மூடுகிறேன். கிருபை பெருகட்டுக்கு, அவர்களுடைய ஊழியங்கள் பெருகட்டுக்கும், அவர்களுடைய தேவைகள் பெருகட்டுக்கும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆபிரகாமை அழைத்து எப்படி நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினீரோ அதே போல இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. விசேஷமாய் கர்த்தாவே, உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே இந்த இணைப்பிலே இன்னும் முனைத்துக் கொள்ளப்பட உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு சித்தமானவர்கள் இந்த இணைப்பிலே உண்மையாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த வானொலியினே மூலமாக உம்முடைய நாமம் மகிமை அடைய உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி தருவீராக. உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. தகப்பன் காரியங்களை வாய்க்க பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படியாக இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சுவாமி, யாரெல்லாம் ஆண்டவரே சுவாமி இந்த நாட்களிலே ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவரே. அல்லேலூயா. அப்படியாக விசேஷமாய் இந்த சங்கமம் வானொலியையும் ஆண்டவரே சுவாமி சங்கமம் டிவியை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தாயாருக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தாயார் மஞ்சள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அன்பு தகப்பனாருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். திருச்செல்வம் ஐயாவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, நீர் இவர்களை என்ன நோக்கத்தோடு என் தகப்பனே நீர் அழைத்தீரோ அந்த நோக்கங்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்ற நீர் போதுமானவர். நீர் வல்லமையுள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துகிறவர். ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே இவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த உடல் சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. உடல் சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக.
ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்குவீராக. ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் நீர் அவர்களை பயன்படுத்தும்படியாய் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். தகப்பனே நீர் பயன்படுத்துவீராக, நீர் பயன்படுத்துவீராக. உமக்கு உகந்த பாத்திரங்களாய் நீர் பயன்படுத்தும்படிக்காக, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படிக்காக, அதிசயங்களை செய்யும்படிக்காக, ஆலோசனை பண்ணி கொடுக்கும்படிக்காக ஊரி மைஷந்தரல பந்தரளி வியந்தரல பந்தரளி வியந்த ஊழியங்களை செய்ய வேண்டிய தேவைகள் அநேகம் உண்டு. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், பொருள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே பல நாடுகளிலே கடந்து சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இருவரே நீர் வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு ஒத்தாசையாய் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காய் என் தகப்பனே நான் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. வல்லமையாய் இவர்களை நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது வருகைக்கு முன்பதாக ஒரு அக்கினி சுவாலையாய் எடுத்து நீர் பயன்படுத்துங்கப்பா. குடும்பமாய் தேவை சமூகத்திலே மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை ஆசீர்வதியுங்க. கர்த்தர் கூட இருந்து சகலதை நன்மைக்கேதுவாய் மாற்றி கொடுக்கும்படிக்காக அன்பு தகப்பனையும் உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன். மனைவி ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். மூவரையும் ஆண்டவரே மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீராக. தேவனுக்கு பயப்படும் பயத்தினாலே இருக கட்டி கொள்ளுவீராக. எங்களை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஆளுகைக்கு நேராய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓரிமை சந்தரலபந்தரலி பியந்தரலபா கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்.

0: மகிமையடை மேசுராஜனே, மாறாத நல்லமைப்பனே, இந்த காலவெளியில் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதற்காக நன்றி. இரு வார்த்தை சொன்னதற்காக நன்றி. அற்புதங்களை செய்ய போறதற்காக நன்றி. தொடர்ந்து நம்மத்திலே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரே. அல்லேலூயா. வாக்கு மாறாதவர், வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கேட்டாவே
1: நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாத அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. கூடிய பாதையிலே
2: நீங்க நடத்துறீங்களா?
0: ஆமாம்.
2: ஆ சரி, தேங்க் யூ.
0: ஆண்டவரே மைஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஈரக்கம் உள்ளவரே மைஸ்தோத்தரிக்கிறேன். மனதுருக்கம் உள்ளவரே, இந்த நல்ல கால வலையிலும் அன்பாவும் மேய்காவுமாய் கர்த்தர் பாரதக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடி இந்த கடைசி நாட்களிலும் உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வருகையானது ஆண்டவரே அது மிகப்பெரிதானது என்றால் காணப்படுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த கடைசி காலத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் நீர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமானது விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. விசேஷித்த நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தருடைய நாள், இது கர்த்தராலே உண்டு பண்ணப்பட்ட நாள். இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் நீர் பாராட்டுகிற நல்ல கிருபைக்காய், நல்ல கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவருமாய் ஆண்டவரே நீர் எங்கள் மத்திலே இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வருகிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கிறது என்று நீர் எழுதி இருக்கிறீர். இந்த பொல்லாங்கனுடைய கையில் இருந்து இந்த உலகத்தை நீர் மீட்டிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் ஒரு சமாதானத்தை நீர் கொண்டு வரும்படிக்காக ஆண்டவரே நீர் பூமிக்கு வந்தீர். ஆனால் நீர் ஆண்டவரே எதிர்பார்த்த வண்ணமாய் ஆண்டவரே இந்த தேசமானது ஆண்டவரே மாறும்படிக்காய் நீர் எதிர்பார்க்கிறீங்கப்பா. விசேஷமாய் நம்முடைய வருகைக்கு முன்பதாய் நம்முடைய தேசம் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கட்டு அழிந்து நரகத்துக்கு ஒரு ஆத்மா கூட போகாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நீர் பிரயாசப்படுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த சினங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே உருவாக்கப்பட்டு உமது சாயலாகவும் உமது ரூபமாகவும் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படிக்காய் ஒரு விசை இந்த ஜனங்களுடைய செவிகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஏற்ற மகனாய் மகளாய் ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் தேவ திட்டத்தின்படி ஆண்டவரே தேவ திட்டத்துக்காய் இணைந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே பொல்லாததாய் இருக்கிறது. எந்த தேசத்தை பார்த்தாலும் எந்த இடங்களை பார்த்தாலும் ஆண்டவரே கொலைகள் கொள்ளைகள் ஆண்டவரே கற்பழிப்புகள் விபச்சாரங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே அன்பு குறைந்த சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு மகனே மகளே ஒரு விசை நாங்கள் ஆயத்தப்பட வேண்டிய கடைசி நாட்களில் நாங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசு, நான் இதோ மரித்தேன் உயிர்த்தேன் சதாகாலம் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, இதோ அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரண்டாவது வருகையான அந்த வருகை நியாயத்தீர்ப்பின் நாளுக்காய் நாட்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற வேண்டும். கொலைகள் கொள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். அனுப்படினாலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக எரிச்சல்கள் பொறாண்மைகள் வன்கண்கள் சூதுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு தேசம் முழுவதிலும் தலை விரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. தேசம் முழுவதையும் அதிகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அன்பு குறைந்து தணிந்து போய்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை பெற்றோர் கொலை செய்வதும் பெற்றோரை பிள்ளைகள் கொலை செய்வதும் சகோதரத்தை சகோதரர்கள் கொலை செய்வதிலும் இன்றைக்கு முன்மாதிரியாய் போய்கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓர் இயற்கை செயற்கையின் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவன் நமக்கு அசூசி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்திலே இந்த கடைசி நாட்களிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான மனித பிரியமானவர்களே இந்த நாட்களிலே அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் எத்தனை பேர் பால உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். நானே வழியின் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்று சொன்ன என் ஆண்டவர் அவர் எங்களுக்கொன்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி போட்டு எங்களை அழைத்து கொண்டு போகும்படிக்காய் வரப்போகிறார். அந்த வரப்போகிற என் ஆண்டவருக்கு முன்பதாக எத்தனை பேர் நாங்கள் இந்த நல்ல கால வேளையில் இந்த நாட்களிலே ஆயத்தமுள்ளவர்களாக நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் விட்டு நம்முடைய பாவ சுவாபங்களை விட்டு நம்முடைய எரிச்சல்களை விட்டு நம்முடைய கோப சுவாபங்களை விட்டு மனம் திரும்பி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இயேசுவே நான் ஒரு பாவியான மனுஷி நான் ஒரு பாவியான மனுஷன் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய வருகையின் போது பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கும்படிக்காக தேவனோடு வீற்றிருக்கும்படிக்காக அழைத்து செல்லப்படுவார்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களை நல்ல கால வேளையிலும் உங்களை அழைத்து செல்லும்படிக்காய் தேவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக ஆயத்தமாக நீங்கள் ரெடியாகிறீர்களா? நீங்கள் உங்களை அவருக்கென்று கொடுக்க ஆயத்தமாகிறீர்களா என்று உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஒரு அன்பின் குரல் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகத்தின் குரல் ஒரு விடுதலையின் குரல் இந்த நல்ல கால வேளையிலே என் மகனே என் மகளே மனம் திரும்பு பாவ வழிகளை விட்டு வெளியே வா என்று சொல்லி என் ஆண்டவர் தன்னுடைய ஆணி பாய்ந்து அந்த கரத்தை நீட்டி அனைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அழைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். செய்ய போகிறார். நன்மையான ஈவுகள் உண்டாக போகிறது, நன்மையான ஈவுகள் தேசத்திலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்ம நாளை இந்த நல்ல கால வேளையிலும் அவருடைய கருத்துக்களாக எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களை ஆசீர்வதிப்பார். வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நன்று ஆண்டவரே. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி பரலோக தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமை உள்ளவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஊரிபந்தரளி வியந்தரளவாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அவருடைய வருகையை உபது சீக்கிரம். ஆண்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊரிபேஷன்

தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே. அங்கங்கும் இந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களையும் நீர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நீர் வழி நடத்த போதுமானவர், நீர் வழி நடத்த போதுமானவர். அல்லேலூயா, நன்றி கர்த்தருடைய ஆவியானவரே. அல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. பிறல்வோக தேவனே நன்றி, பரிசுத்த தேவனே நன்றி, இரக்கமுள்ள தேவனே நன்றி செலுத்துகிறேன். அதிசயமானவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. நீரங்கள் ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறதற்காக நன்றி, எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி, எங்கள் ஜெபத்துக்கு உத்தரவு கொடுக்கிறதற்காக நன்றி. ஓரிமை சந்தரல வந்தரளி வியந்தரளவா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை நம் தேசத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, சமாதானம் உண்டாகட்டு கண்டு சொல்லுங்கப்பா, கொலை வரியில் இருந்து விடுதலை ஆகட்டு கண்டு சொல்லுங்கப்பா, ஆண்டவரே யுத்தங்கள் ஓயட்டுக்கும் என்று சொல்லுங்கப்பா, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை தேசத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, ஆண்டவரே இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அன்னி தினமும் இலங்கை தேசத்திலே அன்னி தினமும் அங்கு அங்கு அங்கு பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே கொலை வரியின் சத்தங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்க, நாளுக்கு நாள் பல ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறியோர் தொடக்கம் பெரியோர் வரைக்கும் மரணம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தொடர் கொலை நடந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி, இங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, தேசம் விடுதலையாக்கப்படும், தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும்படிக்காக என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இயேசுவே. அப்பா, நம் தேசம் விடுதலை ஆகும்படிக்காய் காத்திருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஜனாதிபதி முதல் கொண்டு நம்முடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபை ஆண்டவரே வெளிப்படுவதாக, ஜனாதிபதிகள் மனம் திரும்பட்டுக்கும், ஜனாதிபதி மனம் திரும்பட்டுக்கும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் அறிவு உண்டாகட்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே அரசியல் துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், நினைவு கூறுகிறோம். கர்த்தர் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காக என் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசியல்வாதிகளை எம்பிகளை ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே, முப்படைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாவதாக, தேவ கிருபை உண்டாவதாக, தேவ கிருபை உண்டாவதாக. ஓரி பலபந்தர லிபி அந்தர லபந்தூர லிபி அந்தர லபா, கர்த்தர் காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணி தரும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நம்முடைய இலங்கை தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், இலங்கை தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாவதாக ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஐக்கியம் உண்டாகட்டும், இலங்கை தேசத்திலே சபைகளுக்குள்ளே ஐக்கியம் உண்டாகட்டும், இலங்கை தேசத்திலே மகாபிரிதான ஒரு எழுப்புதலை கட்டளை இடிவீராக ஆண்டவரே. மகாபிரிதான ஒரு எழுப்புதல் உண்டாவதாக சபைகளுக்குள்ளே ஆண்டவரே, ஆண்டவரே ஐக்கியங்கள் உண்டாவதாக, முறுமுறுப்புகள் மறைவதாக. கர்த்தர் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. இங்க ஒரு வார்த்தை தேசத்தை பார்த்து, நம் இலங்கையை பார்த்து, நம்முடைய இலங்கையில் இருக்கிற திருச்சபைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. அற்புதம் நடக்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உலக நாடுகளில் இருக்கிற திருச்சபைகளை பார்த்து ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அற்புதங்கள் நடக்கும். ஊரிபை சந்திரலவந்தரளிபி அந்தரளவா, தேவ சபைகளிலே ஆண்டவரே தேசங்களிலே எழுப்புதலை கட்டளையிடுங்க. முடவர்கள் நடக்கட்டுக்கும், குருடர்கள் பாக்கட்டுக்கும், செவிடர்கள் கேட்கட்டுக்கும், ஊமியர்கள் வாய் திறந்து பேசட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. அங்கங்கே சுவிசேஷம் ஆண்டவரே பாரங்கள் ஊற்றப்படட்டுக்கும், சுவிசேஷ எல்லைகள் விரிவாக்கப்படட்டுக்கும், சுவிசேஷங்கள் திறக்கப்படுவதாக. சுவிசேஷத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே கிரிகை செய்கிற எல்லா பலவானோருடைய அதிகாரங்களும் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக.
வானமண்டலத்தின் பொருளாத சேனைகளின் வல்லமைகள் கட்டப்படுவதாக, ஆண்டவரே துறைத்தனத்தின் அதிகாரங்கள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வஞ்சனையின் ஆவிகள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தேசம் யாவும் செல்லிப்படைவதாக, தேசம் யாவும் செல்லிப்படைவதாக, ஒரு மஷந்தரலபந்தரலிபியந்தரலபா கர்த்தர் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். ஆண்டவரே உம்முடைய தேவ ஊழியர்களை ஆண்டவரே நீர் கடலிலே அனுப்பிவிட்டீர், ஆனாலும் அங்கு படகுகள் ஆழ்ந்து போகும்படிக்காய் அமழ்ந்து போகும்படிக்காய் காற்றும் கடலும் ஆண்டவரே கொந்தளித்ததை நாங்கள் பார்க்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னீர் அமைதலாகட்டும் என்று, அமைதலாகும்படியாய் நீர் கட்டளை கொடுத்தீர், காற்றும் கடலும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேசம் உமக்கு கீழ்ப்படியட்டும், ஜனங்கள் உமக்கு கீழ்ப்படியட்டும். ஒரு வார்த்தை சொல்லும் போது தேவ அற்புதம் நடக்கும், ஆண்டவரே அற்புதம் நடக்கும். ஆண்டவரே விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன் மறுபடியுமாய், வியாதியோடும் வியாகுலத்தோடும் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களை தகப்பன் விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே வியாதியோடு தீர முடியாத வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக, முடவர்கள் நடக்கட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினால், கண்கள் குருடுவாய் இருக்கிறவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஓ நன்றி இயேசுவே, நீர் அப்படி செய்ய வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், மகிமை நிறைந்தவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க தேவனே, அப்பா அற்புதம் நடக்கும். ஆண்டவரே ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே சுவாமி எல்லா பொல்லாப்புகளும் மறைந்து போவதாக, வியாதிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக, வியாதிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எப்பாற்பட்ட வியாதியாயிருந்தாலும் அது சுகம் அடைவதாக, அது சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவரே, வியாதிஸ்தர் மீது கரங்களை வையுங்கள் என்று சொன்னவர், அது சுகமாகும் என்று சொன்னவர். இப்போதே நாங்கள் விசுவாசத்தோடு விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளியை ரட்சிக்கும், விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளியை ரட்சிக்கும் என்ற வேத வார்த்தைகளின் படி, யாரெல்லாம் வியாதியோடு இந்த கண்ணீரோடு இந்த கவலையோடு மரண புரியிலே காணப்பட்டுக் கொண்டிருக்க, சாவின் பயத்தினாலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்க, அப்படிப்பட்ட நபர்களை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். பூமியிலே நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும், இப்பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவரே, அப்பா நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று சொன்னவர், இப்போதே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் தேசத்தை ஆளுகை செய்து, தேசத்தை வஞ்சித்து, தேசத்தை அழிவின் பாதைகளை வியாதிகளை கொடுத்து, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை மரணத்துக்குள் நடத்தி கொண்டிருக்க பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன், பூமியிலே நான் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் நான் பூமியிலே கட்டுகிறேன், அது பரலோகத்திலே கட்டப்படுவதாக. தேவனுக்கு முன்பதாக அந்த அசுத்தாவிகள் கட்டப்படுவதாக, வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவி கட்டுப்படுவதாக, ஆண்டவரே விபத்தை கொண்டு வருகிற ஆவிகள் கட்டப்படுவதாக, தற்கொலையின் ஆவிகள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் கொலை வரியின் ஆவிகள் கட்டப்படுவதாக, விபச்சாரத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக, களவு செய்கிற ஆவிகள் கட்டப்படுவதாக, பொய் சொல்லுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கோப உணர்வுகளை கொண்டு வருகிற ஆவிகள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் பகை உணர்வுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பூமியிலே நான் அதை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய வாசல் இலங்கை தேசம் உலக நாடுகளிலே துறந்த வாசல் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்றதற்காய் ஸ்தோத்திரம்.
மகிமையடை மே சுராதனே மாறாத நல்லமைப்பனே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அன்பு கொள்ளது எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே துதிக்க தூண்டும் துணை ஆளரே ஸ்தோத்திரம், மகிமை அடையும் இயேசு ராஜனே ஸ்தோத்திரம், மாறாத நல்ல மீட்பனே ஸ்தோத்திரம். ஓரி பை சந்தரல பந்தரலி பியந்தரலவா

0: to this unique CD, God's Blessings Through His Promises. Before we start, Reverend P.S. Rajamani, the Superintendent of the Tamil District Council of the Assemblies of God, will present this CD to you.
1: Faith comes to us when we hear the words and promises of God. As our faith increases, the blessings of God also increase in our lives. Pastor S.J. Thinagaran has produced and released this CD that thousands of people in the body of Christ may be benefited by hearing God's promises. As you listen to this, may your lives be blessed. You will find this useful for your life and ministry. Dear Heavenly Father, thank you for each and every promise in your precious word. As your children listen to your promises through this wonderful CD, let your anointing flow through their lives. Let Jesus be exalted because He is the faithful one. May everyone who hears this be blessed in every area of their lives. In the matchless name of Jesus Christ, Amen.
2: Praise the Lord. These are the words of Joshua as he spoke his farewell address to the leaders that were following him. And you know, in all your hearts and all your souls, that not one thing has failed of all the good things which the Lord your God spoke concerning you. All have come to pass for you, and not one word of them has failed.
3: சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம். நீ பாராயண கிருபை கொஞ்சம் அல்ல கத்தா, இதுவரை எங்களை நடத்தின வினேசர், இனிமேல நடத்த இம்மேலும் கூடவே இருக்கிறீர். அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவேளை ஆய்பிரிய அதிசயங்கள் செய்தவர் நீ, ராஜாதி ராஜா கத்தாதி கத்ததவரே, நீர் சகலம் செய்ய வல்லவர், நீர் செய்ய நேற்று ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிஞ்சிருக்கிறோம். இந்த நாள் இந்த நாளை நேரணித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பு யாவையும் மட சரத்திலே ஒப்புவிக்கும். தொடக்க முடியும் வரைக்கும் நடத்தி தாங்க கத்தாவை, என்னை போல யாவையும் நினைத்து தாங்க, தடைகளை உடையுங்க. எஸ்அப்பா இவர்களை அழைத்திரு, அவர்கள் அழைத்து வந்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களை நிறுத்துவீராக. இந்த நாளும் உடைய வெள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுச்சு வீக்கிறோம் ஆண்டு, ஆளுக செய்யுங்கப்பா. சங்க வானொலிக்காய் நன்றி செலுத்துற முடியாத்தை ஆசிர எல்லைகளை விசாலப்படுத்தும், வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர். அப்பா நம்முடைய நாம மகிமைக்காக இந்த தேசத்திற இருந்த வானொலியை முன்குறித்தீரே, ஆசிரித்து வருகிறீரே, நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியருமுடைய ஸ்தாபகருமான ரசிகர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். உடைய மனைவி பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம், உடன் ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் குடும்பம் ஆசிர்வதி அப்பா, நீராளிக செய்வனமாய் செபிக்கிறோம். இதனாலேத்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசு தரும்படியாய் செவிக்கிறோம். ஊழியத்தை நம்முடைய கரத்தை தயாரிக்கிறோம். 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற நேரடி ஒளிபரப்பு யாவையும் நம்முடைய கரத்துல வைக்கிறோம். ஆசீர்வது தாங்கப்பா, நாங்கள் இணைந்தது நல்லது என்று சொல்லும்படியா உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமை வாஞ்சிக்கிறோம், வழி நடத்த வாஞ்சிக்கிறோம். அகப்பனே ஆளுக செய்யுங்க. இந்த ஊழியரை தொடக்கின மைந்தனையாக்கா நன்றி செலுத்துறோம். நிறைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துங்க அப்பா. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி சொல். முச்சு முழுமா ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கும் ஆளுக செய்யும். இதனால் நீங்க தந்தா கத்தாவை தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா? இயேசுவின் மாறாத நாமத்தை ஜெபம் கட்டி நிக்கிற ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இதனாலும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறோம். நாள் தேவன் பாராயண கிருபை இந்த நாளும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தில் மாலை நேர நீரடி ஒளிபரப்பிலே உங்களின் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வரவேற்கின்றேன். தேவன் பாராட்டின கிருபை கொஞ்சம் அல்ல. நிச்சயமாக கர்த்தர் பெரியவர். அவருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையான சங்கீதம் 119 சங்கீதம் அங்கே வசனம் சொல்லுகிறது இப்படியாக, 92 வசனம், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்ப அவருடைய வேதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், மன மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏன் அந்த மன மகிழ்ச்சியை தருகிறது எப்படி என்று சொன்னால், அவரோடு இந்த வார்த்தையோடு உறவாடு அவருடைய உறவிலே நாங்கள் நெருங்க அது நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 தொடக்கம், 7:30 வரைக்கும் துதிப்பாடல் சுபங்குழுக்குடாய் கடன் சென்று 7:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்குடாய் நாங்கள் கடன் செல்வோம். 8 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளாய் கடந்து சென்று தேவ செய்திகளை நாங்கள் சமீபடுப்போம். கர்த்தர் நாளும் உங்களோடு உறவாடுகிறார், இயேசுகிறார், வழி நடத்துகிறார். இந்த வார்த்தையானவர் என்று நம்மோடு பேச எழுந்திருக்கிறார். நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதியில 1 தேவ செய்தியை சௌதரி பிருந்தா அவர்கள் எடுத்து வருவார்கள். 2 வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை சுபாலங்க அவர்கள் உங்கள் சகோதரி இணைந்து எடுத்து வருவே. 3 வார்த்தையின் வெளிச்சத்தில எங்களோடு பாஸ்டர் ஹென்றன் ராசநாயகம் அவர்கள் வெளிச்சத்தில் நித்துவ செய்தி எடுத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். முடிவாக நாங்கள் முடிவு செவம் நன்றி செவமாக ஏறெடுத்து மீண்டும் மலர் ஒழிவப்போடு நாங்கள் இணைவோம். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர், நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். இணையங்களின் அலையங்களின் கர்த்தரின் நாமத்தை உயர்த்த ஓடி வாருங்கள். உங்களை அன்புடன் வாழ்த்தி சங்கமவானொடிக்குள் நித்திய வெளிச்சத்தின் நேரத்து சங்கமிக்கும்படியாய் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆமேன். எத்த பாரண கிருபைக்காக நன்றி செலுத்துவோம், துதிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நீர் பாரண கிருபை கொஞ்சம் அல்ல கத்தால் அப்பாவானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால வர்ணிக்க கூடாதவர், அவ்வளவாய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் வந்த தூயாதி தூயவர், அவப்பனே எங்களோட கைகள் குறுகி போகவும் இல்லை, உடைய செவிகள் மந்தமாகவும் இல்லையப்பா. எங்களை இரட்சித்து, எங்களை நேசித்து, எங்களை வழி நடத்துற ஒவ்வொரு தயவும் வேலைக்காய் சோஸ்ரம் சோஸ்ரம். அன்றியோடு சோசரிக்கிறோம், அன்றியோடு துதிக்கிறோம். ஜனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரரே உமை துதிக்கும். அப்பா நேசரே உமக்கு நன்றி செலுத்துறோம். வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா நீர் கண்ட நண்புக்கா நன்றி அப்பா. அளவில்லாத இரக்கத்தை எங்கள் மீர் வைத்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆளுகை செய்யுங்க அப்பா, வீட்டுக்கு எடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அனல் மூட்டுங்க ஆண்டவர் கத்திரி, ஆவியல் ஆவியல் இங்கே விடுதல், அந்த விடுதலை நான் எனக்காய் நன்றி செலுத்துறோம். சுவாசத்துல பலப்படுத்தவனமாய் நின்று நிக்கிறோம் கத்தா. உம்முடைய நோக்கி பாக்குறோம் ஆண்டவரின் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா, கரங்களை நோக்கி தூக்கி உம்முடைய கூடத்தில் ஒத்தாசை வரும் அண்ட விசுவாசத்தோடு எந்தி நிக்கிறோம் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து நாங்கள் பிரகாசிக்க சீரத்து அவனையே, எங்கள் ஒளியே, எங்கள் வழியே, எங்கள் வாழ்வே, எங்கள் ஆதாரமே, எங்கள் ஆதரவே, எங்கள் நங்கூரமே, எங்கள் நம்பிக்கையே, மினஞ்சியோடு சுவாசரிக்கிறோம் சுவாசரிக்கிறோம். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் எசப்பா. உமக்கு நன்றி துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் கண்மறை என் கோட்டையை உமை துதிக்கிறோம். தகப்பனே ஆராதனைக்குரியவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா.

அமிர்தத்தின் அக்கினி அணையாமல் பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி அணையாமல் பொழுதும் எரிந்து கொண்டே அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, நெறிந்த நாடலை முறி

இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, ஆவியானவரே.

அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமாப்பா, தகப்பனே ஆதியில் கொண்ட அன்பு கத்தால் ரட்சிப்பு பெற்ற வேளையில கொண்ட அன்ப இன்னும் உயிர்த்தேங்க ஆண்டவர், இன்னும் நெருங்கணும் ஆண்டவர், இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவர், இன்னும் ஓடு உறவாடணும் கத்தாவின் சிந்தைய வெறுத்து வேதத்துல பிரியமாயிருக்க வேணும், இரவும் பகலும் தியானமாயிருக்கணும் ஆண்டவர். நம்முடைய அன்புக்கு இடையினை இல்லப்பா, அவ்வளவாய் அன்பான தகப்ப நீங்கப்பா, ஒருபோதும் எங்களை கைவிடாத எபினேசரப்பா, உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். உங்களை நடத்தி செல்றவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். பெரியவரே உமக்கு நன்றி. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறுப்பேனோ உமது அன்பை.

கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, மறப்பேனோ உமது அன்பை.

ആരാധനെ ആരാധനെ ഇതുവരെ ഉദവിനിരേ ഇതുവരെ.

அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை.

0: கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்கள் ஆக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர் சொல்வார்கள் ஆக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பச்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுவேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஏனென்று சொன்னால் என் வழிகளை அறிந்தவர், என்னை உள்ளங்கையில் வரைந்தவர். அவருக்கு தெரியும் அப்பாக்கு தன் பிள்ளை யாரை நம்பி இருக்கிறார். அதனால அவர் பட்சத்தில் இருக்கிறதுனால எந்த மனுஷனும் எதையுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் பூமி எங்கு சுற்றி உலாவது அவருடைய கண்கள். அதனால் அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அதனால நானும் நீங்கள் சொல்லுவோமா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னை பலவீனப்படுத்துற ஆவியே இயேசுவின் நாமத்துல வெளியிடப்போம். என்னை சுயநிற்கு சமாதான குலத்தில கொண்டு வர ஆவியே இயேசுவின் நாமத்தால் ஓடிப்போம். சமாதான பிறகு என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக எங்களை எடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ்வா சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ்லா சிஸ்டர், பிரைஸ்லா சிஸ்டர் சுபா.
0: பிரைஸ்வா சிஸ்டர் எடுத்து வாருங்கள். ஊழியருக்கான ஜெபத்தையும் துதியையும் உங்களோட ஒரு மனப்படுகிறேன் சிஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் காணக்கூடியதாக எங்கள் மத்தியில் இருக்கிற உங்களுடைய அன்புக்கு ஆவணி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற மகா கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்கள் நோக்கத்தின்படி அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக ஒவ்வொருதரையும் ஆண்டவரே புடனிட்டு உங்களுக்குரியவர்களாக மாற்றி நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே எங்களோட பேச்சில் எங்களை நடக்கையில் எங்களை கிரிகையில் எங்களை அப்பா உடுப்புல எல்லாத்திலும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தை யாவரும் மற்றவர்கள் காணக்கூடியதாக ஒரு வெளிச்சமாக ஆண்டவரே ஒளி பிரகாசிப்பதற்கு ஒவ்வொருதரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறித்து வைத்து யாவருக்கும் ஆண்டவரே உங்களோட ஜீவ தண்ணீரை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க பேர் சொல்லி அழைத்தீரையா. அந்த அழைப்புக்கு பாத்திரராக அவர்கள் கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் எல்லாற்றிலும் ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அப்பா அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமான உங்களோட அன்பை அபிஷேகத்தையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. இன்று மாலை நேரம் ஒரு புதிதான அன்பின் மூலமாக அபிஷேகத்தை ஊற்றி அப்பா யாவரும் ஆண்டவரே உங்களுக்குரியவராக இன்னும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூடுவதற்கு தேசனே மகிழ்ந்து களிக்குறு. நான் உண்மத்தில் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கூறிய வாக்கு தத்தங்களின் படி யாவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு உகந்த பாத்திரராக எங்களை அதிகமாக உங்களோட வறுமையான பாத்திரமாக இருக்கிற எங்களை உங்களுக்குரியவர்களாக இன்னும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்கார இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன்.

ஆமீன் அப்பா. உங்களுடைய பாதத்தடியில் நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலும் சமாதானமும் இருக்கபடியா நன்றி செலுத்துகிறேன். உலகத்திலும் நிலை நிற்பன்.

0: அமேர், அவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது, எங்களுக்கு எவ்வளோ அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, எங்களுடைய உள்ளத்தில் எவ்வளையோ இன்பமும் ஆறுதலும், மலை போன்ற துன்பங்கள் எங்களை வந்து நெருக்கும் பொழுது, அந்த நேரத்திலும் அவருடைய சத்தம் எங்களுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கும் பொழுது, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற அந்த சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, இந்த பாட்டின் மூலம் யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தரை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த அன்புக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். உலகத்தில் எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஜெயம் கொள்வோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்குள் இருக்கக்கூடிய அவர் உலகத்தை ஜெயித்தார். ஸோ நன்றி இயேசுவே, நீங்களே எங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களுடைய பரிசுத்தாவி எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு ஜீவன் தந்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் சுபா,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், ஊழியருக்கான ஜெபத்தை எடுத்து அருமையான பழைய பாடல் பாடி முடித்துள்ளது. நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. சமாஜ குருகம் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர்.
0: ஆமென், நன்றி. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன், காட் பிளஸ் யூ. ஆமே, நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் அஞ்சனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வானொலி ஆசீர்வத்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம், ஒருமனப்படுவோம், அழைப்போம்.
2: Praise the Lord, Sister Suva. God bless you.
1: எடுத்து வாருங்கள், வானொலி ஆசீர்வத்து செபியுங்கள், நேரலுக்கான ஜெபத்தை ஏறெடுங்கள். புதிய நேர்களை கத்தர் இணைக்கவும், பெரிய காரியங்களை கத்தர் இந்த ஊழியத்துல செய்யவும் செபியுங்கள். நம்மளோட ஒருமனப்படுவோம்.
2: Amen, amen. Thank you, Lord. Father, Lord, you inhabit the praises of your people, O God. We thank you for that very blessing, Lord, that you have brought in, Lord, that you inhabit the praises of your people. Lord, when we worship you, when we praise you, when we bring forth our adoration to you, when we lift your name up, Lord, you will draw all men unto yourself. That is the way in which you move, Lord, through the Spirit and the way you have, Lord, sent forth the power of your Holy Spirit upon this earth, Lord, that is now, even this very moment, Lord, even you have been lifting you up, Lord. You have been moving, Lord, from all continents of this earth that you created, O God. And Lord, even as the Lord, the whole world is now enjoying the world games, Lord, the FIFA, Lord, that has been organizing the World Cup, Lord, and the games, Lord, that has been coming up and emanating into the world stage, Lord. Even Canada had been playing today, Lord, but Lord, even lost it one point because it was 2-1 the way you had somehow, Lord, oh God, that it had happened. But Lord, we have had the honor to host it, because this would be our very last time we would ever host it, because we are completely out of the picture of FIFA, not being able to even go back into it to participate in the World Games anymore, because we have not earned or qualified enough to be able to be there. And that is how it is. Lord, this is all, Lord, when we seek your kingdom first, when we, Lord, as a nation, Lord, bring forth us, Lord, into that stage, Lord, where you would give us favor, you would give us that place, Lord, in the world, Lord, as Canada was the first and foremost country, Lord, that you created, Lord, to lead in everything, Lord. And today, Lord, somehow, Lord, we are taking a backstage, Lord, in several ways, Lord, because, Lord, oh God, the way, Lord, oh God, that we are, Lord, according to 2 Chronicles 7:14 also, Lord, that we have been, Lord, like you have said, Lord, we have to honor you. We have to, Lord, come into your very presence and seek you as a nation, Lord, not be a goat nation, but a sheep nation, Lord. That is the very way in which you can bless our nation, Father. So we stand in the gap and pray for our nation, as the time has been already allotted, Lord, the next half an hour to come in and pray, Lord, accordingly. We would stand in the gap and pray for our nation as well. So we thank you for that, Lord. Now we, Lord, bring Lord Jesus Nitya Valicham at this time, Master. I pray, O God, even as Sister Subha is hosting today, be with her, anoint her, even as you have already called her out, Lord, and anointed, Lord, for such a time as this, Lord, that she's also been able to host, Lord, Wednesday and Thursdays, Lord. Lead her and guide her each step of the way, Lord, as you would give her guidance accordingly, and bless her accordingly as well. Bless her and her family also, Lord, and her children and her husband, Lord, with all that they say and do, Lord, would honor and glorify you in Jesus' name. We also thank you, Father, for Lord, even alongside Lord with Brother Mahindran, who has already, Lord Jesus, being Lord, working and doing everything, Lord, as he had been the patriarch of this ministry for Varthin, Valicham, and Nithyan, Valicham, as you have been instilling upon his own heart and his spirit, Lord. We give him to you, Lord. Lay him at thy feet, Lord. Much of your strength, much of your guidance, much of your wisdom, knowledge and understanding to rest upon him as well, Father. We give him to you, Lord, for that guidance to, Lord, come through only with the guidance and the power that would emanate, Lord, through the anointing power of the Holy Spirit, I pray. I also thank you, Lord, in the background, Lord, so much is going on, Lord, for this to happen, Lord, with Brother Leslie and Sister Rita, Lord. We give them into your hands, Lord. Father, Lord, without which this is not possible, because, Lord, all it takes, Lord, oh God, is with manpower and all the energy that it takes place, Lord, oh God, to go into, Lord, do all the recordings, do all the coordination, the programs, all the production, everything that it takes place, Lord Jesus, to keep this 24/7 is not an easy task, Lord. But all that it takes, Lord, is only through your strength, through your power, through your grace, the way in which you would, Lord, give them, Lord, that mighty power and wisdom that they need, Lord. And that is also through the emanating power of the Holy Spirit alone, Lord, guiding each step of the way, Lord, in even as Brother Leslie is doing all of this work, Lord, and the recordings at this time as well, Father, morning till evening, Sangamam Radio, Tamil Radio, Gospel Radio, that goes on into the nations of the world, is nothing of man, but it's the guidance of the Holy Spirit, Lord. Even into Saturday and Sunday, the most beautiful part in which you had given such a vision to go and touch many people who are at home over the weekends. And even if it goes into a Monday morning, Lord, they could still, Lord, watch and be blessed, Lord, in the different time zones of the world. Oh, we thank you for that, Lord. Now we pray, Lord Jesus, even as Lord, even Sister Rita, Lord, has been helping, doing everything that it takes with much of her energy and strength, Lord, and a blessing upon her as well, along with Brother Mahendran to coordinate the programs, Lord, between Monday to Sunday, Lord, and also Saturday, Sundays that have been, Lord, allotted for the way we have given the guidance for Brother Leslie to do it, Lord. Oh, Father, we thank you. We do not take this light. We give you all the honor, the glory, and the praises, we pray. Now I pray for the listeners, Lord, oh God. This is not a light thing once again, Lord. We bring them, Lord Jesus, before you, Father. Lay them at their feet and at their altar, oh God, with a mighty blessing, mighty power of the Holy Spirit that is already at work in their hearts and lives. And it is no accident how they came and joined this network this very moment, Lord. It was the way you have, Lord Jesus, it behooved you to draw them by thy Spirit, Lord. And that's how they have been connecting, Lord. Now, Lord, that blessing is upon them. All the words, Lord, that is going forth, Lord, from the lips of the handmaidens of the Lord and the pastor that are coming and giving out the word, Lord, would not return to us void, but accomplish the thing it which was sent to. That is the work in which your Holy Spirit, Lord, does, Lord, as it brings forth the word of God, Lord, that would set fire upon their hearts and lives, Lord, and bring forth much of the kingdom work to happen upon them and bring forth much fruit upon their lives, Lord. We thank you for that, Lord. Also, Lord, those who are sitting at the edge, those who are sitting, Lord Jesus, that has been still not been committing their lives, Lord, would also make a difference, Lord, as the word goes forth, would be touched, set free. And also, Lord, all the chains broken off, Lord, from people that are in still, Lord, and under several ways of, Lord, being bombarded by the enemy in their lives, that you would break every yoke of bondage, Lord, and set them free, all the chains falling off them, because the blood of Jesus Christ deployed upon them, and you are setting them free because of the way in which you have set forth the word, O God, that as the word goes forth, they will be setting free, Lord. Because that is the work of the Holy Spirit coming through your word, the most powerful entity you have created, O God, to send forth your word, and you would heal them. You would, Lord, bring them much of your power and honor and work in which you would work, Lord, upon their hearts and lives for deliverance, and their souls be delivered as well. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister.
2: God bless you too, Sister Subha.
1: Amen. Amen. நாங்கள் இதுவரை இனியவும் துதி பாடல்கள் உங்களுக்கு டாய்க்கடன் சென்றோம். நாங்கள் எடுத்ததாக கண்களை எரிடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்கு டாய்க்கடன் செல்வோம். நாளும் இந்த பகுதியை கத்தர் ஆசீர்வதித்து தருவார். நிச்சயமாக நாங்கள் இனிய ஜெபங்கள் எரிடுத்தோம். கத்தர் ஆமென்றும் ஆமீன் என்றும் இந்த நாட்களை பதில் தந்து நன்றி ஜெபத்தை எரிடுப்போம். நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம் கண்கள் காணவில்லை, செவிகளின் கேட்கவில்லை, இதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவர் சர்வ வல்லவர். அப்படியாக நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். தாசிவரும் பர்வதத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் 7:30 முதல் 8 மணி வரைக்கும் நாங்கள் செபிப்போம். இணையுங்கள், அலையுங்கள் சங்க வானொலிக்குள்ள நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் சிறப்பின் வாசல் நீக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாளிலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வத்துக்கு நீராக இந்நாளிலும் முதலாவது கண்களை ஏறெடுக்க எங்களோடு சிஸ்டர் டோலி ஒருங்கிணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக பிரைசோ சிஸ்டர் டோலி, பிரைசோ சிஸ்டர், கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது நாங்கள் கடந்த நாட்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர் சமாதானத்து வேண்டி ஜெபித்தோம். எத்தர் இந்த நாட்கள் அப்படி ஒரு சமாதானத்தையும் யுத்த நிறுத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். 60 நாட்கள் யுத்த நிறுத்தத்தை கொடுத்தாலும் கத்தர் அதை மீறிய யுத்த நிறுத்தமாக மாற்றும்படியாக சமாதின் தேவன் ஒவ்வொரு தேசங்களும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜனங்கள் சமாதத்தோடு வாழும்படியாக எருசலேம் வாழ் மக்களுக்காக எருசலேம் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் கத்தர். அவர்களுக்கு சமாதானத்துக்காக மத்திய கிழக்கு முஸ்லிம் நாடுகளுக்குள்ள சமாதானம், எங்களுக்குள் தேசங்களுக்குள்ள சமாதானம், இப்படியாக சமாதானத்துக்கு அச்சபியுங்கள். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு முறைப்படுது.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட வார்த்தையில் அப்பா அவ்வளோ ஜீவன் உள்ளது, உங்களோட வார்த்தையில் வல்லமை உள்ளது, உங்களோட வார்த்தையில் கிருபை உள்ளது அப்பா. நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே எங்களை ஆதரிக்கிற அதிசயமான தேவனாக இருக்கிறபடியா நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த தேசங்களில் உள்ள போராட்டங்களையும் அப்பா நிம்மதியில்லாமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா அவர்கள் போற பாதையில் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான நிம்மதியையும் ஆறுதலையும் அப்பா சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிற உங்களுக்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு ஆத்மாவின் அப்பா ஆத்மா பாரங்களையும் உங்களுக்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு தேவையான ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா உங்களோட நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த தெளிந்த புத்தியை உள்ளவர்களாக ராஜாக்களை அந்த தேசத்தை நடத்துகிறவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபம் கொடு ஜெயம் கொடுக்கிறவரே உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, இருந்தாலும் நீங்க ஜெயம் கொடுத்து எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களின்படி இந்த மக்கள் ஆண்டவர் இந்த மக்களுடைய இந்த தேச ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்கள் மனக்கண்களை திறந்து அவருடைய செவிகளை திறந்து அப்பா உங்களுக்குரியவர்களாக இவர்களை மாற்றுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை ரட்சிப்பை கொடுத்து இவங்களுக்கு ஒரு அப்பா மனம் தளர்ந்த அந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட கரம் அவங்க கூட இருந்து நீங்க அற்புதம் செய்யற தகப்பன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா அந்த ஆதி அன்பையும் அந்த வல்லமை கிருபையும் இப்பொழுது இந்த நிமிடம் எல்லா மக்களுக்களும் எல்லா தேசத்துக்களும் அப்பா கால்மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுக்கு உரியது அப்பா. ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங். உலகமெங்கும் உங்களுடைய ஆவி உள்ளாவிக்கொண்டு திரிகிறதையா. அதை அவர்கள் உணரக்கூடியதாக ஒரு தேவ பயத்தையும் ஒரு ஞானத்தையும் உங்களுடைய அன்பையும் அவர்களுக்கு பொழிந்தரும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. வாக்குத்தத்தம் செய்தவரே அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் பொழுது ஆண்டவரே உங்களிடத்தில் வந்து அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு நீங்க பயமில்லாவிய கொடுக்கவில்லை அப்பா. அதையும் படி அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் பயந்து எல்லாவிதமான அசுத்தமான ஆவில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்களே அவருக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. விசுவாசிய நீ பதறாத, விசுவாசிய நீ கலங்காத, விசுவாசித்தால் நீ தீய தேவனின் நீதியை காணக்கூடிய தக்கதாக அவர்களும் உங்களோட நீதியையும் உங்களோட வல்லமையும் காணக்கூடியதாக இவர்கள் யாவரையும் விட்டுத்தலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதம் செய்பவர், அகிலத்தை படைத்தவர் அப்பா, யுத்தத்தில் வல்லவர் அப்பா. நீங்க யுத்தம் செய்யற தகப்பன், லெட் யுவர் பிரசன்ஸ் கோ பிஃபோர் அஸ் அப்பா. அவங்களோட சமூகம் அவங்களோட பிரசனை எங்களுக்கு முன்பாக போய் உலகம் எங்கும் அப்பா இப்பொழுது கஷ்டப்படுற நேரங்கள்ல அப்பா பணத்தை செய்தியால எல்லா விதமான கஷ்டத்துக்கு போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற நீர் தானே அப்பா. நீங்க ஆறுதல் தேவனா இருக்க அப்படியா நன்றி. அமையன் தெய்வத்தின் சன்னிதானம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளத்துல அவர்தான் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தகப்பன். அந்த ஆறுதலின் சமாதானத்தை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தேசத்துல அப்பா உணரக்கூடியதாக யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட வல்லமையின் மூலமாக அந்த ஸ்திரியை உங்களோட வல்லமை உங்களோட வஸ்திரத்தை தொட்டும் பொழுது அவளுக்கு அவருக்குள் அந்த வல்லமை குறைவு பட்டது. அதுபடி அவர் தென்பட்டார் என்று வல்லமை அப்பா யாரோ தொற்றதார் என்று மாதிரி அவர்கள் உணர்ந்தார்கள். அதுபடி ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய அவங்களோட பரிசுத்தமான வல்லமையை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க ஜெயம் கொடுக்கணும் தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. வாக்கு தத்துலே அப்பா உண்மையா இருந்து இன்று மட்டும் காத்து வர்ற கிருபேலுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா எகோவா ரூவா எகோவா அப்பா எந்த மேய்ப்பரே நீங்கள் எங்கள் நல்ல மேய்ப்பரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நல்ல மேய்ப்பரா இருந்து இவர்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க நல்லவரா இருக்கிறீங்க போதுமானவராக இருக்கிற கிருபேலுக்கு நன்றி செலுத்தி உங்களோட பரிசுத்தமா ஆணையை அனுப்பி அப்பா அவர்களையும் பரிசுத்தமாக்குங்க. நாட்கள் குறைவுபட்டுள்ளது ஆண்டவரே. இந்த கஷ்டப்பட்ட இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களோட வல்லமை உங்களோட சத்துவத்தில் நிலைத்து நிற்பதற்கு இவங்களுக்கு ஒரு பெரிதான ஆறுதலையும் வல்லமையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. அதே போல அவர்களும் வாஞ்சிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் ஒரு தேவ நடுக்கத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தேவ அன்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் ஆத்மா தேவன் மேல் ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று கூறின வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உங்களோட சந்நிதியில் வந்து நிற்கிறோம். அப்பா நீங்க கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு வல்லமை நிறைந்த கருத்தை நீட்டி இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து யுத்தம்ல நாட்கள் இஸ்ரோவேல் தேசத்துல ஈராக் ஈரான்ல நடக்கிற யுத்தங்கள்ல இவ்வளவோ சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தி வந்தீங்கப்பா. இனிமேலும் வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. அந்த வல்லமையின் அதிகமான எல்லா நாடுகளும் எல்லா தேசத்திலையும் ஒரு பெரிதான சமாதானத்தை விடுதலை கொடுத்து அவர்களை ரட்சித்து அவர்களை சமாதானத்தின் மூலம் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. நீங்களே ஜீவ அப்ப அந்த ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். ஜெபத்தை கத்த கேட்டு அவன்றும் ஆமேன் என்று தருவார். அப்படியாக பாரப்பட்டு ஜெபித்து உங்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பதாக. நன்றி சிஸ்டர், தொடர்பு கிடை. ஆமேன்
0: ஆமேன். நன்றி சிஸ்டர் சுபா, காட் பிளெஸ் யூ டு.
1: ஆமேன். நன்றி நன்றி. தங்களை ஏறெடுப்போம். முத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். நாமம் அதாவது பிறருக்காக ஜோபம் ஜெபித்தவர்கள் ஜோபுவின் முகத்தை பார்த்த கத்த அவருடைய முன்னிலையோட பின்னிலமின் ஆசீர்வத்தை கத்த அங்க எலியாவின் ஜெபத்தை கேட்டு கத்தரே தெய்வம் என்று அறியும்படியாக அங்கு வெளிப்பட்டது அவர். இந்த நாளிலும் நாங்கள் பிறருக்கு ஆத்திரப்பின் வாசமோ சித்திரப்பின் வாசம் என்றார். இந்த ஜனங்களை அழித்து விடாதே, என் பேரை கிறக்கி போடும், என் பேரை ஜீவ புஸ்தகத்தின் கிறுக்கி போடும் என்று சொன்னார். இப்படியாக திறப்பின் வாசல்ல நீகிருந்தார்கள். நாங்களும் திறப்பின் வாசல் நிற்போம். மற்றவர்களுக்காக தகப்பன் எங்கள் சிறையிப்பு மாற்றுவார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் முன்னிலைமையில பின்னிலைமை ஆசீர்வதித்து எங்களை வழி நடப்பார். அப்படியாக நாங்கள் திறப்பின் வாசல் நினைக்க கண்களை ஏறெடுப்போம். தாசுவரும் பர்வத்துக்கு நேரா என்ற பகுதியில அடுத்ததாக செபிக்க சிஸ்டர் ரஞ்சினி அழைப்போம். பிரைஸ்ல சிஸ்டர் ரஞ்சினி.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
1: கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது தேசத்தில் ஆளுகிற ஆளுநர்கள், அதிகாரிகள், இந்த பதவியில் இருப்பவர்கள், இந்த குடிமக்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகணும், மனம் திரும்ப உண்டாகணும். பெருமை, பதவி ஆசை, பண ஆசைகள்ல நிச்சயமா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற வார்த்தை சொல். இன்னைக்கு இந்த பண ஆசையால பதவி முகத்தால இன்னைக்கு அப்பாவி ஜனங்களை எல்லா பக்கத்தால நெருக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், கண்ணீர் விட வைக்கிறார்கள், கதற வைக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஆளுநர்களை, அதிகாரிகளை கத்த சந்திக்கும்படி அன்று பவுலை சந்தித்தார். சவுலை சந்தித்து பவுலாக்கினார், தானே கத்தர் என்று வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆளுநர்களை கத்தர் சந்திக்கும்படியா, இந்த இரட்சிப்பை காணும்படியா, ஒரு மனம் திரும்ப உண்டாகும்படியா, இவர்களுக்காக செபிங்க. நம்மளோட ஒரு மனப்பாடு
2: Amen, amen. Yes, Lord. Thank you, Lord. Even as the request has been going on, Lord. Yes, Father, Lord, you see them, Lord. You see them, Lord. How they are, Lord, leading these countries, the leadership of the countries make a whole lot of difference, Lord. That's how, Lord, Herod and Pharaoh and all of these leaders, Lord, in the past, Lord, Nebuchadnezzar, all of the leaders, Lord, you showed them, Lord Jesus, the consequences of their leadership, oh God. We do not want another repeat of that, Lord, in the nations of the world that we live in, Lord, in this very earth that you created, Lord. That is why you put your church, Lord, in the very gap, Lord, to pray and to stand, Lord. Just like, Lord, it is quoted, Lord Jesus, in 2 Chronicles 7:14. If my people who are called by myself, called by my name, humble themselves, turn from their wicked ways, seek my face, then will I hear from heaven. I will hear their cry and I will heal their land. So, Lord, we, Lord, come to you, Lord, standing in the gap, Lord, on behalf of these nations, the leadership of these nations, Lord. Yes, Lord, pride is, Lord Jesus, is the way, Lord, that takes us to destruction. Therefore, Lord, let not pride, Lord, lead them by any means. Lord, take pride down, Lord, lest destruction comes in their way, Lord. And let them be, Lord, humbly beseeching you first, Lord, and also come into a place of, Lord, acknowledging a God who is the creator of heaven and earth, a God who has said, "My thy will be done on earth as it is in heaven," that it should be from the way the Lord has taught us to pray. So, Lord, we pray, Lord, O God, according to what you have taught us, Lord, let thy will be done on earth as it is in heaven. Or in all the kingdom that you created, Lord, the kingdoms of this world, you call them, Lord, and the prince of this world too, Lord. Lord, you know, you see, and you, Lord, are the final power and authority that comes through these kingdoms, Lord, comes through these nations, Lord. And the leaderships are in your hand. The leaders are in your hand, O God. We give them all into your hands, Father. Lord, starting from Sri Lanka, India, all the nations of the world, all the oriental countries, Lord, starting from all the big ones to the small ones, Lord, China, Japan, Korea, South Korea, even North Korea, Lord. Oh, my God, and all the rest of the other nations, Lord, Indonesia, Philippines, and the rest of the smaller nations, Father. Lord, whoever they might be, Lord, in the Asian continent, all the European continents, Lord, O God, and the nations of the world, Lord, starting from United Kingdom to all the rest of the European nations, Lord, we give them all to you as well. And also, Father, North and South African countries, Lord, some of them are bombarded with wars. And Lord, so much is going on, even with, Lord, persecution that is, Lord, rising, Lord, within those countries, O God. Only you can come through, Lord, and bring forth, Lord, truth and justice to prevail. And also, Father, for Australia and North and South America and Canada, my Lord, we give these nations into your hands, O God. Father, unless we, Lord, humble ourselves, seek your face, come, Lord Jesus, to show forth with your mercy, love, and justice. And Lord, your mercy, Lord, rejoices over judgment, you said, Lord. Therefore, Lord, we seek your mercy and mercy alone, Lord, with your grace and grace alone, Lord, that you would come forth and pour down, Lord, your spirit of love and grace and justice, O God, upon these nations, especially the ones that do not acknowledge you, Lord. Especially, Lord, coming out of our very country that we live, Lord, we owe it to our very country. Stand in the gap and pray for Canada as well, Father, because it is no accident, Lord, how we came about, how we, Lord, put our feet on this very soil, how we, Lord, raised our families, Lord, up to second and third generation, O God, even to fourth generation, Lord, O God. So we, Lord, give them all to you, Father. Lord, we owe it to not only, Lord, O God, for our country and our leadership, but for our children and children's children, O God, and to the inheritance, Lord, that we, Lord, create an atmosphere and a life for them to, Lord, come in and live a life that is worthy of you, that a country that is worthy of you, not be, Lord, like I already mentioned, Lord, to be a goat nation, but to be a sheep nation, which means, Lord, that we also acknowledge, Lord, all that said and done to honor and glorify you, just like the God of Israel is honored for a country, Lord, that you set apart, Lord, in this world, Lord, O God, even as, Lord, we many are for it and against it, O God. However it is, Lord, from the word of the living God coming out, O God, it is how it is that you have proclaimed, decreed, and declared it, Lord Jesus. Therefore, Lord, we give it all into your hands, O God, accordingly, my Master, that you would, Lord, stand still, like you said to Moses,
3: Stand still and see the salvation of God. We will indeed, Lord, stand still and see the salvation of God. And we will be still and know that you are our God, according to Psalm 46:10 also, Lord. And Lord, also, Lord, Lord, you have already said, Lord, even as you have given another word, Lord, from Isaiah 30, verse 17, Lord Jesus, in quietness and in confidence will your strength be. And Lord, this is for the, I decree and declare this, Lord, over the nations of the world and the leaderships of the world, oh God, starting from Canada to USA to Sri Lanka to India to all the rest of the nations in between, Father, because, Lord, we have connections with these lands and nations, Lord, and all the rest of the continents, Lord God. We pray, we feel the burden, we feel the responsibility, Lord, to stand in a gap and pray for these leaders, Lord, that you will make a difference unless we pray, unless we hold, Lord, oh God, our faith, Lord, connected to our living God. We cannot see the glory of God working. Therefore, Lord, we ask you with grace and mercy alone, Lord, and we will see the glory of God then coming down, Lord Jesus, and we will enjoy the, Lord, by which, Lord Jesus, the goodness of the land. Therefore, Lord, we thank you. We thank you. We thank you, Jesus. You are the only Redeemer. You are the only Savior. You are the only one who can do this, Lord. None other but the Lord Jesus Christ alone. That you who are preparing us, Lord, for the kingdom, millennial kingdom, Lord. You can do this, Lord, here on earth before, Lord Jesus. You have left the church behind for that reason, for that purpose, oh God. So we can make a difference, Lord, in this world, that many will be coming and finding you, knowing you, accepting you as their Lord and their Savior as well. Because the church that you said, Lord, I will build my church and the gates of hell shall not prevail against it. That is the power in it. That is the mighty power of the gospel that is being preached. That is the one that is going to save all mankind, that is going out, Lord, from Sangamam Radio Gospel to Nitya Valicham, Bharti in Valicham. Weekend services, Lord, Saturday and Sunday, all of that, Lord, put together is all through the media networks, Lord, that is going into 210 nations and 2,000 odd people sitting at one sitting, Lord. This is all, Lord, for your honor and for your glory's sake. So we give it all for you, Lord, for you to be, Lord, acknowledged, glorified, lifted up, that you will draw all men unto yourself. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Amen. Amen. Thank you, sister. Thank you for praying. Thank you for spending time. Thank you, sister. God bless you and your family, your ministry.
3: Thank you, Sister Subha. God bless you too and your family and your ministry as well.
1: Amen. Amen. தங்களை ஏறெடுப்போம் தாசியோரும் பருவத்துக்கு நேராக நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் என்னோடு இணையுங்கள். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். இதுக்காக கண்களை ஏறெடுப்போம். அன்றைக்கு குடும்பங்களுக்கு அவசியமா செபிப்போம். கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருமனப்பாடுகள் கீழ்ப்படிவல் நிகழ்த்தினோ பிள்ளைகள் வழிதப்பி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துகளை விட்டு பிள்ளைகள் அதாவது பெற்றோர் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இன்னைக்காவது நாள கைவிடப்பட்டு போயிருக்கிறார்கள். இவர்களை கத்தார் கரம் பிடித்து நடக்கணும். குடும்பங்களுக்குள் ஐக்கியம் உண்டாகணும், சமாதம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும் என்று சொன்னால் அந்த இணைத்தவர் கத்தராதாம தனித்திருப்பது நல்லதல்ல என்று வாழை கொடுத்தவர் வாழோடு வாழட்டும் என்று ஒருமனப்பட்டு நீங்கள் பெருகி பெருகி பூமியை நிறுவப்புங்கள் என்று ஆசிரியத்தை கத்தண்டைக்கு ஆசீர்வாத்து இழக்க சத்துருவான குடும்பங்களுக்குள்ள நுழைந்து கிரிகளை நடப்பித்துக் கொண்டது. அப்படியான குடும்பங்களை கத்தர் வேலி போட்டு காக்க வேண்டும் முடியாது. நாங்கள் ஜெபிப்போம். என்னோட ஒருமனப்படுங்கள். சோசரம் ஆண்டவரே நன்றியோடுமை சோசரிக்கிறோம். இந்த நாளும் இந்த வேளையிலும் கத்தாவேன கொத்தாசுவரம் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடும் திருக்கரத்துக்குள்ள அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்திலே உபயோகி செபிக்கிற நான்கு திசையிலும் உள்ளதையா தேசம் அந்த நான்கு திசையிலும் உள்ள தேசங்கள் எல்லா குடிகள் ராஜா உட்பட ஆண்டவரே அப்பா சாதாரண குடிமகன் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பாகள் படிவு சமாதான சந்தோஷத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்பட வேண்டுமா செபிக்கிறோம். ஐயா வீட்டை கட்டாராய் கற்றோளின் பிரயாசம் மிருதாண்டு சொன்னீங்களப்பா. இந்த குடும்பங்களை கட்டுமொழியா செபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணோன் மனை பிள்ளைகளுக்குள்ளப்பா கீழ்ப்படி உண்டாட்டும். ஐயா ஒருமனப்பாடு உண்டாட்டும், ஐக்கியம் உண்டாட்டும், சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சத்துருவான உள்ளே நுழைஞ்ச ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தில் மோசம் போற காரியங்கள் பாவ இச்சைகளுக்குள்ள விழுந்து அப்பா பழக்க வழக்கங்களை மாற்றி ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியா இழுத்து நிக்கிற சூழ்நிலையை காண்கிறீர் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையை மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜோபும் ஜோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அட்டத்தீங்களே அப்பா. இந்த நாட்கள் வேலி போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களை கத்தாவே, இந்த பிரிவினைகளால கத்தாவே எத்தனையோ குடும்பங்கள் சின்னாபின்னமாய் கொண்டு போகுது கத்தாவே. அப்பா நீர் வேலி போடுவீராக. சத்துருப்பதும் குடியோடிப்பதும் இல்லையென்று அறிக்க பண்ணுதான் இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே நீர் உலாவீராக இந்த தேசங்களுக்குள்ள, நீரங்கள் நடுவில் உலாவி நீரங்கள் தேவையாய் நாங்கள் விட ஜனமாயும் இருக்க உமக்குள்ள கீழ்படைந்திருக்க அத்திரபுரம் பயத்துல குடும்பங்கள் கட்டப்பட வாழ இரிய செய்வீராக, இரிய செய்வீராக. நம்ம கரத்து நிழலா குடும்பங்களை மறைப்பீராக இயேசுவின் நாமத்தில் புகழ செபிக்கிறோம். குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத வெனிசி ஆவின் யோசனைகள், திட்டங்கள், அபகரிக்கிற எண்ணங்கள், எரிச்சலின் ஆவியல், பொறாமையின் ஆவியல், வன்கண் ஆவியல் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்து. ரத்தத்தால மூடுவாப்பா குடும்பங்களை கத்தால், நீராளுக செய்வீரா கத்தால். இதனாலும் அல்ல கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் அப்பா. நீங்க பொறுப்பிடுங்க வளர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கிற ஜெபத்தைக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. சோஸ்ரங்கள் விண்ணப சத்தத்தை கேட்டவரே சோஸ்ரம். எங்களை பல்சரப்புற கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் இணைந்திருப்பது கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரம் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த ஜெபிக்க சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரைசோ சிஸ்டர் டோலி. சிஸ்டர் டோலி பிரைஸ் லார்ட். அஞ்சனி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். திருமணத்துக்காய் வாலிப பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். கன காலம் நீண்ட நாட்கள், நீண்ட நாட்கள் காத்திருப்பது இறுதியத்தை இழைக்கப்படும். விரும்பியது வரும்போது தீவிர விருட்சம் போல இருக்கும்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்க திருமணத்துக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கத்த கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செம்பிங்க நாங்கள் ஒரு மனப்பட.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமேன் அப்பா. இந்த எல்லாம் பிள்ளைகளை உங்களோட கருத்துல கொடுக்குற ஆண்டவரே அப்பா, நீங்க தான் எதிர்காலத்தின் நோக்கத்தை அறிந்த தகப்பனே. நீங்க அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற துணைவனை கொடுக்கிறவர் நீரப்பா. அப்பா நீங்க, நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்களே எங்களுக்கு தகப்பன்மார் இருந்து, தாய்மார் இருந்து அவர்களுடைய மன கவலைகளை நீக்கி அவர்களுக்கு ஏற்ற துணைவிதை கொடுப்பவர் நீங்கள் ஐயா. அப்பா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கேயோ இருந்து எங்கேயோ வளர்ந்த பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிறவர் நீர் ஐயா. அப்பா இவங்களுக்கு ஏற்ற உகந்த சரியான உங்க தேவ பயமுள்ள ஒரு கணவனை மனைவி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, ஏற்ற உகந்த ஒரு சரியான பார்ட்னர்ஸை கொடுப்பதற்காக ஆண்டவரே உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா தாய் போல தேற்றி தந்தை போற்றி போல ஆற்றி வருகிற தகப்பனே, உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவங்களை எதிர்காலத்துக்கு ஏற்ற துணைவன் நீங்கள் தான் அப்பா. நீங்கள் தான் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களது தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆணையும் பெண்ணையும் கொடுப்பதற்கு வல்லமை நிறைந்த தகப்பனாயிருக்கிறீங்க அப்பா. அவர்களுக்கு ஏற்ற துணைவனை கொடுத்து அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. திகைத்து போயிருக்கிற இளம் பிள்ளைகள், தற்கொலை பண்ணுகிற எப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. அந்த கணவன் மனைவி அது ஏற்ற துணைய கொடுக்கிற மட்டுமில்ல, அவர்களுக்கு ஏற்ற அப்பா ஜப்புகளும் அவர்களுக்கு ஏற்ற பிரச்சனையிலே போய்கொண்டிருக்கிற அந்த பிசாசின் ஆவிய இயேசுவின் நாமத்தையும் நான் அத்தட்டுறேன் அப்பா. சில பிள்ளைகள் அவர் நாங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்ற டைம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற துணைவனை கத்தர் கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் துணைவன் என்று ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இப்பத்து காலத்தில் சரியான விரோதமான நாட்டில் காலத்தில் அவர்களுக்கு ஏற்ற துணைவனுக்கு கத்தருக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி கொடுக்க வேணும் என்று. ஆனால் அவர்கள் அதில் இருந்து விலகி போய் தங்கள் தனிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஆனால் கத்தர் அவருக்கேற்ற துணையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதற்கு கத்தராலே மட்டுமே முடியும். என்னடா வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நாங்கள் அவத கலத்தில் கொடுக்கும் பொழுது அப்பா அவர்கள் செழிப்பாக சந்தோஷமாக கணவன் மனைவியா ஏற்ற துணைவரை கொடுக்கிற எங்களது தகப்பன் எங்களது இயேசப்பா, அதுக்காக நீ நன்றி செலுத்துற. அவங்களுக்கு ஏற்ற துணைவை கொடுக்கிற நீங்கிறப்பா, அதுக்காக நீ நன்றி செலுத்துறவே. தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வந்திடும், இன்பத்தில் துன்பத்தை கொடுக்கிறவர் நீங்கிறப்பா, அதுக்காக நீ நன்றி செலுத்துற. இந்த இளம் பிள்ளைகளுக்குள்ள அப்பா ஒரு தேவ பயத்தையும் தேவ அன்பையும் கொடுத்து அப்பா அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுக்கு உகந்த துணைவாளர்களை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி அவர்களுக்கு ஏற்ற துணைவர்களை அவங்களுக்கு கொடுத்து அப்பா ஆசீர்வதிக்க வல்லம் என்றிருந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக எங்களுடைய கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதன்படி கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. வரமான ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பாமன்றும் ஆமேன் பதில் தருவார். ஜெபித்து உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர், ஆமேன்,
0: God bless you sister.
1: ஆமேன், ஆமேன். கங்களை ஏறெடுப்போம். தாசுவரும் பருவத்துக்கு நேரான பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனால நான் கங்களை ஏறெடுக்கிறேன். என்னோட ஒருமனப்படுங்கள். தெய்விய பாதுகாப்புக்கு ஜெபிப்போம். இந்த விடுமுறை நாட்கள் கழிக்க செல்ற பிள்ளைகள் போக்குவரத்து கர்த்தர் பாதுகாக்கணும். விட்டு கால்நிலை பாதுகாக்கணும்படியாக ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்க. ஓஸ்ரோ ஆண்டவரே, நன்றி அப்பா. இதனாலும் இந்த ஜபத்தை நம்ம திருக்கருத்துக்குள்ள தருகிற தெய்விய பாதுகாப்புக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. இதனாலும் ரத்த கோட்டைகள் வைத்துக்கொண்டு எதிரி நுழையாமல் பாதுகாக்கிற நீங்க ஒருவர் மாத்திரமே அப்பா. நீங்க நாள்ல கூடார மறைவில மறைக்கிறவர் நீங்க ஒருவர் மாத்திரமே சப்பா. இதனாலும் கத்தாவ் இந்த காலை மாற்றங்கள் ஐயா, ஒப்பலை தாக்குங்கள் ஐயா. ஐயா, இவற்றிலிருந்து நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பகலில் வெயிலாயிரும், இரவில் நிழலாயிரும், உன்னை சேதப்படுத்தான்னு சொன்னவரே, இந்த நாளிலிருந்து வரவையும் வறட்சி காலங்கள் இந்த ஒப்பலை தாக்கங்கள் எங்கும் வறட்சிகளை கொண்டு வராதபடி விசேஷமா முதியோர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், கற்பிணி தாய்மாருக்கு ஆட்சேபிக்கிறோம். அவர்கள் இந்த வறட்சி நேரங்கள்ல காலங்கள்ல அப்பா பலவீனப்பட்டு போகாதபடி பலன் கொடுப்பீராக, வழிநட்ட துவீராக. இயேசுவை நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறோம் அப்பா. உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கட்டும் ஐயா. செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும், செழிப்பான வயல்வெளி காடா எண்ணப்படும் என்று சொன்னீரே, அப்படியான ஒரு செழிப்பை தாங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஆண்டவர் அப்பா. விடுமுறையை கழிக்க செல்ற பிள்ளையோட பாதுகாப்புகா செபிக்கிறோம் ஐயா. தேசம் விட்டு தேசம் செல்ற பிள்ளைகளை பாதுகாப்பீராக அப்பா. இந்த விபத்துகள் இந்த நாசமோசப்பட்டு எங்களை மேற்கொள்ள விட்டாதீங்க ஆண்டவரே அப்பா. கொள்ளை நோய் இந்த கொள்ளை போதும் பாதுகாத்துருங்க. இயற்கை அழிவு இந்த காலை மாற்றத்திலிருந்து பாதுகாத்துலுங்க ஆண்டவரே. தகப்பனே பொறுப்பெடுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விட்டு விட்டு வழியில போகும்போது உடைய பாதுகாப்பின் கரம் கூட இட்டுப்பதாக இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். இந்த விடுமுறை நாட்கள் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சி நாட்களை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்னும் விசேஷம் எங்க கனடா தேசத்துக்காக பாதுகாப்பாக செபிக்கிறோம் அப்பா. கனடா தேசம் ஆண்டவர் ஒரு ஆண்டை சந்திக்க போது கத்தா, புதிய ஆண்டுக்குள்ள காலடி வைக்க போது ஆண்டவர் அந்த சுதந்திர தினத்தாண்டு ஆசீர்வதி அதிகாரிகள் பதவியில் குடிமக்களை தருகிறோம் ஆண்டவர். பலதரப்பட்ட கலாச்சாரம் உள்ள நாடையா, பல மக்கள் வாழ்ற இந்த தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும். அந்த விடுமுறை நாள் மகிழ்ச்சி நாளை மாறட்டும். நாம் இந்த தேசத்துல மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபதைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி தாப்பரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளும் இந்த கண்களை ஏறெடுப்போம் தாசரும் பகுதியை நீர் ஆசிரித்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. இந்த நாளும் செபித்தரோடு சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன். ரஞ்சனி சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன். அடியாளு கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. இந்த நாளிலும் சிறப்பின் பாசம் நீக்கம் நீரங்கள் எல்லைகளை ஆசிரித்துங்களை வெறும் சீர தகப்பனப்பா. இராமன்றும் ஆவேன் என்று பதிலப்புற கிருபைக்காய் நன்றி.